அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற ஒரு அற்புதமான பாடல், அந்தரங்கம் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இவர்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக ஒலிக்கின்றது. யார் இந்த பாக்கள் என்ற ஒரு வரி கொண்ட பாடலை வால் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்களோடு தினமும் வந்து பாடலை கேட்கும் இன்னும் ஒரு உறவு கேதீஸ். இவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். அர்த்தங்கள் 1000 திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கடலோடு நதிக்கென்ன கோபம். இதுதான் அந்த பாடல். கேட்போமே.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் காதுரம் ஒலிக்கின்றன.

அடுத்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். கூந்தல் கருப்பு என்ற முதல் வரியை கொண்ட பரிசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளைக்காரன் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவர் தந்தவுடன் இளமணி திரு நாட்டில் இருக்கும் என்னவள் எங்களை மறவாமல் ஒரு பாடலை அங்கிருந்து அனுப்பியிருக்கின்றார். வண்ண வெளி அழகி என்ற வரி கொண்ட பாடல் ஆடிவள்ளி என்ற திரைப்படத்தில் இருந்து

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்ட வழியில் இறுதியாக எனது பாடலை தரங்கள் நிகழ்ச்சியை நடவு கொண்டு வருவோம் என்று வளமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் பதத்தோடு பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறுப்புகளை, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த திட்டிக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். புதன் தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யர் கோவில் சீர்காழி அருகில் உள்ளது. இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி சிறப்பு மிக்கது. மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவன் முகத்திலிருந்து தோன்றியவர் இவர். இவரது வீர கோலம் காண்போரை மெய்சிலிர்க்க வையும். சிவனின் 64 வித வடிவங்களில் அகோரமூர்த்தி 43வது கோலமாகும். அகோரம் என்றால் கடுமையான வார்த்தை இல்லை, கோரம் என்றால்தான் அசுத்தமான முகம் என்று பொருள். அகோரம் என்றால் அழகான முகம் என்று அர்த்தம். சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி எனப்படுகிறார். மூலவர் உற்சவர் இருவருமே இடது காலை முன்வைத்து வலது காலை அடியெடுத்து வைப்பது போல தன் நடையழகை காட்டும் விதமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஞாயிறு இரவும் 12 மணிக்கும் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. திருமாலின் அம்சமாக கருதப்படுவது நெல்லி மரம். மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படும் இதற்கு ஹரிபலம் என்றும் பெயர் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் துவாதசி பாரணையில் அதாவது உணவில் நெல்லிக்காயை உணவில் சேர்ப்பது அவசியம். நெல்லி மரத்தடியின் நிழலில் வழங்கும் தானத்திற்கு பலன் அதிகம் என்பர். நெல்லி இலையால் விஷ்ணுவை பூஜித்தாலும் நெல்லிக்கனியை பிரசாதமாக படைத்தாலும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கே பெருமை தரும். சீதை கேட்ட மானை தேடி ராமன் சென்றார். அவரை நீண்ட நேரமாக காணாததால் லக்ஷ்மணர் ராமனை தேடி புறப்பட்டார். அதற்கு முன் தன் அம்பினால் தரையில் ஒரு வட்டமிட்டு இதை தாண்டக்கூடாது என்று சீதையை எச்சரித்து சென்றதாக சொல்வர். தாண்டக்கூடாது என்று எச்சரித்து சொன்னதாக செல்வர். இதற்கு லக்ஷ்மண ரேகை என்று பெயர். ஆனால் இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்திலோ அல்லது கம்ப ராமாயணத்திலோ இடம்பெறவில்லை. செவிவழி கதையாக மக்கள் மத்தியில் இது கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் துறவி வேடம் அணிந்து சீதையிடம் பிச்சை கேட்டான். அவள் கோட்டை தாண்டி ஆபத்தில் சிக்கினாள். இலங்கைக்கு கடத்தப்பட்டாள். மூலநூலில் இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் தங்களின் வரம்பு அறிந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த சம்பவம் ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து பாடல்கள் கேட்கலாம்.

காயத்ரி மந்திரம் பற்றி மகான்கள் கருத்து. ஆவணி ஆவட்டத்திற்கு மறுநாள் காயத்ரி ஜபம் செய்யப்படும். கிருஷ்ணர் கீதையில், நதிகளில் நான் கங்கையாகவும் மலைகளில் விந்தியமாகவும் மந்திரங்களில் காயத்ரியாகவும் இருக்கிறேன் என்கிறார். காயத்ரி மந்திரத்தை மந்திரங்களின் கிரீடம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஜே பி எஸ் ஹால்டேன் என்ற விஞ்ஞானி இந்த மந்திரம் ஒவ்வொரு ரசாயன கூடங்களின் வாயில் கதவிலும் பொறிக்கப்பட வேண்டும் என்கிறார். ராமகிருஷ்ணர் கூறுகையில், பெரிய பெரிய கடும் தவ முயற்சிகளில் மனிதர்கள் ஈடுபடுவதை காட்டிலும் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மிகப்பெரிய சாதனையாகும். இது மிக சிறிய மந்திரம்தான், ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது என்கிறார். ஞானி ஆர்தர் கோயஸ்டர் என்பவர், காயத்ரி மந்திரம் 1000 அணுகுண்டுகள் வெடித்தால் வெளிப்படும் சக்திக்கு சமமானது என்கிறார். காந்திஜியோ, யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாரோ அவர் நோய்க்கு ஆளாக மாட்டார் என்கிறார். இதன் பலன் என்ன? காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் கம்பீர தோற்றம், தரமான பேச்சு, வறுமை குறை நீங்குதல், பாதுகாப்பு, கண்ணில் அறிவொளி வீசுதல், அபாயம், தேவையற்ற சூழ்நிலைகளில் நீங்குதல், நரம்புகளும் சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படுதல், எந்த சூழலிலும் அமைதியாக இருத்தல், நற்செயல்களில் ஈடுபடுதல் ஆகிய பலன்கள் உண்டாகும். மேலும் இது வாழ்க்கையில் குறுக்கிடும் தடைகளை நீக்கும், மூளையை பிரகாசிக்க வைக்கும், உள் உணர்வினை தெளிவாக்கும், நம்மை பற்றிய உயர் உண்மைகள் தெரிய வரும். இதை எத்தனை தடவை ஜபிப்பது? காயத்ரி மந்திரத்தை காலை 4:30 மணி முதல் சொல்ல துவங்க வேண்டுமாம். 108 முறை ஜபிப்பது மரபு. மாலையில் விளக்கேற்றியதும் இதே போல ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தின் பொருள் என்ன என்று பார்க்கலாம். வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்திற்கு, நம் புத்தியை இயங்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். இந்த மந்திரம் விஸ்வாமித்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது. இது மிக அதிக சக்தி கொண்டது. அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வ சக்தியினை ஏற்படுத்தக்கூடியது. வேதங்களின் தாயே காயத்ரி தேவி. காயத்ரி மந்திரம் சொல்லப்படும் இடங்களில் இந்த தேவி இருப்பாள். இவளுக்கு சாவித்ரி, சரஸ்வதி என்ற பெயர்களும் உண்டு. 5 புலன்களின் அதிபதி இவள். சாவித்ரி என்பது உண்மையை குறிக்கிறது, சரஸ்வதி வாக்கின் அதிபதி. ஆக உண்மையான சிந்தனை, சொல், செயல் இவற்றினை குறிப்பதாக அமைகிறது காயத்ரி மந்திரம். இது வேதத்தின் சாரம். இதனை முழு கவனத்தோடு காலை மாலை இருவேளையிலும் சொல்லலாம். இதனை சொல்வதால் மனம் சுத்தமாகும், தீய எண்ணங்கள் கவலைகள் நீங்கும், மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் என்கிறார்கள். ஒரு பாடலை கேட்போமா?

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கஷ்டப்படுவோரில் பலர் அதில் இருந்து மீளும் வழியை பற்றி சிந்திக்காமலும் தங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க கடவுளிடம் வேண்டாமலும் தற்கொலைக்கே முயற்பவர்கள். ஒரு குடும்பத்தில் கஷ்டம் தாண்டவமாடியது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது கடைப்பக்கம் போனாலே உரிமையாளர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இதையும் மீறி அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறு பையன் ஒருவன் பசி தாங்காமல் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் கடனுக்கு கேட்டான். அந்த வியாபாரியோ பையனுக்கு திருட்டு பட்டம் கட்டி உதைத்து அனுப்பிவிட்டான். இதை தாங்க முடியாத அந்த குடும்பத் தலைவி அந்த சிறுவனுடன் தற்கொலைக்கு முயன்றாள். அதை பார்த்துவிட்ட பக்கத்து வீட்டிலுள்ள இரக்கமுள்ள ஒரு ஏழை பெண், இது என்ன கோழைத்தனம், கஷ்டம் வந்தால் போராட வேண்டும், நான் கணவனை இழந்தவள், இரண்டு குழந்தைகளை வளர்க்க வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறேன், கிடைப்பதை கொண்டு சாப்பிடுகிறேன், என்றேனும் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசுவிடம் தொடர்ந்து ஜபிக்கின்றேன் என்று கூறி பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை சொல்கிறாள் அந்த தாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அந்த பைபிள் வசனத்தை அறிந்து கொள்வோம்.

பைபிளில் சொல்லப்பட்டுள்ள வசனம் ஒன்றை சொல்கிறேன், கேள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் கஷ்டத்தை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். உன் கணவனும் நீயுமாய் சேர்ந்து உழையுங்கள். குழந்தைகளை காப்பாற்றுங்கள். என்ன வேலை என சிந்திக்காதீர்கள். கிடைத்த வேலையை செய்து குறைந்த வருமானத்தில் காலம் கழிக்க பழகுங்கள். தேவன் நன்மையை விரைவில் தருவார் என்றாள். ஆம், இன்பம் துன்பம் இரண்டுமே கடவுளால் தரப்பட்டவைதான். அவற்றை ஏற்று துன்பங்கள் குறைய அவரையே ஜெபிக்க வேண்டும். கடவுள் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நம்பிக்கை அவசியம் வேண்டும். மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்தல் வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியடையாது. நம்பிக்கையின் அவசியம் பற்றி இயேசுநாதர் உதிர்க்கும் முத்தான மூன்று பொன்மொழிகள் இதோ. நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு மலையை பார்த்து கடலில் பெயர்ந்து விழு என்றாலும் அப்படியே நடக்கும். நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையையும் உறுதியையும் கொண்டிருங்கள். நம்பிக்கை இல்லாத இதயம் உள்ளவன் கடவுளை விட்டு விலகியிருக்கிறான். இத்தகைய இதயம் உங்களில் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் அந்த நாளை தியாக திருநாள் என்றும் பக்ரீத் என்றும் உலகம் முழுக்க இருக்கும் முஸ்லிம்கள் அனைவரும் கடைபிடிக்கின்றனர். இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உள்ளத்தில் இரகசியங்கள் அனைத்தையும் ஊடுருவி அறியும் வல்லமை பெற்ற இறைவனிடத்தில் மன தூய்மை கொண்டு எல்லா வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு, நபியே, நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே உரியவை என்னும் திருக்குர்ஆனின் வசனமே ஆதாரம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் சிறப்புக்கு உரியவை. புனித ஹஜ் கடமையாவது எல்லா விதத்திலும் சிறப்பானது, வித்தியாசமானது. முறையாக மேற்கொள்ளப்படும் புனித ஹஜ் ஹாஜிகளின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைவது உறுதி. இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, தியானம், பிரார்த்தனை, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அடக்கம், பணிவு, எளிமை, மார்க்கப்பற்று, முன்னோர்கள் மீதான மதிப்பு, நுகர்வோர் பற்றிய மதிப்பீடு, சக மனிதர்கள் மீது பச்சாதாபம், இன மொழி பிராந்திய வேற்றுமைகளை மறத்தல், படைத்தவனே நிஜம் மற்றதெல்லாம் மாயை என்ற ஆன்மீக உணர்வு, இப்படி ஏராளமான உயர் கோட்பாடுகளின் சங்கமமே புனித ஹஜ் பயணமாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

யோகம், தியானம் ஆகியவை எல்லாம் அன்பிற்கு ஈடாகாது. யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க வேண்டாம். முடியுமானால் நம்பிக்கையையும் விட மேலான பிறருக்கு கொடுக்க முயலுங்கள். முடிந்த அளவு பிறருக்கு கொடுங்கள். அது 1000 மடங்காக பெருகி மீண்டும் உங்களை வந்து அடையும். தியாகம் செய்வதில் விருப்பம் கொள்ளுங்கள். அன்பே வாழ்வின் அடிப்படை. ஆனால் வெறுப்பினால் மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். கோபத்தில் இருக்கும்போது மனிதனால் சிறப்பாக பணியாற்ற முடியாது. அமைதியான மனநிலையில் கடினமான பணி கூட எளிதாக நிறைவேறிவிடும். போராட்டமே மோட்சத்திற்கான வழி. சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமானால் அதனை நரகத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும். உலகிலுள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் அளிக்கும் பொருள் உலகத்தில் இல்லை. இயற்கையை வெல்லவே மனிதன் உலகத்தில் பிறந்திருக்கிறான். அதற்கு பணிந்து போவதற்காக அல்ல. விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம். ஆனால் கடவுளே விக்கிரகம் என்று தவறாக எண்ணுவது கூடாது. உங்களை பற்றி சுயநலத்துடன் சிந்திக்கும் பொழுதெல்லாம் அமைதியை இழந்துவிடும் அபாயம் உண்டாகிறது. உலகிலுள்ள எல்லா மதங்களும் ஒரே உண்மையை வெவ்வேறு விதத்தில் விளக்கி கொண்டு இருக்கின்றன. எல்லாம் விதி என்று செயலாற்ற தயங்குபவன் கோழை. வீரனோ தனக்கான விதியைத்தானே வகுத்து கொள்கிறான். நாம் நம்மை பற்றி சிந்திக்காத நேரத்தில் மட்டுமே உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏழை கடவுளின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு உதவி செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுப்பு என்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமமானது. கருணையே இனிமையான சொர்க்கம். நாம் அனைவரும் கருணை நிறைந்தவர்களாக மாற வேண்டும். எந்த மனிதன் தன்னை வெறுக்கிறானோ அவனுக்கு அழிவில் வாசல் திறக்கும். அறிவோடு ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் பிழையில்லாமல் இருக்கும். இதை ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் ஒப்புக்கொள்கிறது. கோபத்தில் இருக்கும் போது மனிதனால் வேலைகளை சிறப்பாக செய்ய முடிவது இல்லை. சுதந்திரம் இல்லாத எதுவும் வளர்ச்சி அடைவதில்லை. சுதந்திரமே வளர்ச்சிக்கான ஆணிவேர். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். ரப்பர் மரங்களின் தண்டுகளில் இருந்து வடியும் பால் போன்ற திரவமே ரப்பரின் மூலப்பொருளாகும். இதை லாடெக்ஸ் என்பர். இப்படி சேகரிக்கப்படும் லாடெக்ஸ் மூலப்பொருள் தொழிற்சாலைகளில் பல வேதிவினைகளுக்கு பின் விதவிதமான ரப்பர்களாக மாறுகின்றன. சார்லஸ் குட் ஏர் என்பவர்தான் லாடெக்ஸை கொதிக்க வைத்து அது இளகியதும் கந்தகத்தை சேர்த்தால் நீண்டகாலம் கெட்டியாக இருந்து தேவைப்படும் பொழுது மாற்றி பயன்படுத்தும் திடமான ரப்பர் பொருளை கண்டறிந்தார். அதன் பின்தான் ரப்பரின் பயன்பாடு மிகுதியானது. குட் இயரின் கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் டயர். இதுவும் ரப்பரின் ஒரு வகையே. இன்றோ ரப்பர் பொருட்களை பயன்படுத்தாத துறைகளே இல்லை எனலாம். 7ஆம் ஆண்டிலிருந்து ரப்பர் தர ஆரம்பிக்கும் ரப்பர் மரம் 30 ஆண்டுகளுக்கு பயன் தரும். மரத்தில் 1 அடி உயரத்திற்கு லேட்டெக்ஸ் சேகரிப்பதற்காக கீறிவிடுவர். சிறிது நாட்களுக்கு ஒரு முறை கீறிவிடும் இடத்தை மாற்றுவர். 7 முதல் 10 ஆண்டுகளில் அந்த வடுக்கள் மறைந்து புதிய பட்டைகள் உருவாகிவிடும். ரப்பர் மரங்களின் தாயகம் தென் அமெரிக்கா. இதன் உபயோகத்தை முதலில் அறிந்தவர்களும் அவர்களே. ஆனால் புதையல் தேடி அலைந்த லத்தீன் அமெரிக்கர்கள் ஸ்பானிஷ்காரர்களே ரப்பரின் பயன்பாடு வேறு இடங்களுக்கு பரவ காரணமாக இருந்தனர். கடந்த 1870 ஹென்றி விஹாம் என்பவர் பிரேசிலில் இருந்து ரப்பர் விதைகளை திருடி இங்கிலாந்தில் பயிரிட்டு பார்த்தார். இங்கிருந்தே இலங்கை மற்றும் மலேசியா நாடுகளுக்கு ரப்பர் பரவியது. தற்போது உலகின் சரிபாதி அளவிற்கு செயற்கை ரப்பர் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது ஆரோக்கியம் காக்க வழி நேரம். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மே 31 சர்வதேச புகையிலை இல்லா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் புகைப்பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் புகையிலையை மெல்லுவது, புகையிலை பொருட்கள் கலந்த பான், பாக்கு, மூக்குப்பொடி, பீடி, சிகரெட் போன்றவற்றை நுகர்வதை காண முடிகிறது. இந்த பொருட்களால் ஆண்டுதோறும் 60 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இவர்களில் 10 லட்சம் பேர் இந்தியர்கள். புகையிலையினால் ஏற்படும் வாய்ப்புற்று நோய் 10 லட்சத்தில் 10 பேரை பாதிக்கிறது. உலகில் 47% ஆண்களும் 12% பெண்களும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார்கள். இதனால் என்னென்ன விளைவுகள் என்று பார்ப்போம். எய்ட்ஸ், காசநோய், வாகன விபத்துக்கள் போன்றவற்றால் ஏற்படும் மரணத்தை விட புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் மரணம் அதிகம். புகைப்பிடிப்பதன் மூலம் வாய், நுரையீரல், சிறுநீரகம், மார்பகம் பாதிக்கப்பட்டு புற்றுநோய், ஆஸ்மா, காசநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், செவிட்டுத்தன்மை, மலட்டுத்தன்மை போன்ற பலவிதமான நோய்கள் வருகின்றன. வாய், தொண்டை, நுரையீரல், வயிறு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பையில் புற்றுநோய் ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலையால் ஏற்படுகின்ற வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. 90%-க்கும் மேலாக நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்களை புகைப்பழக்கம் ஏற்படுத்துகிறது. இதயம் மற்றும் இரத்த குழாய் நோய்களான மாரடைப்பு, மார்பு வலி, பக்கவாதம், கால்களில் ஏற்படும் கேங்கரின் எனப்படும் புற இரத்த குழாய் நோய்கள் போன்றவற்றை ஏற்பட இது காரணமாகிறது. புகையிலை மறைமுகமாக நுரையீரல் காசநோயை ஏற்படுத்துகிறது. புகைப்பிடிப்பவர்களுக்கு டிபி ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். புகையிலை நுகர்வதால் ஒவ்வொரு 8 வினாடியிலும் ஒரு மரணம் நிகழ்கிறது. புகையிலையை தவிர்ப்பதால் ஒருவரின் ஆயுள் 20 ஆண்டுகள் கூடுகிறது. உடல் முழுவதும் உள்ள தமனி எனப்படும் இரத்தத்தை ஏந்தி செல்லும் இரத்த குழாய் அதனுடைய சுவர்களை சேதப்படுத்துகிறது. சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இரத்தத்தில் உள்ள நன்மை தரக்கூடிய கொழுப்பின் அளவை குறைக்கிறது. குறைந்த எடையுடன் வளர்ச்சியில் கோளாறு உள்ள குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் உள்ளது. பிறந்த குழந்தை திடீரென இறக்கவும் வாய்ப்புகள் அதிகம். சரி, இந்த புகைப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான வழிமுறைகள். உலக மருத்துவரின் ஆலோசனைப்படி நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சிகிச்சை செய்யலாம். சிகரெட் பிடிப்பவர்களோடு சேராமல் எப்பொழுதும் பிஸியாக இருப்பது போல வேலை வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு வேலை இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் சிகரெட் புகைக்க தோன்றும். இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள். சிகரெட் பிடிக்காத நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள். இது உங்களுக்கு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீக்கும். பாக்கு போடும் எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அதற்கு பதிலாக உடலுக்கு நலம் தரும் உலர் திராட்சை, பேரீச்சை, கிராம்பு போன்ற பொருட்களில் ஏதாவது ஒன்றை வாயில் போட்டுக்கொள்ளலாம். புகையிலையை தவிர்ப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றால், உங்களுக்கு புற்றுநோய் மற்றும் இதய நோய் ஏற்படும் ஆபத்து குறையும், இதயத்தில் ஏற்படும் அழுத்தம் குறையும், நீங்கள் நேசிக்கும் நபர் புகையிலையினால் பாதிக்கப்பட மாட்டார், புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் சளி மற்றும் இருமல் மறையும், உங்கள் பற்கள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கும். இதற்கான சமுதாய நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் ஒரு நபராக இருப்பின் சிகரெட் உங்களை கட்டுப்படுத்தாது. உங்கள் சுய தோற்றம், சுய நம்பிக்கை வளரும். இப்பொழுதும் எதிர்காலத்திலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக இருப்பீர்கள். புகையிலை தவிர்ப்பதால் மிஞ்சும் பணம் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். உலக மக்களின் ஆரோக்கியத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் புகையிலை பயன்பாட்டை நாம் எளிதாக தவிர்க்க முடியும். அதற்கு தேவை மனதிடமும் தன்னம்பிக்கையும் தான். இதன் மூலம் நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். எனவே புகையிலை பயன்பாட்டை நாம் தவிர்ப்போமாக. இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். எதையும் நீட்டி முழக்கி வளவளவென்று பேசக்கூடாது, நறுக்கென்று பேச வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். அது உண்மைதான். வெட்டு பேச்சினால் பயனில்லை, அதுபோல வெட்டி பேச்சினாலும் பயனில்லை, அதில் தீமையே விளையும். வியாபாரத்தில் கராராக பேசுவது நல்லது, ஆனால் அந்த பேச்சு மிகவும் இதமானதாகவும் இனிமையானதாகவும் அமைய வேண்டும். வெட்டென பேசேல். கேட்கப்படும் விலைக்கு பொருளை தர முடியாது என்றால் அதையும் வியாபாரி கனிவாகத்தான் சொல்ல வேண்டும். வெட்டென பேசுவதால் படியும் வியாபாரத்தை மட்டும் இழப்பதில்லை, ஒரு வாடிக்கையாளரையும் இழந்து விடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் பலரது பகைமையையும் தேடி வளர்த்து கொள்ள நேரிடும். நம் வார்த்தைகளினால் புண்பட்டு போனவர் நம்மை பற்றிய மோசமான அபிப்பிராயத்தை உறங்கும் பரப்பினால் அது வியாபாரத்திற்கும் நம் பெயருக்கும் இடைஞ்சலாகிவிடும். வெட்டென பேச வேண்டாமே ஒழிய நம் நிலையிலிருந்து விட்டு கொடுக்காமல் உறுதியாகவும் பேசலாம். அது முடியாதது அல்ல. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் சாத்தியமே. அடடா, போன மாதம் கேட்டிருந்தால் அதே விலைக்கு கொடுத்திருப்பேனே சார், இந்த முறை கொள்முதல் விலையே கூடுதலாகிவிட்டது, அடுத்த முறை குறைத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் சார். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏறிய விலை எங்கே குறைகிறது என்று கேட்கலாம். அதனால் அவர் அந்த பொருளை வாங்காமல் போனாலும் வியாபாரி இனிமையானவர் என்ற எண்ணம் நிற்கும். இந்த நல்ல பெயர் வியாபாரத்தில் என்றென்றும் கை கொடுக்கும். வியாபாரத்தில் மட்டும் என்று இல்லை, வெட்டென பேசாத இயல்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது. மற்ற மனிதர்களின் அனுசரணை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்ல வார்த்தைகளே இந்த அனுசரணையை பெற்றுத்தரும். கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகுவாக பரவப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றையெல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கிற காதுதான் கோட்செவி என்பது. குரளை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பதை நாம் அறியலாம். தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய செய்திகளை பொய்களை சேர்த்து கொள்ள முடிகிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று யோசிப்பது இல்லை. பங்குச்சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்று ஒரு ஆங்கில பழமொழியும் உண்டு. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோட்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சேரையில் சார பரமேஸ்வரராக அருள் பாலிக்கிறார். இவரை பூஜிக்கும் விதமாக உதய நேரத்தில் சூரிய ஒளி கதிர்கள் சுவாமி மீது பிப்ரவரி 25 முதல் 3 நாட்களுக்கு விழுகிறது. இதை தரிசித்தால் நோயின்றி 100 ஆண்டு காலம் வாழும் பாக்கியம் கிடைக்கும். பிறகென்ன, இந்த கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாமா? சிவனை அழைக்காமல் பார்வதியின் தந்தை தட்சகன் நடத்திய யாகத்தில் சூரியன் பங்கேற்றார். இதனால் சிவ நிந்தனைக்கு ஆளானார். இதற்கு பரிகாரம் தேடி பல சிவஸ்தலங்களில் வழிபட்டார். இதில் சார பரமேஸ்வரர் கோவிலும் ஒன்றாகும். இங்குள்ள சுவாமி அம்மன் மீது சூரியன் பூஜிக்கும் விதத்தில் பிப்ரவரி 25, 26, 27 அதாவது மாசி 13, 14, 15 இந்த 3 நாட்களில் சூரிய ஒளி வெளிகிறது. சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சூரிய பூஜை சிறப்பாக நடக்கும். இதை தரிசித்தவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் என்று ஐதீகம். சேற்றூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் காலப்போக்கில் சேரை என்றானது. தேவார பாடல்களில் வயல்களால் சூழப்பெற்ற ஊர் என்னும் பொருளில் வளநகர் என வழங்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், மூலவர் சார பரமேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். மூலவருக்கு இடப்புறம் அம்பிகை ஞானவல்லி அம்மனுக்கு சந்நிதி உள்ளது. நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அருள்பவர் என்பதால் செந்நெறியப்பர் என்றும், அதற்குரிய ஞானத்தை அருள்பவளாக அம்பிகை இருப்பதால் ஞானவல்லி என்றும் பெயர் பெற்றனர். இவர் கடன் தீர்ப்பவராக இருக்கிறார். என்றும் 16 வயதுடைய மார்க்கண்டேய முனிவர் கோவிலின் உள்பிரகாரத்தில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். இவருக்கு ரிண விமோசன லிங்கேஸ்வரர் என்று பெயர். இதற்கு கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் என பொருள். பணக்கடன் மட்டுமல்லாது பிறவி கடனில் இருந்தே விமோசனம் தருபவராக அருள்கிறார். ஆரோக்கியம், அழகு, அறிவு, கல்வி செல்வம் என எல்லாம் இருந்தும் வறுமையில் சிக்கினால் வாழ்வு சுகமாக அமையாது. அந்த வறுமையை போக்கி நல்வாழ்வு அளிக்கும் ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடனும் தீரும், செல்வ வளம் பெருகும். பிரகாரத்தில் விநாயகர், நடராஜர், ரிஷபாரூடர், தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், துர்கை, சூரியன், சனீஸ்வரர் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. மார்க்கண்டேயரும் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரிண விமோசன லிங்கேஸ்வரர், பாலசுப்பிரமணியர் ஆகியோரும் மேற்கு பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றனர். சிவதுர்கை, வைஷ்ணவி துர்கை, விஷ்ணு துர்கை என 3 துர்கை சன்னதிகள் இங்கிருப்பது குறிப்பிடத்தக்கது. குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இத்தலத்தில் அபூர்வமான மாவிலங்கை மரம் தல விருட்சமாக உள்ளது. ஆண்டின் 4 மாதத்தில் மரம் முழுவதும் இலைகளாகவும், அடுத்த 4 மாதம் வெள்ளை நிற பூக்களாகவும், அதற்கு அடுத்த 4 மாதங்கள் பூ இலை ஏதும் இல்லாமலும் காணப்படும். பாடல் பெற்ற பைரவர். இங்குள்ள பைரவர் மீது திருநாவுக்கரசர் தேவார பாடல் பாடியுள்ளார். விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தாமருங்கை தரித்ததோர் கோலே கால பைரவனாகி வேழம் உரித்துமை அஞ்சக்கண்டு ஒண்டிருவோ மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரே செந்நெறி செல்வனாரே என்பது அந்த பாடல். இந்த பைரவரின் இடதுமேற்கையில் சூலம் போட்ட மணி இருப்பது மாறுபட்ட அமைப்பு. இவருக்கு தேய்பிரை அஷ்டமி நாளில் வடமாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் கிரகதோஷம் நீங்கும். இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பக்தி கதை காணலாமா? வேத ஆசிரியர் ஒருவருக்கு சால கிராம கல் ஒன்று கிடைத்தது. திராட்சை பழம் போல அளவே இருந்த அந்த கல்லை சந்தான கோபாலனாக நினைத்து வழிபட்டு வந்தார் ஆசிரியர். சந்தான கோபாலனும் அவன் வேத மந்திரம் முழங்கும் அழகு கண்டு ரசிப்பான். அந்த ஆசிரியருக்கு வெற்றிலை போடும் பழக்கம் உண்டு. பூஜை முடிந்ததும் அந்த கல்லை வெற்றிலை பெட்டிக்குள்ளேயே வைத்து விடுவார். ஒரு நாள் தவறுதலாக பாக்கு என நினைத்து அந்த கல்லை வாயில் போட்டு வெற்றிலையை குதப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பணக்காரர் வந்தார். வெற்றிலை பெட்டியில் சால கிராமம் இல்லாததை கண்ட அவர், நீங்கள் கல்லை வாயில் போட்டிருக்கிறீர்கள் என நினைக்கிறேன், ஒரு பக்கம் உதைப்பாக தெரிகிறதே என்றார். பதறிப்போன ஆசிரியர் கல்லை வெளியே எடுத்து விட்டார். ஐயோ, இந்த சந்தான கோபாலனுக்கு தினமும் பாலும் பழமும் பஞ்சாமிர்தமுமாக அபிஷேகம் செய்வேனே, இன்று என் வாயில் போட்டு எச்சில் ஆற்றில் நீராடி விட்டேனே என்று வருத்தினார். கண்ணீர் முட்டியது. அந்த சால கிராமத்தை தன் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை செய்ய வேண்டும் என்று பணக்காரருக்கு நீண்ட நாளாக ஆசை இருந்தது. அவர் ஆசிரியரிடம், நீங்கள் இப்படித்தான், உங்களால் இதையெல்லாம் பாதுகாக்க முடியாது, ஒரு தெய்வ பிம்பத்தை போயும் போயும் வெற்றிலை பெட்டியில் வைப்பீர்கள், என்னிடம் கொடுங்கள், என் வீட்டில் தங்க பேழை உள்ளது, அதில் வைத்து பாதுகாக்கிறேன், தங்கமான கோபாலன் தங்கப்பெட்டியில் தானே இருக்க வேண்டும் என்று பக்குவமாக எடுத்து சொன்னார். ஆசிரியருக்கும் மகிழ்ச்சி. ஆகா, என் கோபாலன் தங்கப்பெட்டியில் குடியிருக்கப் போகிறானா? அவனுக்கு சரியான இடம் அதுதான். சரி, அங்கேயே இருக்கட்டும் என பிராமணரிடம் சால கிராமத்தை கொடுத்து விட்டார். மகிழ்ந்து போன பணக்காரர் அதை தங்கப்பெட்டியில் வைத்தார். தினமும் எடுத்து அதற்கு எண்ணெய் என்ன, பலகாரங்கள் என்ன, இனிப்பு வகைகள் என்ன, பால் என்ன, பழவகைகள் என்ன, இப்படி தினமும் நெய்வேத்தியம் செய்தார். ஊராரை எல்லாம் அழைத்து சால கிராமத்தை காட்டி பெருமைப்பட்டு கொண்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தங்கப்பேழைக்குள் இருந்து அழுகை சத்தம் கேட்டது. பதறிப்போன பணக்காரர் பேழையை திறந்தார். உள்ளே நாவல் பழம் அளவில் இருந்து சால கிராமத்தில் கோபாலன் எழுந்தருளி பேசினான். ஐயா, எனக்கு தங்கப்பேழை வேண்டாம். தினமும் சாப்பிடுவது மட்டும் என் வேலை அல்ல, வேத மந்திரங்களை நான் கேட்க வேண்டும். அது அந்த ஆசிரியரின் வீட்டில் தினமும் நடந்தது. என்னை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றார். அவர் உன்னை வாயில் போட்டு எச்சிலாக்கி விட்டாரே கண்ணா என்று பணக்காரர் வருத்தத்துடன் சொல்ல, எனக்கு பாலாரை விட வேதம் சொல்லும் எச்சில் வாய் ஆரே உயர்ந்தது, அதனுள் கிடப்பதை நான் பெருமையாகவே கருதுகிறேன். யமுனைக்கரையில் வசித்த கோபிகைகள் தினமும் வாய்க்கொப்பளிக்கும் போது கிருஷ்ணா, முகுந்தா, மாதவா என்றெல்லாம் பகவானின் திருநாமத்தை உச்சரித்து உமிழ்வார்கள். அதனால்தான் அது புண்ணிய நதி ஆயிற்று. அதுபோலத்தான் இதுவும் என்றார். பணக்காரர் சால கிராமத்தை மீண்டும் வேத ஆசிரியரிடமே ஒப்படைத்து விட்டார். ஒரு பாடலை கேளுங்கள்.

இசை தெண்டலின் இன்பத்தை அனுபவிக்க காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு இன்றைய பொதிகை தெண்டலில் சிலுவை சந்தனராஜ். மலருடன் நீ மனம் விட்டு பேசும் உன் மொழி கேட்க எங்கள் விழிகளோடு செவிகளும் உற்று நோக்கியபடியே உள்ளன. தூக்கமின்றி நீ இருந்தபோதும் என்னவளின் கனவுகள் கலைந்திடா வண்ணம் மெல்ல வீசு தெண்டலே, நீ மெல்ல வீசு.

இசைப்பாடும் தென்றலாய் நம்மை இணைத்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM. சத்தமின்றி முத்தமிட்டு செல்லும் நீ, மலைத்துரலாய் இசை சாரலாய் நித்தமும் நீ தீண்டிச் சென்றிடு.

தெண்டலே, நீ தீண்ட வருவது மலருக்கு மட்டுமா தெரியும், எங்கள் மனதுக்கும் தெரியும். அன்பு மலையில் நனைந்திட்ட இந்த இரு உள்ளங்களையும் உலர வைக்க அவ்வப்போது வந்து அளவோடு வீசிச் செல்.

24 மணி நேரமும் நறுமணம் வீசும் இன்பச் சோலை இது எம்டிஆர் எஃப்எம். உள்ளம் துடித்திடும் ஓசையை எடுத்துச் சென்று என்னவளின் உள்ளத்திடம் ஒலிக்க விடு. தென்றலே, பிரிவு என்பதும் உறவுக்காகத்தான் என்பதையும் உரக்க கூறிடு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். விழிமூடி திறந்த போதெல்லாம் வீணையாக என்னை நீ மெல்ல மெல்ல மீட்டுகின்றாய், அனுதினமும் அதே அன்போடு தாளாட்டும் தெம்மாங்கு பாடலோடு தழுவிடு இனிய தென்றலோடு.

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். கன்னி இவள் கனப்பொழிதில் கண்ணில் 100 கோலம் போட்டதை கண்டாயா தென்றலே, அதனை அவள் மாமன் மனதுக்குள் மறக்காமல் சொல்லிவிடு.

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். சந்தம் தேடி சிந்து பாடும் உந்தன் இளமை கனவின் நினைவுகளை கண்டு தென்றலது சொல்லிவிட்டு சென்ற செய்தி என்னவோ தெரிந்து கொள்வோமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். தேவமங்க இவள் வானில் சிறகடித்தாலும் வசந்த தென்றலாய் நீ வாழ்த்து சொல்லிடு.

மீண்டும் ஒரு புதிய தண்டலிலே இனிதாக சந்திப்போம் அன்புறவர்களே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் ஒரு நாள் மலரும். இந்த வார நேயர்

இதை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமன்ற நல்ல செய்தியை உங்கள் காதோரம் போட்டு இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிபரப்ப இருக்கின்றேன். இந்த வாரத்துக்காக எங்கள் தெரிவு செய்யப்பட்ட நேயர் ஒருவர் விரும்பி இதுகால வரையிலும் விடுமுறை விருப்பம் நேயர் நேரத்திலே கேட்டு வந்த பாடல்களுள் தெரிவு செய்து அவருக்காக சில பாடல்களை இந்த வார நேயராக அவரை நிர்ணயித்து அவருக்கான பாடலை தொடர்ந்து ஒலிபரப்ப இருக்கின்றோம்.

இந்த வேற இந்த வார நேயர் யார் என்று தெரிந்து கொள்ள அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு காற்றலையில் கலந்து வந்து இணைந்து உங்களுக்கு வணக்கம் கூறிய சிந்தனை செல்வன், இந்த வார நேயர் யார் என்பதை கூற இருக்கின்றேன். எங்கள் முன்னிலை தமிழ் வானொலியின் நீண்ட கால உறவு ஒருவர், எங்கள் முன்னிலை தமிழ் வானொலியின் நன்மை தீமைகளிலும் இன்ப துன்பங்களிலும் கலந்து கொள்ளும் அன்பு நேயர், உறவோடு உறவாக உறவாடி ஒரு உறவினராக எங்களோடு வளர்ந்து நீண்ட காலமாக இணைந்து முன்றியல் தமிழ் வானொலியை சிறப்பித்து அன்றும் இன்றும் என்றும் நல்ல நிகழ்ச்சிகளை எங்களுக்கு தயாரித்து தந்து படைப்புகள் பலவற்றை அவர் படைத்து பாட்டும் பதமும் என்ற நிகழ்வுக்குள்ளே புகுந்து தன் பாட்டும் பதங்களையும் தந்து தன் கருத்து பிரயோகங்களை எல்லாம் வெளித்தந்திருக்கும் ஒரு அன்பு உறவு. அவர் தான் மட்டுமல்ல பல உறவுகளையும் எங்களோடு இணைத்து சேர்த்திருக்கின்றார். கண்ணியமானவர், அன்புடன் கருணை உள்ளவர், அது மட்டுமல்லாமல் இறை நம்பிக்கையும் வாய்ந்தவர். அன்புக்கு நிறைந்த உறவாக இன்று எங்களோடு வந்து இணைந்து கொள்ள இருப்பவர் வேறு யாருமல்ல, நீண்ட நேரம் நான் கூறவில்லை, அவர்தான் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள்.

அதிகமாக அவர் கேட்கும் பாடல்கள் அவர் காலத்து பாடல்களை கேட்டு மகிழ்வார். அவர் இளைஞனாக இருந்து வாலிபனாக வந்து குடும்பஸ்தராகி பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்து வீர மக்களை கண்டு மகிழும் இந்த வேளையிலே பல இன்ப துன்பங்களை எல்லாம் கண்டவர். அனுபவ வாயில் வந்த உண்மைகள் பலவற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்வர். அவர் தன்னுடைய காலத்தில் தான் ரசித்து வந்த பாடல்களை கேட்பதிலே முதலிடம் வகிப்பவர். எங்களை மகிழ்விக்கும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்வார். எந்த நிகழ்வு என்றாலும் ஓடி வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளும் அவர் என்று அவருக்காக அவர் தந்த பாடல்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை அவர் அள்ளி தந்திருக்கின்றார் எங்களுக்கு. நிகழ்ச்சிகளில் கூட அவர் பல பாடல்களை தந்த வேளையிலே இப்பொழுது நான் அவருக்காக அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடல் நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய இந்த வார நேயர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்களுள் ஒரு பாடலாக முதல் பாடலாக ஒலிக்கின்றது.

அன்புடன் ஜெகபர சாதிக் அவர்கள் இன்று இந்த வார நேயராக இணைந்ததை இட்டு நாங்கள் எல்லோரும் வரவேற்று வருக வருக என்று அவரை வரவேற்று எங்கள் வானொலிக்குள் புகுத்தி அவர் நன்மை தீமைகளை எங்களோடு இணைந்தவர் என்ற வரலாறையும் படைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எது சொன்னாலும் நல்லது நல்லது என்று கூறிக்கொள்வார். அவருக்கு எதையும் நல்லது என்று நேர்முறையாகத்தான் அவர் பேச முடியும், எதிர்மறையாக எதுவுமே பேச மாட்டார். அந்தந்த உள்ளம் விரும்பும் பாடல்கள் பல அவற்றுள்ளே இன்று அவருக்காக நான் தருகின்றது. ராமன் தேடிய சீதை என்ற திரைப்படத்தில் நல்லது கண்ணே கனவு கனிந்தது என்று கூறும் ஒரு இனிமையான ஊடல் பாடல் இதோ அந்த பாடல். ஜெகபிரசாதிக் அவர்கள் சிரிப்பார் மகிழ்வார் என்றுதான் எண்ணுகிறேன் இந்த பாடலை கேட்டு. இதோ அந்த பாடல்.

அன்புடன் அவர் தந்த பாடல்கள் பல அவற்றுள்ளே தெரிவு செய்துகின்ற இந்த வார நேயராக ஜெகபர் சாதிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து திகழ்கின்றார். அவர் தந்த பாடல்கள் இன்னமோர் பாடலை என்னையும் கவர்ந்த பாடல், அவரையும் கவர்ந்த பாடல், எல்லோரையும் கவர்ந்த பாடல். அவர் எது எடுத்தாலும் அது துறங்கிக் கொண்டே இருக்கும், சிறந்து கொண்டே இருக்கும். அதனால் அவர் தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். இப்பொழுது அவர் உள்ளத்துக்குள்ளே சிரிப்பார், என்ன பாடலை தரப்போகின்றார் சிந்தனை செல்வன் என்று. இதோ எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களே, நீங்கள் கேட்ட பல பாடல்களை இந்த பாடலும் சிறந்த பாடல்தான், எல்லோரையும் மனதை தொட்ட பாடல். இதோ அந்த பாடல்.

காலத்தால் அழியாத காவியமான பாடல்கள் பல. அவற்றையெல்லாம் விட்டுவிடக்கூடாது என்று தேர்ந்தெடுத்து தன்னுடைய வயது காலத்திலே வந்து தான் ரசித்த இனிமையான பாடல்களின் இனிமையான நினைவுகளை சுமந்து வந்து கேட்கும் பாடல்கள் ஒரு பாடல், எல்லோரையும் கவர்ந்த ஒரு பாடல். அது வந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அழியாது மங்காது இருக்கும் ஒரு பாடல். ஊடல் பாடல் என்றும் கூற முடியாது, உள்ளத்தின் வெளிப்பாடு என்றும் கூற முடியாது. எங்கள் உள்ளத்திலே யார் எங்கள் இதயத்தை தொட்டு காலம் வரை எங்கள் காக்கின்றார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வேஷங்களில் வருகின்றார்கள், எப்படிப்பட்ட உருவங்களில் இருக்கின்றார்கள் என்று இயற்கையையும் உலக உயிர்களையும் இணைத்துத்தான் அவர் தருகின்றார் ஒரு பாடல். அந்த பாடல் என்னையும் கவர்ந்த பாடல், அன்பு உறவுகளை உங்களையும் கவர்ந்திருக்கும். அது என்னவென்று உங்களுக்கு தெரிகின்றதா? அதுதான் பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் ஒலித்த அற்புதமான ஒரு பாடல். இப்பொழுது அதை கேட்டு மகிழ்வோம். நாகப்பட்டினம் ஜெகபூர் ஜெகபர் சாதிக் அவர்களோடு.

சேர்க்கும் இதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி தன்னுடைய இந்த வார நேயர் நிகழ்விலே. வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் நிகழ்வுக்கு அதிகமாக பாடல்களை தந்து எங்களோடு அதிகமாக உறவாடி நீண்ட காலமாக இயங்கி வரும் அன்பு உறவுகளின் பாடல்கள், அன்பு உறவுகளின் பெயர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒலித்துக் கொண்டிருக்கும் வகையிலே வாரம் வாரம் இந்த பாடல் இந்த நிகழ்ச்சி நிகழும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்தில் நாங்கள் நாகப்பட்டினம் ஜெகவர் சாதிக் அவர்களை தெரிவு செய்தது போன்று அடுத்த வாரமும் அதற்கடுத்த வாரம் என்று ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருவரை தெரிவு செய்து இருக்கின்றோம். அவர் யார் என்று இப்பொழுது என்னால் கூற முடியவில்லைத்தான். இப்பொழுது அடுத்த பாடலுக்கு செல்வோம். அவரை நாங்கள் காக்க வைக்க கூடாது. அவர் இன்று எனது நான் தானே இந்த வார நேர் எனக்கான பாடல்கள் ஒலிக்கின்றதே, எனக்கு தொடர்ந்து 10 பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றதே, ஒன்றை விட்டு ஒன்று ஒன்றை முந்திக் கொண்டு ஒன்று வந்து கொண்டிருக்கின்றதே என்று உள்ளம் பொங்கி துள்ளிக் கொண்டிருக்கின்றது அவருக்கு. அவர் மட்டுமல்ல அவரோட நண்பர்களும் உறவினர்களும் கேட்டு மகிழ்வுகளே எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலி நேயர்களின் உள்ளமும் பொங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே. அந்த பாடல் அடுத்து ஒரு பாடல், எனக்கு நன்றாக பிடித்த ஒரு பாடல், அவருக்கும் பிடித்த பாடல், உங்கள் எல்லோருக்கும் பிடித்த பாடல், அவர் கேட்கும் பாடல்கள் யாருக்குத்தான் பிடிக்காது, அப்படிப்பட்ட வகையிலே தங்க பதுமை என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு அழியா புகழ்பெற்ற பாடல் ஒன்றை தர இருக்கின்றார். அந்த பாடலை அவருக்காக ஒலிக்கும் வேளையிலே நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.

என்று நமது உள்ளம் பொங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே துள்ளிக் கொண்டிருக்கின்றது அவரது உள்ளம். நேயர் என்ற இந்த வாரத்துக்கானவர் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களை நீங்கள் தரும் பாடல்கள் காதல் ஊடல் மட்டுமல்ல உள்ள கிடக்கைகளும் பண்பாடுகளையும் எடுத்துக்கூறும். உங்கள் தமிழ் பண்பாடுகளை எல்லாம் எடுத்துக்கூறும். அதிலும் பெண்ணினத்தை பெருமைப்படுத்தும் பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றீர்கள். அவற்றுக்குள்ளே ஒரு பாடலை இன்று தெரிவு செய்திருக்கிறேன். இதுவும் ஆண்டுகள் பல கடந்து வந்த ஒரு அற்புதமான காவிய பாடல். நீங்கள் தந்த பாடல்கள் எல்லாம் உண்மையிலேயே கேட்க கேட்க இனிக்கும் காலத்தால் அழியாத பாடல்கள். எங்களுக்கு கருத்தை கொடுத்து பண்புகளை புலப்படுத்தி கொண்டிருக்கும் பாடல்கள். அந்த வகையில் பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்தில் நீங்கள் பல தடவை இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களுடைய பாட்டும் பதத்திலும் கூட உபயோகித்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒன்றுமில்லை ஒலிக்கின்றது அந்த பாடல். இதுதான் கேட்போமா அந்த பாடலை?

மட்டுமல்ல, இரண்டு மூன்று தடவைகள் அல்ல, பல தடவைகள் இந்த பாடலை அவர் கேட்டிருக்கின்றார். இனிமையான ஒரு பாடல், அற்புதமான பாடல். அந்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் என்ற திரைப்படத்தை ஒரு காலகட்டத்து பாடல்களை அவர் தெரிவு செய்து அதற்குள்ளே எப்படித்தான் கொண்டு வந்து புகுத்தி எங்களோடு இணைந்து கொள்கிறாரோ, எங்களை எல்லாம் மகளை வைக்கிறாரோ தெரியவில்லை. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்களே, உங்களை இந்த வார நேயராக நாங்கள் இணைத்துக் கொள்வதில் பெருமைப்பட்டு கொண்டு உங்களுக்காக நான் தருகின்றேன் பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்தில் நீங்கள் பல தடவை கேட்ட பாடல், எங்களை கவர்ந்த பாடல் இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல்கள் கூட நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்களுக்கான தத்துவ பாடல்கள் பலவற்றை அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் காலத்தில் ஒலித்த தத்துவ பாடல்கள் சிறந்த பாடல் என்று அவர் விடுமுறை விருப்பம் நேய நேரத்திலேயே எழுதி கேட்ட பாடல்களுள் இந்த பாடல் அருணோதயம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடலை கேட்க கேட்க எங்களுக்கு அற்புதமான ஒரு எங்களை அறியாத எங்கள் நம்பிக்கை ஒன்று ஏற்படும். நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். என்னை யாரென்று அறிந்து அதற்கு சரியான வகையில் நடந்து செல்ல வேண்டும் என்ற பண்பாடுகளை கூறும் பாடலாக வருகின்றது
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே.

0: அது மட்டுமில்ல, அவர் தந்த தத்துவ பாடல்கள் பல, ஜெகபர சாதிக் அவர்களே நீங்கள் தந்த பாடல்கள், இன்னும் ஒரு பாடல் என்னை கவர்ந்த பாடல் தான் அந்த பாடல். என்னை மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் அத்தனை பேரும் விரும்பிய பாடல் அந்த பாடல். கேட்கும் போது எங்களை அறியாத சில நிர்ணயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே ஊரும் உறவும் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். ஒரு தடவை அல்ல அந்த பாடல், ரெண்டு மூன்று தடவை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்நாளில் நீண்ட கால உறவு நீங்கள், உங்களுக்கான அந்த பாடலையும் தருகின்றேன். அதை தருவதில் நான் உண்மையிலே மனம் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் என்பது தொடக்கம் என்று கூறும் ஒரு தத்துவ பாடல்.
1: முதல் என்பது தொடக்கம்,

தமிழையும் தமிழர்களையும் நேசிக்கும் அவர் சுதந்திர உணர்வுகளை மனதிலே விதைத்திருக்கின்றார். சில பாடல்களை கேட்பதன் மூலம் மனிதன் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்கான கருத்து கொண்ட பாடல் ஒன்று இறுதியாக ஒலித்து அவருடைய பெருமையை நிலைநாட்டி இன்று வந்த எங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவருக்காக இந்த பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். அது ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் அவர் கேட்ட பாடல். இப்படிப்பட்ட பாடல்கள் பல கேட்டிருக்கின்றார். அதற்குள்ளே சிறந்த பாடலாக இந்த பாடலை தருகின்றேன். கேட்போமா?

இனிமை இனிமை இனிமையான பாடல்கள், தத்துவமான பாடல்கள், ஊடல் பாடல்கள், வர்ணனை பாடல்கள், இலக்கிய சுவையுள்ள பாடல்கள் என்று பல பாடல்களை அவர் குவித்திருக்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே. நிகழ்ச்சிகள் நிகழாது விட்டாலும் உடனே ஓடி வந்து ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சி ஓடவில்லை என்பது மட்டுமல்ல, என்ன நிகழ்ச்சி செல்கின்றது என்று ஏனைய உறவுகளுக்கு பதிவிலே இட்டு அறிவித்துக் கொள்வார். அவ்வளவு தூரம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை நேசித்து சுவாசித்து உறவுகளோடு உறவுகளாக தன் அன்பை பேணி பாதுகாத்து வருபவர் எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள். இன்று இந்த 10 பாடல்களை கேட்கும் வேளையிலே அவர் உள்ளம் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று எண்ணிக்கொண்டு அவரை கௌரவிக்கும் முகமாக இன்று அவருக்காக ஒரு மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சி அவருடைய பாடல்கள் என்று அவருக்காக அவருடைய பெயர் சொல்லி ஒரு சில விவரங்களை கூறி என்னால் முடிந்தவளை தொகுத்து வந்தேன். இந்த பாடல்கள் அத்தனையும் இனிமையான பாடல்கள், எல்லோரும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு மேலும் மேலும் அடுத்த உறவுகளின் பாடல்களும் வாரம் வாரம் வரும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை மரியாதையோடு மொன்றியல் தமிழ் வானொலியின் நீண்டகால நேயர் எங்களையே சுவாசித்து எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல உறவு ஜெகபர் சாதிக் அவர்கள் வாழ்க வளர்க என்று கூறி பல்லாண்டு காலம் பல் சிறப்போடும் வாழ வேண்டும், சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று என்னால் முடிந்தவரை எங்கள் அன்பு உறவுகளோடு உங்களை வாழ்த்தி அன்போடு மகிழ்ந்து ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவருக்கான பாடல்களை இணைத்து சிறப்பித்துக் கொண்டு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. MTR FM ரேடியோ காற்றலை மீதேறி களிப்போடு உங்கள் வாசல் வரை வந்து நின்று வணக்கம் கூறிக் கொள்கின்றேன். சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று கேட்பதோடு மட்டுமல்லாமல் நாங்களும் கலையகமும் சிறப்பென்று கூறிக்கொள்ளுகின்றேன் உங்களுக்கு.

நேயர்களே, உங்களை இந்த இனிமையான இந்த நல்ல வேளையிலே உங்களை இன்னும் ஒரு நிகழ்வுக்கு அழைத்து செல்கின்றேன். சிந்தனை செல்வன். நீங்கள் பல தடவைகள் கேட்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்வுகளின் ஆரம்ப நிகழ்வுகளை. இன்று உங்களை அழைத்துச் செல்வது இந்த நிகழ்வுக்கு. திரை தந்த ராகங்கள். திரை தந்த ராகங்கள் பிரிவிலே இன்று உங்களுக்கு தரும் ராகம் மோகன ராகம்.

ஆமாம், ராகங்களிலே மிகவும் கவர்ச்சிகரமானதும் காதல் போதையை ஊட்டுவதும் காதல் இல்லாமல் எந்தவிதமான உறவுகளும் வாழ முடியாது என்பதற்கு அமைய அநேகமான பாடல்களை இந்த மோகன ராகத்தில் தந்திருக்கின்றார்கள் அனைத்து இசையமைப்பாளர்களும். அன்பு உறவுகளே,

மோகன ராகத்தின் இனிமையை மிக எளிமையாக காட்டும் பாடல் நிலவின் அலையில் இரவின் அமைதியில் தென்றல் சுகம் தரும் பாடல்கள் மெல்லிசைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையினிலே அநேக பாடல்களை இந்த ராகத்தில் அமைத்து எத்தனையோ காரியங்களை அவர்கள் எத்தனையோ கருத்துக்களை எங்களுக்கு அள்ளி வீசியிருக்கிறார்கள்.

மோகன ராகம் 28வது மேளகர்த்தா ராகமாகிய பாண என்று அழைக்கப்படும் 5வது சக்கரத்தின் 4வது ராகமாகிய ஹரி ஹாம்போஜியின் ஜன்னிய ராகமாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எப்போதும் பாடக்கூடிய இவ்விராகம் சர்வ ஸ்வர கமக வரிக ரத்தி ராகம் என்று கூறப்படுகின்றது. சுபகரமான இவ்விராகம் விரிவான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே,

இதனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்ன, இந்த ராகத்தில் சட்சம், சதுஸ்ருதி, ரிஷபம், அந்தரகாந்தாரம், பஞ்சமம், சதுஸ்ருதி, தாய்வதம் ஆகிய சுரங்கள் வருகின்றன. இதன் சிறப்பு அம்சமாக மத்திமம், நிஷாதம், வர்ஜம் என்பதனால் இது ஒரு வர்ஜ ராகம் ஆகும். அது மட்டுமல்ல, இது ஒரு உபாங்க ராகமும் ஆகும். ரி, க, த என்பன ராகா சாயா ஸ்வரங்கள். இதில் வரும் ஜண்டை ஸ்வரங்களும் தாடப் பிரயோகங்களுமாக ராக ரஞ்சகமானவை. இது திரிஸ்தாயி ராகம் ஆகும். மேலும் இரவில் பாட இது மிக ரஞ்சகமாக இருக்கும். இது ஒரு பிரார்த்தன ராகம் ஆகும். எல்லா உருப்படி வகைகளையும் இந்த ராகத்தில் நாங்கள் காணலாம். சுலோகங்களும் விருத்தங்களும் பாடுவதற்கேற்ற ராகமாகும். இது ஒரு வர்ணனைக்குரிய ராகமாகும். இசை நாடகங்களிலும் நிறுத்திய நாடகங்களிலும் காணப்படும் பிரசித்தி ராகங்களில் இதுவும் ஒன்றாகும்.

மனித வர்க்கத்திற்கு தெரிந்த மிக பழைய ராகம். இந்த ராகத்திற்கு வரும் ஸ்வரங்கள் சட்ச பஞ்சம முறையில் முதன் முதலில் தோன்றும் ஸ்வரங்களாகும். இந்த விடயத்தை ஆதிகாலத்திலேயே எல்லா நாட்டு இசைக்கலைஞர்களும் கையாளப்பட்டு இசைக்கலைஞர்களாலும் கையாளப்பட்டு வந்தது. ஆதிவாசிகளின் இசையிலும் பாமரர்கள் இசையிலும் கூட இவ்வராகம் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. இந்துஸ்தானி இசையில் பூப் என்பது இவ்ராகமே. சர்வ ஸ்வர மூர்ச்சனாகர ஜன்னிய ராகம் இவ்ராகத்தின் ரிஷப காந்தார பஞ்சம தைவத மூர்ச்சனைகளே முறையே மத்தியமாவதி, இந்தோளம், சுத்தசாவேரி, உதய விச்சந்திரிக்கா ஆகிய ராகங்களாக ஒலிக்கின்றன. முல்லைப்பண் என குறிக்கப்படுவது மோகன ராகமே ஆகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என சிறப்பு பெயர் பெற்ற மாணிக்க வாசகரின் திருவாசகம் கூட தொன்று தொட்டு இந்த ராகத்தில் பாடப்பட்டு வருவது இவ்ராகத்தின் சிறப்பை உணர்த்துகின்றது. அன்புறவர்கள், தென்னகத்து திரைப்பட துறையினிலே ராகம் தேடும் படலத்தில் இன்று உங்கள் முன்னிலையில் உங்கள் காதோரம் கொண்டு வந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் தருகின்றேன் மோகன ராகத்தை பற்றி. திரையில் நாம் தேடிய திரை தென்னகத்து திரையுலகில் தேடிய பாடல்களை திரட்டி வந்து உங்களுக்கு தர இருக்கின்றேன். இந்த மோகன ராகத்தை வைகரை பாடலாக, காதல் பாடலாக, எழுச்சி பாடலாக, சோக பாடலாக, நகைச்சுவை பாடலாக, நவரசங்களையும் வெளிப்படுத்தும் ஏராளமான பாடல்களை தந்து பிரமிக்க வைத்திருக்கின்றார்கள் எங்கள் தென்னகத்து திரைப்படத் துறையினர்.

அந்த வகையில் இன்று தென்னகத்து திரைப்பட துறையில் ஆரம்ப காலத்தில் இருந்து பாட உபயோகிக்கப்பட்ட மோகனராக பாடல்களை தெரிந்து வந்திருக்கும் வேளையிலே முதல் பாடலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். 1947 ஆண்டு தென்னகத்தின் திரைப்பட துறையின் இசை கலைஞர்கள் அவர்கள் இந்த ராகத்தை உபயோகித்து எடுத்த திரைப்படமான மீரா திரைப்படத்திலிருந்து இசை மாமணி என்று எல்லோராலும் போற்றப்பட்டு வந்த அந்த இசை அரசி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் வந்தது. எஸ் வி வெங்கட்ராம சர்மா அவர்கள் இசையமைத்த பாடல். இன்று முன்னில் தமிழ் வானொலியின் திரை தந்த பாடல்கள், திரை தந்த ராகம் என்னும் நிகழ்ச்சியிலே முதல் பாடலாக ஒலிக்க வருகின்றது. அன்பு உறவுகளே, அன்பும் காதலும் மோகனமாக வந்து எங்களை ஈர்த்து கொள்ளும் வகையில் அமைந்த ராகத்தை மிகவும் பயபக்தியுடன் சிரத்தையுடன் நான் மிகவும் கவனமாக எடுத்து கையாள உங்கள் முன் வந்திருக்கின்றேன். அந்த வகையில் அந்த பாடலை மீரா திரைப்படத்தில் 1947 ஆண்டு என்றால் இன்றைக்கு 71 வருடங்களாகின்ற வேளையிலும் அந்த பாடல் ஒரு மங்காத, ஒரு வற்றாத ஜீவ நதியாக இந்த ராகத்தினை எடுத்து எம்பி ஒரு அழியாத காவியமாக இருந்து திரையுலகை ஆட்சி செலுத்தி எங்கள் மக்கள் மனதையும் இடம் பிடித்து எங்களுக்கு இனிமையை தரும் ராகத்தால் அமைக்கப்பட்ட அந்த பாடலை முதல் பாடலாக தருவதில் நான் பெருமைப்படுவதோடு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக இதை தரும் வேளையில் முதற்கண் மொன்றியல் தமிழ் வானொலி இயக்குநர் சபைக்கு நான் வணக்கமும் நன்றியும் கூறி ஆரம்பிக்கின்றேன். அன்பு உறவுகளே,

0: இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் ராகம் தேடும் படலத்திலே திரை தந்த ராகமாக மோகன ராகத்தை எடுத்து வரும் வேளையிலே முதல் பாடலாக 1947 மீரா என்ற திரைப்படத்தில் எம் எஸ் சுப்புலட்சுமி அந்த கலை தேவியினுடைய குரலினே எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையமைப்பில் வந்த அந்த பாடலை தந்தது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணி அந்த பாடலை முதல் பாடலாக உங்களுக்கு தந்த வேளையிலே அடுத்த பாடலையும் அதே ஆண்டிலே 1947 வெளிவந்த நாம் இருவர் என்ற திரைப்படத்தில் மகாகவி பாரதியார் அவர்களுடைய அந்த பாடலை ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையமைத்து டி கே பட்டம்மாள் அவர்களால் பாடப்பட்ட பாடல் 2வது பாடலாக காற்றலைக்கு வந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பெருமையை எடுத்து கூறுவதோடல்லாமல் சங்கீதத்தின் மகிமையையும் கூறிக்கொண்டு எல்லோரையும் வசப்படுத்தும் அந்த மோகன ராகத்தின் தன்மையையும் தருகின்றது அன்பு உறவுகளை.
1: இந்தியாவின் தவப்புதல்வன் மகாத்மா காந்திக்கு

இந்தியாவின் முடிசூடா மன்னன் ஜவஹர்லால் நேரு, வைர நெஞ்சன் வல்லபாய் பட்டேல், அரசியல் அறிஞர் அபுல் கலாம் ஆசாத், ராஷ்டிரபதி ஆச்சாரிய கிருபளானி, கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, ராஜதந்திரி ராஜாஜி, வங்கம் தந்த வீர புதல்வர் நேதாஜி,

அன்பான உறவுகளை, இந்த பாடலை இன்றைக்கு 71 வருடங்களுக்கு முன்பு அரை நூற்றாண்டு தாண்டி முக்கால் நூற்றாண்டை எட்டி பிடிக்கும் காலம் வந்தும் என்றும் அழியாமல் எங்கள் மனதிலே ஒரு தேசபக்தியையும் எழுச்சியையும் கூறும் பாடலாக அன்று வி கே பட்டம்மாள் அவர்களால் மகாகவி பாரதியார் எழுதிய இந்த பாடலை ஆர் சுதர்சனம் இசையமைப்பாளர் ஐயா அவர்களினால் இசையமைத்து திரை உலகத்திலே உபயோகித்து அது இன்று வரை நிலைத்து காவியமாக இருப்பது எங்கள் முத்தமிழில் கிடைத்த ஒரு சரித்திரம், ஓர் சாதனை என்றுதான் கூற வேண்டும் இல்லையா? அன்பு உறவுகளே, அன்று தொட்டு இன்று வரை வந்த அந்த மோகன ராகம் பக்தியை வைகரை நேரத்தை கூறும் வேளை அந்த வைகரை நேரத்தை வைகரை காலத்தை எடுத்து கூறி எங்கள் உள்ளத்திலே ஒரு இன்ப உணர்வை ஏற்படுத்தி செல்லும் காதல் கீதங்களை எடுத்து தரும் எழுச்சி பாடல்களை பாடுவதற்கு ஏன் சோகத்தை நகைச்சுவையை என்று நவரசங்களையும் எடுத்து கூறும் வகையிலே இந்த ராகம் எங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்று இசையமைப்பாளர்கள் கூறும் வேளையிலே மொழியில் தமிழ் வானொலியின் அடுத்த பாடலாக காதல் உணர்வை தரும் பாடலாக அன்று உபயோகித்திருக்கின்றார்கள். 1956 ஆண்டு மாயாபஜார் திரைப்படம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு படம். இன்றும் அந்த திரைப்படத்தை திரையுலகத்தினர் திரைப்பட மாளிகையில் வெளியிட்டால் ஜனத்திரளை நாங்கள் அடக்க முடியாத அளவுக்கு அந்த திரைப்படம் எழுச்சி பெற்றிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த திரைப்படத்தில் திரு கண்டசாலா என்ற ஒரு திரை பின்னணி பாடகர் அந்த காலத்திலே ஆண்களுக்கு குரல் கொடுத்து வந்த ஒரு மிகவும் காந்த குரலோனாக இருந்தவர். அவர் இசையமைத்து லீலா அவர்களை இணைத்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் உங்களுக்கு தந்து நானும் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் அன்பு உறவுகளை மகிழ்விக்க விரும்பி இந்த பாடலை காற்றலையில் தருகின்றேன். அன்பு உறவுகளே,

மோகனத்தின் இனிமையை மிக எளிமையாக காட்டும் பாடல். நிலவின் அலையில் இரவில் அமைதியில் தென்றல் சுகம் தரும் பாடலாக மெல்லிசைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான பாடல் அல்லவா அது. 1956 மாயா பஜார் என்ற அந்த வெற்றி திரை படத்திலே வந்த அந்த காதல் பாடல் எங்களை எப்படியான உணர்வுக்கு ஏற்படுத்தி சென்றது பார்த்தீர்களா? இது மோகன ராகத்தின் இரகசியம். இந்த மோகன ராகம் அப்படியே எங்களை மோகனமாக மகிழ்வாக இன்பமாக எங்களை இழுத்து சென்றுவிடும். அடுத்து ஒரு பாடல் இந்த மோகன ராகத்தில் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த ஒரு செவ்வியல் இசைப்பாங்கையில் அமைந்த பாங்காக அமைந்த ஒரு ஆரம்ப கால பாடல். மோகனத்தின் உள்ளொளியை செம்மையாக காட்டும் ஒரு அழகான பாடல். அந்த பாடல் 1959 பத்தினி தெய்வம் என்ற திரைப்படத்தில் TMS ஐயா அவர்களின் குரலிலும் பி சுசீலா அம்மா அவர்களின் அந்த இனிய குரல்களும் சேர்ந்து வெளிவந்தது. இரட்டையர்களாக அன்று மெல்லிசை மன்னர்களாக இருந்து பெயர் பெற்றவர்கள் மறைந்த MS விஸ்வநாதன் ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் இணைந்து இசையமைத்த அந்த ஒரு அருமையான அற்புதமான அந்த பாடல் 1959 வெளிவந்த இன்று அரை நூற்றாண்டுக்கு மேலாகியும் மாறாத மோகன அந்த சாயலன்கள் இதயத்தை விட்டு அகலாது இருக்கும் வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த பாடலை காற்றலையில் தந்து உங்களோடு மகள விரும்புகின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பல் சுவை நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வான திரை தந்த ராகங்கள். இன்றைய திரை தந்த ராகங்களுள் மோகன ராகம் தெரிவு செய்யப்பட்டு அதனால் ஆக்கப்பட்ட அந்த இசையை உபயோகித்து அந்த ராகத்தை உபயோகித்து இசைக்கப்பட்ட தென்னகத்து திரைப்பட துறையிலே அழியாத காவியங்களாக இன்றும் நிலைத்திருக்கும் பாடல்களை தெரிவு செய்து உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அன்பு உறவுகளே, அந்த வகையில் இதோ இந்த பாடல்.

0: பிம்பம் அதனில் கவர்ந்திடும் அமுத கலை கவர்ந்திடும் அழகு சிலை மறந்தது எனது நிலை கரி
1: அன்பான உறவுகளே, கேட்டீர்களா அந்த பாடலை? இன்றைக்கு எத்தனை வருடங்கள் சென்று விட்டாலும் இன்றும் காவியமாக எங்கள் நெஞ்சில் ஓர் இனிமையான உணர்வை தூண்டிவிட்டு செல்கின்றது. அன்பு உறவுகளே, நான் ஓர் இசை கலைஞன் அல்ல, ஆனால் முத்தமிழிலும் எனக்கு பரீட்சியங்கள் உண்டு. நாடக கலைஞனாக இருந்த காலத்தில் நான் திரைப்பட துறைக்கு காலடி எடுத்து வைக்கும் முன், அதாவது ஈழத்து திரை தமிழ் திரைப்பட உலகில் காலடி எடுத்து வைக்கும் முன்பு நான் நாடக கலைஞனாக இருந்த வேளையிலே அமைச்சூர் நாடகனாக இருந்திருக்கின்றேன். ஆசிரியர் காலத்தில் கூட நாடகங்களை நான் கற்பித்திருக்கின்றேன். இந்த பாடலுக்கு நாம் அந்த காலத்திலே நாடகமேடையில் அரச கதைகளை அமைத்து அதற்கு இந்த பாடல்களை நாங்கள் புகுத்தி நடித்ததுண்டு. ஆனால் உண்மையில் அந்த நேரத்தில் எனக்கு இது மோகனராகம் என்று புரியாது. அந்த நேரத்திலே இந்த பாடல் என்னை நடிக்க வைத்தது. அந்த பெருமை இந்த மோகனராகத்துக்குண்டு என்று நான் தலை சாய்த்து அன்னை கலைவாணிக்கு உணர்ச்சி பெருக்குடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிலும் அந்த இசை சக்கரவர்த்தியும் இசை அரசியும் சேர்ந்து அந்த குரலிலே எழில் குரலிலே எங்களுக்கு ஓசை எழுப்பி அந்த பாடலின் தன்மையை அந்த சாயத்தை அந்த அந்த அந்த உயிர் ஓட்டத்தை கொடுத்திருந்தார்கள் இல்லையா அன்பு உறவுகளை. இது முன்னியல் தமிழ் வானொலி தெரிந்தெடுத்து வந்து தருகின்ற திரை தந்த ராகங்கள் வகையிலே மோகன ராகத்தை இன்று பரப்பிக் கொண்டிருக்கின்றது. கட்டளையிலே நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. அதை பற்றி கூறுவதற்கு முன்பு அந்த பாடலை உங்களை காட்டலையில் தந்து உங்களை நான் மகுடிக்கு முன் வந்த நாகம் போல் ஆக்கி விடுகின்றேன். படம் எடுத்து ஆடி விடாதீர்கள், மயங்கி விடாதீர்கள், கேட்டு மகிழ்ந்திடுங்கள் அந்த பாடலை. இதுவும் மோகன ராகத்தில் வந்த பாடல்தான்.

நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் திரை தந்த ராகங்கள். இன்றைய திரை தந்த ராகங்கள் நிகழ்வுக்கு தேர்வாகிய ராகம் மோகன ராகம். இந்த பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த அருமையான இந்த காதல் டூயட் பாடல் கூட பருவம் பார்த்து அருகில் வந்து வெட்கமா என்ற வரிகளுடன் அமைந்த இந்த பாடல் மருத நாட்டு வீரன் என்ற திரைப்படத்திற்கு 1960 சேர்க்கப்பட்ட பாடல். இந்த பாடலையும் இசை சக்கரவர்த்தி முடிசூடா மன்னன் இசை உலகின் TMS ஐயா அவர்கள்தான் பாடியிருக்கின்றார்கள். இதற்குரிய இசையை SV வெங்கட்டராமன் அவர்கள் அந்த கலை இசை கலைஞர் ஆக்கியிருக்கின்றார். கலை நயம் மிக்க இந்த மோகனத்தில் எழிலை காட்டும் அழகான இந்த எளிமையான சங்கதிகள் கொண்ட பாடல் SV வெங்கட்ராமனின் ஆற்றல் மிக்க கலை திறனை வெளிப்படுத்தும் பாடலாக அமைந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, வாடு என்னும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ சென்றாயோ என்னும் வரியில் மோகனம் உச்சம் பெறும் அற்புதமான சங்கதிகளை கொண்ட இந்த பாடல். இந்த பாடல் இப்படியான பாடல்களைத்தான் நாங்கள் அந்த 1970, 71, 72, 73, 74, 75 காலங்களில் ஈழத்தின் வடபுலத்திலே தமிழ் நாடகத்துறை வளர்ந்து உச்சம் பெற்ற காலம், அகில உலக தமிழாராய்ச்சி 4வது மகாநாடு நடந்த பொழுது லட்சோப லட்சம் மக்கள் சூழ்ந்துள்ள அந்த களத்திலே அமைந்த மேடையிலே நடிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது எங்கள் நாடக குழுவினருக்கு, பெருந்தன்மையோடு கூறுகின்றேன். அந்த நாடகத்தில் இந்த பாடலும் நாங்கள் உபயோகித்து எங்களுடைய சக நடிகர் இந்த இடத்திலே அந்த வாடை என்னும் காற்று வந்து வதைத்திட கண்டாயோ என்றதும் கைகள் வீர் காலிலே சதங்கை கலீர் கலீர் என்ற இடத்துக்கு அவர் நடித்த நடிப்பு என் கண்ணுக்குள்ளே நிற்கிறது. காரணம், இந்த ராகமும் இந்த பாடல் வரிகளும் எங்களை நடிக்க வைத்ததே தவிர நாங்கள் இசைக்கலைஞர்கள் அல்ல. நடிப்பு துறையிலே நடிப்பு கலைஞர்களாக வந்து அந்த வரிகளை பாடமாக்கி அந்த கருத்துக்களை உள்வாங்கி அந்த இசைக்கேற்ப நாங்கள் அசை போட்டது உண்டு. எங்களை அசை போட வச்சது இந்த ராகங்கள் என்று பெருமையோடு தலை தாழ்த்தி கூறுகின்றேன். அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றோடு கலந்து வந்து கொண்டிருக்கின்றது மோகன ராகம். மோகன ராகம் வந்து உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் பாடல்களை 1947 தொடக்கம் நான் தெரிவு செய்து எடுத்து வந்து உங்களுக்கு தருவதற்கு எனக்கு கிடைத்தது 6-7 நேர அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து இன்று அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நான் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த அடுத்த பாடலை தருகின்றேன். இது இந்த படம் சித்தூர் ராணி பத்மினி. சித்தூர் ராணி பத்மினி ஒரு அற்புதமான கதையம்சம் கொண்ட இந்த திரைப்படம். நாங்கள் நாடகங்களுக்கு அந்த காலங்களிலே நாங்கள் எழுதி ராகங்களை அமைத்தால் கூட அந்த நாங்கள் எழுதும் பாடல்களுக்கும் திரை இசை பாடல்களும் மெட்டுக்களைத்தான் போட்டுக்கொள்வதுண்டு. அவ்வளவு தூரம் நாங்கள் பாண்டித்யம் பெற்றவர்களை இசை இந்த முத்தமிழிலும் நாங்கள் காலடி எடுத்து வைத்து அதுகளை வந்திருந்தோம். அந்த வகையில் நாங்கள் சில பாடல்களை எழுதிவிட்டு இந்த திரைப்பட மெட்டுக்களை அதற்கு பூர்த்தி அந்த மெட்டுக்கு ஏற்ப எங்கள் வரிகளை சேர்த்து பாடிக்கொள்வது உண்டு. அந்த வகையில் இந்த பாடலும் ஒரு அருமையான பாடலாக வந்து அமைந்த ஒரு பாடல். இந்த பாடலை பாடுகின்றார் இசை மாமணி பேரரசர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள். இதற்கு தஞ்சை ஜி ராமையா ராமநாதன் அவர்கள்தான் இசையமைத்திருக்கின்றார்கள். 1963 வந்த இந்த பாடல், இந்த திரைப்படத்தின் பாடல் சித்தூர் ராணி பத்மினி என்ற அந்த திரைப்படத்தில் வந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் பெருமையோடு தந்து உங்களோடு நானும் ரசித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு குறவுகளே,

செவ்வியல் தழுவிய மெல்லிசை இசை பாங்கில் அமைக்கப்பட்ட அந்த பாடல் மரபு சார்ந்த செவ்வியல் இசை தழுவிய மெல்லிசை என்ற தனி உலகத்திற்கு நம்மை அழைத்து சென்று மகிழ்வித்தவர் இசையமைப்பாளர் ஜி ராமதாஸ் ராமநாதன் அவர்கள். அவர்களுக்கு அந்த பாடலை இனிய குரலில், தன் காந்த குரலில், வெங்கட குரலில் அழகுற பாடியவர் மறைந்த எங்கள் இசை மாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள். சித்தூர் ராணி பத்மினி என்ற திரைப்படத்திலே நிலவு ராணியை, நிலவினை ராணியாக வர்ணித்து எழுதிய அந்த கவிஞரின் கைத்திறமைக்கு இந்த இசை கோர்த்து எங்களை மகிழ்வித்து அழைத்து சென்ற அந்த பாங்கினை என்று கேட்டு ரசிக்க வைத்தது, திகைக்க வைத்தது, மகிழ வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் திரை தந்த ராகம். இன்றைய திரை தந்த ராகம் நிகழ்வில் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மோகன ராகம் கலந்து வந்து எல்லோரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடல் கூட இத்தகைய 55 அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட பாடல், என்றும் காவியமாக இருக்கின்றது. அது என்றும் காவியமாக இருக்க வாழ்த்திக் கொள்வோம். தொடர்ந்து வரும் பாடலையும் ஜி ராமநாதன் ஐயா அவர்கள்தான் இசை அமைத்திருக்கின்றார். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திற்காக 1960 இந்த பாடலுக்கு தங்களுடைய இனிமையான அழியாத அந்த குரலை, இசையான அந்த குரங்களையெல்லாம் கவர்ந்து சென்ற அந்த கவர்ச்சி குரலுக்குரிய பிபி சுரணிவாஸ் ஐயா அவர்களுடன் எங்கள் இசை அரசி, இசை பேரரசி பி சுசீலா இணைந்து பாடிய அந்த பாடல் காற்றலையில் இப்பொழுது மோகன ராகத்தை அள்ளி வந்து தருகின்றது. உங்களுக்கு அன்பு உறவுகளே,

தமிழ் மக்களின் பெருமைகளில் ஒன்று அல்ல பல. அந்த பெருமைகள் பலவற்றுள் ஒன்று இந்த மோகன ராகமும் என்று எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ராகம் ஒரு தொன்மையான தமிழ் ராகங்களுள் முதன்மையான ராகங்கள். வேறு வேறு காலங்களில் அதன் சாயல்கள் மாறி மாறி இருந்தாலும் அதனுடைய உண்மையான வடிவம் மாறாது. மோகனத்தை எங்கள் மனதிலே வீசி சென்று எங்கள் முகத்திலே மலர்ச்சியை தந்து செல்லும் இந்த மோகன ராகத்தை எடுத்து வருவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு நான் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று வந்த இந்த நிகழ்விலே வந்த பாடல்கள் அத்தனையும் உங்கள் மனதை கவர்ந்திருக்கும், உங்கள் முகத்தில் மோகன புன்னகை தவழும் என்பதை எண்ணிக்கொண்டு மிகுதி பாடல்களை அடுத்த நிகழ்வுகளில் நான் எடுத்து வருவேன் என்று கூறிக்கொண்டு இத்தோடு இந்த ராகத்தினை பயபக்தியுடன், அன்புடன், மதிப்புடன், மரியாதையுடன் அன்னை கலைத்தாயின் காலடியில் சமர்ப்பித்து உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி இந்த நிகழ்வை இன்று நிறுத்தி கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி அடுத்து வரும் கலைஞர்களுக்கு இடம் கொடுக்கும் முகமாக மீண்டும் மீண்டும் நான் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இத்துடன் காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன், அன்பு உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வர்களே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகெங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல என்றும் முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர்களின் விடுமுறை விருப்ப பாடல்கள். என்னை நீதான் பிரிந்தாலும் என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த பாடல் ஒளி பேசுமோ என்ற வரி தொடங்கி முழுவதையும் பாடுவதற்காக ஆங்கிலேய நடன அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல் இதோ.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தருகின்றார். வழிவிடு வழிவிடு என்ற பாடலை பாட்டு பாடவா திரைப்படத்தில் இருந்து

இதை தொடரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு கண்டி மாநகரம் விஜயராணி நீங்கள் தந்த பாடல். ஆயிரம் ஜென்மங்கள் ஆசைகள் என்ற பாடல் அந்த வீட்டில் ஒரு கோவில் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடலை மொன்றியல் கனடா தனுஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் பாடுகின்றது கதற கதற அதிருது என்ற பாடல் இளவட்டம் திரைப்படத்திலிருந்து.

கனடாவின் அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி, நீங்கள் அனுப்பி வைத்த பாடலை கேட்போமே. மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

உங்களை தொடர்ந்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். அங்கிருந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஆ முதல் அக்து தான் நடா என்ற பாடல் ஜித்தன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நீண்டகால உறவு. இசை பயணம் எங்களோடு தொடர்பவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் கேரிஸ். கேரிஸ், நீங்கள் தந்த பாடல் காதல் கிளியே காதல் கிளியே என்று வரி எடுத்து ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் வளமை போல இன்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். நாயகனே என்ற பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்தில் இருந்தது.

சிங்காரபூமி சிங்கப்பூர், அங்கிருந்து மகாலிங்கம் நீங்கள் அன்போடு தந்திருக்கின்றீர்கள். மலை கள்ளம் என்ற ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் பொருத்தமான பாடல். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்று கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து ஈரெட்டு வயசு என்ற பாடல் என்னோடு கலந்துவிடு என்ற திரைப்படத்திலிருந்து சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் அனுப்பியவளை நாங்களும் இணைந்து கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் இது என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, ஒரு நாளும் உன்னை மறவாது என்று எங்களை மறவாமல் அனுப்பி வைத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் என்னவள்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து வளமை போல நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார் கா வைசீனா ஆசான். கனடாவில் இருந்தே என் வானில் நிலா என்ற திரைப்படத்திலிருந்து வட்ட வட்ட பொட்டு வச்ச என்ற வரி கொண்ட பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் காதுக்கினிய கீதங்கள். தித்திக்கும் தேனான பாடல்களாக திசையெங்கும் இசை பரப்பி வந்து எங்களை மனம் நிரம்ப செய்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

வளமைப்பால என்றும் மலர இருக்கும் நேயர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோவில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வேலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் இந்த பாடல் இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பூங்கொடிதான் பூத்ததம்மா என்ற வரி எடுத்து

ஆனந்த ஜோதி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா என்ற கேள்வியோடு வரும் பாடல். இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. வளமை போல இன்றும் அவரது பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா சகானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் என்ற பாடல். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இன்றைக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் கொண்ட சேவல் கோவும் நேரம் என்ற பாடலையும் கேட்போமா என்ற சின்ன ராசா திரைப்படுத்த பாடல். இன்று அந்த பாடலை எங்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருப்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

எல்லாமே என் ராசாதான் திரைப்படுத்த பாடல் அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா என்று பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன் மற்றும் அம்மா விஜயம் உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்கள்.

அன்பு உறவுகளோடு உறவுகளாக அடுத்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அழகான புள்ளிமானே என்ற மேகம் கருத்திருக்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமளா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெய் வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்போம்.

ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களுடன் அடுத்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலை தருமபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலம்மா நீங்கள் கேட்கின்றீர்கள். பூக்கள் பூக்கும் பரணம் யாரும் பார்த்ததில்லையே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

கடலில் தேடிய முத்து என்ற ஒரு பாடல், சட்டம் என் கையில் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது அல்லவா இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க கேட்க விரும்புகிறார். நீவேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன். இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்னோடு பாட்டு பாடுங்கள் என்ற வரி கொண்ட பாடலை 1985 திரையுலகுக்கு வந்த உதயகீதம் திரைப்படத்தில் ஒலித்திருந்தன. அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களோடு என்று அன்புடன் எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள். தன்னோடு இணைந்து சதீஷ், மணி, சுதன் இவர்களும் இணைந்து கேட்க விரும்புகிறார்கள் என்று எழுதியவளே அனைவரும் மகளும் மன்னம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எங்கள் அன்பு உறவு சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் வண்டிக்கேட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டிலே சிதம்பரத்திலிருந்து எனக்காக பிறந்தாளே என்ற ஒரு பாடல், இது நம்ம ஆளு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், பாச வலை என்ற திரைப்படத்திலிருந்து யாருக்கு தீங்கு செய்தேன் யார் குடியை தடுத்தேன் என்ற வரி கொண்ட பாடல் உலக தமிழர்களோடு கேட்டு மகள அனுப்பி வைத்திருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்த இந்த வழியிலேதான் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடல், இரவென்ன பகல் என்ன என்று கேட்கும் இரும்பன் என்ற 2015 ஆண்டு சிறைக்கு வந்த பாடல். இந்த பாடலை அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் எங்கள் ஜோர்ஜ். வளைகுடாமன் குவைத்திலிருந்து நீண்டகால உறவு. அவர் காதோரம் செல்லும் பாடல் இந்து என்ற திரைப்படத்திலிருந்து எப்படி எப்படி என்று கேட்கும் பாடலாக ஒலிக்கின்றது.
1: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். வளமை போல வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அன்புடனே வந்து 9 உறவினர்கள் அலங்கரித்து சிறப்பித்து சென்றவர்களை அவர்களின் மன விருப்பத்திற்காக வந்த பாடல்களையும் தந்திருந்தார்கள். நானும் அவர்களுக்காக சில பாடல்களை தெரிவு செய்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். அந்த வகையிலே முதல் பாடலை நாச்சியார் கோயில் ஆர் தேவா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடலாக நான் தெரிவு செய்திருக்கின்றேன். சாரதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள் என்ற பாடல்.

சிறப்பித்த அன்பு மகள் சாந்தி, உங்களுக்காக நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடல், தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே என்று பாடல். அது பெண் குரலில் தான் இருக்கின்றது என்பதை தெரிந்தோடு அந்த வகையிலே அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க வைக்கின்றேன். ஒலிக்கின்றது அந்த பாடல், ஆலயமணி திரைப்படத்தில் ஒலித்த பாடல்.

மூன்றாவதாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்க இருக்கின்றேன். அவர் காற்றலையில் வந்து கேட்டுவிட்டு சென்ற பாடல் தென்மேற்கு பருவ காய்ச்சு திருவப்படுத்து பாடல் ஏடி கள்ளச்சி என்று அழகாக பாடும் எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் உங்களுக்கான பாடல்.

இன்றைக்கு இருக்கும் அடுத்த பாடல் அன்புடனே வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளுள் உறவுகளாக அன்பு ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தேன். கண்ணை நம்பாதே என்ற பாடல், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாக

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடன் வந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் உங்களுக்கான பாடல். நீங்கள் தந்த பாடல்களுள் நான் தெரிவு செய்து தருகின்றேன். மனிதரில் இத்தனை நிறங்களாக என்ற திரைப்படத்திலிருந்து மழை தருமோ மேகம் என்ற பாடல்.

0: ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் திருப்புவனம். கே எஸ் கிருஷ்ணன் உங்கள் பாடலாக வருகின்றது. கல் தூண் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வளர்த்த கடா முட்டை வந்தால் என்ற பாடல்.
1: வளர்த்த கடா

ஜாதி மல்லி பூச்சரமே என்ற அழகன் திரைப்படத்து பாடலை தெரிவு செய்து ஒலிபரப்புகிறேன். பண்டிகை செல்வை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

இன்று காலநிலைக்கும் ஏற்றதாக கேட்டிருந்தால் அன்புகள். ஷியாமளா ஒரு பாடல், மஞ்சள் மகிமை என்று பழைய திரைப்படுத்து பாடல், ஆனால் இனிமையான அற்புதமான பாடல், இன்றைய காலத்துக்கு பொருத்தமான பாடல். கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்று, கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்ற அற்புதமான பாடலை.

நிகழ்ச்சியின் இறுதியாக ஒலிபரப்பாகும் பாடல் இன்றைய நிகழ்ச்சியிலே அதிக புள்ளிகளை சேர்த்து முதலாவது இடத்தை மீண்டும் பெற்றுக்கொண்ட ஏ.ஆர். நாகப்பன் உங்களுடைய பாடல் இதய கனி என்ற திரைப்படத்திலிருந்து நீங்களே கேட்டிருந்தீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்களாக வந்து இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அற்புதமாக எல்லோரும் மகிழ வைத்த உறவுகள் கேட்ட பாடல்கள், அவர்களுக்கு நன்றியாக இந்த பாடல்களை ஒலிபரப்பி அவர்கள் விருப்பத்துக்கும் எனது விருப்பத்துக்குமாக ஒலிபரப்பி சென்ற பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை எனது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் அவர்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடல் உறவாடும் நெஞ்சம் திரைப்படுத்து பாடல். பாடுகின்றது அந்த பாடல் ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் என்று வரிதொட்டு

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் ஏறி பூம்பொடி ஏனிந்த என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பல்லவியோடு சரணங்களை தரும் வேளையிலே மறுபிறவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. என்றும் உங்களோடு இணைகின்றார்கள் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து முன்னில் தமிழ் வானொலியில் வலம் வரும் வேளையில் அடுத்து வரும் பாடல் வீட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் என்ற தத்துவமான பாடல் வானம் பாடி என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளமை போடுகின்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது கனஸ் கதீஜா ஷஹானா பர்பி நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்போம் என்று எழுதியவளை ஒலிக்கின்றது பாடல்.

விண்வெளியில் மறைத்தாயட காது வெட்டு தோட்டமிட்டேன் கண்ணீரா கொடி வளர்த்தே தோட்டத்தை அழித்தாயட இறைவா ஆட்டத்தை

மனத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான். தருமத்தின் தலைவன் அல்ல

ஒழிக்கின்ற பாடலை தொடர்ந்து அடுத்து விடுமுறை விழுப்புரத்தில் அரங்கேறும் ஒரு பாடல் தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். கண் மலர்களின் அழைப்பிதழ் என்ற பல்லவியோடு சரணங்களையும் சேர்த்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். இன்றும் முகமது ராபிக் அவர்களோடு ரிஷ்வான் நாசார் ஜமான் நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே என்ற ஒரு பாடல் உரிமை குரல் என்ற திரைப்படத்தில் பாடியிருந்தது. இன்று அந்த பாடலை பாட வைக்கின்றார்.

அன்புடன் வரும் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை தருவது அரசடிக்குப்பம் நெய்வேலி அமிர்க பயணின் சரவணன் நீங்கள். நான் வாழ வைப்பேன் என்ற திரைப்படுத்து பாடலை எந்தன் பொன் வண்ணமே என்று பாட வைக்கின்றீர்கள். அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் விடைகின்றோம். ஒரு கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். மயிலை பட்டாபி அவர்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் தமிழ்நாட்டிலிருந்து தருகின்றார். தன்னோடு வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரை மனைத்து கேட்கும் வேளையிலே கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் என்ற வரி எடுத்து ராமு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

இந்த வேளையிலேதான் அடுத்து வரும் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகவே சிறுவயசாஜ் அவர்கள் ஒரு பாடல், வணக்கம் வணக்கம் என்று ஆரம்பிக்கும் சீனு என்ற திரைப்படுத்து பாடலை.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் சபரி திரைப்படத்து பாடல். ஒரு முறை சென்றால் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடலின் முதல் வரி. இதோ ஒலிக்கின்றது ரதீஷ் உங்களோடு நாங்களும்.

அடுத்து வரும் பாடல் சாதுரியன் திரைப்படுத்த பாடலை கண்ணம்மா கண்ணம்மா என்று பாட வைத்து கேட்க ஆவலோடு இருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலே அன்புடன் ஜோர்ஜ் அவர்கள்.

ஒலிக்கும் பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல். உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் அந்த பாடல் ஆயிரம் காலத்து பயிர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

பழமை போல இன்றைய இறுதிப் பாடலை தருவதற்கு அலாதி விருப்பம் கொண்ட அன்பு உறவு ஒருவர் கேட்ட பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் எனக்குள் ஒருவன் என்று பின்னாடி வந்த திரைப்படத்து பாடல். முத்தம் போதாதே சத்தம் போடாதே என்ற பல்லவியோடு சரணங்களை தர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார் கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் கணபதி பகுதியில் இருந்து. அவரோடு இணைந்து என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் கேட்டு மகளை இருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விடுமுறை விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டளையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு இப்பொழுது முதல் நாங்கள் கேட்க இருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த பாடல் அடடா மாமரக்கிளியே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து பாடலை பொன் வீணையே என்ற வரி கொண்டு பாட வைக்கின்றார் காகித ஓடம் திரைப்படத்திலிருந்து ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிரான்சி.

சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல, உள்ளே வைத்துக் கொள்ள ஊமை காதல் அல்ல. ஒரு நாள் சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல.

அவரோடு இணைந்து வரும் அடுத்த பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடல். என்னை தேடும் மேகம் என்ற பாடல் கண்ணோடு கண் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒளிபரப்பாகின்றது.

இந்த வேளையிலேதான் கனடா மொன்றியல் மாநகர் தனுஷனன் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். தொடர்ந்தும் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் கண் இமை போல என்ற முதல் வரியை கொண்ட அன்பர் என்ற திரைப்படத்து பாடலை, தினமும் வந்து ஜோடியாக பாடல் கேட்கும் ஜோடிகள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆஸ்திரேலியாவிலிருந்து தினமும் வந்து எங்களோட இசைப்பயணம் செய்யும் அன்பு கேதிஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேட்கின்றார். நேற்றைய வரையில் என்ற முதல் வரியை கொண்டு அந்தஸ்து என்ற திரைப்படத்து பாடலை

இவர்கள் வந்தால் அன்புடன் வருவார் ரமணி அவர்களும். இவரும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்தில் இருக்கின்றார். இவர் ஆதி திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார். தடக்கு தடக்கு என்று கொஞ்ச கொஞ்ச என்று வரிகொண்ட அந்த பாடல்களைத்தான் அவர் கேட்கின்றார். இதோ அந்த பாடலும் ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்புடன் தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். முத்து மண்டபம் என்ற பழைய திரைப்படமாக இருந்தாலும் சிறந்த கருத்துடன் வரும் ஒரு பாடல், சொன்னாலும் வெட்கமடா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது.

தொடரும் பாடல் பானா காத்தாடி என்ற திரைப்படத்திலிருந்து தாக்குதே கண் என்ற வரியை கொண்ட பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தரும் பாடல் சொல்லி அடிரா என்ற வரி கொண்ட அறியாமை என்ற திரைப்படத்து பாடலை நிரேஷன் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

ஐரோப்பிய மன்னன்றால் இன்னொருவர் வர வேண்டும். அவர் சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் என்ற வரி கொண்ட பாடலை ஈழமணி திருநாடிலிருந்து என்ன வழி தந்திருக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

பாடல்களோடு என்னுடைய பாடலை தருகின்றேன், நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று கேட்பது போன்று அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து வந்திருக்கின்றார். அச்சாணி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல், தாலாட்டு என்னை தாலாட்டு என்ற பாடல்.

ஒருமுறை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் திச்சுக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்கின்ற பூரிப்போடு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

வணக்கம் என் அன்பு, ஒரு உனக்கு நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனே கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீற நலம் தானே எல்லோரும். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு புதையல் நிகழ்ச்சி. புதையலோடு நீங்கள் பேசியும் கொள்ளலாம் சிலவற்றை. நாங்கள் புதையல் நிகழ்ச்சியில் நான் தரும் ஒரு சொல் என் மனதில் புதைத்து வைத்திருப்பேன், நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டாம். என் மனதுக்குள் நான் ஒழித்து வைத்திருக்கும் அந்த சொல்லை நீங்கள் தரவுகள், அதாவது உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது நான் தரவுகளை கொடுப்பேன். அதை நீங்கள் கேட்டு அந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லோரும் சுறுசுறுப்பாக வர வேண்டும். சற்று ஓய்ந்து சோர்ந்து எல்லோரும் இருப்பது போல் இருக்கிறது. இங்கே பாடல் கேட்கும் அந்த உற்சாகம் இருப்பது போல இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறலாம். சொல்ல சொல்றீங்களோ இல்லையோ வந்து உங்களுடைய பாடலை சொல்லிவிட்டு போகலாம். தெரியாவிட்டால் தெரியாது, சொல்ல சொல்ல முடியவில்லை என்றுட்டு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இங்க எத்தனை பேர் நீங்க ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு பார்ப்போம். முதல்ல யார் யாருண்டு கையை உயர்த்தினுங்க முதல்ல. அல்லது எல்லாரும் இப்ப நேரம் சரியாக 9:22 அது இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 10:50 ஆக இருக்கிறது. நீங்கள் காற்றலைக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 2 உங்களுக்கு தெரியும், 5145119 2379 என்ற தொலைபேசி இலக்கம். மற்ற இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும். எங்கே அன்று சொன்னது போல புதன்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் என்னுடைய நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். என்னுடைய நான் பேசுவது உங்களுக்கு சரியாக வருகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் சற்று இந்த இது எல்லா தொழில்நுட்பங்களும் இப்பொழுது அப்பா கையாண்டு கொண்டிருப்பது. சில நேரம் அப்பாட குரலுக்கு நாங்கள் குறைத்து வைத்திருப்போம் என்றால் அவருடைய கம்பீரமான குரல் என்னுடைய குரலுக்கு கூட்ட வேண்டும். அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சரி, நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் கண்ணன் பாடலை கேட்போம் நாங்கள்.

காற்றில இணைந்து கொள்ளும். வணக்கம் தேவா, வந்துட்டு ஓடிட்டீங்க, இணைஞ்சு கொள்ளுங்கோ என்று சொல்லிக்கொண்டு பாடசாலைக்கு வந்தவர்கள் கையெழுத்துங்கன்னு ஜோர்ஜ் அது இடப்பக்க கைய ரெண்டு தடவை உயர்த்திருக்கிறார். சரியா பார்த்து சொல்லணும், எனக்கு இப்படி பார்க்க இட கை மாதிரி தான் இருக்குது. இடப்பக்க கையை ரெண்டு முறை உயர்த்தியிருக்கிறார். மாமாவும் கதம்பம் என்று எழுதியிருக்கிறீங்க, அப்ப நீங்களும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். மற்றவர்கள்லாம் என்ன செய்யறீங்களோ தெரியவில்லை. காற்றலைக்கு வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்போம். ஒரு சொல்லை கொடுத்து விடுறேன், நான் ஒரு சொல்லை கொடுத்து விடுகிறேன். மூன்று எழுத்து சொல்லேன். இது ஒரு மலர், இது ஒரு பூ, புஷ்பம். மூன்று மாய்ச்சல் இருக்கு. இது ஒரு பூ அல்லது மலர் அல்லது புஷ்பம். இது மூன்று எழுத்து சொல், இது மூன்று எழுத்து சொல். எங்க கண்டுபிடித்தீங்க பாக்கலாம். இலகுவாக தந்திருக்கிறது. புதையல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: ஒரு சொல் கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு ஏதாவது ஒன்றை மிக ஆழமாக தாக்கக்கூடிய கூடியதாக இருந்தால் அவற்றை பார்த்து இப்படி சொல்லுவார்கள். ஆழமாக தாக்கக்கூடியதாக இருந்தால் இப்படி சொல்லுவார்கள். இது மூன்று எழுத்து சொல். எங்கே காற்றிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஓ என்ன, ஓ மன்னிக்க வேண்டும், ஒரு நிமிஷம் தாங்கோ, ஒரு நிமிஷம் தாங்கோ, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், உங்களுடைய இணைப்பு சேர்த்துக் கொள்ளவில்லை, ஒரு நிமிஷம் தாங்கோ. ஒரு நிமிஷம் எனக்கு தர வேண்டும். விடைபெற்று செல்ல வேண்டாம், அவர் கேட்கவில்லை என்று போய்விட்டார். இப்ப பேசுங்க பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
0: சோமசுந்தரம், எப்படி இருக்கீங்க? உங்களோட குரலை கேட்டுக்கொண்டிருப்போம், நல்லா பேசுவீங்க.
1: அப்படிங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. நலமா இருக்கேன். நலமே மலர வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
0: நல்ல ஆதரவா பேசுவீங்க, நல்ல அழகா பேசுவீங்க, இனிமையா பேசுங்க. அழகா பேசுறதுல அழகு கண்டுபிடிக்க முடியாது, குரல் மட்டும்தானே கேக்கு. இனிமையா பேசுவீங்க, அதாவது எல்லாரையும் உங்கள் வசம் இழுக்கும் வகையில் பேசுவீங்க.
1: அப்படிங்களா? நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: இன்னைக்கு தான் நீங்க என்னோட பேசுறீங்களா சோமசுந்தரம்? இல்ல என்ன,
1: இல்ல ஒரே ஒரு நாள் உங்கள்ட்ட ஒரே ஒரு பாட்டு கேட்டேன் தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு முத நாள் நினைக்கிறேன், போகி அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன் உங்கள்ட்ட. இது நீங்க கூட சோக பாட்டு கேட்க சொன்னீங்கல்ல,
0: அதனால கேட்டீங்க. சரி சரி. இப்ப
1: தாமரை மேடம்
0: கெட்டி காரன் அட்டே அப்பா. அப்ப உங்களோட பேருக்கு நான் அப்ப இதை எடுத்து வருகிறேன். உங்களோட பாட்டு சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: எனக்காக காத்திருன்ற படங்க அது.
0: எனக்காக காத்திரு,
1: அதுல படத்துல வந்து நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டுன்னு ஒரு பாடல் இருக்கும்.
0: எங்க பாடுங்க பாப்போம். அது என்ன
1: ஒன்று நெஞ்சோடு உண்டு அப்படின்னு வரும். ஒரு ஷாஜஹான், ஒரு தேவதாஸ், அது அப்படி வருங்க. அது ஈர ஜென்மம் வரும்.
0: இந்த வரி உலகம் தெரிஞ்சிருக்கு பாட்டு என்ன, நீங்க அப்படி கொஞ்சம் ஒரு ஹம் பண்ணுங்க பாப்போம், நான் பாடி பாப்போம். என்ன பாட்டு
1: நீங்காத என்ன ஒன்று நெஞ்சோடு உண்டு, ஒரு ஷாஜஹான், ஒரு தேவதாஸ், அது போல நான் உன்னோடு தான் ஈரே ஜென்மம் வர வேண்டும் அப்படின்னு வருங்க.
0: நீங்காத நெஞ்சம் ஒன்று என்னோடு உண்டு, ஒரு ஷாஜஹான், ஒரு தேவதாஸ், அப்படி வரல.
1: ஆமா சூப்பரா பாருங்க மேடம். ஐயோ,
0: இது நீங்க நான் உங்களை சொன்னதுக்கு ஒரு திருப்பி அந்த பரிசை கொடுத்துருந்தாண்டு, நீங்களும் ஒரு பொய்ய சொல்றீங்க.
1: ஆமா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப சூப்பரா பாருங்க. அதெல்லாம் ஒரு கலை மேடம், அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே எல்லா கலையுமே வராது. அது வந்து ஒரு மிகச்சிறந்த கலை, அது பாடல் பேசுறது எல்லாமே.
0: நேரம் சரியாக இப்பொழுது 9:30 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 10:58. அன்புடன் நீங்க இணைந்து கொள்ளலாம். தாமரை என்றது அவர் சரியா வந்து சொல்லிடுவார் பாருங்க. பூ புஷ்பம் எல்லாம் சொன்னோட சரியா தாமரையை கொண்டு வந்தார் பாருங்க. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அதாவது பேப்பர் அவுட் ஆயிடுதோ தெரியல. இருந்தாலும் ஜார்ஜ் நீங்க இணைஞ்சு கொண்டீங்க, ஃபாரூக் நீங்க இணைஞ்சு கொண்டீங்க, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய பெயர்களையும் எழுதி வைத்திருக்கிறேன். சரி, அதாவது ஆழமாக ஆழமாக ஒரு விடயத்தை தாக்கக்கூடிய, அதை பார்க்கும் போதே இப்படி சொல்வர், தாக்கக்கூடிய ஒன்றை இப்படி சொல்வர், கண்களையும் இப்படி சொல்வர். இது மூன்றெழுத்து சொல். இது மூன்றெழுத்து சொல். பார்க்கலாம் யாரு கெட்டிக்காரன் பார்ப்போம். மூன்றெழுத்து சொல் இது. வணக்கம் ஃபாரூக். வணக்கம். வணக்கம் ஃபாரூக்.
2: வணக்கம் அம்மா. அன்பு வணக்கம் அம்மா. அன்பு வணக்கம்.
0: அன்பான
2: நலமுறை ஆவல்.
0: நான் இங்கு சோகமே, நீ அங்கு சோகமே.
2: நான் இங்கு சோகமே, நீ அங்கு சோகமே.
0: நலம் நலம் அறியாவல் ஃபாரூக்.
2: நலம் நலம் அறியாவல் அம்மா.
0: நாங்க நல்ல சோமா இருக்கோம் ஐயா. நீங்கள் எல்லாம் வந்து பேசி சொல்லும் போது நாங்களும் நலம், நீங்களும் நலம். நீங்க பேசாமட்ட அமைதி காத்தால் எங்களுக்கு கொஞ்சம் யோசனை தான். அதனால தான் நாங்கள் அழைச்சு போவது. சரி, சொல்லிவிட்டேன். கண்களுக்கும் இதை ஒப்படுவர். நல்ல, அதாவது ஒரு விடிய அது ஒன்றை ஆழமாக தாக்குவதற்கு இப்படி இருந்தால் நல்லமாக இருக்கும் என்று சொல்லுவோம். மூன்று எழுத்து சொல் இது. என்ன சொல்?
2: அம்பு. அம்பு அம்பு
0: அம்பு விழிகள் என்று சொல்ல இல்லை. இல்லை, அதாவது ஆழமாக தாக்குவதற்கு இப்படி சொல்லுவார். அப்ப கண்களுக்கு ஒப்பிடுவார்கள் இதை. இப்படி இருந்தால் நல்லம் ஒரு இடத்தை நாங்க, நான் இப்ப உங்களுக்கு உங்களை எப்படி சொல்லுவது, ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மண்ணை தோண்டுவதற்கு, மண்ணை குத்துவதற்கு, அப்ப இப்படி இருந்தால் நல்லம் என்று சொல்லுவோம். அல்லாட்டி உங்களை குத்துவதற்கு, வெத்தம் வருவது, வெத்தம் வருவது. இல்லை, என்ன பாட்டு உங்களுக்கு ஃபாரூக்குக்கு?
2: வெள்ளம் கண்ணுக்குள் எத்தனை பள்ளம்?
0: அது என்னது, கண்ணத்துல எங்க பள்ளம் இருக்குது, எப்படி வரும்?
2: கண்ணத்துல குழி,
0: கண்ணத்துல
2: குழி,
0: குழிய சொல்லுங்க. சில நேரம், சில நேரம் அந்த பருக்கள் வந்தால் குழி விடும் சில பேருக்கு.
2: ஆமா, பெரிய அம்மை சின்னம்மை எல்லாம் வந்தா வரும்.
0: அது வந்தாலும் வரும், பருக்கள் வந்தாலும் வரும்.
2: பருக்கள் வந்து, பருக்கள் வந்து, பருக்கள் வந்து பள்ளம் வராது.
0: அந்த பருக்களை நீங்கள், பருக்களை நீங்கள் அதை இப்படி கையால அதை ஏதாவது செய்து கொண்டிருந்து அதை உடைத்து விடுவோம் அப்படி எல்லாம் செய்தால் அந்த பள்ளங்கள் வரும். அதான் சின்ன சின்ன பள்ளம் அப்படி செய்ய.
2: அந்த பருக்கள் எத்தனை அளவு, ஒரு கவிஞர் பாட்டு முடிச்சு
0: அவருக்கு தெரியாத
2: பருவ
0: போட்டு உண்மையா பரு வந்தால் முகம் எல்லாம் பள்ளமாகி வடிவில்லாமல் இருப்பார்கள் சில பேர். நீங்க அந்த சைட்ல இருக்கிற குழி அதைத்தான் ரசிச்சிருக்கீங்க. யாராவது உங்க வீட்டுல யாருக்காவது இருக்க, அல்லது நீங்க பார்த்த இடத்துல எங்கேயாவது இருக்க குழி?
2: இல்ல, சைட் அடிக்கும் போது,
0: சைட் அடிக்கும் போது குழி. நன்றி, மீண்டும் நன்றி கொள்ளுங்க. கண்டுபிடிச்சு கொண்டா. வணக்கம் தேவா. தேவா வணக்கம். தேவா, தேவா என்ன தேவா மௌனம் காக்குறீங்க? தேவா கனெக்ட் பண்ணலையா உங்களுக்கு என்ன? தேவா, தேவாக்கு ஏன் கனெக்ட் பண்ணல? பகல் முழுக்க நீங்க உங்களோட நெட்டை ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்களோ என்ன தெரியலையே. சரி, கனெக்டிங் வந்து காட்டுது கொஞ்ச நேரம். சரி, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. தாக்குவதற்கு உதவும் இது. கண்ணையும் சொல்லுவார்கள். அந்த ஆழமாக தாக்குவதற்கு உதவும் எந்த ஒரு பொருளையும் பார்த்து இப்படித்தான் சொல்லுவார்கள். இது மூன்று அழுத்து. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ்
3: வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கேன் ஜார்ஜ். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். சரி, எங்க என்ன பாட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு?
3: நாளை பாடல் அம்மா, இதயத்தை திருடாதே.
0: இதய
3: படம் பேர். அதுல காட்டுக்குள்ளே காதல் சொல்லும் கன்னி பெண்ணு நீதானும் அந்த பாடலை

0: எப்படி காட்டுக்குள்ள போனா அவ்வளவு துணிவா?
1: அது ஒரு திகை பாட்டு மாதிரி, ஒரு மாதிரி
0: வீட்டுக்குள்ள பாடிக்கொண்டு காலை என்று சொல்லிட்டே
1: பாருங்க. இல்ல கல்லறை தோட்டத்துல,
0: கல்லறைக்குள்ள. அப்ப சரி, சரி சரி. இப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க
1: அம்பு. ஆமா,
0: அம்பு இல்லை, அம்பு விழி, அம்பு இல்லை, அம்பு இல்லை. இது வந்து குத்து ஆழமாக உங்களை நான் குத்துனா அப்படியே கையால குத்தினா உங்களுக்காக இல்லை. இது இப்படியாக இப்படியாக இருப்பது நான் குத்துனா பாவம். நீங்க ஐயோ, நானே தான் வைத்தியசாலையை கொண்டு போனோம். இப்படி இருக்கும் என்று சொல்லுவார்கள், இப்படி இருக்கும். அப்படி குத்தக்கூடிய ஒன்று
1: ஈட்டி.
0: நீங்க காட்டுக்கு போயிட்டீங்க, எல்லாம் காட்டோடைய நிக்கிறீங்க. ஈட்டி, ஈட்டி, அம்பு, கத்தி, இதெல்லாம்
1: சொல்லிடுவோம்.
0: சரி, நேரம் சரியாக 11:06. அது கனடிய நேரம். இந்திய இளைஞர் நேரம் சரியாக 9:38. புதையல் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: சொல், இது ஒரு கல்வகை. இது ஒரு கல்வகை. எத்தனையோ கல்வகைகள் இருக்கிறது, அந்த கல்வகையில இது ஒரு கல்வகை. இது மூன்று எழுத்து சொல். எங்க பாப்பா, இது ஒரு கல்வகை, இது மூன்று எழுத்து சொல். காட்டலை இணைந்து கொள்ளும் பௌனம்மா. வணக்கம் பௌனம்மாக்கு. வணக்கம் பௌனம்மா.
1: வணக்கம்மா.
0: பௌனம்மா எப்படி இருக்கிறீங்க? பௌனம்மா
1: நலமா இருக்கமா? அம்மா நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பௌனம்மா. எப்படி இருக்கிறீங்க?
1: சந்தோஷம் அம்மா. நீங்க சொன்னீங்களா அது ஈட்டியம்மா?
0: இல்ல ஈட்டி இல்ல. மூன்றெழுத்து. நான் பொருளை சொல்லவில்லை, இப்படி இருந்தால் தான் சொன்னேன். ஈட்டி கூட இப்படி இருந்தால் ஒருதரை கொல்லுவது, ஒரு ஒன்றை தாக்குவதற்கு இன்னும் நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள். உங்களோட கண்ணை பார்த்து அப்ப அந்த காலத்துல சொல்லி இருப்பன். உங்களோட கண் எப்படி இருக்கிறது? எப்படி தெரியுமா? ஹாய் பவுன், உங்களோட கண் எப்படி இருக்குது என்றால் நீங்க அப்படியா என்று வைக்கப்பட்டிருப்பீங்க. அப்பா சொல்லி இருப்பார்.
1: பெண்களோட விடிய வந்து அம்பு விழி அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ நான் ரேடியோ வர நிப்பாட்டாம
0: வந்துட்டேன்.
1: அம்பு விடின்னு தாமா சொல்லுவாங்க கவிஞர்கள்லாம் கூட. அம்பு விழி என்று ஏன் சொன்னார், அது பாய்வதனால் தானோ அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: அது ஒரு ஒரு வகை ஆண்கள் அல்லது ஒரு வகையானவர்கள் சொல்லுவார்கள். இது ஒரு வகையானவர்கள் சொல்லுவார்கள், இது நிச்சயமா சொல்லுவார்கள்.
1: அப்படிங்களா?
0: இது திருப்பி ஆண்களுக்கும் சொல்லலாம் பார்த்து.
1: அப்புறம் சொல்லுவா பாயும் சொல்றீங்க, குத்தலான்னு சொல்றீங்க.
0: பாயும் நான் சொல்லல, குத்தலாம். குத்தலாம்,
1: குத்தலாம்
0: இல்ல
1: குத்தலாம்.
0: எந்த ஒரு விடயமும் இப்படி இருந்தா நல்லா குத்தலாம். உங்களுக்கு நான் அது உங்களை தாக்கும் வகையில இருக்கும், மிக விரைவாக தாக்கும் வகையில இருக்கும். இப்படி இருந்தா சரி. அடுத்த சொல்லு ஒன்று தருகிறேன் நான்.
1: சரிம்மா.
0: இது ஒரு கல்வகை மூன்றெழுத்து சொல்.
1: கல்வகையா?
0: இது ஒரு கல்வகை மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து
1: கல். பவளம்.
0: இது ஒரு கல்வகை மூன்று எழுத்து சொல். நீங்க திடமா எதையும் உண்ட திட்டமா சொல்லணும். சரி, எனக்கு ஒரு ஆசை பவுனம்மா. எனக்கு இது ஒரு புதிய நிகழ்ச்சி தான். நான் இருந்தாலும் உங்கள்ட்ட இந்த இந்த ஒரு பாடல பாட சொல்லி கேட்க எனக்கு ஒரு ஆசை. பாட முடியுமா உங்களுக்கு அந்த பாட்டு?
1: என்ன பாட்டுமா
0: அது?

0: அது வந்து எங்களோட ஹனீஃப் வந்து நல்லா பாடுவார். இருந்தாலும் உங்களோட பொண்ணு குரல்ல அம்மாட்டி ஒருக்கா கேட்கலாம். எத்தனையோ நாளா நான் அதை யோசிச்சு கொண்டு இருக்க வேண்டாம். நீங்க எப்படி அது வேண்டும் எங்க பாருங்க பாப்பா. நான் அது ஒருக்கா கேட்கலாம். புதிய நிகழ்ச்சி தான் எங்க கேட்கலாம். எங்க
1: இந்த பாட்டு பாட
0: சொல்றீங்க? பாட்டு எழுதியிருக்கிறதே பாடத்தானே. சொல்லுங்க.
1: சரிம்மா, நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு இருந்தாலும் எனக்கு அவ்வளோக்கா அந்த பாட்டு பாட தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் பாடி காட்டுறேன்.
0: சரி, முயற்சி செய்.
1: அம்மா ரேடியோ நிப்பாட்டிட்டு வரவா?
0: சரி, நிப்பாட்டிட்டு வாங்க. நிப்பாட்டிட்டு வாங்க
1: ரேடியோ. நிப்பாட்டிட்டு
0: வர.
1: நன்றிமா. நன்றி நன்றிமா.
0: நன்றி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மீண்டும் நீங்க தயவு செய்து இந்த சொற்கள், அதாவது எங்கே. வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம் வணக்கம். சொல்லுங்க பாப்பா
2: கட்டிக்காரன்.
0: இல்ல, என்ன ரெண்டு சொல்ல கண்டுபிடிக்கவே இல்ல. சொல்லுங்க பாப்போம். தாக்குவது சுலபம் அப்படி சொல்லுவாரு. அம்பு பார்த்த அப்படி இருக்குது என்று சொல்லுவாரு. தாக்குவது சுலபம் அப்படி இந்த பெண்கள மொழிய சொல்லுவாரு. உங்களோட மொழியே சில நேரம் உங்களோட மனைவி அல்லது நீங்க காதலிக்கும் போது அவ சொல்லி இருப்பா. அடி சோமசுந்தரம் பாருங்க, உங்களோட மொழி இப்படி இருக்கண்டு இப்படி இருக்கண்டு. நான் இல்ல, உங்க மனைவி மனைவி சொல்லுங்க.
3: கயல், அதாவது வந்து கயல்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் மாதிரி இருக்குதும்பாங்க. கயல் போன்ற விதிகள் அப்படிம்பாங்க.
0: விதிகளுக்கு முக்கியமானது இதுதான் பாக்கலாம். அப்ப இன்னொன்னு சொல்லி இருந்தேன், இன்னொன்னு மூன்றெழுத்து. இது ஒரு கல்வகை. இது ஒரு கல்வகை. கல்வகை கல் இருக்கிறது. கற்கள் கற்கள் வகை. இப்ப கண கற்கள் பேர் இருக்குதானே, முருகக்கல் என்று சொல்லுவார்கள். அப்படி இது ஒரு கல் வகை. மூன்றெழுத்து. மூன்றெழுத்து
3: கல் வகைங்களா? மூன்றெழுத்து கல்.
0: மூன்றெழுத்து
3: கல். அது வந்து மோரம் எல்லாம் போடுறாங்களா, அது மாதிரி அதுவே வருமா?
0: வரக்கூடும்.
3: வரக்கூடும். பவளம்.
0: அம்மா சொல்லி, அம்மா சொல்லி
3: இருந்தா சொல்லுவாங்க.
0: இப்படியே நீங்க எல்லாத்தையும் சொல்ல போறீங்க போல. நீங்க கட்டிக்கா நேரம் சரியா 11:13 அது இந்தியில கனடிய நேரம். இந்திய நேரம் சரியா 9:45. எங்கே ஃபாரூக் குழந்தைங்க, தேவா அணிந்தீங்க, ஓடி வாங்கோ. எங்க காட்டிலேயில வணக்கம் பி பி பிரகாஷ். சின்ன பி பி பிரகாஷ். பிரகாஷ்
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் பிரகாஷ். கண்டுபிடிச்சிட்டீங்க, இது உங்களுக்கு உதவுமா?
4: இல்ல இல்ல, நீங்க அம்பு அம்பு இல்லன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் இல்லன்னு சொன்னதுனால கூர்மை கூர்மைன்னு நான் சொல்ல வந்தேன்.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் முக்கியமா தேவையானது இல்ல.
4: சரியாம்மா, கூர்மை.
0: கூர்மை கூர்மை கூர்மை. மூன்றெழுத்து சொல் கூர்மை. நிச்சயமா கண்களுக்கு கூர்மை தேவை இல்ல.
4: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, நீங்க பதில சொன்னா இதை எண்ணி வச்சிருங்க உங்களோட மார்க்ஸ்.
4: சரிம்மா, நீங்க எழுதிங்க.
0: ஒன்று ஒன்று போட்டாச்சு. கட்டிக்காரப்ப மற்றதை கண்டுபிடிங்க. இது ஒரு கல் வகை. இது ஒரு கல் வகை.
4: மூன்றெழுத்து
0: சொல் கல் வகை.
4: அது ஆபரணத்துல சேருமாமா?
0: சேரலாம். நீங்க எந்த கல்லையும் ஆபரணத்துல வச்சா சேரும் தானே. முருகக்கல்ல கூட நல்லா தீட்டிட்டு நீங்க பவுன வச்சு கட்டுங்க. இல்ல மற்றது இன்னொரு விடயத்தை பாருங்க. ஆபரணமாக எல்லா வர்ண கல்லுகளும் இங்க இமிடேஷனா செய்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் பாக்க. அப்ப அதனால
4: கருங்கல்ல கருங்கல்ல செய்ய முடியும்.
0: கருங்கல்லையும் வச்சிருக்கிறாங்க. நல்லா தீட்டி போட்டு நீங்க பவுன வச்சு கட்டுங்க. அது ஒரு ஃபேஷனா வரும். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அடுத்த நான் அங்க வரைக்கும் உங்களுக்கு கரங்கல்ல மோதிரத்துல பதிச்சு கொண்டாரு. வடிவா செய்து இங்க சொல்லி சிரிக்கிறீங்க. சரி, அதை கண்டுபிடிங்க. மூன்று எழுத்துக்கள்.
4: மூன்று எழுத்துக்கள். யோசிச்சுட்டு வரமா தெரிஞ்ச பதில் கிட்டாச்சு வந்துட்டேன்.
0: இன்னொரு சொல், மூன்றெழுத்து சொல். இது ஒரு மிருகத்தின் கழிவு. இது ஒரு மிருகத்தின் கழிவு.
4: மிருகத்தின் கழிவு.
0: இல்ல ரெண்டு எழுத்து சொல்.
4: அதான கேக்க
0: ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு மிருகத்தின் கழிவு. கழிவு.
4: பால் தருமாம அது
0: தரும். ஏதாவது உங்களுக்கு தரும் கண்டுபிடிப்பீங்க போல இருக்கு. தரும் பால் தரும்.
4: அதான் வந்து நீங்க சொன்ன மூணு எழுத்து சொல்லும் போது
0: மூணு
4: சாணம்னு சொல்லலாம். அதான் நாங்க சாணத்தை பசுவோடைய சாணின்னு சொல்லுவோம். சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாணின்னு சொல்லுவாங்க.
0: ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து ரெண்டெழுத்து.
4: அதான்மா அதான் அதான் சாணம் இல்லன்னா சாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு எழுத்துல சாணி அப்படி சொல்லுவோம்.
0: இல்ல இல்ல இல்ல.
4: சரிங்கம்மா கேளுங்க வர்றாங்க சொல்றாங்களான்னு பார்ப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. காட்டலையில் எங்கே நாகப்பன்? வணக்கம் நாகப்பன். நாகப்பன் நல்ல நித்திர கொண்டு வடிவா சாப்பிட்டு நித்திர கொண்டு வர்ற போல இருக்குது. ஃப்ரெஷ்ஷா வர
2: கண்டுபிடிச்சிருக்கிற.
0: சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா?
2: நலமா இருக்கிறோமா? நீங்க நல்லா இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப உங்களோட பேரை எழுதி வச்சிருக்கேன். என்ன அங்க டிக்கு டிக்கு டிக்கன்னு ஒண்டோண்டா போக போதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். இப்ப ஒண்டோண்டோட நிக்கிறேன். சரி எங்க, இது ஒரு கல்வகை. மூன்றெழுத்து கண்டுபிடிங்க. இன்னொன்று ஒரு மிருகத்தின் கழிவு. இது
2: மூன்றெழுத்து. வைரம்.
0: கட்டிக்காரன். நாகப்பன்.
2: ஒரு ஒரு மார்க் போட்டுக்கோங்க.
0: கழிவு. ஒரு மிருகத்தின் கழிவு.
2: கழிவு.
0: கழிவு. ஒரு மிருகத்தின் கழிவு. வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
2: வணக்கம்மா. வணக்கம். முத்து அல்லது வைரம் என்று நினைக்கிறேன்.
0: ஓ, அவர் சொல்லிவிட்டார் வைரம் என்று சொல்லிவிட்டார். சரியா
2: சொல்லிவிட்டார். நன்றி அம்மா.
0: இது மற்றது இதையும்
2: கேட்கமா.
0: நன்றி நன்றி நன்றி.
2: சொல்லுங்கம்மா.
0: இது ஒரு மிருகத்தின் கழிவு. ரெண்டு எழுத்து சொல்.
2: சாணி என்று நினைக்கிறேன். சாணியா
0: எங்க கண்டுபிடிச்சோண்டு வாங்குவோம். நாகப்பன் நீங்களும் கண்டுபிடிச்சோண்டு வாங்குவோம். சரி சரி சரி.

0: சரியாக இப்பொழுது 9:52 அங்கே நான் கொடுத்த சொல்லில் இது ஒரு மிருகத்தின் கழிவு என்று சொல்லியிருந்தேன். வணக்கம் தேவா. வணக்கம் வணக்கம் தேவா. வணக்கம் தேவா.
1: வணக்கம். தங்க தாமரை அம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் தங்க தாமரை வாழ்த்துகள். வாழ்க வாழ்க.
0: இண்டையிலிருந்து எல்லாரும்
1: அந்த மூணு
0: இல்ல சாணகம் இல்ல அது ரெண்டு எழுத்து என்று சொல்லியிருந்தேன். ரெண்டு எழுத்து
1: சாணம்
0: ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து
1: எந்த ஊருங்க உங்க உங்க அன்பு உள்ள
0: பாலராஜ் மால்ராஜ். நான் உங்களை தேடாத இடம் இல்லை. தேடாத இடம் எல்லாம் தேடினேன் மால்ராஜ். என்ன உங்களை கொஞ்ச நாளா காணவே இல்லையே மால்ராஜ். எப்படி வீட்டுல எல்லாரும் எப்படி
2: இருக்காங்க?
0: எப்படி இருக்கிறாங்க மால்ராஜ்? வீட்டுல
2: நல்லமா இருக்காங்க.
0: நல்லா உங்களோட பாட்டை சொல்லுங்க ஐயா.
2: வீட்டுல இங்க வந்துருமா உங்கள்கிட்ட பேசணும்.
0: உங்கள்ட்ட போன் இல்லையா? உங்கள்ட்ட
2: கொடுத்துட்டீங்களா?
0: சரி, போன் கதையா வாங்கிக்கோங்க. புது போன் வந்து பால்ராஜ். பால்ராஜ் நீங்க கதையா ஒரு
2: போன்
0: சீக்கிரமா வாங்கிருங்க. உங்களோட பாட்டை சொல்லுங்க பால்ராஜ். பாட்டை மட்டும் சொல்லுங்க.
2: அம்மா பாடல் வந்து பணக்காரன் 100 வருஷம் இந்த
0: மாப்பிள்ளையும் பொண்ணு.
2: ஆமா ஆமா, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு நலமா இருக்கு.
0: யார் எந்த
2: மாப்பிள்ளையும் இல்லமா, ஃப்ரெண்டு வேணும். அதனால
0: அவங்களுக்கு அங்கேயே அனுக்கிறீங்க நீங்க?
2: இல்ல மேடம், நான் இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: சரி, அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. எல்லா சிறப்பும் உண்மையமான வாழ்க்கையில் சிறப்புமாக அவர்கள் வாழ வேண்டும் அந்த
2: தம்பதியாங்க. தேவானந்தம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
0: அப்படி சொல்லக்கூடாது. 3 மணி மட்டும் இன்னுமே தேவானா இப்ப கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு. இன்னொரு சொட்டு நேரத்துல தேவானா 3-4 மணி மட்டும் கேக்குறாங்களே இருக்கல. இங்க நாங்க பரிசு எல்லாம் கொடுத்துருக்கோம். தேவானா அன்றைக்கு தூங்கிட்டா 4 மணி மட்டும். நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, போனை வாங்கிருங்க ஐயா. சரியா? நீங்க வராது, அடிக்கடி வராது, சோர்வா இருக்கிறது.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகளே, இது வந்து ஒரு மிருகத்தின் கழிவு. இன்னும் ஒரு சொல் கொடுக்கிறேன். இது ஏழு எழுத்து சொல். இதில் இசை இசைக்கலாம், உணவு தயாரிக்கலாம். ஏழு எழுத்து சொல் இசை இசைக்கலாம். நல்ல இனிமையான இசை இசைக்கலாம், உணவு தயாரிக்கலாம். பாக்கலாம் யார் இத நீங்க கண்டுபிடிச்சோண்டு வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். வணக்கம் பவுனம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
3: வணக்கம்மா. அங்க இது மிருகத்தின் கழிவு சொன்னது சாணி தானமா?
0: இல்லையா அம்மா, அதெல்லாம் அந்த சொல்ல ரெண்டு எழுத்து சொல். அதை ஒத்து வருகிறது. நீங்க கிட்ட கிட்ட வந்திருக்கிறீங்க, அதை ஒத்து வச்சு வருகிறது. அங்க கண்டுபிடிங்க பாப்போம். இப்ப சாணி என்று சொன்னால் பொதுவாக ரெண்டு மூன்று மிருகத்தில நடிகை சொல்லலாம் இல்ல? யானையுடையது லத்தி, மற்றது வேற
3: லத்தின்னு சொல்லி. ஆமா ஆமா, மூணு எழுத்து வருது.
0: ஒரு மிருகத்தின் நான் மிருகா சொல்ல போன இப்ப நானும் தடுமாறி போறேன். இது ஒரு மிருகத்தின் கழிவு. ஒரு பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாடல
3: எனக்குமா என்னென்ன படத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் சொல்லும் அந்த பாட்டுமா
0: அந்த சுகம் இல்ல அது உண்மையிலேயே அந்த பாட்டு அப்படி என்ன அது கொஞ்சம் ஒரு ஃபீலிங் குறைஞ்சுதான் இருக்கு. ஆனா நீங்க என்ன அந்த ஃபீலிங்க கூட்டி பாருங்க அந்த சுகம் என்ன எடுத்தீங்க பாருங்க அது உண்மையான பாட்டை விட சூப்பரா இருக்கு.
3: என்னுடைய
0: அன்பு உறவுகள் வர்ற ஒவ்வொரு குழந்தைகள்டையும் எல்லா உறவுகள்டையும் அந்த திறமை இருக்கிறது. அந்த திறமை வழியை கொண்டுடாமல் வெக்கப்பட்டு கொண்டு பேசாமல் இப்படியே இருக்கிறனாலதான் அது வெளிப்படுவதில்லை. எல்லாரிடமும் திறமை இருக்கு. இப்ப ஒரு நிமிஷம் தாங்கம்மா. வணக்கம் நாகப்பன், கண்டுபிடிச்சீங்களா?
4: அம்மா வணக்கம். அம்மா ஏழு எழுத்து சொல் புல்லாங்குழல்.
0: அது எனக்கு தெரியும், அதோடதான் வர. அதுல சமைக்கலாமா?
4: சமைக்கலாம்னு சொன்னீங்களா?
0: இல்ல, அதாவது இசையும் வரும்.
4: சரி,
0: அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க சொல்லணும்.
4: சரி,
0: சமையலுக்கும் சமையலும் செய்யலாம். ஏதாவது ஒரு ஒரு ஒரு வகை ஒரு வகை உணவு செய்யலாம் அதுல.
3: எனக்கு
0: என்ன
3: பாட்டுமா?
0: நான் கேட்ட பாட்டு உங்களை பாட சொல்லி
3: முதல்ல. சரிம்மா, அது வந்து இதே கனி படத்துல சொல்றீங்க.
0: பாடுங்க.
3: இதழே இதழே தீன் வேண்டும் ஆஹாஹா, இதழே இதழே தீன் வேண்டும் இடையே இடையே கனி வேண்டும், இதுபோல் இனி நான் வேண்டும் இன்பம் எல்லாமே நீ தர வேண்டும் தர வேண்டும். ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. என்ன என்ன இது? ஆனந்த பாடத்தின் அரிச்சுவடி ஆரம்பமாகட்டும் அனைத்தபடி. தேனள்ளி பூ மொத்தம் தெளித்தபடி இனி தழுவட்டுமேதுனும் இந்த பருவ கொடி

0: கொண்டு நான் இருக்க மெல்ல மெல்ல தொடுங்க குறை கொண்டு நான் இருக்க பாட்டு
1: சூப்பர் அம்மா நல்லா இருக்கு அந்த பாட்டு வரைக்கும் முழுமையா வாட் இஸ் திஸ் முடியும் வரையும் நீங்க வந்து பாடணு அந்த சொல்லு வர வரையும் சரியா
0: கடைசி வரைக்கும் இது வரும் இன்னொரு அடி வரும்
1: நீங்க சூப்பரம்மா உண்மையா நல்லா பாருங்க நல்ல அந்த ரசிச்சு அந்த அப்படியே அந்த அந்த பாட்டுக்குள்ள அதை அதுல அதே அந்த சொல்லுவோம் நாங்க சும்மா நார்மலா இப்ப எடுத்தோன்னு சும்மா ஒரு பாட்டை பாடிட்டு வர்றது வர அதே ரசிச்சு உள்வாங்கி பாடுவது அந்த பாட்டு நீங்க அப்படிதான் பாடுறீங்க நல்லா இருக்கு சூப்பர் கட்டிக்காரி சரி இப்ப நான் மூன்று ரெண்டு சொற்கள் கொடுத்திருந்தேன் ஒன்று வந்து மிருகத்தின் கழிவு அது இரண்டு எடுத்து சொல் அது ஏழு எடுத்து சொல் இதில் இசையும் வரும் சமைக்கக்கூடியதாகவும் இருக்கும் சமையல் செய்யக்கூடியதாகவும் இருக்கும்
0: காய் வகையில வருமாமா
1: காய் வகையில வராது சமையல் செய்யக்கூடியதாக சமையலை உரு செய்யக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் இன்னும் ஒன்று மூன்றெழுத்து சொல் இது இது ஒரு பொழுதை குறிக்கும் இது ஒரு பொழுதை குறிக்கும் மூன்றெழுத்து சொல் இது ஒரு பொழுதை குறிக்கும்
0: பந்தி
1: இல்ல இது ஒரு பொழுதை குறிக்கும் மூன்றெழுத்து சொல் மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க கட்டிக்காரி நல்லா
0: பாடுங்கம்மா நன்றிங்கம்மா
1: நன்றா இருந்தது நன்றி நன்றி எங்கே அன்பு உறவுல எங்கே அந்த பவுனமார பாட்டோட எல்லாரும் அப்படியே அமைதியா அப்படியே நல்லா இருக்குது என்று தூங்கினா இங்க சரியா எல்லாரும் அதனால இணைஞ்சு கொள்ள வேண்டும் தூங்கிடாதீங்கோ ஓடி வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்க பாக்கலாம் அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் நான் இப்ப மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன் மூன்று சொற்கள் கொடுத்திருக்கிறேன் ஒன்று மிருகத்தின் கழிவு இரண்டு எழுத்து சொல் மற்றது ஏழு எழுத்து சொல் இது இதில் இருந்து இனிமையான இசை வரும் இனிமையான இசை வரும் இது சமைக்கக்கூடியதாகவும் சமையல் ஒன்று செய்யக்கூடியதாகவும் இருக்கும் சமையல் ஒன்று செய்யக்கூடியதாகவும் இருக்கும் ஏழு எழுத்து சொல் கட்டிக்காரத்தனமா ஓடி வர ஒண்ணும் எல்லாரும் அங்கே வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம்
2: வணக்கம்
1: எங்க
2: வணக்கம் வணக்கம் மேடம் அதாவது இரவுங்க மூன்றரை எட்டு சூழல வந்து ஒரு பொழுது இருக்கும் சொல்றீங்களா இரவு
1: இரவு இல்லை இரவு இல்லை இரவும் ஒரு பொழுதுதான் இரவு அல்ல இரவு அல்ல நன்றி நன்றி நன்றி பாடல் நாகப்பன் சொல்லவில்லை தேவா சொல்லவில்லை மற்றது பிரகாஷ் நீங்களும் சொல்லவில்லை கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்கும் அடுத்த சொல்ல கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்கும் இந்த சொற்கள்ல எங்க பாக்கலாம் மீண்டும் இணைகிறார் எங்க சோமசுந்தரம் சொல்லுங்க வணக்கம் தெரியாம தட்டுப்பட்டுட்டுதா சோமசுந்தரம் சரி மீண்டும் வாங்கும் எங்க இணைஞ்சு கொள்ளலாம் எங்கே பார்ப்போம் பௌனம்மா நல்ல இனிமையாக பாடுனீங்க மாமா இப்போதான் வைரம் போடுறீங்க போல இருக்கு மாமா எங்க மாமா போட்டிருக்கீங்க வைரம் அண்டு எனக்கு தெரியல ஏதோ ஒரு எழுத்து வந்த மாதிரி கிடக்குது சரி பாப்போம் எங்கே இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்போம்

0: வணக்கம் வணக்கம் ஃபாரூக்.
1: வைகரை
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் எங்க உங்களோட ஃபாரூக் இப்பதான் ஒன்று சொல்லி இருக்கீங்க இல்லையா?
2: வைகரை
0: ஐயா சொல்லிவிட்டார். வைகரை சாமமும் சரி சாமமும் சரி காலை. நீங்க பாட்டு சொல்லுங்க நாகப்பன். நாளையான் பாட்டு
2: பாட்டு பார்லிங் பார்லிங் பார்லிங்
0: நீங்க சும்மா சொன்னத நல்லா
2: பாடிட்டனா எப்பயுமே கெட்டிக்காரி
0: எங்க எங்க நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. இப்பொழுது அந்த சொல்லும் சொல்லிவிட்டார்கள், வைகரை சொல்லிவிட்டார்கள் சரியா? மற்ற அந்த மிருகத்தின் கழிவு, அந்த சமையல் செய்யக்கூடியது, இசை கேட்கக்கூடியது, ஏழெழுத்து, அதையும் கண்டுபிடிங்க. இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன், இன்னும் ஒரு சொல்லு, மூன்றெழுத்து சொல்லு. ஒரு ஒரு அதாவது நிறைவை நிறைவை இப்ப நிறைய நெல் விதிச்சு நெற்பயிர் நெல் நிறைய வந்துவிட்டா, மூட்டை கணக்கில் வந்துட்டா, இப்படி ஆகிட்டு என்று சொல்லுவார்கள். ஒரு தங்க நகையை பார்த்து அது பளபளப்பா இருக்கும் போது இப்படியாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என் கணக்க வேணாம், நல்ல குண்டான மொத்தமான பெண்ணையோ ஆணையோ பார்த்து இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். பாப்பா மூன்று எழுத்து சொல் எங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்க. இங்கே கட்டிக்காரன்

0: எண்ணி பாட்டை நிறுத்தீங்க.
1: நீங்களா
0: குழந்தைய தூங்க வச்சவங்க பாட்டு ஏன் உள்ள
2: கொஞ்சம் நல்ல பாட்டுகள்லாம் போட்டோம்னா அப்படியே வாசிச்சு கொண்டு இருந்துருவீங்க போல இருக்குது. எங்க பாக்கலாம் துடி துடிப்பா ஓடி வர வேணும். அதாவது இப்ப சொல்லாமல் இருக்கும் சொற்கள் மூன்று. ஒன்று, ஒரு மிருகத்தின் கழிவை இப்படி சொல்ற ரெண்டே ரெண்டு எழுத்து. உங்களுக்கு இந்த மிருகத்தை தெரியும், அது அவர் வந்து கேட்டுட்டு போனேன் இல்ல, பால் வருமாண்டு, பால் வரும், எல்லாரும் பால் குடிக்கிறீங்க நீங்க சரியா. மற்றது அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து இதில் இருந்து இசை, நல்ல ஒரு இனிமையான இசை எழுப்பலாம். இதில் சமையல் கூட செய்யலாம். இதை இப்படி சொல்லுவார், இதிலிருந்து தயாரித்து, சரி இப்படி சொல்லலாம், தயாரித்து ஒரு இசை இசைக்கக்கூடிய ஒன்றை செய்யலாம். மற்றது உணவு தயாரிக்கவும் உதவும். எங்க பார்ப்போம், உணவு தயாரிக்கவும் உதவும் ஏழு எழுத்து சொல். அடுத்தது ஒரு விடயத்தை பல பலன்றிருக்கு நகையை பார்த்து இப்படி சொல்லுவார், நல்ல பொழு பொலிவா இருக்கிற ஒரு ஆணோ பொண்ணோ நல்ல குண்டா இருக்கிறது அல்லாட்டி பார்த்து ரசிக்கக்கூடியதா இருந்தா இப்படி இருக்குன்னு சொல்லுவார். மற்றது நிறைய ஒரு விளைச்சல் வந்து நிறைய வந்தால் அல்லது நான் அதை சொல்ல சொல்லிவிட்டேன் போல இருக்கிறேன், பரவாயில்ல அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. மூன்று எழுத்துச்சால் இப்ப சொன்ன மாதிரி கிடக்கு, எனக்கு மறந்து போன அந்த சொன்ன மாதிரி கிடக்கு. மூன்று எழுத்து சொல், இப்படி சொல்லுவார், அழகான நகையை பளபளக்கும் நகையை பார்த்து சொல்லுவார், பளபளப்பாக இருக்கும் மனிதர்களை பார்த்து நல்ல, அதாவது குண்டா பளபளப்பாக இருப்பவர்களை பார்த்து சொல்லுவார். மற்றது நிறைய எங்கே, வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம், இல்ல மூட்டை இல்ல, மூட்டையை பார்த்தா மூட்டையை மூட்டைகள் தான் சொல்லுவோம். நான் இப்ப பளபளப்பான இல்ல, பளபளப்பான நகைய பார்த்தும் இப்படி சொல்லுவோம், பார்த்தா நல்ல இதா இருக்குன்னு சொல்லுவோம். மற்றது இப்ப குண்டு குண்டா, இப்ப நீங்க நல்ல குண்டா இருக்கிறீங்க, நல்ல பளபளன்று இருக்கிறீங்கன்னு பார்த்தா உங்களை பார்த்தும் அட இவர் இப்படி இருக்கிறான்னு சொல்லுவேன். சில நேரம் நல்ல குண்டா அழகா இருக்கிற பொண்ணை பார்த்து எப்படி அந்த பொண்ணு எப்படி இருக்கான் கேட்டா நல்லா இப்படி இருக்கிறான்னு சொல்லுவார்கள், வசிச்சு சொல்லுவார்கள். கொஞ்சம் நேரம் இருந்து
3: லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா,
2: லட்டுன்னு சொல்லுவாங்க, லட்டு என்று சொல்லுவாங்க, லட்டு இல்ல லட்டு. இப்ப நீங்க ஒரு நாள் லட்டு செய்யறீங்கன்னு சொல்லுங்க சரியா, கெட்டிக்காரன் பொலிவு சொல்லிட்டு நாகப்பன் ஓடி வந்து பொலிவு பொலிவு பொலிவான நகை, ஒரு நெற்க நெல் விதைச்சு நிறைய வந்துட்டு மூட்டை கணக்கில் வந்து சொல்லியாச்சு. நீங்க கட்டிக்கான் யாரு சொன்னது இல்லையா, உங்களுக்கு கேட்க இல்லையா, நான் சொல்றது நாகப்பனுக்கு தான் உண்டு ரெண்டு சரியா.
4: நீங்க சொன்னதை வச்சே நான் சொல்லிட்டேன்,
2: நான் பொறுமை சொல்லிட்டேன்
4: என்ன,
2: அதான் பாத்தீங்களா, நான் சொன்ன அந்த வாயில வந்துருச்சு சொல்லிட்டேன், அதை கவனிக்க இல்லை யாரும், நீங்க கண்டுட்டீங்க. எங்க சோமசந்திரத்துக்கு அவர் போயிட்டேன், சரி நன்றி நன்றி நன்றி நன்றி. பொலிவு பொலிவு பொலிவு என்பது சரி, எதை பார்த்தா நீங்க பாருங்க, நகை வந்து பல பலவென்று நல்ல இப்ப குறைந்த கிராம்ல செய்தாலும் கொஞ்சம் வடிவம் அழகா பல பலன்று பொலிவா இருந்தா பெருசா நல்லா இருந்தா பொலிவா இருக்கிறதுன்னு சொல்லுவாரு. இப்ப நிறைய தானியங்கள் விளைச்சல் கூடினா பொலிவா, இன்றைக்கு இந்த முறை பொலிஞ்சிருக்க பொலிவா இருக்குன்னு சொல்லுவாரு. எந்த ஒரு பொருளும் கூடுதலாக காணப்பட்டா பொலிவு, அது மாதிரி குண்டா அழகா நல்ல மொத்தமா இருந்தா பொலிவா இருக்கிறாங்க நல்லன்னு சொல்லுவாரு சரியா. சரி இப்ப ரெண்டு சொல் இருக்கிறது, என்ன ரெண்டு சொல்லு, அந்த கழிவு ஏறு, அதாவது எல்லா சொற்களும் வர பாக்குறது, அது ஒரு ஒரு மிருகத்தின் கழிவு. மற்றது இது இசை கருவி ஒன்று செய்யக்கூடியது, சரி அப்படி சொல்லுகிறேன். மற்றது சமையல் செய்யக்கூடியது, இதை இப்படி சொல்லுவேன். எங்கேயே கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாங்கோ, இந்த பாட்டை மாத்தணும், என்னடா கொஞ்சம் இந்த பாட்டை போட்டோம்னா நல்லா இருக்குன்னுட்டு எல்லாரும் தூக்கத்துக்கு போறீங்க நீங்க. அதனால கொஞ்சம் ஏதாவது ஒரு டப்பான் குத்து பாட்டு மாதிரி கொஞ்சம் போட்டா தான் நீங்க துடிதுடிப்பா ஓடி வருவீங்க. யோசிக்கிறீங்க, சரி கொஞ்சம் இலவா கொடுக்கலாம், அப்ப எல்லாரும் வருவீங்க, இல்லாட்டி தூங்கி போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் பேர் காணையில சத்தம் போடாம இருக்கிறீங்கன்னு தெரியல, பாப்போம்.

0: வணக்கம் ரேவதி அம்மா. ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வந்துட்டு ஓடிட்டீங்க. ரேவதி அம்மா இணைப்புக்கு வாங்கோ. என்ன நடந்தது ரேவதி அம்மா? எங்க இணைப்புக்கு ஓடியாங்கோ பார்க்கலாம். ரேவதி அம்மா வணக்கம். அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்களா? இல்லாடி ஹாய் சொல்ல. வணக்கம் ரேவதி அம்மா. ரேவதி அம்மா வணக்கம். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க மீரம்மா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ரேவதி அம்மா. எங்க நலமா இருக்கிறீங்களா நீங்க?
1: நலமா இருக்கேன் மீரம்மா.
0: சரி, இப்ப நீங்க முதல்ல எனக்கு அப்பாட்ட வந்து பாடணும்னு சொன்னீங்கல்ல? ஒரு மாதிரி இருக்கிறது பாட வேணும், நீங்க பாடுங்க அது கேட்கலாம்.
1: இந்த ஒரு நிமிஷம் மீரம்மா, இந்த பையன் தீவியை வச்சிட்டு இருப்பான்.
0: குட்டியா? குட்டி.
1: அந்த குட்டி பையன்,
0: குட்டி பையன்
1: உட்காந்து செல்போன் பார்த்து மெகா சீரியல்.
0: அவன்
1: வயசானவங்க பாக்குற மாதிரி பாக்குறான். நிறுத்தலன்னா இரு இரு இருன்றான்.
0: பொம்பளை மாதிரி
1: பாக்குறான். ஆமா
0: மீரம்மா,
1: கதையை சாத்திட்டேன். பாட்டு வந்து மீரம்மா, கண்ணன் முகம்
0: ஒரு மாது. அந்த பாட்டு நல்ல பாட்டு இல்ல?
1: ஆமா போயிட்டு இருக்காது.
0: இல்ல இல்ல நிப்பாட்டே.
1: அப்படியா? நான் அதான் நான் கேட்டேன். கேட்டு எடுத்துருக்கேன் பாடல் எடுத்துருக்கேன்.
0: எங்கே அம்மா பாட்டு கொண்டு வர போறா? சில வேலைகள்ல அது நேரம். அது என்னண்டா, அது ஒரு நேரம். அந்த நேரம் அப்பா அவ்வளவு நேரம் இருந்தார். அந்த கடைசி நேரத்துல வந்து பாட்டு கேட்டா மிச்சம் குடுத்து முடிக்க வேணுமே என்று அப்பா இருப்பார். அப்ப அதனால அவருக்கு மற்ற நிகழ்ச்சிகள் எதுவும் மட்டும் வர முடியாது. கொஞ்சம் ஓய்வு சில
1: நேரம் ஒரு இதுல ஆர்வ கோளாறுல வந்துட்டேன். அவருக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்ச.
0: அது பரவாயில்ல,
1: எப்படியோ வந்துட்டேன். அப்படியும் குடுத்துட்டார் பாடல. இன்னைக்குதான் மீரம்மா இந்த இது வந்து திரை கதம். அந்த நேத்து கேட்ட பாடலா? கதம்பம்.
0: கதம்பம் கதம்பம் அத நான் அப்பா நிகழ்ச்சி புறவை எடுத்து வந்திருந்தேன். அது கதம்பம்.
1: ஆமா ஆமா.
0: ரெண்டு பேர் தானே
1: கேட்டிருந்தேன். மீரம்மா
0: எங்க பாடுங்க எடுத்து வாங்க.
1: மீரம்மா இது சாரங்காராதம். அறிவிலாட்டி உண்டன் அடி தொழா கேட்ட வஞ்ச அடர் பேய் கழுத்த நன்றி அறியாத அவள மேற்கொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாசி திரைந்து பொருள்தே செவிகள் பூட்டி கொணர்ந்து தெருவுலாத்தீரந்து தெரிவை மார்க்கு சொரிந்து அவமே தெரியும் மார்க்கு நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோக்ஷத்தை என்று அருள்வாயேவர் மாற்ற செம்பன் வடிவம் வேற்று பிரிந்து இடபம் மேல் கட்சி வந்த உமையால் தண்ணி இருளை நீக்க தவம் செய்து அருளை நோக்கி குழைந்த இறைவர் கேட்க தகும் சொல் உடையோடே குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் பூக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த தவமான குணமதாக்கி பிறந்த வடிவு காட்டி புனைந்த குமர கோட்ட தமர்ந்த பெருமாளே மோட்சத்தை என்று அருள்வாயிடமா. அப்பாட்ட சொன்ன அப்பா உடனே நிறைவேற்றி வச்சுட்டா பாருங்க. அவர் வந்து எங்கள ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய ஒரு இது கொடுத்தா கூட அத பெருசா அழகா மதிச்சு இது பண்றதுதான் மீரம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எங்கள் வந்தா முதல்ல பாட வச்சிருங்கோன்னு சொல்லித்தான் என்னை அனுப்பியிருந்த.
1: ஒரே தமாஷ் முதல் ஆரம்பம் வந்து தேவாதான் வந்தாரு. அப்பாவை என் பேரண கொஞ்சா மாதிரி அப்பாவை அழகா சொன்னார். நீங்க என்னோட செல்ல அப்பா பட்டு அப்பா அப்படின்னு
0: உள் மனதோடு அப்படி அழைக்கிறார். அவ்வளவு அன்போடு
1: நிறைய சொன்னார் அவரு.
0: இன்னைக்கு என்னையும் வந்து ஏதோ தாமரை அம்மாவோ தாமரை அம்மாவோ என்னோட கூப்பிட்டு வந்தார். என் செல்ல அம்மா தாமரை அம்மான்னு நான் போய் இந்த பேரை மாத்தலாமன் இருக்கும் தாமரை என்று ரோஜால இருந்து. அம்மா இப்ப இந்த புதையல் நிகழ்ச்சி இப்ப ரேவதி அம்மா கூட பாட்டை சொல்லுங்க. நாளைய பாட்டை சொல்லுங்க. நாளைய பாட்டு
1: சொல்றேன் மேடம். மீரம்மா சொல்றேன்.
0: உங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்க எடுத்து வந்த பாடல் அத்தனையும் அருமை முத்தான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேர்வு செய்து எடுத்திருக்கீங்க. அதிகம் வராத பாடல்கள் காற்றலையில நல்லா இருந்தது. எங்கே என்ன பாட்டு
1: நாளைக்கு போட்ட அந்த பாடலே நாளைக்கு கொடுத்துருங்க மேடம்.
0: நேரம் முதலே வரும். அதாவது 2-3 மணிக்கெல்லாம் 2:30க்கெல்லாம் வந்துரும். ஒரு
1: பாடலை
0: பேருந்து நினைச்சு கொண்டு வாங்க. உங்களோட பேர் எழுதப்பட்டிருக்கிறத நீங்க வந்து சொல்லுங்க. நான் சொல்றேன்.
1: முதல்ல வந்தா பாட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி எனக்கு பிடிச்சீங்களோ பாத்தேன்.
0: நீங்க வந்தது முதல்ல வரையிலேயே. நீங்க இப்ப எத்தனை ஆளா வந்திருக்கீங்க?
1: 9வது ஆளா வந்திருக்கீங்க.
0: அதாவது ஒரு சொல்லு, ஒரு மிருகத்தின் கழிவு இரண்டெழுத்து சொல். நீங்க யோசிச்சு கொண்டு வாங்க.
1: மற்றது
0: இல்ல. மிருகத்தின் கழிவு இரண்டெழுத்து சொல். மற்றது சொல்லு வந்து சாணி அல்ல. சாணியும் ஒரு கழிவுதான், சாணி அல்ல. இந்த சொல்ல நீங்க கூடுதலா நீங்க பாவிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, பாக்கலாம். அம்மா கட்டிக்காரி, ஏறு அம்மா கட்டிக்காரி, ரேவதியமாக உண்டு. ஏறு ஏறு என்பது சரியம்மா. உங்களுக்கு ஒரு ஒரு புள்ளிகள் உங்களுக்கு. சரி,
1: கட்டிக்காரி,
0: போய் வாங்க.
1: நன்றி மீரா.
0: நன்றி. வந்தோடனே அம்மா கண்டுபிடிச்சா எரு என்பது அந்த சொல். எரு எருது உடைய கழிவு, அதாவது சாணி சாணகம் இவற்றுக்கு மறுபெயர் எரு என்றது. அது ஒரு கழிவு. அது அந்த சொல்லும் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்காம நீங்க இருந்ததன் காரணம் எனக்கு தெரியல. அப்படி ஒரு சொல்லு இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நான் மற்றது இன்னும் ஒன்று இதில் நல்ல இசையை தரக்கூடிய வாத்தியம் செய்யலாம். மற்றது இதில் சமையலும் செய்யலாம். ரேவதி அம்மா இப்பதான் வந்து போட்டு பாருங்க, டக்குண்டு எடுத்துட்டா பாருங்க உடனே. சரி, இது மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். நான்கெழுத்து சொல். மனிதருக்கு வரக்கூடிய நோய் நான்கெழுத்து சொல். இது மனிதருக்கு வரக்கூடிய ஒரு நோய் நான்கெழுத்து சொல். எங்க பாக்கலாம். வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. வணக்கம் அண்ணாவுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரே.
0: எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் அண்ணா.
2: நான் நலமா இருக்கேன், தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் அண்ணா, நல்லமா இருக்கிறேன். உங்களை மாதிரி அன்பு உறவுகள் இருக்கும் போது இந்த நலத்துக்கு என்ன குறைவு? அதனால நல்லா இருக்கிறேன். என்னண்ணா கேக்குதா நான் பேசுறது அண்ணாக்கு?
2: கேக்குது கேக்குது சகோதரி, கேக்குது சகோதரி.
0: முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க அண்ணா. அண்ணா ரேடியோ கேட்டுக்கொண்டு பேசுறீங்களா? இப்படி லேட் ஆகிறது அண்ணா? அண்ணா ஞானசேகரம் அண்ணா, என்ன நடந்தது அண்ணா? கேக்குறேன். என்ன நடந்தது அண்ணா? நீங்க வானொலிய கேக்குறீங்க போல இருக்குது. வானொலி ஆஃப் பண்ணுங்க அண்ணா. வானொலி ஆஃப்
2: பண்ணிருக்கு, பாட்டு ஓடிட்டு இருக்கு.
0: அதான் அங்க கேட்க கூடாது, அங்க கேட்க கூடாது. நீங்க தொலைபேசிய கேளுங்க அண்ணா. அண்ணா தொலைபேசிய கேட்டு பேச வேண்டும், அங்க அந்த வானொலிய கேட்டுட்டு பேசக்கூடாது அண்ணா. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. வணக்கம். எங்கே சோமசுந்தரம் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அது என்ன மரத்து பேர் சொல்லுங்களா? மரம் தானே
0: அது. சொன்னா பேர் தானுங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல? நீங்க நல்லா வெரைட்டி
3: கேட்டீங்க. மரம் மரத்து பேர் கேக்குறீங்களா?
0: சரி, மரத்து பேர். மரத்து பேர் என்று சொல்ல முடியாது, மரம் மரத்துல பேரும் சேர்ந்து வரும். நீங்க நீங்க காவல்துறையில வேலை செய்தீங்களா சோமசுந்தரம்? இப்படி வெரைட்டி கேக்குறீங்க. மரம் வேண்டாம், மரத்து பேரை சொல்லணும். நீங்க நான் பயந்துட்டேன்.
3: என்ன
0: செய்றீங்க?
3: நாதஸ்வரம்.
0: இல்ல இல்ல இல்ல, அதுல அதுல அந்த மரத்துல நீங்க சமையல் சமைக்கலாமா? ஏதாவது சமையல் பதார்த்தம் ஏதும் தயாரிக்கலாமா அந்த மரத்தினோட?
3: விறகு வந்து அதை அடுப்பு
0: எரிச்சு எரிச்சு அது இல்ல, இது இல்லாமல் ஆக்க தேவையில்லை. அதுல ஒரு பாத்திரம் மாதிரி சமையலை தயாரிக்கலாம்.
3: சமையல் தயாரிக்கலாம்,
0: ஒரு உணவு பதார்த்தத்தை தயாரிக்கலாம்.
3: சரிங்க சரிங்க.
0: நீங்க நீங்க உண்மையா இனி இந்த காவல்துறைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வெரைட்டி கேட்டா உடனே
3: சொல்லிடுவோம்.
0: எத்தனையோ அந்த இதுகளை கண்டுபிடிக்கலாம். என்ன தியடி மாதிரி
3: சொல்லணும்.
0: உணவு தயாரிக்கலாம், கண்டுபிடிங்க பாக்கலாம். ஒரு வகை உணவு தயாரிக்கலாம். இதை இப்படி சொல்லுங்க. ஞானசேகரம் அண்ணா இணைப்புக்கு வாங்கண்ணா, இணைப்புக்கு வாங்க. நீங்க அங்க அந்த குத்து விளக்கு அந்த அங்க போற ரேடியோவை கேட்டுக்கொண்டு வானொலியை கேட்டுக்கொண்டு வர வேண்டாம். வந்தா உங்களுக்கு கேட்காது. நீங்க அதை கேட்டுக்கொண்டிருக்க அது பிந்தி வரும், அப்ப உங்களுக்கு கேட்காது. நான் கொடுத்த சொல்லு ஒரு சொல்லு இருக்கிறது. அந்த உணவு பதார்த்தம் தயாரிக்கலாம், இசைக்கருவி ஒன்று தயாரிக்கலாம், அழகான இசையா அது இசைக்கும். மற்ற இன்னும் ஒன்று, இது மனிதருக்கு வரக்கூடிய ஒரு நோய் நான்கெழுத்து சொல். நான்கெழுத்து சொல் ஒரு நோய், நான்கு எழுத்து சொல் இது. மற்றது அடுத்து இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று, இன்னும் ஒரு சொல்லை கொடுக்கலாம். இதுவும் ஒரு பொழுதை குறிக்கும், இதுவும் ஒரு பொழுதை குறிக்கும் ஐந்தெழுத்து சொல். இதுவும் ஒரு பொழுதை குறிக்கும் ஐந்தெழுத்து சொல். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம். அத நீங்க முழுசா சொல்லணும் எனக்கு. ஏழு எழுத்து சொல்.
4: மூங்கல் தான் சொல்லுங்க. மூங்கல் கம்பி, மூங்கல் குச்சி.
0: முழுங்கல்ல நீங்க எதை சொல்றீங்க, என்ன தயாரிக்கிறது அதுல, ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க.
4: புல்லாங்குழல்.
0: புல்லாங்குழல் மூங்கில். அத நீங்க முழுசா சொல்லுங்க. சொல்லுங்க. கட்டம் இல்ல, நீங்க வாக்கியத்தை சொல்றீங்கம்மா. நான் சொல்றேன் அதை தயாரிக்கிற மரம், அது இவர் மூங்கில் சொல்லி இருக்கிற, அதை எப்படி சொல்லுங்க. அப்ப மூங்கில் என்று சொன்னால் அது மரம், சரியா?
4: மரம், மூங்கில் மரம்.
0: அப்ப அத வந்து மூங்கில் இன்னொரு ஏழு எழுத்துல சொல்லலாம். அது வந்து அதுல ஒரு உணவு பதார்த்தமும் தயாரிக்கலாம். அப்படி சொல்லும் போது ஏழு எழுத்துல சொல்லும் போது ஏழு எழுத்துல சொல்லும் போது ஒரு உணவு பதார்த்தம் தயாரிக்கலாம். அதுல உணவு பதார்த்தத்தை செய்யலாம். அதுல வச்சு இப்ப நீங்க இப்ப புல்லாங்குழல் செய்யறது போல அதை அழிச்சு அதை அழி அப்ப சொல்லுவாங்க உரங்கண்டா எரிஞ்சு முடிஞ்சிடும். பிறகு அது அப்படி அல்ல, இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பாத்திரம் போல உணவு பதார்த்தம் செய்யலாம். நீங்க சொன்னது சரி, முழுசா சொல்ல மூங்கிலோட நிக்கிறீங்க.
4: அது எப்படி சொல்றதுன்னு தெரியல,
0: யோசிச்சு கொண்டு வாங்க. இவ மூங்கில் வந்து மூங்கில் நாலு எழுத்து மூங்கில். அப்ப நான் ஏழு எழுத்து சொல்லி இருக்கிறேனே, அதை கண்டுபிடிங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், வணக்கம். ராமன்.
0: ராமன் எப்படி இருக்கிறீங்க ராமன்? நீங்க
5: நலமா இருக்கு? நலமா இருக்கு. எப்படி மாறிக்கீங்க?
0: நல்ல
5: கேட்கவே முடியல.
0: நல்ல சுகமா இருக்கு ராமன். குட்டியம்மா என்ன செய்யறா? அச்சுவமா இருக்கிறாமா?
5: பாப்பா கொஞ்சம் தெரியுதாமா? கொண்டு வந்துருவோம்மா.
0: அப்படி நிகழ்ச்சிக்கு ஆறுதல் அவ வரட்டும். முதல்ல நலம் பரவணும், நல்ல சுகதேகியாக அந்த நோய் துப்புர அற்று இல்லாம முழுமையாக இல்லாமல் வர வேண்டும். அவ என்ற சின்ன பிள்ளை தாங்க முடியாமல் இருக்கும். அதனால நீங்க கவனமா பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க சொல்லுங்க. குட்டியம்மாக்கு எப்பொழுது உங்களுடைய எங்களுடைய பிரார்த்தனை இருக்கும். குட்டியம்மா மீண்டும் அந்த கண்ணீர் என்ற குரலோட வந்து பாட கண்ணூறு பட்டு விட்டது குட்டிக்கு.
5: ஆமா ஆமா ஆமா ஆமா, ஐயா பேசுற மாதிரி அப்படியே பேசுறியம்மா, கொஞ்சம் கூட மாற்றலாம.
0: இல்ல அத நீங்க சுத்தி போடுங்க அவருக்கு கண்ணூர். என்னன்னா நாங்க கேட்டு ஆசைப்படும் போது கண்ணூர் என்பது இப்ப சில நேரம் என்னண்டா ராமன், இப்ப சில இடத்துல வந்து ஒரு ஆக்கள் வீட்டை வந்துட்டு போனோம்னா நாங்க வந்தவர்களை சொல்லுவோம் ஒரு அழகில்லாம இவங்கட கண் பட்டுட்டு பசி நீ கண்ணு இவங்க இவங்களோட பார்வைக்கு படக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த கண்ணூறு என்பது கண் சிஸ்தி என்பது என்னன்னா ஆசைப்பட்டாலே, இப்ப ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்த்து ஆசைப்பட்டாலே அது ஒரு கண் சிஸ்தி தான். ஆசை அழகு என்று அதுதான் அந்த கண் படுவது என்று சொல்லுவது. அப்ப அதனால வந்தவர்கள் வந்து ஒவ்வொரு நல்லா இருக்கிறாங்க பார்த்ததுக்காண்டி அவங்க ஏத்திட்ட கூட உங்களோட அழகத்தானே ரசிச்சிருக்கிறாங்க, உங்களை ரசிச்சிருக்கிறாங்க அவங்க, அதுதான் ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுல அவர்களோட பிழை இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒரு இதாவாரதான் கன்சிஸ்டி இருக்கிறது. அதனால பெருமைப்பட்டுக் கொள்ளுங்க. எல்லாரும் கண்டிஸ்டி படுற அளவுக்கு எந்த பிள்ளை அழகா இருக்கிறாளா, நல்லா பாடுறாள், நல்லா பேசுறாளே என்று அப்ப அது அவளுடைய திறமை என்றுதான் சொல்லலாம் இல்லையா?
5: நான் இது நினைச்சே பாக்கலமா, நீங்க ரொம்ப பயங்கரமா யோசிச்சிருக்கீங்களா?
0: அதனால நீங்க அவளுக்கு கன்சிஸ்டி பாக்குறது தெரியும் தானே உங்களுக்கு, மூன்று மிளகா உப்பு. தலையை மூன்று தரம் சுத்தி உடலெல்லாம் அதை தடவி எடுத்து மூன்று தரம் துப்ப சொல்லி கொண்டு போய் நெருப்பு எரிய விட்டு, அது நீங்க அடுப்புக்குள்ள போடக்கூடாது, அது வீடு முழுக்க உங்களை சுவாசிக்க முடியாம போகும். வெளியில நெருப்பு எரித்து அதுல கொண்டே போட வேணும், போட்டு அது தானா எரிஞ்சு முடியும் வெடிக்கும் அப்படின்னு.
5: அருமையான ஒரு வழி சொல்லிருக்கேன், நாளைக்கு போனாலும் செஞ்சேன். வீட்டுல வீட்டுக்கார மாதிரி சொல்லி
0: அந்த வெளியில நெருப்பு மூட்டும் போது இந்த கண் உள்ள சிரட்டை, அதாவது அந்த தேங்காய் திருவிய பின்பு அந்த பாதி சிரட்டையில வந்து மூன்று கண் இருக்கும் பாருங்க. அந்த கண் உள்ள சிரட்டையில வச்சுதான் அதை எரிக்கணும். அதை எரிச்சு அந்த அந்த நெருப்பை உண்டாக்க வேணும். சொல்லுங்கம்மா, ஒரு நிமிஷம் இல்லங்க.
1: மூங்கில் அரிசியா?
0: என்னண்டே
1: மூங்கில் அரிசி
0: இல்ல, அதுல அத நான் சமைக்கிறத சொல்லல. சமையல் ஒன்று செய்யக்கூடியதாக ஒரு ஒரு பொருளை செய்யலாம். ஒரு இருக்கிறது
1: களையம். களையம்
0: கலையமும் செய்யலாமோ இல்ல, ஆனா அது அல்ல, அது அல்ல, அது செய்யக்கூடிய அந்த பருவத்தை சொல்லுவது மூங்கில். அங்கால நீங்க மிச்ச எழுத்துக்களை சேர்க்க வேண்டும், அது என்னத்துல செய்யலாம் என்றது, அத அப்படி சொல்லுவார்கள். இதுல இருந்துதான் செய்யலாம், ஒரு குழாங்குழல் செய்யறது என்றாலும் மற்றது இந்த இதை செய்வ ஒரு இதை செய்யறதுனால அதை எப்படி சொல்லுவார்கள். சரியா, எங்கே ராமன், ராமன்
5: சொல்லுங்க.
0: அந்த மூணு கண் வச்ச சிரட்டைகளை எடுத்துத்தான் எங்கட தாயகங்கள் எல்லாம் என்னென்னா அது கண் உள்ள சிரட்டை, அது ஒரு இடத்துல வைத்து ஒரு மூன்று நாள் வைத்து எரித்து அதில் வருகிற நெருப்புல தான் நீங்க அந்த இதை சுட்டி போட்டு கொண்டு போய் வெளியில எரிக்க போட வேணும்.
5: சரிமா சரிமா சரிமா,
0: அது உங்களோட ஊர்ல செய்யலாம், என்ன இருக்கிறது எல்லாம் இங்க இல்ல, எங்களுக்கு அப்படி எரிக்க முடியாது.

0: பண்ண படமா அது பேர் வாங்கின படம் முன்னூறு நாள் ஒரு வருஷம்
1: மாங்குயிலே பொங்கிலே இந்த பாட்டு நாகப்பன் அடிக்கடி கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் பாடம் ஆகி விட்டது. சரி, நீங்க இந்த சொற்களை கண்டுபிடிச்சீங்களா ராமன், ஏதாவது ஒரு சொல்லு
0: மேடம். கடைசியா ஒரு ஏதோ பொழுது பத்தி கேட்டுக்கீங்கம்மா, என்ன மாதிரி
1: ஐந்து எழுத்து சொல், இதுவும் ஒரு பொழுது.
0: எனக்கு தெரிஞ்ச வகையில் அந்தி மாலை சரியா இருக்குமாமா?
1: இல்லை இல்லை, இது இது இதுவும் ஒரு பொழுது. இந்த இப்படி இந்த பொழுதை இப்படி சொல்லுவார், ஐந்து எழுத்துல சொல்லுவார். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
0: சரிங்கம்மா, போயிட்டு வர்றேன்.
1: நன்றி நன்றி. இங்கே நாகப்பன் நீங்க ஓடி வாங்கோ, நீங்க வந்திருந்தீங்க. சோமசுந்தரம் நீங்க வந்தீங்க, பவுனம்மா வந்திருந்தீங்க, ஓடி வாங்கோ. ஒரு துள்ளி சார் பாட்டுமா ஒன்று கேட்கலாம். எங்க துடி துடிப்பா ஓடி வாங்க பாப்போம். முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாம் யோசிச்சு கொண்டு வராம விட்டுட்டீங்க. எங்க நேரம் சரியாக இப்பொழுது 10:39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 12:00. நீங்கள் புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். தெரியுதோ தெரியலையோ ஒரு சொல்லி பார்க்கலாம், ஓடி வாங்குவோம்.

0: எங்க ஜார்ஜ், வணக்கம் ஜார்ஜ்.
1: வணக்கம்மா. மூங்கில் குழல்,
0: மூங்கில் குழல், மூங்கில் குழல். கெட்டிக்கார எப்படி கண்டுபிடிச்சீங்க? கெட்டிக்காரன் ஜார்ஜ், ஜார்ஜ் கெட்டிக்காரன். எங்க நாகப்பள்ளியில கண்டுபிடிச்சிட்டீங்களா? பின்ஜாமம் வேற எங்க பகையும் வேற என்ன ஜாமம் இருக்குது சொல்லுங்க.
1: சரி,
0: ஒரு முள்ளி எடுத்துட்டீங்க நாகப்பன், போயிட்டீங்களா? அந்த இத கண்டுபிடிச்சா ஜார்ஜ் பாருங்க, கட்டிக்காரன்.
2: ஜார்ஜ் கண்டுபிடிச்சிட்டாருங்களா?
0: என்னது என்ன அந்த மூங்கி குழல் கண்டுபிடிச்சாங்க? புல்லாங்குழல் இசைக்கலாம், மூங்கில் பெரிய குழல்ல புட்டு அவிப்பார்கள், தெரியுமா உங்களுக்கு? கலையம் செய்யலாம், புட்டு அவிக்கலாம், ஒரு பாத்திரமாய் தண்ணி வச்சிருக்கலாம். ஆனா இது நான் சொன்ன ஒரு சமையல் செய்யலாம்னு சொன்னது புட்டு அவிக்கலாம். மூங்கில் குழல்ல புட்டு அவிக்க, மூங்கில் குழல்ல புட்டு அவிச்சா சரியான சுவை இருக்கிறது. அதனால அது அவர் கண்டுபிடிச்சார். உண்டு, நீங்க நீங்க தான் ரெண்டுல நிக்கிறீங்க, மற்ற எல்லாரும் உண்டுல நிக்கிறாங்க. இப்ப
2: அம்மா நடு ஜாமம்
0: எப்படின்னா சொல்லி மூன்றாவது இடத்துல உண்டு பாக்குறீங்க? இல்ல சரி, நான் ஒரு பகலோட சேர்ந்ததா யோசிச்சோண்டு வாங்கோ.
2: பகலோட
0: நீங்க இரவுக்கு போக வேணாம், சரியா?
2: சரி,
0: எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. கண்ணன் அழைத்திருந்தார் போல இருக்குது, பாப்போம். இங்கோ எங்க பவுனம்மா, வணக்கம். வணக்கம் பவுனம்மா. அம்மா வணக்கம். அம்மா
3: வணக்கம். அம்மா உச்சி வேலை,
0: உச்சி வேலை இல்லை, ஐந்து எழுத்து சொல், உச்சி வேலை இல்லை.
3: சரிம்மா,
0: பிள்ளையா சொன்னதுக்கு கட்டிக்காரிலும் கட்டிக்காரி. நன்றி
3: நன்றி
0: நன்றி. எங்க பாடலை கேட்கலாம்.

0: அம்மா வணக்கம் அம்மா. பொழுது வந்து நண்பகல்.
1: நண்பகலும் இல்ல.
0: நண்பகல் இல்ல.
1: இல்ல.
0: சரி, யோசனை செய்து.

0: வணக்கம் அம்மா. ரேவதி அம்மா,
1: நாளை நேரம்
0: என்ன அம்மா? என்ன நேரம்? நாளை
1: மாலை.
0: மாலை நேரம் இல்லை இல்லை இல்லை அம்மா. அங்கே இது ஒரு பகலோடு சேர்ந்த சார்ந்தது. அங்கே பவுனம்மா அம்மா.
1: அம்மா நடுநிசி.
0: நடுநிசி இரவுக்கு போவேணாம் சொல்லிட்டேன், பகலுக்கு வாங்குவோம்.
1: ஓ சரிம்மா சரி.
0: உங்களுக்கு இரவு பயம் பேய் பேய் வரும் சரியா? ஓகே. வணக்கம் வணக்கம் வணக்கம். ராமு ராமன்
2: வணக்கம். போயிட்டாங்களா
0: ராமன்? சொல்லுங்க
2: மேடம். பொழுது தானே மேடம்?
0: பொழுது. இது ஒரு பொழுது, இது ஒரு பொழுது. ஐந்தெழுத்து சொல்.
2: உச்சி வேலை.
0: உச்சி வேலை சொன்னவர்கள், ஆனா அது அல்ல. உச்சி வேலை இல்லை. இன்னொன்று சொல்லியிருந்த நான்கெழுத்து சொல். இது மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய். எல்லாருக்கும் இருக்கு. இப்ப இந்த காலத்துல உங்களை எல்லாருக்கும் இருக்கு. கட்டிக்கார கண்டுபிடிச்ச நோடியா?
2: நன்றி
0: நன்றி. எங்க பாப்பா வாங்க. ஆசை தோசை அப்பளம் வேட ஓடி வாங்க பாக்கலாம்.

0: அண்ணா. என்னண்ணா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க அண்ணா? அண்ணா
1: தங்கைக்காக படத்துல இருந்து எதையும் தாங்குவேன் அன்புக்காக, இதையும் தாங்குவேன் தங்கைக்காக.
0: தங்கைக்காக எனக்கு எனக்கா அண்ணா இந்த பாட்டு? எதையும்
1: ஆமா சகோதரி உங்களுக்கு
0: எதையும் தாங்குவேன். நல்ல பாட அண்ணா, கண்டுபிடிச்சீங்களா அண்ணா? இந்த சொல்லில ஏதாவது உண்டு?
1: நண்பகலா சகோதரி,
0: இது பகலோடு சேர்ந்தது. பகல் சரி, அந்த மூன்றெழுத்து முன்னுக்கு இருக்கிற ரெண்டு எழுத்த கண்டுபிடிங்க. சரி எங்க?
1: சரி பிறகு வருகிறேன். என்ன
0: பண்றது? சரி அண்ணா, சரி சரி அண்ணா, சரி சரி. எங்க நாகப்பன்? நாகப்பன் வணக்கம்.
2: அம்மா வணக்கம். அம்மா நான் சொல் தலைவலி.
0: தலைவலி இல்ல, இவ தந்த தலைவலி வந்து சொல்றேன். முற்பகல் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் பிரகாஷ்
3: அதான் தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் வரலாம் இருக்கும்.
0: அதான் வரா மாதிரி
3: என்னுடைய பாட்டு,
0: என்னுடைய
3: பாட்டு என்னன்னா, உங்களுக்கு தேவா கொடுத்த பட்டம் இருக்கு பாருங்க.
0: பட்டம் என்ன பட்டம் கொடுத்த? இன்னும் தாமரை இல்ல அம்மா, ஒரு சின்ன தாமரியா? என்ன
3: அவரு அவரு தங்க தங்க தாமரை
0: சொல்லுங்க.
3: அதனால இன்னைக்கு மின்சார கனவு படத்துல இருந்து தங்க தாமரை மகளே வாருக அந்த பாட்டு போட்டுருங்க.
0: தங்க தாமரை நல்ல பாட்டு மகளே. சரி நன்றி. மற்ற சொல்லு கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? அது இருமல் எல்லா சொல்லும் கண்டுபிடிச்சாச்சு. சரி முற்பகல் இருமல் அவர் சொல்லிட்டு
3: புதுசா கொடுங்க.
0: உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு எத்தனை புள்ளி? ரெண்டு புள்ளி. அவருக்கு அவர் மூன்று புள்ளிக்கு போயிட்டார்.
3: ரெண்டு
0: உங்களுக்கு ரெண்டு. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்த சொல்லுக்குள் போறோம். ரேவதியம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லிட்டாரு சொல்லுங்க பாப்போம். ரேவதியம்மாவும் அடிட்டா. சரி அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இருமலும் கண்டுபிடிச்சிட்டார்கள், முற்பகலும் கண்டுபிடிச்சு விட்டார்கள். இப்ப அடுத்த சொல்லுக்குள் போக போறோம். வணக்கம் ராமன். ராமன்
4: வணக்கம்மா. அந்த நாங்கள்த்து சொல் மனிதர்களுக்கு நோய் சொல்லிருக்கீங்களா? அது கை கால் வலி.
0: கை கால் வலி அஞ்சு அஞ்சுக்கு
4: போயிட்டு சொல்லாமா?
0: நான்கு ஆனா சொல்லிட்டார்கள். இருமல் சொல்லியாச்சு.
4: இருமல் இருமல்
0: அதுக்கான அடுத்த தும்மல் வர போதுன்னு நினைச்சு கொண்டு இருக்க கூடாது எல்லாரும்.
4: சரி சரி சரி சரி சரி சரி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்தது அம்மா தும்மல் தானே கொண்டு வர போறான்னு இருக்க போறீங்க. சொல்லுங்க பவுனம்மா. பவுனம்மா சரி சொல்லியாச்சு. அப்ப பாட்டை கேட்டுக்கொண்டு அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல்லு, இது ஒரு வகை, இது ஒரு வகை மனிதர்கள் பாவிக்கும் ஒரு சிறிய ஒரு போதை பொருள் என்று தான் சொல்லலாம். போதை பொருள் இது எத்தனை எழுத்துக்களால் ஆனது என்றால் ஆறு எழுத்துக்களால் ஆனது. ஆறு எழுத்துக்களால் ஆனது. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
5: கருக்கள்
0: முற்பகல் அம்மா சொல்லிட்டார்கள். முற்பகல்
5: அப்படி. சரிம்மா சரிம்மா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது இது வந்து ஆறு எழுத்துக்களை ஆனது. இது ஆறு எழுத்துக்களால் ஆனது. இது ஒரு சின்ன ஒரு போதை பொருள், எல்லாரும் இதை பாவிப்பார்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது. இது ஒரு சின்ன ஒரு போதையை கொடுக்கிறதோ ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்கிறது. இது எல்லாரும் கூடுதலாக பெரியவர் கையில வச்சிருப்பாங்க. யாரோட போறவங்க அதை எடுக்கிற விதத்தை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. என்றால ஆறு எழுத்து சொல், ஆறு எழுத்து சொல். இது ஒரு போதை பொருள் என்றுதான் நினைக்கிறேன். அந்த போதையாக வராது, ஒரு ஒரு ஒரு ஆக்களுக்கு ஒரு சுகம் அதை போட்ட. ஆக்களுக்கு ஒரு சுகத்தை தரும். எங்கே சரி, இதோடு சேர்ந்து ஒரு ஒரு நோயை சொல்ல போகிறேன். இது நோய் என்ற அல்ல, இது ஒரு செயல்பாடு தான், மனிதனுடைய செயல்பாடு. சத்தத்தோடு வரும், சத்தம் இல்லாமலும் வரும். நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம். நான்கெழுத்து சொல் எங்கே, ஓடி வர வேணும், ஓடி வர வேண்டும். நான்கெழுத்து சொல், நான்கு எழுத்து சொல்.
6: நாலு கோடி
2: மூக்குத்தொடி
0: கட்டிக்க போற நீங்களா
2: மனிதனுடைய
0: ஒரு நோய், அந்த நோய் சொன்ன செயல்பாடு ஒரு நோய், இது ஒரு ஒரு நோயும் தான். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
7: குரட்டை
0: என்னது? இல்ல மூக்குப்பொடி இல்ல இல்ல மன்னிக்க, நான் மூக்குப்பொடி
7: நினைக்கிறேன்.
0: இல்ல குரட்டை இல்ல, குரட்டை இல்ல, இது ஒரு செயல்பாடு. எங்கே குரட்டை இல்லையம்மா?
2: யோசனை செய்து வருகிறேன்.
0: யோசனை கொண்டு வாங்க. வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
8: செல்வகுமார்
0: நான் நல்ல சோமா. எங்க செல்வகுமார் வர வர கிளாஸ் ரூமுக்கு லேட்டா வாரீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாத
9: குறை.
0: மூக்குப்படி சொல்லிட்டாங்க ஜார்ஜ், நாகப்பன் சொல்லிட்ட மூக்குப்படி கட்டிக்காரன். நீங்களும் கட்டிக்காரன், கட்டிக்காரன் நீங்க.
8: நானும் மூக்கைப்படி சொல்லி
0: நீங்க சொன்னதை மூக்கை பிடி என்னவா இருந்தது? யாத மூக்க
8: என்ன
0: மூக்க பிடிச்சு பேசுறீங்களா? ஐயோ மூக்குப்பொடி சொல்லிட்டார்கள். அந்த அந்த நோயை சொல்லவில்லை, அது ஒரு நோய் என்று சொல்ல முடியாது. நோயாகவும் அது நோயாகவும் இருக்கிறது, சில பேருக்கு அது நோயாகவே இருக்கிறது, சில பேருக்கு யாரும் தங்களை நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சில பேருக்கு நோமலாவே வரது சாதாரணமாகவே இது இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர் சாகும் வரையும் இது இருக்கிறது. எங்கே பாக்கலாம்? நாலு எழுத்து, நாலு எழுத்து. என்னோட சொன்னா டக்குன்னு பிடிச்சிருவீங்க, அது நான் சொல்ல. இன்னொன்றை சொன்னால் டக்குண்டு பிடித்திருவீர்கள், அது நான் சொல்லவில்லை. எங்கே வணக்கம் ராமன். ராமன் வணக்கம்.
10: வணக்கம்.
0: ஏதா கண்டுபிடிச்சிட்டீங்க?
10: நான்கு சொல்லுமா? தும்மல், தும்மல்
0: கட்டிக்கார. நாங்கள் மூக்குப்படி சொன்னோட தும்மலை கண்டுபிடிச்சிங்க. நான் உங்களை தான் சொல்லி அனுப்புன.
10: இல்ல மேடம், மூக்குப்படி பஸ்ல நினைச்சிட்டு வண்ணி சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை நான் எழுத்து போடும் போது ஒரு எழுத்து விட்டுட்டேன். இப்பங்கிறதுக்கு போட்டதான் ஆறு வரும்.
0: ரேவதி அம்மா இல்ல
5: மீராமா
0: சொல்லுங்க,
5: சரி சரி மறுபடியும் சொல்லுங்க மீராமா.
0: அது வந்து ஒரு நோய் என்று சொல்லலாம், நோய் இல்லாம சாதாரணமா இருக்கு. அது சொல்லிட்டார்கள், தும்மல் தும்மல். நான் மூக்கு படிக்க பின்னால தும்மல கொண்டு
8: வந்தேன்.
5: சரி சரி
0: சரி, தும்மல் தும்மல். நான் அடுத்த சொல்லி தர்றேன், சரியா? அடுத்தது அடுத்தது.
8: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒரு பாட்டோட அடுத்த சொல்லி தருகிறேன். என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்ல சொல்லியாச்சும் பாப்போம்.
2: அம்மா
0: சொல்லுங்க. நாகப்பன் வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
9: என்ன
0: உங்களோட நண்பர் வந்து நீங்க பாட்டு கேட்டதான் கேப்பன் அடம் பிடிச்சவனுக்குள்ள
9: போயிட்டேன்.
0: என்ன எந்த சொன்ன கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்த நீங்க
9: சொல்லிட்டார்கள்.
0: தும்மல் தும்மல் தும்மல். மூக்கு படிக்க பக்கத்துல கொண்டு வர நீங்க என்ன, நீங்க விக்கல் எப்படி கொண்டு வர?
9: அப்ப யாராவது நினைச்சாங்கன்னா சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க,
0: நினைச்சா தும்மல் தான் வரும். விக்கலும் இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அடிக்கடி நெடுங்க சாப்பிடும் ஒரு வாய் வச்சோடனே விக்கல் வருது. நான் செத்து
9: போயிருவேன்,
0: செத்து போயிருவேன் நினைச்சு பயந்துட்டேன். யாரோ நினைக்கிறாங்க,
9: நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான்
0: கொஞ்சம் நினைக்க ஆகணுங்க, என்ன எனக்கு சாப்பிட முடியாது. நான் டைம்
9: சொல்லிடுறேன், நுரையீரல்ல வந்து தண்ணி பற்றாக்குறையா இருந்தா அது மாதிரி விக்கல்
0: விக்கல் வரும். விக்கல் வரும் சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு சாப்பிடணும்.
9: தண்ணி முன்னாடியே குடிச்சு
0: குடிக்க வேணும் அடிக்கடி. அப்ப நீங்க சொல்லுங்க, யார நினைச்சா வரும்? நானும் சந்தோஷம்.
9: இல்ல இல்ல, அது அப்படித்தான் எங்க ஏரியா ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல விக்கல் வர்றதா யாரும் நினைக்கிறாங்க.
0: நாங்க தும்முனா சொல்லுவோம், தும்முனா
9: ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப யாராவது தும்முனாங்கன்னா சரி தும்மாத விஷயம் நடக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தும்மிட்டானாப்பா அந்த விஷயம் நடந்துரும்
0: அப்படின்னு. கண்ணனுக்கு ஒரு சொல்லு கொடுக்கறேன். கண்ணன்
9: கொடுங்க,
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க. கண்ணன் நீங்க சொன்னாதான் அவர் சொல்லுவார். உடனே சொல்லிருங்க.
9: நான் சொன்னது சொல்லுவாரா? எனக்கு வந்து
0: நாளைக்கு நாளைக்கு கறி குழம்பு வைக்க எங்கட மனசு தடிக்குது. இல்ல இல்ல, அது ஆடை. நீங்க சொன்னது அது அப்படி ஆடு ஆடு ஆண்டு கேட்டுட்டு ஆடை ஆடை. அது என்ன படம் பண்ணு தெரியுமா? அது அம்மாட இது அம்மா நிகழ்ச்சியில வந்தது, யாட்டியோட நிகழ்ச்சியில.
9: நம் நாடு நம் நாடு
0: முழுதும். சரி நான் ஒரு சொல்லு தாரணும் உங்களுக்கு.
9: கொடுங்க கொடுங்க வச்சுக்கிறேன்.
0: இது ஒரு உறவும்.
9: சொல்லுங்க சொல்லுங்க. உறவு உறவு
0: இல்ல இல்ல, அதை விட்டுட்டேன். அந்த உறவு ஒரு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், நாகப்பன் அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்.
9: உறவு உறவு ஒண்ணு சார், உடம்பு
0: உறவு உறவு அந்த சொல்லத்தான் கொண்டு வரேன். நான் அதை கிடையாது. சரி, உங்களுக்கு ஒரு விடயத்துல ஒரு விடயம். இப்ப நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை செய்கிறீர்கள், கஷ்டத்தின் நிமித்தம் செய்கிறீர்கள். அதுல உங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு ஒரு ஒரு இப்ப நீங்க நெல் விதைக்கும் போது கூடுதலாக விளைச்சல் கூடுதலாக வந்தால் அது விற்கும் போது இப்படி எங்களுக்கு இந்த முறை கிடைத்தது என்று சொல்லுவார்கள். நாலெழுத்து சொல்.
9: நாலெழுத்து
0: அது விற்கும் போது வித்து முடிய
9: போது மகிழ்ச்சி.
0: இல்ல நாலெழுத்து சொல் எங்களுக்கு
9: மகிழ்ச்சி விட்டுவாங்க.
0: இல்ல
9: எங்களுக்கு வந்து இந்த இது இது விளைச்சல் விளைச்சல் அதிகமா
0: இருந்துச்சு. இல்ல இல்லை இல்லை ஆடை நனைய நனைய மலை மலை இது நாளைக்கு ஆட்டுக்கறி வேணா நினைக்கிறீங்க. வியாபாரம் செய்யும் போது உங்களுக்கு நிறைய அதாவது நீங்க ஒரு கட்டிக்காரன் கண்ணனுக்கு எப்படியும் ஒரு எடுத்துட்டு போறேன்னு இருக்கீங்க கண்ணனுக்கு மட்டும் விட்டு கொடுத்த எல்லாத்தையும் சொல்லி எடுத்துட்டாண்டு உண்டு லாபம். சரி
9: லாபத்தோட போற
0: லாபத்தோட நன்றி நன்றி இணைஞ்சு நன்றி நன்றி நேரம் சரியாக 12:29 அது கனடிய நேரம் இந்திய இலங்கை நேரம் சரியா 11:00 மணி

0: அம்மா.
1: வணக்கம் நாகப்பன். நாகப்பன்
0: அம்மா வணக்கம். அம்மா நான்கெழுத்து சொல் சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்க. இதுக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். சரியாண்டு
0: ஆதாயம்
1: இல்ல லாபம். லாபம்
0: லாபம் மூன்று எழுத்து சொல்லுமா?
1: இலாபம். ஈலா வரணுங்க முன்னுக்கு. இலாபம்
0: நீவும் வரணுமா? சரி சரி. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி.
1: லாபம் வந்தவர் அந்த அதை நாங்கள் பேச்சு வழக்கில் கொண்டு வரணும்.

வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா. உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கிறது, அதனால தான் நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு கனெக்ட் பண்ணதில்லை. இருந்தாலும் நீங்கள் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்கள்

0: எங்கே வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ்
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: நலமாக இருக்குது. நீங்க நலமாக இருக்கிறீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க 14வது ஆளா வந்திருக்கீங்க. உங்களோட பாட்டை சொல்லுங்க. நல்ல ஒரு பாட்டு. ஒரு லக்கி 14, லக்கி 7 போட இப்படி சொன்னா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. 14வது வந்து
1: அந்த லக்கி, அந்த லக்கி பாடலே போ.
0: உங்களுக்கு நான் ஒரு சொல்லு தரேன், நீங்க கண்டுபிடிக்க கூடியா இருக்கு வேண்டாம். இது உங்களோட சம்பந்தப்பட்ட உண்டு, சரியா? இது மூன்று எழுதி சொல். இது மூன்று எழுதி சொல். பெண்கள் அணியும் அணிகலன். இது நீங்க செய்வீங்க இல்ல? பெண்கள் அணியும் அணிகலன். இது மூன்று எழுத்து சொல். மூன்று எழுத்து. மோதிரம் இல்ல. ஆக மனைவிட்டு நீங்க அந்த கம்மலையும் மோதிரத்தையும் மட்டும்தான் பாக்குறது போல இருக்க. அதுக்கு கிட்ட வந்துட்டீங்க. வேற ஒரு சொல்லி இருக்கிறது அதுக்கு. இப்ப ஒரு தடவை இந்த இது வந்து விலங்கு, அதாவது விலங்கு மாட்டுவார்கள் அல்லவா, இப்ப ஒரு குட்டவாளிக்கு அதை இப்படியும் சொல்லுவார்கள். உங்க கைக்கு இது கிடைக்கும். நீங்க பாவம் என்ன, அதனால கொஞ்சம் உதவி செய்யறோம். கைக்கு இது கிடைக்க போகுது என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. இந்த சொல்லு பெண்களுடைய வளையலுக்கு தமிழ், வளையலும் தமிழ் தான், இதுவும் தமிழ் தான். இன்னொரு சொல்லு
1: சொல்லுங்க.
0: இன்னொரு சொல்லு தெரியாதா? அப்ப என்ன நீங்க ஒன்று எடுக்காம போறீங்க, பரவாயில்ல, மற்றவர்கிட்ட விட்டு விடலாம், சரியா? அப்ப உங்களுக்கு ஒரு இலவமான இன்னொரு சொல்லு தரவா? இன்னொரு சொல்லு. இரவு நேரத்தில் மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரு தூங்கும் போது ஏற்படும் ஒரு விடயம். இது மூன்று எழுத்து. இதில் பலவற்றை காணலாம் தூங்கும் போது. கட்டிக்கார உங்களுக்கு ஒரு ஒன்று தரலாம் என்றுதான். கட்டிக்காரன் கனவு. கட்டிக்காரன் கட்டிக்காரன் உங்க வந்துட்டீங்க, சந்தோஷம் இருக்குதானே? நலமா இருக்கிறீங்களா? குட்டி பையன் எப்படி இருக்க? மனைவியில் ஒரு நிலமா? அம்மா எல்லோரும் நலமா இருக்கிறீங்க? நல்லா நல்லா நல்லா சாப்பிட்டீங்களா
1: இன்னைக்கு?
0: நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கணும். நன்றி நன்றி ரதீஷ்.
1: நன்றி
0: நன்றி. எங்க போனோமா? வணக்கம். எதை சொல்ல வந்தீங்க? போனோமா? எதை சொல்ல வந்தீங்க? காப்பு. அவர் கட்டிக்காரன். யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணன் முதல் ஒன்று சொன்னீங்க இல்ல நீங்க?
2: ஆமா, இவ்வளவு ரெண்டு.
0: ஐயோ, கண்ணனுக்கு கனவு எழுதி வச்சிருக்கான்.
2: கனவு.
0: கண்ணன் ரெண்டு. கட்டிக்காரன் கண்ணன். கனவு கனவு. சரி சரியா?
2: அடுத்த கேள்வி கேளுங்க. அப்படி ஓடிடுறேன்.
0: அடுத்த கேள்வி. காப்பு சொல்லிட்டீங்க, மற்றது அவருக்கு கொடுத்தது. சரி சரி. இது மனிதனுக்கு ஏற்படும் ஒன்று, ஆனால் வலியை கொடுக்கும். வலியை கொடுக்கும். மூன்று எழுத்து சொல். வலியை கொடுக்கும். இது வந்தால் சில நேரம் இல்லாமல் போவதற்கு நீண்ட நாள் எடுக்கும், சில நேரம் ஒரு நாள்லயே போகும். இது மூன்று எழுத்து சொல். மனிதனின் உடலில் ஏற்படுவது. உடல்ல மட்டுமில்ல, உள்ளத்திலும் ஏற்படும். மூன்று எழுத்து சொல். மூன்று
2: எழுத்து.
0: இல்ல இல்ல. மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க. எங்க ரேவதி அம்மா? ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா உடலில் அல்ல உள்ளத்தில் ஏற்படுவது உண்டு, ஏற்படும் உண்டு. இது மூன்று எழுத்து சொல். ஏற்பட்டால் மிக வலியை கொடுக்கும். வலியை கொடுக்கும். நந்தி அம்மா இங்கே. வணக்கம் பிரகாஷ், பிபி பிரகாஷ்.
2: வணக்கம் வணக்கம்மா. ரவிசிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாருங்களா? முதல்ல கேட்டதுக்கு
0: காப்பு காப்பு சொல்லிட்டார்கள், காப்பு சொல்லிட்டார்கள்.
2: ஐயா, அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஈஸியா கேட்டீங்கன்னா நாங்களும் பாட
0: முடியாது. நீங்க அவருச்சு, அவர் பாவம், அவருக்கு எல்லா தமிழ் எல்லாம் முடங்க பாருங்க. காப்பு அவருக்கு தெரியாம போச்சு, அவருக்கு தெரியாது. அவரு காப்பே செய்கிறவர், ஆனா தெரியாம போச்சு. அவர் வளையல் என்றுதான் அவைக்கு தெரியும். சரி, உங்கள்ட்ட இதை கேக்குறேன். மனிதனின் உடலில் உள்ளத்தில் ஏற்படும் ஒன்று மூன்றெழுத்து சொல். இது ஏற்பட்டால் வலி அதிகமாக இருக்கும். ஒரு நாள்ல இந்த வலி மாறக்கூடியதாக இருக்கும், அல்லாட்டி பல நாட்கள் செல்லும் சில நேரம். மூன்றெழுத்து சொல் உடலில் உள்ளத்தில் ஏற்படும், உள்ளத்தில் ஏற்படும் மூன்றெழுத்து.
2: கவலை, கவலை அம்மா.
0: இல்ல, கவலை கவலை என்ற உடல்ல ஏற்படும், உடல்ல.
2: உடல்
0: இல்லை,
2: சோர்வு
0: இல்லை, உடல்லையும் உள்ளத்திலையும் ஏற்படும். இது மூன்றெழுத்து சொல். இது இது இது இது இல்லாமல் போவதற்கு, நான் சொன்ன இன்னொரு சொல்ல சொன்னா கண்டுபிடிச்சீங்க. இல்லாம போவதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கும். சில நேரம் சிலது வந்து நீண்ட நாட்கள் பிடிக்கும், சிலது இதனால் இறந்தும் போவார்கள். சில சிலது உடலில் ஏற்பட்டால் ஒரு நாளிலேயே அது இல்லாமல் போய்விடும். மூன்றெழுத்து சொல் உள்ளத்திலும் ஏற்படும் இது. என்னது
3: வாய்வுன்னு சொல்லுவேன்.
0: இல்ல,
3: வந்த வலி இருக்கும்னு சொல்லு.
0: இல்ல அம்மா, இல்ல இல்ல இல்ல.
3: அப்புறம் அந்த மகசல் ஒன்னு சொல்லிட்டாங்களாம்மா?
0: எதம்மா, எது
3: மகசல்? லாபம், அந்த விவசாயிகள் லாபமா இருந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி மகசல்னு சொல்லுவாங்க. மகசல்
0: இல்ல இல்ல, எது லாபம், லாபம் சொல்லியாச்சு.
3: சரிம்மா, நன்றிமா.
0: இலாபம், இலாபம்
3: நல்லது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் மாமா. வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ்
1: மாமா.
0: காயம் கெட்டி காயம் மாமா. அட்டே அப்பா, என்ன மாமா கண்டுபிடிச்சீங்க? அது மன உள்ளத்தில் ஏற்படும் கண்டுபிடிக்க இல்லையே பாருங்க.
1: ஞானசேகரம்
0: அண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா. எங்க அடுத்த சொல்லுக்குள் போகலாம். ஞானசேகரமண்ணாக்கு உங்களுடைய நெட் வந்து வேலை செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். பாப்போம், இந்த இந்த சொல்லை கண்டுபிடித்து கொண்டு வாங்கோ. நம் தரன் இந்த சொல்லு என்னவென்று பார்ப்போம்.

0: செல்வகுமார் வணக்கம். வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம்.
0: என்னத்தை
1: கண்டுபிடிக்கும்
0: காப்பு உடனே உங்களோட ரேடியோ சரியான ஸ்லோவா கேக்குது போல இருக்கு. காப்பு காப்பு காப்பு காயம் காயம் முடிஞ்சது. காயமும் வந்துருச்சு. காப்புக்கு பிறகு காயம் அதுவும் வந்துருச்சு. காயம் சரி. இது மனிதரிடையே ஏற்படும் உண்டு. உங்களோட பாட்டை சொல்லுங்க. பாட்டை சொல்லுங்க. உங்களோட
1: பாட்டு
0: அந்த பாட்டா
1: கேட்க
0: முடியுது. அப்படித்தான் கேட்டது.
1: இல்லமா அப்படியா? என்ன
0: என்ன பாட்டு? என்னது என்ன பாட்டு?
1: என்னை மறந்து சென்றலே.
0: என்னை மறந்து என்னை மறந்ததே அந்த பாட்டு. ஏன் இந்த சோக பாட்டு? ஏன் இந்த சோகம்? இந்த சின்ன வயதில் உள்ள சோகம் வரக்கூடாது உங்களுக்கு
1: எல்லாருக்கும்.
0: பெரிய வயதுல பரவாயில்லை. பாருங்க போகலாமா? பாருங்க உள்ள ஜாலியா நான் சொன்னோம்னு அந்த பாட்டு எப்படி ஜாலியா பாடினேன். அப்படி யாராலையும் பாட முடியாது
1: உண்மையா.
0: இல்ல இல்ல என்ன மறந்ததே எழுதியாச்சு. இனி அதை எழுதுனா
1: எழுத்துத்தான்.
0: வணக்கம் ஜார்ஜ். வணக்கம் ஜார்ஜ்.
2: காயமா மேடம்? காயம்
0: காயம் சொல்லி விட்டார்கள். மாமா வந்து சொல்லிட்டார். சந்திரராஜ் மாமா காயம் காயம் சொல்லி விட்டார்கள். அடுத்தது வந்து மனிதரிடையே ஏற்படும் உண்டு. இது உங்களுடைய உங்களுடைய இப்ப நீங்க ஒருவரை பார்த்து இது இருந்தால்தான் அவர் மனிதன். பெரிய அதாவது இன்னொருவர் மேல் அன்பு செலுத்தி நல்லதையே செய்பவர் ஒன்றை பார்த்து யாரையும் இப்ப பாருங்க யாரையும் கடகடாண்டு வார்த்தைகளால் நோகடிக்காதவர் பாசத்தோடு அணைத்துக் கொள்பவரை அவருக்கு இது இருக்கும். உங்களுக்கு இருக்கு இல்லாம இல்ல. உங்களுக்கு இருக்கு
2: குணம்
0: இல்ல மூன்றெழுத்து இல்ல குணம். குணம் அது எல்லாருக்கும் இருக்கும். இது நிச்சயம்.
2: மூன்றெழுத்து
0: அத உள்ளத்தை உள்ளத்தை சொல்லுவார்கள். இப்படி ஒரு உள்ளம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.
2: நல்ல உள்ளம். நல்ல உள்ளம்
0: எல்லாருக்கும் இருக்குதா? நல்ல உள்ளம். நீங்க என்ன நீங்க
2: லைன் விட்டா கேட்காத. அதுக்கப்புறம்
0: இப்ப நீங்க பாருங்க ஒரு இப்ப இப்ப என்னோட நீங்க சாதாரணமா அப்படி இருக்கீங்கம்மா என்று பேசிட்டு போனா பேசிட்டு போனால் அது சும்மா நீங்க சாதாரணமா பேசுவது. அன்போடு ஆதரவோடு பேசினால் இந்த ஒரு சொல்லு பாரும். எங்க வணக்கம்
1: நாகப்பன்.
0: நாகப்பன்
1: வணக்கம். எத்தனை எழுத்துமா? எத்தனை எழுத்து?
0: மூன்றெழுத்து. மூன்றெழுத்து.
1: மூன்றெழுத்து. நீங்க நான்கெழுத்துனா புன்னகைன்னு நினைச்சேன். நீங்க மூன்றெழுத்து.
0: மூன்றெழுத்து. உங்களுக்கு நிறைய இருக்கு நாகப்பன்.
1: பரிவு. பரிவு
0: இல்ல. பரிவு இன்றையிலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சிருங்கப்பா. நாகப்பனுக்கு பரிவு கூட இருக்கு.
2: பாசம். பாசமும் இல்ல. பாசம்
0: இவருக்கு பாருங்க. இவருக்கு பாசம் கணக்கே இருக்குது. யாருக்கு? ஜோஜிக்கு. பாருங்க
1: அன்புமா.
0: அன்பு எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு.
3: அன்புலாம் செலுத்தினவர் மூன்று எழுத்து பதில் வந்துச்சாமா?
0: இல்ல வேற இல்ல சொல்லுங்க.
3: பரிவு. பரிவு
0: இல்ல. பரிவு இல்ல. உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்களுக்கு நிறைய இருக்கு. உங்கள்ட்ட இல்ல, உங்களுக்கு இருக்கும் இல்லையா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவீங்க. அதனால்தான் அப்படி நடக்கிறது.
3: கனிவு கனிவு
0: இல்ல, அத கிட்ட கிட்ட வர்றீங்க.
3: குழு கொடுத்து சீக்கிரமா தேய்ச்சி விடணும், அப்பதான் பாஸ்
2: ஆகும். மோதி எப்படி எல்லாம் இது பண்றோம்.
0: சரி பாவமா
3: இருக்கு. தமிழ் வளர்த்தவருக்கு ஒண்ணு போட்டீங்கன்னா கோயில இருந்து தமிழ் வளர்க்கிறார் அவருக்கு ஒண்ணு போட
0: அவருக்கு போட்டாரு. பாவம் பாவம். சரி அடுத்த சொல்லு.
3: உங்கள்ட்ட
0: மனிதனுக்கு இது தேவை, பழக்க வழக்கத்தில் பேச்சில் நடைமுறையில் இது தேவை. மூன்று இல்ல
2: நேர்மை
3: நேர்மை
0: இல்லை மூன்றடத்து தண்டு பேரும் முடிவட்டார் மூன்றடத்து
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க விடுபட்டு வரலாம். எங்க அடுத்தது யாரோ ஓடி ஓடி வந்தீங்க. மனிதனுக்கு இது தேவை. வணக்கம் அம்மா. பவுனம்மா பவுனம்மா வணக்கம். பவுனம்மா
4: அம்மா பரிவு பரிவு
0: பரிவு இல்லையம்மா. கருணை அம்மா சொல்லிவிட்டார்கள். கருணை.
4: சரிம்மா நன்றிம்மா
0: நன்றி
4: நன்றி
0: அம்மா. ரேவதி அம்மா. அம்மா ரேவதி அம்மா.
4: நீரம்மா.
0: எது
4: நீரம்மா?
0: சொல்லுங்க. கருணை கருணை கருணை
4: கருணை
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணாக்குதான் நெட்ஒர்க் சரியா இல்லை. ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்க அண்ணா. உங்களுடைய போன ஒருக்கா ஆஃப் பண்ணி எடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணுங்க ஒருக்கா ஒருக்கா. அப்ப சில நேரம் அது ஒர்க் பண்ணும். எங்கே வணக்கம் நாகப்பன். என்ன நாகப்பன் வந்துட்டு ஓடிட்டீங்க. எங்கே ராமன் வணக்கம். நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ராமன் வணக்கம்.
5: ராமன்
0: சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம்.
5: அன்பு
0: அன்பு அன்பு சொல்லினார்கள். அது இல்ல கருணை ஐயா. கருணை கருணை நன்றி நன்றி நன்றி. சரி அடுத்தது வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா ஞானசேகரம் அண்ணா.
6: கருணை
0: கருணை அது சொல்லிட்டார்கள் அண்ணா. நீங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன் நீங்க அவர்கள் சொல்லிட்டார்கள். இன்னும் ஒன்று அண்ணாக்கு, அண்ணாவை நின்று சொல்லிட்டு போங்க. என்ன உங்களுடைய இப்பதான் ஒர்க் பண்ணது. இது மனிதரிடையே ஏற்படும் ஒரு ஒரு செயல்பாடு. மனிதரிடையே ஏற்படும் ஒரு செயல்பாடு. இன்பத்திலும் இப்படி செய்வார்கள், துன்பத்திலும் இப்படி செய்வார்கள். இது ஐந்தெழுத்து சொல். ஐந்தெழுத்து சொல். இன்பத்திலும் செய்வார்கள், துன்பத்திலும் செய்வார்கள். ஐந்தெழுத்து சொல். இது மனிதர்களிடையே ஏற்படும். இது கொஞ்சம் கூடிய அன்பு உள்ளவர்கள் இப்படி இப்ப தந்தையிடம் ஒரு மகள் அல்லாட்டி அன்னையிடம் குழந்தைகள் இப்படி பிள்ளைகள் அப்படி செய்வார்கள். காதலனிடம் காதலி செய்வார். மனைவி வந்து கணவனிடம் இப்படி செய்வார். அவர் இருக்கும்போது பாசத்தின் நிமித்தம் ஆசையின் நிமித்தம் இப்படி செய்வார். ஐந்தெழுத்து சொல். சோகத்திலும் செய்வார்கள், இன்பத்திலும் செய்வார்கள். இது இதில் வெளியில கேட்கக்கூடியதாயும் இருக்கும், பார்க்கக்கூடியதாயும் இருக்கும். பாப்பம் பல இத போட்டு அப்படியே சுத்தி அடிச்சு சொல்லி இருக்கிறேன். பாப்பம் கட்டிக்காவை யார் சொல்றாங்க. பார்க்கக்கூடியதாயும் இருக்கு, கேட்கக்கூடியதாயும் இருக்கும். இது கேட்கக்கூடியதாயும் இருக்கும், பார்க்கக்கூடியதாயும் இருக்கும். வணக்கம் பவுனம்மா. வணக்கம் பவுனம்மா. பவுனம்மா
4: அம்மா. மானம் மானம்.
0: நீங்க எதுக்கு மனிதனிடம் இருப்பது? இல்ல இல்ல, இது வந்து கேட்கக்கூடிய, அதாவது சத்தமாக கேட்கக்கூடிய சத்தம், கேட்கக்கூடிய சத்தமா எதுவும் அப்படி இருக்கு, கேட்கக்கூடியதாம் இருக்கும், பார்க்கக்கூடியதாம் இருக்கும். அன்போடு மனைவி கணவனிடையே, அல்லது காதலன் காதலிடையே, குழந்தைகள் அன்னை தந்தையிடையே, குழந்தைகள் கூடுதலாக குழந்தைகள் பெற்றாரிடம், பெரிய பெரிய குழந்தைகள் தான் இது ஏற்பாடும். ஐந்தல் திச்சொல் ஐந்தல். நன்றி. எங்கே எங்க பாப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. எல்லாரும் மனிதன் செய்யாத மனிதனே இல்லை. எல்லாரும் பிறந்த மனிதன் எல்லாம் இது செய்வார். குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை செய்வார்கள்.

0: சொல்லிக் கொடுக்க போறேன். மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம், ஒரு ஒரு உறுப்பு என்று சொல்ல முடியும், உறுப்பு இப்ப கண் மூக்கு அப்படி, இதுவும் ஒரு ஒரு பாகம், ஆனா வெளியில் தெரியாத ஒரு பாகம். வணக்கம் ராமன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம் ராமன்,
1: சொல்லாமா?
0: அஞ்செழுத்து சொல்.
1: விளையாட்டு?
0: இல்லை, விளையாட்டு இல்ல, விளையாட்டு இல்ல. இது இது சத்தம் கேட்கும், சத்தம் கேட்கும். மற்றது சோகத்தில் செய்வார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் செய்வார்கள். இது நடைபெறும். மற்றது சத்தம் கேட்கும், பார்க்கக்கூடியதாயும் இருக்கும், பார்க்கும்போது அழகா இருக்கும் சிலர் செய்யும் போது. இது மற்றது சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரையும் இது செய்வார்கள். மற்றது பார்க்கலாம், இன்னும் ஒன்று இருக்குது, அந்த தரவை கொடுத்தாலும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. நீங்க கண்டுபிடிச்சோன்னு சரி, அந்த தரவை கொடுத்தா உடனே பிடிச்சிருவீங்க. ராமன், ராமனிடம் வந்து நீங்க ஒரு படம் போட்டுக்கொள்ளுங்க. ராமன் இதுல எம்டியா இருக்குது, அது அப்படி பார்க்கும்போது எனக்கு, அந்த அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இதுல அட் பண்ணலன்னு நினைக்க நான் அட் பண்ணிக்கிறேன் உங்களை. சரியா? சரி சரி சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. எங்கே கண்டுபிடிங்கள் பார்ப்போம். மற்ற இன்னும் ஒன்று நான் கொடுக்க போகிறேன், இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இது மனிதனுடைய ஒரு பாகம், ஒரு ஒரு பகுதி, ஒரு பாகம், அது உள்ளுக்குள்ள இருக்குது. இது இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்கள், ஏழு எழுத்துக்கள். இது மனிதனுக்கு தேவையான ஒரு பாகம், இது தேவையான ஒன்று. இது இது இல்லை என்றால் மனிதனுடைய அழகு இருக்காது. அவர் அவருடைய அழகு, அதாவது எப்படி சொல்லுவது, அவருடைய செயல்பாடுகள், நடமாட்டம், ஒன்றும் செய்யக்கூடியதாக இருக்காது. அதில் ஒரு குறைபாடு வந்தாலே அவர் எல்லா காரியங்களும் செய்ய முடியாமல் இருக்கும். எங்க பார்ப்போம், ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல் எடுத்துக்கொண்டு வாங்க பாப்போம். எங்கே இது அந்த நான் முதல் சொன்னது வந்து சிறியவர்ல இருந்து பெரியவர்கள், இது பெரியவர்கள் சின்ன வயதுல இருந்து பெரியவர்கள் மட்டும் இருக்குது இந்த உறுப்பு, அது மனிதனாக பிறந்தா இருக்கும். அதே மாதிரி அந்த செயல்பாடும் நிச்சயமா எல்லாரும் செய்வார்கள். பார்க்கலாம்,

புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அங்கே இந்த இரண்டும் சரி, அந்த செயல்பாட்டை கொண்டு சிறுவரிலிருந்து பெரியவர்கள் இந்த செயல்பாட்டினால் தங்களுடைய தேவைகளை அடைந்து விடுவார்கள். இன்னொரு இடமிருந்து அதை சொல்லியிருக்கு, அடைந்து விடுவார்கள். எங்கே இந்த செயல்பாட்டால் தங்களுடைய தேவைகளை இப்படி செய்து அடைந்து விடுவார்கள், எப்படியும் அதை வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் இந்த செயல்பாட்டை செய்யும் போது நல்ல அழகாக குட்டு சின்ன பிள்ளைகள் சரி பெரியவர்களும் தர சரி இதில் இது சத்தமும் வரும், பார்க்கக்கூடியதாயும் இருக்கும் அவர்களுடைய. எங்கே இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம்.

0: இங்கே அடுத்த சொல்லி சொல்லி இருந்தேன், இது ஒரு பாகம், மனிதனுடைய பாகம், இது இல்லாவிட்டால் மனிதன் இல்லை, அதாவது நிமிர்ந்து நிற்க முடியாது, மனிதனுக்கு இது தேவை என்று சொல்லுவார்கள். எங்கே பார்க்கலாம், இப்படி நான் மெல்ல மெல்ல அதை சொல்லக்கூடியதாக இருக்கிறேன், சொல்லக்கூடிய வகையில சொல்றேன். மனிதனுக்கு இது தேவை, உனக்கு இது இருக்கிறதான்னு கூட கேட்பார்கள் சில நேரம் கோபத்தில். அப்ப இது நிச்சயமாக தேவை. எங்கே பார்க்கலாம். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சின்னவளையம். ரெண்டு பேரும் ஒன்றா மாறுங்க, சொல்லி வச்சிருவாருங்களா சின்னவளையம்
2: பிரகாஷ். இப்ப இந்த செயல்பாடு சிறியவர் பெரியவர் எல்லாரும் இந்த செயல்னால செஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எத்தனை எழுத்தம்மா?
0: ஐந்து எழுத்து.
2: கொஞ்சுதல் இல்லனா கெஞ்சுதல்
0: இல்ல இல்ல. கிட்ட வந்துட்டீங்க
2: ஐயா, நான் நெருங்கிதான்
0: வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுதல் கொஞ்சம் அந்த கொஞ்சி கொஞ்சி பேசுற சொல்றீங்களா கொஞ்சிறத அந்த கல் வருது, அந்த பின்னுக்கு கல் வரும். அஞ்சு எழுத்துல ரெண்டு
2: கல்லுங்களா?
0: என்னது
2: அஞ்சு எழுத்துல பின்னணி ரெண்டு எழுத்து கல்,
0: கல் கல் வரும்.
2: அம்மா சிறுங்கல் சிறுங்கல் சிறுங்கல்
0: கெட்டிகாரம் கெட்டிகாரம்
1: சிறுங்கல்.
2: இந்த அளவுக்கு
0: வணக்கம் மாமா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டாரு சொல்லுங்க.
3: முதுகெலும்பு
0: முதுகெலும்பு மாமா சரி, முதுகெலும்பு என்பது சரி மாமாக்கு. அடுத்த ஒன்று அத நான் அந்த மனிதனிடம் இருக்கும் அந்த உறுப்பு முதுகெலும்பு. மாமா பாட்டு சொல்லுங்க மாமா.
3: பாட்டு அந்தி வரும் நேரம் அந்த வேறு ஆகும்.
0: அந்தி வரும் நீர் என்ன எல்லாரும் ஒரே பாட்டுல என்னமா கொஞ்சம் முன்னுக்கு வாங்க மாமா, எல்லாரும் புது பாட்டுக்கு
3: முன்னுக்கு போட்டுருமா? அவன் புது பாட்டு போடுங்க, பப்பாளி படத்துல இருந்து போடுங்க.
0: பப்பாளியில பப்பாளியில என்ன
3: என்ன மனைவி வீட்டில் வாழ போகும் பையா போடுங்க.
0: வீட்டில் வாழ போகும் பையா. நன்றி.
3: இன்னொரு சொன்னீங்களா, குழந்தைகள் முதல் பெரியவர் முத்தம் எடுத்ததா?
0: இல்ல அது சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும் சரி இல்ல. இது சினுங்கள் மாமா, சினுங்கள்
3: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: சினுங்கன்னா இறங்கிடுவாங்க அதுக்கு தான். வணக்கம், நீங்களும் அதையா கொண்டு வந்த நீங்க நாகப்பன். நாகப்பன்
4: அம்மா வணக்கம். முதுகெலும்பு
0: முதுகெலும்பு மாமா சொல்லிட்டார். முதுகெலும்பு மாமா
4: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்க ஞானசேகரம் அண்ணா நீங்கள என்ன கொண்டு வந்தீங்க?
5: முதுகுத்தண்டு.
0: முதுகுத்தண்டு முதுகெலும்பு அது முதுகுத்தண்டு. ஐயோ ஐயோ மாமா என்ன சொன்னார் எனக்கு அது தெரியல. ஞானசேகரம் நான் உண்டு போடுறேன் மாமா. முதுகு தண்டு சொல்லிட்டேன், முதுகு எலும்புதான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, அது ரெண்டும் உண்டு என்பதனால உங்களுக்கு உண்டு போடுறேன் ஞானசேகரம் அண்ணாக்கு. என்ன சரியா?
5: நன்றி சகோதரி. அது இன்னொன்னு சொன்னீங்களா, உடல் ஆனந்தம், அது விம்முதலா?
0: அது வந்து சினுங்குதல். சினுங்குதல்
5: சினுங்குதல் சினுங்குதல் சரி சரி சரி நன்றி
0: நன்றி நன்றி
5: நன்றி.
0: எங்கே பார்க்கலாம்?

கேட்டிருந்தேன், மனிதனிடம் இது இருக்க வேண்டும், இது இருந்தால்தான் நான் நல்ல மனிதன், இது அது ஒரு செயல்பாடு, இது இந்த இது மனிதனிடம் செயல்பாடு அல்ல, மனிதனிடம் இது இருக்க வேண்டும், இது இல்லை என்றால் அவரை இந்த தன்மை இல்லை என்றால் அவரை நல்லது என்று சொல்ல மாட்டார்கள், கெட்டது என்று தான் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் அது ஒரு கரைச்சலாக இருக்கும், அவர் அவருடைய பேச்சோ என்னென்றாலும் அவர் செய்த காரியங்கள் அவர் பழகும் போதெல்லாம் இந்த தன்மை அவரிடம் இல்லாவிட்டால் மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல் இது நிச்சயமா எல்லாரிடம் இருக்கணும். இந்த வானில வர என் அன்பு உறவுகளிடம் எல்லாரிடமும் இருக்கு நிச்சயமா. என்றால் யாரும் இது இல்லாமல் காற்றலையில் பேசியதில்லை, இதோடுதான் பேசுவார்கள். இது மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். இது மூன்றெழுத்து சொல் இது.

0: அங்கே. வணக்கம் பிரகாஷ். வணக்கம். வணக்கம் அப்பா வந்து
1: சொல்லுங்க. வணக்கம் இல்லாம குடுக்கறீங்க? குடுங்க.
0: ஒன்று இருக்கு ஒன்று இப்ப கொடுத்தது. அதானே ஒரு மனிதனிடம் இது இருக்க வேண்டும், இந்த தன்மை இருக்க வேண்டும். இதுல வந்து இந்த உறவுகள் எல்லோருங்கனவும் இருக்கிறது. பேசும் போது அப்படித்தான் பேசுவார்கள். இது இருப்பதனால தான் அது இது இல்லாமல் பேச மாட்டார்கள். இது மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல்.
1: நம்ம குறிப்பு இருக்கம்மா அன்பு உறவுகள். அன்புதான்
0: இல்ல, அன்பு இல்ல, அன்பு இல்ல. மூன்று எழுத்து சொல். வணக்கம் ராமன். ராமன் வணக்கம்.
2: வணக்கம். கடமை
0: இல்லை, இல்லை. இது இருக்கும் கடமை, கடமை, கடமை இருந்தால் அது உங்கள் உங்களோடுதான் அந்த கடமை இருக்கும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது வந்து ஒரு மனிதருக்கு நிச்சயமா தேவை. இது இல்லாதவன் வந்து ஒரு கெட்டவனா தான் இருப்பான் எப்பவும். எல்லாரும் எல்லாராலும் வெறுக்கப்படுபவனாக இருப்பான். மூன்று எழுத்து சொல். எனக்கு உண்மையா பிடிக்காது இப்படி இது இல்லாட்டி.
2: உண்மையா மேடம்?
0: கெட்டிக்கார். எனக்கு உண்மையா பிடிக்காது. எனக்கு உண்மையா
2: பிடிக்கல.
0: பாருங்களேன்
1: இப்ப நீங்க வந்து பொலிவு பொலிவு நீங்க சொன்னது, அதே மாதிரி மூணு வார்த்தை நீங்களே சொல்லிட்டீங்க.
0: எனக்கு உண்மையாக எனக்கு பிடிக்காது என்றுதான் சொல்லலாம். இது
1: இல்லாதவர்கள
0: அவர் கண்டுபிடிக்கிறாரு உண்மை என்று சொல்லுதான். அது வர இல்ல வந்தாலும் அது நான் அதை சொல்லி கொடுக்கல. மற்ற இன்னொரு விடயம்,
1: சூப்பர், அவருக்கு வாழ்த்துக்கள், அவரு பாராட்டு.
0: ஆனா இன்னொரு விடயம், அப்பா சொன்ன தீர்ப்பு எழுத, தீர்ப்ப மாத்தி என்னண்டா முள்ள முள்ளன் தண்டன் இருக்கோ மாமா வந்தோடனே முனை முதல் ஓகே என்கிட்ட. சரி அது எப்படி என்றாலும் சரி. நன்றி நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. என்ன நீங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சு பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
3: ஒழுக்கம்.
0: ஒழுக்கம் ஒழுக்கம் இல்ல அது இல்ல. உண்மை உண்மை உண்மை
3: உண்மை
0: உண்மை
3: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: அது கண்டுபிடிச்சிட்டாங்க. ராமன் கண்டுபிடிச்சிட்டார். ராமன் கண்டுபிடிச்சிட்டார்.

ஒன்று, இது ஐந்தெழுத்து சொல். மனிதனின் முகங்களில் இதுவும் ஒன்று, ஐந்தெழுத்து சொல். இப்படி சொல்லுவார்கள், மனிதனின் முகங்களில் இதுவும் ஒன்று, ஐந்தெழுத்து சொல். எங்கே?

0: மனிதனுடைய முகத்தில் இப்படி ஒரு முகம் இருக்கிறது. எங்க முகத்தில் இதுவும் ஒரு முகம். மற்ற பெண்கள் மணி சொல்லுங்க சொல்லுங்க ராமன் சொல்லுங்க.
1: இந்த முகத்தை பத்தி சொன்னீங்களா
0: என்ன அது?
1: பன்முகன்
0: மனிதனின் முகத்தில் இதுவும் ஒரு முகம், இதுவும் ஒரு முகம், இதுவும் ஒரு
2: முகத்தில்
0: இதுவும் ஒரு முகம். இப்படி ஒரு முகத்தை சொல்லுவார்கள். இது ஐந்து எழுத்து படம் இருக்குது, படம். இந்த முகத்துல இந்த சொல்லுல ஒரு படம் இருக்கு. சரி, எங்க என்னன்னு சொன்னீங்க?
2: பெண்கள்
0: தாவணி, மாமாக்கு ஒரு இது. ஓகே, தாவணி கட்டிக்கார். சரி மாமா, நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ஜார்ஜ், வணக்கம். எதை கண்டுபிடிச்சீங்க? எதை கண்டுபிடிச்சீங்க? ஒரு கைய விட்டுட்டு வந்து ஒரு பகுதி கூட இல்ல, அந்த நூல் வச்சு கட்டுவாரு, அதனால நீங்க அஞ்சலுக்காக.
3: சரி, அடுத்தது இன்னொரு பொய் முகம்
0: கட்டிக்காரன் உங்களுக்கு, ஜார்ஜுக்கு. ஜார்ஜ் நீங்க கெட்டிக்காரன்.
3: நன்றி நன்றி நன்றி. அப்ப ஒரு புள்ளி போடுங்க போடுங்க போடுங்க போடுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. உங்களுக்கு அப்ப உங்களுக்கு எத்தனை புள்ளி இருந்தது? உங்களுக்கு
3: அப்பத்தக்கு ஒரு நாலஞ்சு புள்ளி இருந்தது.
0: நீங்க போனா நீங்க போனா காண நீங்க போனா காண
3: நன்றி நன்றி
0: நன்றி
2: நன்றி.
0: தாவணியா? மாமா சொல்லிட்டார், மாமா சொல்லிட்டார். தாவணி தாவணி.
1: அம்மா வணக்கம். அம்மா
0: சொல்லுங்க.
1: முகம் சொல்லிட்டாங்களா?
0: சொல்லுங்க பாபு. நன்றி.
1: பொய் முகம்
0: சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க பொய் முகம். நன்றி நன்றி. அதுவும் நன்றி நன்றி நன்றி. சரி, உண்மையிலேயே குறைஞ்சுதானே இருக்குது. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் அடுத்து நாங்கள் நிறைவாக ஒரு ஒரு சொல்லை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். நிறைவாக இது அல்ல அல்ல அல்ல அல்ல, அதாவது கொடுக்கும் அல்ல அல்ல எல்லாத்தையும் கொடுக்கும். இதை இப்படி சொல்லுவார். இதனுடைய எழுத்து எத்தனை என்றால் ஆறு எழுத்து. இது வந்து ஒரு எண்ணத்தை என்றாலும் நினைச்சுக்கொண்டு இப்படி அல்ல அல்ல கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதாவது இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் ஒரு சொல் இது. மரங்களை பார்த்தும் இப்படி சொல்லுவார். சில மரங்கள் நிறைய காய்ச்சா இப்படி பார்த்து சொல்லுவார்கள். எங்கே

0: தரும். எங்க பாக்கலாம், கேட்டதை நான் தரும். சொல்லுங்க என்னது?
1: எனக்கு அமுத சுரபிமா?
0: இல்லை இல்லை இல்லை.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க சொல்லுங்க. அதுவும் இல்ல மாமா, கேட்டதெல்லாம் தரும், கேட்டதெல்லாம் தரும். இத
3: மந்திர கோலா?
0: இல்ல மாமா.
3: என்ன
0: அப்படின்னு
1: ஒரு மரம் இருக்கு.
3: இப்ப வந்து அம்மா தான் கொடை வள்ளல், எல்லாருக்கும் அள்ளி மார்க் போட்டு.
0: இல்ல
1: ஒன்னு ரெண்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு
3: மாமா
1: சொன்னா அங்க முதுகு எலும்பு முதுகு தண்டு எல்லாமே மாறுது.
0: என்ன
1: நினைச்ச பொருளே மாறிடு.
3: நிறைவு
0: நிறைவு நிறைவு நிறைவு கொடுத்துட்டு கற்பக தெரு கொடுத்துட்டேன். சரி, இன்னொன்று கொடுக்கலாம் உங்களுக்கு. சரியா?
1: ஒரே நாள்ல லேட் பண்ணி அடுத்த அடுத்த நாள் வராம விட்டுருவாங்க.
3: இல்ல இல்ல, பட்டாவணை போட்டாச்சு இல்ல, கண்டிப்பா வந்துதான்.
0: உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சரி, இது இதான உங்களோட ஊர்ல இருக்காண்டு எனக்கு தெரியல. கிணத்தில் இருந்து தண்ணி எடுப்பதற்கு உதவும் ரெண்டு எழுத்து சொல்.
3: வாளி?
0: இல்ல, ரெண்டு எழுத்து சொல். கிணத்தில் இருந்து தண்ணி எடுப்பதற்கு உதவும் ரெண்டு எழுத்து சொல். ஒரு மரத்தால் ஆனது, ஒரு மரத்தால் ஆனது. இல்ல, ஒரு மரத்தால், ஒரே ஒரு மரத்தான இத செய்திருப்பார்கள். ஒரு முழு மரத்தை அப்படியே செய்திருப்பார்கள். எங்கட ஊர்ல இருக்குது இத? ஒரு மரத்தான ஆனது எங்கட ஊர்ல இருக்குது.
3: தாலியா?
0: இல்ல, ஒரு
1: சரி,
0: நான் மரத்தை சொல்றேன். பனை மரத்தால் ஆனது.
3: அது பட்டன்னு சொல்லுவோம் நாங்க, அந்த மாதிரி பட்டை கட்டுறது. அது
0: மிதிப்பார்கள் அந்த பட்டை கீழே போது மரத்தை வச்சே செய்வார்கள். நடுவுல கம்பு போட்டு கட்டி, அது உண்மையா இந்தியா நாட்டுல காண இல்ல. அது துலா, துலா பாவிக்கிறது.
1: எங்க ஊர்ல இல்லம்மா, எங்க மாடு கட்டி
0: ஒரு மரத்தை கட்டிட்டு அதுல முன்னாடி அவரை பறந்து கொண்டிருப்பார். நீட்டு மரம் அங்க பின்னுக்கு பாரம் கட்டி இருக்கும். அதே மாதிரி கிணத்துக்கு செய்திருப்பார்கள், வாளி முன்னுக்கு இருக்கும், விட்டு நாங்க தண்ணி எடுக்கலாம்
1: உள்ளக்கலாம். அது இந்த சிவ மனசுல சக்தின்னு ஒரு படத்துல சந்தானமும் ஜீவாவும் உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் மேல போன ஒருத்தர் கீழே கீழே வந்து மேல போற அது மாதிரி.
0: அது அது துலா துலான்னு சொல்றது அது உங்களிடம் இல்ல இது. சரி, இது இது நீர் போகும் ஒரு இடத்தை இப்படி சொல்லுவோம், நீர் போகும் ஒரு இடத்தை இப்படி சொல்லுவோம், மூன்றெழுத்து சொல் இதான் கடைசி. நீர் நீர் ஓடி நீர் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இடத்தை சொல்லுவோம், மூன்றெழுத்து சொல். நீர் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு இடத்தை சொல்லுவோம், மூன்றெழுத்து சொல்.
3: நீர் ஓடிக்கொண்டிருக்குமா?
0: ஏத்தம் ஏத்தமடா ஏத்தம் அந்த பாட்டுல இருக்கான் துலா, ஏத்தமடா ஏத்தம் என்ற பாட்டுல அப்பாவன் சொல்லி அதுபடியா இறைக்கிறதுக்கு ஏதோ சொல்றதாம்.
1: என்ன குழந்தைங்களுக்கு தெரியும், அதுக்கு மார்க் உண்டா?
0: எல்லாருக்கும் நான் இப்ப இத ஆரம்பிக்க போறேன், நான் உண்மையிலேயே எல்லாருக்கும்
3: நன்றி
0: மாமா, நன்றி. எங்க எல்லாருடைய மார்க்ஸ் சொல்ல போறேன், என்ன எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டீங்க, இனி அடுத்த முறைக்கு வரலாம். இப்ப 12 மணி ஆகுறது. இதுல ஒரு ஒரு ஒரு போட்டி வைக்க போறேன், விரைவாக யார் வந்து நீங்க மூன்று பேர் பாட்டு கேட்கலாம், விரைவாக விரைவாக வரணும், மூன்று பேர், ரெண்டு நம்பருக்கும் மூன்று பேர் பாட்டு கேட்கலாம், உங்களோட பாட்டு உடனே உங்களுக்கு கொடுக்கப்படும். மூன்று பேர் இப்ப நீங்க அதாவது வெற்றி பெற்றவர்கள் எப்படி என்ற புள்ளிகள், சோமசுந்தரம் அவர்கள் 1 புள்ளி, பிரகாஷ் 4 புள்ளி, நாகப்பன் 5 புள்ளி, ஃபாரூக் 2, ரேவதி அம்மா 1, ஜார்ஜ் 3, ராமன் 2, கண்ணன் 2, ரதீஷ் 1, மாமா 4, ஞானசேகரம் அண்ணா 1, செல்வகுமார் எடுக்கா போயிட்டாரு ஒன்று. ராணி வணக்கம், ஜார்ஜ் ஜார்ஜ் வணக்கம்,
2: வணக்கம் வணக்கம். துலா சொல்லிட்டாங்க?
0: ஓ துலா துலா உங்களுக்கு தெரியுமா துலாவ? பிரகாஷுக்கு தெரியாதாமே, மாமாக்கு பிரகாஷுக்கு எல்லாம் துலா இருக்கா உங்க பக்கத்துல அங்க?
2: அப்ப சின்ன வயசுல பாத்துக்கோமா, சின்ன வயசுல பாத்துக்கோ, அதான் கிராமத்துல இல்ல,
0: கிராமத்துல துலா அண்டு இருக்கு என்ன? அதானே நான் அந்த சொல்ல கொடுத்து கொஞ்சம் நேரம் போயிருக்கலாம் விட்டுட்டேன். அதுல மூன்று பேர் வந்து பாட்டு கேட்கலாம் நாகப்பன் ஓடி வந்துட்டா, சொல்லுங்க நாகப்பன் சொல்லுங்க, உங்களுக்கு பாட்டு கொடுக்கலாம், இந்த முதல் 5 மார்க் எடுத்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: அதிக மார்க் யாருங்கம்மா?
0: உங்களுக்கு தான் மார்க் கூட.
2: நீங்க தானே
0: நீங்க முதலாவது, ரெண்டாவது பிரகாஷும் மாமாவும், பிரகாஷும் மாமாவும் வாங்க பாருங்க, நில்லுங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் மாமா அழைக்கிறார், நில்லுங்க.
2: ஜாயின் பண்ணி விடுங்க, ஒரு 10 மணி வரைக்கும் பேர்.
4: அம்மா நான் எனக்கு வாங்கம்மா.
0: சரி மாமா நினைச்சிட்டேன், வேற யாரும் மனைச்சா இணையுங்க, பாட்டு அந்த ஆனா மூன்று பேருக்கு தான் பாட்டு, நீங்க டிசைட் பண்ணி நீங்க சொல்லணும் மூன்று பேர். மாமா சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்ன பாட்டு, உங்களோட பாட்டோட பாட்டு எல்லாரையும் இணைக்கலாம். எங்க ஃபாரூக் இணையுங்க, எங்க
4: மாமா
2: வணக்கம்மா.
4: சொல்லுங்க மாமா என்ன பாட்டு?
2: வணக்கம் சண்முகராஜய்யா.
4: நல்ல
2: வணக்கம். வணக்கம்.
4: நல்ல ஜாலியா சொல்லுங்க மாமா ஒரு பாட்டு.
2: ஜாலியா பாட்டு போட்டு
4: இந்த நான் ஆசை தோசை அப்பளம் வடை அப்படி சொல்லுங்க.
2: என்ன
4: பாட்டு மாமா?
2: பிகில்ல சிங்கப்பண்ணே போடுங்களா?
4: சிங்கப்பண்ணே
2: நிறைய
4: வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா
5: நிறமா.
4: அம்மா சொல்லுங்க.
5: எனக்கு பாடல்
4: சொல்லுங்க.
5: பாடல் நினைப்பது நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு அந்த பாடல்.
4: அம்மா பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாட்டு
2: பாட்டு
4: நினைப்பது நிறைவேறும்
1: நடக்கும் நடக்கும் வணக்கம்.
4: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும்.
4: அம்மா அம்மா புதையல் நிகழ்ச்சியில நீங்களும் இப்ப அறிவிப்பு திரையில இருக்கா? புதையல் நிகழ்ச்சியில ஒரு ஒரு சொல்லு கொடுங்க பாப்பா கண்டுபிடிக்கணுமாண்டு. அம்மா சோ குடுத்துருங்க அம்மா அவருக்கு. நீங்க நீங்க ஒரு சொல்லு.
5: நான் தரணுமா?
4: நீங்க ஒரு சொல்லு கொடுங்க இவங்க கண்டுபிடிக்கணுமாண்டு பாப்போம்.
5: அப்படியா?
4: கொடுங்கம்மா.
5: சரி சரி உங்களவு புத்தி உங்களவு அறிவு இல்லையேன்னு பாக்குறேன். சரி வரேன் முயற்சி பண்றேன்.
4: அப்படி சொல்ல கூடாது. நீங்க நானீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொல்றது நானே சொல்லி சொல்லி போட்டு கேக்குறேன். அதனால எல்லாரும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. எங்க எங்க அம்மா சொல்றது யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம்.
5: தயாராவே ஆல இருந்தாலும் முயற்சி பண்றேன். யாராவது சொன்னாலும்
4: சொல்றேன். யாராவது ஒரு சொல்லு கொடுங்க பாப்போம். கட்டிக்காண்டா
1: நிக்கிற
4: நிக்கிற ஆட்களுக்கு ஒரு சொல்லு சொல்லு. நீங்க நினைங்க ஒரு ஒரு சொல்லு கொடுக்கலாம். கண்டுபிடிக்கிறதா
2: பாக்கலாம். உதவும் பள்ளித்துறையிலும் காணலாம். இதை
4: சமைக்கவும் உதவும்.
5: வெள்ளித்திரையிலும் காணலாமா? வெள்ளித்திரையா?
4: வெள்ளித்திரை. மாமா எனக்கு தெரியும் மாமா. எனக்கு ஏதாவது சுகம் இல்லாம போனா நீங்க புதையல நீங்க செய்யலாம் இல்ல அதுக்குதான். அதாவது சமைக்கவும் உதவும் வள்ளித்திரையிலும் தெரியுமா இருக்கா கண்டுபிடிங்க.
1: என்னம்மா இப்ப என்னன்னா அப்பா நேத்தி நேச்சு கேட்ட மாதிரி ஆக்டருக்கும் டாக்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கான்.
4: வணக்கம்
6: வணக்கம் அம்மா, வணக்கம். நான் விதைகள் வார்த்தை
7: சொல்றேன்.
6: எல்லா ஜீவராசிகளுக்கும் அது வந்து ஊன்றது. எல்லா ஜீவராசிகளும் அது செய்யும்.
7: மூச்சு
6: இல்ல.
4: எல்லா ஜீவராசியும் எது செய்யுமா? ஓடும். எல்லா ஜீவராசியும் அதை செய்யுமாம். அது ஒரு குணமாம். தூக்கம்
6: இல்லை.
4: யாராவது இணைந்து கொண்டு வந்தா, நீங்கள் அழைப்புக்கு வந்தால் எங்களுக்கு தெரிந்தால் உங்களை நினைச்சு கொள்வோம். எங்க அம்மா கண்டுபிடிக்கலையா அம்மா? எல்லா ஜீவராசியும் தெரியுமா வழியில? அது ஃபாரூக்
6: வெளியில தெரியாது. வெளியில தெரிஞ்சதே பாக்கலாம்.
4: பசி பண்பு ரெண்டு எழுத்து.
5: உயிர் உயிர்
7: உயிர் உயிர் உயிர்
4: உயிர்
5: உயிர்
4: பாம்புக்கும் இருக்கா?
6: எனக்கு நிறைய இருக்கம்மா.
4: உங்களுக்கு இல்ல
6: பாம்புக்கும்.
7: பாடல்கள்
6: நேசம் அன்பு பாடல் அறிவுள்ள வரும். நேசம் பாடல் அறிவுள்ள வரும்.
4: நேசமா
7: பாடல் அறிவு
4: காதல் காதல் காதல்.
6: நன்றி அம்மா, நன்றி நன்றி.
4: எனக்கு பத்து எனக்கு பத்து எனக்கு பத்து
7: நான்
5: கண்டுபிடிச்சிருப்பாரு.
4: இல்ல கண்ணன் சொல்ல மற்றது அம்மா உங்களுக்கு பத்து எனக்கு பத்து. சரியா?
5: சரிமே சரிமீரம்மா.
7: கண்டுபிடிச்ச
5: அட்ரஸே தரல மீராமா.
4: அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் செல்வகுமார் எனக்கு அனுப்புங்க.
5: சரி மீராமா. அத குடுக்கவே இல்ல நானு.
4: குடுங்க குடுங்க. ஆமா
5: ஓகே ஓகே. அப்புறம் மீராமா
4: நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க.
5: நான் ஒண்ணு தரட்டுமா? சரி.
7: நோட்டு பேரை எடுத்துட்டு
5: போயிட்டானம்மா? நிஜமாவே சின்ன வளையம் கேட்டே ரொம்ப நாளாச்சு. அறிவுக்கு உபயோகமா இருக்கும். அறிவுக்கு அப்புறமா வேற என்ன சொல்லலாம் தெரியல. ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து
4: ஐந்தெழுத்து அறிவுக்கு
5: உபயோகமான ஒரே பொருள்.
7: என்னால
5: மூளை
7: சிவாஜி நாகேஷ்மாரி கருப்பு கொள்ளு கருப்பு கொள்ளு கையில விதச்சு வாயில பறிக்கிறது அது
5: என்னது
7: பாக்கு சுண்ணாம்பு காடு வெள்ளக்காடு ஒண்ணு கருப்பு கொண்டு கையில விதைச்சு வாயில பறிக்கிறோம் ஆமா
1: கரும்பா
5: இல்ல
7: அல்ல அல்ல
5: எத்தனை சொல்லு காடு வெள்ளக்காடு எள்ளு கருப்பு
7: எள்ளு கருப்பு இல்ல
5: கையில விதைச்சு வாயில போடுறோம்
7: கையில விதைச்சு வாயில பறிக்கிறோம்
1: என்ன காகிதமா
5: இல்ல
7: காகிதம் காகிதம் காகிதம் நாலு எழுத்து தானே தனகால சேர்த்தாதான்
5: இல்ல வாயில உண்மையா வாயில போடுறோமா நாங்க
7: காயத்தை வாயில போடுறோமா
5: இல்ல உண்மையா நாங்க வாயில
1: போடுறோமா
5: உண்மையா காயில வாயில போடுறோமா
7: இல்ல நாகப்பழம் வந்து கொஞ்சம் நெருங்கி வந்திருக்காரு ஆனா அதல்ல
1: காகிதம் ஒத்து வருது ஆனா காகிதத்துக்கு வேற பேர் என்னன்னு
5: பாக்கணும்
1: ஏன்னா பேப்பர்ல எழுதி படிக்கிறதுமா
5: கடிதம்
7: சொல்றாங்களா
5: நீங்க ஒரு சொல்லு கொடுங்க எடுத்து விட்டு தூங்கிட்டாரு சரி அம்மா சொல்ல
8: போறீங்களா ஒரு ஊர்ல ஒரு நகரம் ஏதாவது வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பேர் வரும் தமிழ்ல அதுக்கு எதிர் சொல் வரும்
5: ஒரு ஊரு அல்ல நகரம்
8: ஆமா
5: ஒரு ஊரு ஒரு நகரம் அது இங்கிலீஷ்ல சொல்ல
8: வார்த்தை வரும் அதுக்கு எதிர் சொல் தமிழ்ல வரும்
5: எதிர் சொல்லு தமிழ்ல வரும்
8: ஆமா
1: எத்தனை எழுத்துங்கம்மா
8: ரெண்டு எழுத்து தான் ரெண்டு எழுத்து தான்
7: சிட்னி கோவா கோவா அம்மா கோவா
5: கோவா கோவா
8: அதாவது வெள்ளத்தோட்டம், வெள்ளத்தோட்டத்துல கருப்பு விதைய
1: நினைக்கிறான்.
8: மரியாதை இல்லாத ஊர் எதுங்க?
4: மரியாதை இல்லாத ஊரா?
8: நினைச்சிருக்குது வேற ஆண்பால்ல. கூட்டி சொல்றேன் கைய விட்டு
4: தமிழ்நாட்டுக்கு இருக்கு அந்த ஊர்.
8: இது தமிழ்நாடு பக்கத்து மாநிலம்.
4: பக்கத்து மாநிலம்
1: ஆந்திரா. ஆந்திராவில இருக்கா?
8: இப்ப கண்டுபிடிச்சு
1: அவரு ஜார்ஜி. ஜார்ஜி
4: இல்ல, ஞானசேகரம்.
1: மாமா மாமா சொன்ன
4: வேற யாரு? பிரகாஷ் கொடுங்க பாப்போம். கட்டிக்காரன்
1: தெரியாதுமா, நானும் நாகப்பண்ணல இஷ்டம்.
9: இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு வர்றோம் பாருங்க.
4: எங்க பாக்கலாம் இனி வார முதல்ல
7: ஒரு ஊரோட பேரு, அதாவது மூன்று வார்த்தை வரும், மூணு வார்த்தை வரும் அந்த ஊருக்கு. முதல் வாக்கியத்துல வந்து முதல் வார்த்தையில வந்து அழக குறிக்கும். இரண்டாவது வார்த்தை வந்து ஒரு செயலை குறிக்கும். மூன்றாவது வார்த்தை வந்து ஒரு ஒரு இடத்த குறிக்கும்.
4: எத்தனை இடத்து அந்த ஊர்?
7: மொத்தம் வந்து மூணு, அடுத்து மூணு, அடுத்து ஒரு ரெண்டு, அப்ப எத்தனை? ஆறு, எட்டு. எட்டு எழுத்து.
4: அழக குறிக்க
1: ஃபர்ஸ்ட் மூணு எழுத்து அழக குறிக்கும்.
4: எங்க இருக்குது? தமிழ்நாட்டுலயா?
7: தமிழ்நாட்டுலயே இருக்குது.
4: அழகாபுரி தமிழ்நாட்டுக்கு இருக்கு எனக்கு தெரியாது.
9: எட்டு எட்டு எழுத்தா?
4: எட்டு எழுத்து.
9: முதல்ல
4: மூன்று அளவு குறிக்குதான்.
1: கடைசி எழுத்து
7: கொம்பு வரும், குறி எழுத்து வரும்.
4: என்ன
7: குறி எழுத்து? அதாவது திண்ணை, திண்ணைக்கு வரும்ல கரைசல் நெய், அது மாதிரி, அது மாதிரி வரும். நெய் வராது, அந்த மாதிரி வராது. ஒரு குறியில எடுத்த ஒரு அந்த ரெண்டு சொல்லி கொம்பு
4: யாராவது
9: வசிக்கிறார்களா?
7: ஒரு உயிரும் ஒரு உயிரை குறிக்க அழகை குறிக்கின்ற, ரெண்டாவது வாக்கியம் ஒரு செயலை குறிக்கின்ற.
3: இங்க பெருமாள்
7: அடுத்து ஆமா கடைசி இரண்டு இடத்து வந்து ஒரு இடத்த குறிக்கும். இன்னொன்னு சொன்னா கபடி தெரியுங்க, அதை சொல்றேன். ஆத்து, ஆத்து ஓட்டம்
4: இடத்துல
7: அதுக்கு பேர் ஆத்து ஓரத்துல, ஆத்துக்குள்ள அந்த இடம் இருக்கு, அத அப்படி சொல்லுவாங்க.
4: ஆத்துக்கு,
7: ஆத்துக்குள்ள அந்த இடம், ஒரு இடத்துக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க.
4: அதே
7: ரெண்டு நாகப்பன் பக்கத்துல வந்துட்டார்.
4: என்ன சொன்ன நாகப்பன்?
9: கரை, கரை ஆறுனா கரை தான். ரெண்டு எழுத்து
8: பட்டினம்மா, பட்டினம்மா
7: இல்ல ரெண்டு எழுத்து வந்துருச்சு. அவர் சொல்றது அந்த எழுத்து தூக்கிட்டு இன்னொரு எழுத்து போட்டா வந்துடும்.
8: அப்புறம் ஆறு, ஆறு
4: நுரை
8: வருமா?
4: நுரை
1: இல்ல இல்ல, மயிலாடுதுறை,
7: மயிலாடுதுறை
4: யாரு வேற சொல்ல குடுக்க போறீங்க? வேற யாரு குடுக்க போறீங்க?
1: வேற யாரு? எனக்கு அதிகமா வந்துச்சுன்னா இதோட முடிச்சிருங்க.
8: மயிலாடுதுறை எத்தனை வார்த்தை சொல்லுங்களேன்.
9: மயிலாடுதுறை எட்டு எழுத்து. எங்க எங்க கண்ணா
4: உண்மையா
9: அதுக்கு ஆறு எழுத்து சொல்லி இருக்கணும்.
4: நல்ல ஆளை நான் இவர்கிட்ட படிக்கிறேன்.
1: நாகப்பன்னன் கரைன்னு சொன்னதுக்கு துறைன்னு வரும். நம்ம நேயர் மல்லியா மகாலியா ரவி டக்குன்னு புடிச்சுக்கணும்.
7: அதான்
1: திருப்பி மாத்தி சொல்றாரு. மயில் ஆடும் துறை,
4: நல்ல ஆளு. மயில் ஆடும் துறை இந்த நிகழ்ச்சி அப்பா செய்யல. நல்ல ஆளு
1: சொல்லுங்க. நீங்க சொல்றதா ஈஸியா இருக்குமா? சொல்லுங்க.
8: ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு, கண்டக்டர் எந்த ஊருன்னு கேக்குறாரு, இன்னொருத்தர் வந்து எப்படிப்பட்டதுன்றாரு,
1: செங்கல்பட்டுமா
2: இந்த ஊரு பேரு மதிப்புக்குரிய பேர், இந்த ஊர் மதிப்புக்குரிய பேரு, அது கூட நாலு எழுத்து
9: திருச்சி,
2: அது என்கிட்ட இருக்கிறது நான் சொன்னது
7: திருப்பூர், திருச்சி அல்ல திருப்பூர்,
1: நாலு எழுத்துனா திருப்பூர் அஞ்சு எழுத்து, இப்ப இருக்குல்ல
2: திருச்சி தான்
8: கண்டுபிடிங்க.
2: இன்னொரு பேர் இருக்கீங்களா திருப்பதிக்கு,
9: திருமலை
4: படி இந்த திருப்பதி திருமலை கண்ணனை பெட்டி கொண்டா ஜார்ஜுக்கு 10 மார்க் அவருக்கு தான் கொடுக்க
1: வெண்ணை திருடன் யார் கண்ணன் சொல்லுமா,
4: வெண்ணை திருடன் அம்மா இருக்கா, அம்மா இருக்கா கொடுங்க
7: யாரு
4: பாட்டு
1: அந்த அந்த பாட்டு சரியா கேக்கல அம்மாவுக்கு,
4: நீங்க ஒரு சொல்லு கொடுங்கண்ணா, நீங்க குடுப்பீங்கல்ல குடுங்க, கொஞ்சம் கடினமா குடுங்க உங்களுக்கு,
1: இரண்டு
4: எழுத்து
7: சொல்
4: அடே
10: இரண்டு எழுத்து சொல், இரண்டு எழுத்து சொல் நல்லா கவனிச்சுங்க. ரெண்டே ரெண்டு எழுத்து தான், அதுக்கு மேல ஒரு எழுத்து கூட வரா. ரெண்டு எழுத்து சொல், இலக்கியத்துல இருக்கிற ஒரு பெண்ணின் பேர்
3: கோதை.
9: சீதை. சீதை.
8: சீதை. சீதை
10: அல்ல அல்ல அல்ல.
9: ராதை.
3: பாவை.
10: அல்ல அல்ல அல்ல அல்ல.
8: பூவை.
3: பாவம் இல்ல. ராதை இல்ல.
8: பாவை.
10: அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல.
8: ரதி.
1: வேற குழு கொடுங்க. குழு.
8: ரதி.
10: குழுவா? நம்ம உங்க எல்லாரும் தெரிஞ்சு போயிட்டோம்.
8: கோதை.
4: கோதை
1: இல்ல இல்ல. மீரா. மீரா.
4: மீரா.
1: மீரா.
4: நீங்க எப்படித்தான் இப்படி திருப்பதியை கொண்டு வந்தோன்னு பத்து மீனாவ கொண்டு வந்தது நான் பத்து போடுவேன்.
10: திருப்பதிக்கு போறதுக்கு மீனாவுக்கு போட மாட்டேன்.
4: திருப்பதி. சரி, ஆடம்பரமாக ஒரு பெண் உடைகள் அணிந்து இடுப்பை வளைத்து நடந்து சென்றால் அவரை பார்த்து இப்படி சொல்ற நான்கெழுத்து சொல்.
9: என்னது?
8: நளினம்.
4: இல்ல, ஆடம்பரமாக உடைகள் அணிந்து
8: பகட்டு. பகட்டு.
4: இல்ல.
9: நல்லநடை.
4: இல்ல. நான்கெழுத்து சொல். ஒரு பெண் இப்படி நடந்து சென்றால் இப்படி சொல்லுவேன்.
8: தம்பம்.
4: ஒரு பொம்பளை
1: அம்மா. சிங்காரி.
4: சிங்காரி. கட்டிகாரன். சொன்னீங்களா? சத்தியா கண்டுபிடிச்சா
1: சிங்காரி.
4: சிங்காரி அந்த பாடல நினைச்சிட்ட. பெண் அணியும் ஒரு அணிகலன். பெண் அணியும் ஒரு அணிகலன். ஆறு எழுத்து.
1: கால் கொலுசு.
8: மாங்கல்யம்.
4: கட்டிக்காரன். பாருங்க நீங்க நெத்தி சுட்டி.
10: கண்ணன். பெண்கள் அணியும் ஒரு
4: அணிகலன்.
10: நான்கு எழுத்து. நான்கு எழுத்து.
3: வளையல்.
10: அல்ல.
9: கம்மல்.
1: கொலுசு.
10: அல்ல. அல்ல.
1: மூணு எழுத்தான். கொலுசு.
9: மூக்குத்தி. சலங்கை.
8: மோதிரம்.
10: அல்ல. பெண்கள் அணியறது. மோதிரம் ஆண்கள் அணியலாம்.
1: பெண்கள் மட்டுமே அணியறது.
10: பெண்கள்
4: எங்க அணி? எங்க அணியறது? கழுத்துக்கு மேலேயா?
9: கழுத்துக்கு இல்லையா? மெட்டி.
1: மெட்டி. மூணு
10: எழுத்துதான்.
9: வளையல் இல்லன்னு.
4: கழுத்துக்கு மேலேயா? கழுத்துக்கு கீழேயா?
10: கழுத்துக்கு. எப்படி சொல்றது?
4: கழுத்துக்கு மேல. கழுத்துக்கு மேலேயா?
10: இல்ல இல்ல. கழுத்துக்கு மேல.
9: தாலி.
4: கழுத்துக்கு
1: மேலே ஒவ்வொரு இடமும் பாருங்க. மூக்கு இருக்கு. மூக்கு காது இருக்கு.
9: மாட்டல். மாட்டல்.
4: அந்த முடியில கொண்டு மாட்டல. அதுக்கு என்ன சொல்றம்மா? முடியில கொண்டு
1: மாட்டல்.
4: தோட்டல.
10: அதல்ல. அதல்ல. மாட்டல. அதல்ல. அதே மாட்டல. அதல்ல.
1: மாட்டல நெருங்கி வரீங்கன்னு சொன்னா ஒட்டி போட்டு
4: யாரோட ஒட்டுதான்
1: உங்களுக்கே தெரியல குறிப்பு தராரு இருங்க கண்டுபிடிச்சிடலாம்
7: குறிப்பு தரேன். அதாவது அது வந்து கல்லு பதிச்சிருப்பாங்க அதுல கல் கல்
3: கல்லுங்க
4: அல்ல
7: அல்ல
1: மூக்குத்தி சொல்லியாச்சா மூக்குத்தி வராதா மூக்குத்தி நானும் சொல்லு
7: சரி இன்னொரு குறிப்பிடுமா இல்ல
8: கண்டுபிடிக்கிறீங்களா
7: இது வந்து ஒரு பாட்டுல வரும்
1: என்ன படத்துல
7: ஒரு பாட்டுல வரும் அது அது என்ன படம் யோசிச்சிருங்க இவங்க சௌகர் ஜானகி நடித்த படம்
1: ஒட்டிக்கல்லாட்டம்
4: பேசரி
8: எட்டுக்கல்லு எட்டுக்கல் பேசரி
7: எட்டுக்கல்
4: பேசரி
8: எட்டுக்கல்
7: வேப்பரி வேப்பரி
4: என்ன
1: பேரு
7: வேப்பரி வேப்பரி
4: வேப்பரி
1: தெரிஞ்சதுதான் வந்து சென்னை 7 திருநந்தி ஆபீஸ் இருக்கிற வேப்பரி தான் தெரியும் எங்களுக்கு
7: வேப்பரி போட்டா
4: எடுப்பாது
1: இல்லம்மா ஒருவேளை நகை செய்யறவரு நீ இல்லங்கிறதுனால அந்த கேள்வி கேட்டாரு செல்வகுமார் இல்ல
4: பாருங்க
7: இல்ல டவுட்டா தான் அந்த பாட்டை போட்டு கேளுங்க
3: பேசறின்னு தான் வந்தது
7: இல்ல அந்த பாட்டை போட்டு கேளுங்க டவுட்டா
8: இருந்தா
7: பாட்டு புக்கு அப்படிதாங்க இருக்கு எட்டுக்கல்லு வேப்பரி போட்டு பாட்டு
4: புக்குன்னு
8: சொல்லு
7: வேப்பரி பாட்டு புக்குல அப்படிதான் இருக்கு எட்டுக்கல்லு வேப்பரி போட்டா எடுப்பா மூக்கு
1: என்ன
4: பாடுதுன்றது
7: அதான் நானும் சொல்றேன் பாட போடுங்க
4: என்ன
1: பாடம்
8: எதிர்நீச்சல் எதிர்நீச்சல்
7: எதிர்நீச்சலா
1: ராமாயணத்துல வரவேற்றா செலவு பத்தினா தான்
8: இருக்கும்.
9: இப்ப எல்லா திருப்புமா அந்த பாட்டை கொடுத்துருங்கம்மா.
4: அதுதான் கொடுக்க போறேன் கடைசியா பாருங்களேன். பாலக்காடு அது பாலக்காடு
8: அது கிடையாது அது பாலக்காடு
3: அது பேரு பேசாரி மூணு
4: பேசாரி.
8: நானும் பேசாரி என்ன கேட்டேன்? பாருங்க பாருங்க பாருங்க.

0: பேசறி நானும் பேசறீன்னு சொன்னேன். பேசறிதான் சரி,
1: பேசறி இல்ல
0: வே இல்ல பேசறீன்னு வருமா ஐயா. அது
2: பாட்டு புக்குல வேப்பரி
0: அது அவங்க லிரிக்ஸ் எடுத்து பாப்போம் பாருங்க. எதுக்கு அவர்கிட்ட இதை பாப்போம் பாருங்க, இதுல பாப்போம் லிரிக்ஸ் எடுத்து
3: பாக்குறாங்க.
0: அது அந்த மூக்குல போடுற பேசறி அது
2: வெட்டு கல்லு மூக்குத்தி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு மூக்குன்னு சொன்னா அப்புறம் மூக்குல தானே மூக்குத்தி போடுவாங்க. அது சந்தேகம்
0: இல்ல இல்ல, வெட்டு கல்லு பேசறி போட்டா அது வந்து மூக்குல இருந்து அந்த கல்லு இப்படி வட்டமா இருக்கும் ஐயா, இப்படி பக்கத்துல
2: அம்மாவுக்கு தெரியும். சென்னையில வேப்பேரின்னு ஒரு ஊர் இருக்கு, அவ்வளவுதான்.
4: மண்ணுக்குள்ள எண்ணெய் இருக்கு,
2: மண்ணுக்குள்ள
4: எண்ணெய் இருக்கு, மலை மேல விளக்கு இருக்கு, அது எந்த ஊர்?
0: திருச்சிங்க.

0: இது சத்தம் இல்லாமல் செய்யும் ஒரு செயல்பாடு.
1: தூக்கம்
0: இல்ல. இது ஆரணத்து. ஆரணத்து ஆரணத்து சத்தம் இல்லாமல் செய்யும் செயல்பாடு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இது சத்தத்தோட செய்யறதுக்கு வேற சொல்லு சொல்லுவாரு. இது எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் இது செய்தா நீங்க நல்ல அழகா இருப்பீங்க. இத செய்தா
1: நீங்க
0: கெட்டிக்காரன் இல்ல போல. சரியான சொல்லு வரையல, சரியான சொல்லு வரையல. நான் இப்படித்தான் மாமா கப்பல்
1: கொடுத்தேன்.
0: பொன்முருவல் கெட்டிக்காரன் வட்டியான் நாகப்பன் பொன்முருவல். அண்டே அப்போதே அப்படித்தான் அந்த முள்ளன் தண்டுக்கு நான் தெரியாம கொடுத்து அது மாமா உடனே மாமா கோமாயிட்டேன் எனக்கு முள்ளன்.
1: அதுக்குள்ள அடுத்த சொல்லணும்னு சொல்லிட்டோம் பாருங்க.
0: நீங்க கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இப்ப கடைசியா இதுல வெண்டவர்களுக்கு எல்லாம் இது கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது கொடுக்கலாம் நினைக்கிறேன். இது வந்து இல்ல இல்ல வெண்டவருக்கெல்லாம் இது நான் மனமும் வந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இது ஆரணத்து.
1: அடி ஆரணத்தாமா அந்தளிப்பு அம்மா அந்தளிப்பு அந்தளிப்பு.
0: யார் சொன்னது? யார்
1: சொன்னது?
0: அம்மா நானும் சொன்னம்மா கட்டிக்காரன் கட்டிக்காரன் உடனே கண்டுபிடிச்சிருக்கேன் அன்பளிப்பு கட்டிக்காரன். இதனால எல்லாருக்கும் எந்த ஒரு பாட்டு சொல்லுங்கோ அன்பளிப்போட போகலாம்.
1: மனநிலையும்
0: காதல் பாட்டு கேட்டு போய் தூங்கலாம்.
2: அப்படி சொல்லமா எல்லாருமே மாதிரி பாம்பு ஓடுற மாதிரி யுத்தம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதனால சீக்கிரம்
0: ஐயா அந்த ஒரு மணி வர மட்டும் ஐயா இருந்து வித்த காட்டுறேன். சரியா ஒரு மணியோட முடிக்கிறதுக்கு நீங்க என்னண்டா அதுக்கு அன்பே அன்பே கொண்டாரு. இந்த அன்பே அன்பே கொண்டா ரெண்டு பேரும் பாடுங்க பாப்போம். யாராவது தெரிஞ்சவே நான் பாட்டு எடுக்க மாதிரியும்
2: அது கண்ணண்ணன் போல
1: கண்ணாது கண்ணே கண்ணே இல்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை தெரியாதே ஐயோ நசை நீரே பொறுக்காதே அன்பே அன்பே கொள்ளாதே கண்ணே கண்ணை கொள்ளாதே
2: ரவிவர்மன் தேவி
1: நடு மேகத்தை பிடித்து தூரு சமைத்து மெல்லிய
0: பூ
1: குளிப்பதற்காக சேகரித்தேன் குறித்த புலிகளை அள்ளி
2: நான்
1: பிடித்தேன் அன்பே அன்பே கொள்ளாதே தன்னை தன்னை சொல்லாதே
0: கேசரிய பத்தி.

0: அப்பா சொல்ல போற அது ஒரு கேட்டுடுங்க. அப்பா வாங்க பேசறிய பத்தி சொல்றது. அப்பா வணக்கம். அப்பா அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். வணக்கம் அப்பா.
1: அப்பா வரல இல்ல.
0: அப்பா கோபியே நான் குடிச்சு.
2: வணக்கம் வணக்கம் பிள்ளை.
1: வணக்கம் அப்பா. வணக்கம
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அப்பா. வணக்கம்
2: எல்லோரும். எல்லோருடைய வணக்கம் ஐயா. நான் ஒரே முறை வணக்கம் கூறிக்கொள்கிறேன். அற்புதமான ஒரு புதையல் நிகழ்வை இன்று எடுத்து வந்தீர்கள். இந்த புதையல் வகையிலே வந்த விடயங்கள் பல வந்தன. அதிலே எங்களுடைய பண்டைய தமிழ் முறையில் அணியப்பட்ட ஒரு அணிகலனை பற்றி உங்களுக்குள்ளே பல தடவைகள் பல சச்சரவுகள் இருந்தது. சரியான பெயர்களும் சரியான அந்த அழைப்பும் தெரியாமல் இருந்தது. அந்த ஒவ்வொரு ஆபரணங்களும் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, பெண்களின் காதணிகள் மூக்கிலே அணிவது, இடையிலே அணிவது என்றெல்லாம் கூறும்பொழுது நீங்கள் கூறிய வகையில் இன்று அந்த ஒரு சொல்லை பற்றி, மூக்கில் அணியும் ஒரு சொல்லை பற்றி நீங்கள் நீங்கள் கலந்துரையாடினீர்கள். அதிலே இந்த மூக்கிலே அணிவதற்கு ஒரு சொல் மூக்குத்தி என்று இருக்கிறது. இந்த மூக்குத்தி வந்து தனிய பவுனாலும் அல்லது அதில் ஒரு கல்லும் வைத்திருந்தால் அது மூக்குத்தி என்று அழைக்கப்படும். 3, 5, 8 கற்களை வைத்து ஆக்கப்படும் ஒரு மூக்கு அணிகலன் பேயன்ன சானா ரீனா பேசரி என்றுதான் கூறப்படும். சரியான தமிழ் பேசரி. அது இடத்துக்கிடம் பேச்சு வழக்கிலே பேச்சாரி பேசரி பேசரி பேச்சுக்காரி என்றெல்லாம் வந்திருக்கு. அந்த பாடலிலே சந்தத்துக்கேற்பவர்கள் அதுலேயும் பேசரி என்றுதான் கூறப்படுகின்றது. சுரவரிசையன் கூட்டி கரைக்கும் பொழுது அதில் ஒரு எழுத்து கூட இருப்பது போல் எங்களுக்கு தோன்றது. சரியான தமிழ் சொல்லு பே என்ன நெடில் சானா குரில் ரி குரில் பே ச ரி. இலக்கிய காலத்திலிருந்தே வந்திருக்கின்றது. இந்த பேசரியை முதலில் அணிந்ததற்கேற்ற அணிகலன்களை விவரணம் செய்த ஒரு புலவர் மாதவி இந்த பேசரியை அணிந்திருந்தாள். பேசரி 3 கல்லு 5 கல்லு 8 கற்களை வைத்து செய்வது பேசரி. அதிலேயும் இடம் பலம் என்று இருக்கின்றது. அது அவரவருடைய இலக்கணங்களை வைத்து இடது மூக்கிலே போடுவதா வலது பக்கத்திலே போடுவதா என்று அவர்கள் சாந்திரிக லட்சணத்துக்கு அமைப்பார்கள். அந்த ஆழத்துக்கு நாங்கள் செல்ல தேவையில்லை. இன்றைய வாதாட்டத்தில் இருந்தவங்களுக்கு நீங்கள் கூறியது சரி. நீங்கள் புரிந்து கொள்ளும் போது சில சொற்கள் ஒலி வாயிலாக எங்களுக்கு வரும் பொழுது ஒரு எழுத்து கூட்டி அல்லது நெடிலாகி குறிலாகி வருவது வழக்கம். பேயன்ன சானா ரி என்ற பேசரி என்பதுதான் அது சரியான பதம். சரிதானே? அது ஒரு உண்மை, உண்மையான அணிகலன். அதை நீங்கள் அந்த உச்சரிப்பு தெரியாமல் கூறுவதால் தான் இந்த சங்கடம் உண்டு. உண்மை பொருளை பற்றித்தான் நீங்கள் விவாதித்து வாழ்த்துக்கள். இந்த புதையல் நிகழ்வு பழமை சொற்களை நீங்கள் கொண்டு வந்து கண்டுபிடிக்க வந்ததுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிதானே? எங்களுடைய பண்டைய கால தமிழர்கள் பாவித்தது. அது பின்பு நாகரிக முறைப்படி வேறும் இப்பொழுதெல்லாம் ஒற்று அளவிலே வந்துவிட்டு அது குத்தி போடுவதற்கும் பல வரவிலக்கணங்கள். ஏன் அந்த மூக்கிலே அதை குத்தி போடுவார்கள் என்பதற்கும் வேறு விளக்கு வரவிலக்கணங்கள் இருக்கின்றது. இப்பொழுது தேவையில்லை. இன்றைய உங்களுடைய சர்ச்சைக்குரிய முடிவு பே சரி என்பது சரியானது. பே என்ன சனா ரீனா. ஆனால் இப்பொழுது அதை அணிவது குறைவு. ஆனால் அந்த பேசரி அணிகளினை நாங்கள் நாட்டுப்புறங்களே எங்கள் மூதாதையர்களின் மூக்கிலே பார்க்கலாம். அழகை கொடுப்பது அது பேசரி. அந்த சாதாரண பெண்களுக்கும் மாதவிக்கும் ஒரு வித்தியாசம். மாதவி நடன அலங்கார ஆபரணங்களை அணியும் பொழுது அந்த பேசரி என்ற விலவு அந்த ஆபரணத்தையும் அணிந்திருந்தாள் அவளுக்காக. அந்த அதிலிருந்து காணப்படுகின்றது. அந்த பேசரி என்பது எங்கள் மூதாதையர் கால பண்டைய காலத்திலிருந்து வருகின்ற ஆபரணங்கள். நன்றி உறவுகளே. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து
4: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி அப்பா. நன்றி பேசரிய பற்றி அப்பா சொன்ன உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. இப்ப நீங்க எல்லாரும் பாருங்க இவ்வளவு நேரம் என்ன போட்டு இவ்வளவு தரத்தில் கொடுத்த நீங்க என்ன போட்டு நீங்க எவ்வளவு கருத்தை கொடுத்த அப்படி இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க.
1: அது எக்மாஸ்டர்னா பயம் தானே
3: எல்லாருக்கும்.
5: சில நேரத்துல இங்கிலீஷ் கிராமர் நடத்துவாரு தலைமை ஆசிரியர், திடீர்னு வந்து பிக்னிக் போறத பத்தி ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு.
0: பாட்டு வரப்போது எல்லாருக்கும் முதல்ல எல்லாரும் விட்டு கொள்ளுங்க. அன்பு அன்பை பாட்டு நான் அடுத்து வர்றேன்
3: சரியா,
0: ஒரு மணி ஆகுறது
3: எல்லார்ட்டையும்
0: அந்த கூட்டுத்தொகையை கேட்டு போங்க. எல்லாருடைய நம்பரோடையும் பத்து பத்து கூட்டி எல்லாரும் சரிக்கு சமனாவே இருக்கிறீங்க நீங்க.
3: நான் விடைபெறுகிறேன் அம்மா. இதுவரை நேரமும் கதமு நேர் நேரலையில் புதையல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தும் அனைவரும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு சென்று வருகிறோம். இதுவரை நேரமும் எங்களை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் என்னுடன் பயணித்த அன்பு உறவுகளுக்கும் எங்கள் பேர இடையே வந்து எங்களை மகிழ்வித்து சென்ற அவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுவது குவைத் தந்த ஜார்ஜ் அம்மா. நன்றி வணக்கம்.
0: நன்றி. என ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க.
5: நன்றி.
0: ஒன்று சொல்ல மறந்துட்டீங்க. நான் கேட்ட கல்விக்கு எனக்கே நீங்க பத்து தந்திருக்கீங்க அம்மான்னு சொல்லி இப்படி ஒரு மருந்து இருக்கலையே ஐயா. நீங்க ஒரு ஆள் தான் வாழ்க்கையிலே
1: எடுத்திருக்கீங்க. பதில் சொல்லிதான் எல்லாம் மார்க் வாங்குவாங்க. கேள்வியே
3: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தையும். இதுவரை நேரம் தலைமை நிகழ்ச்சியை நேரலையில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் பண்பான பகல் வணக்கத்தையும் இரவு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று கலந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை உண்மையாகவே ஊருக்கு வரும்படி தூண்டிய அம்மா பவனம்மா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர் பாதியிலேயே பாட்டை நிறுத்தி விட்டதால் நானும் வராமல் இங்கே இருந்து மற்றபடி அனைத்து அன்பு உறவுகளும் இனிமையாக சந்தோஷமாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இன்புற்று இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்பு அம்மாவுக்கும் அழகிய தமிழ் மகன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் வழிபடுகிறேன். நன்றி வணக்கம்.
0: அம்மாவுக்கு வந்து சும்மா சொன்னவர், அப்பாவுக்கு தான் அழகி போட்டவர்.
5: அழகிய
0: மாமா வங்கியத பாருங்க மாமா, அந்த அழகிய எனக்கு ஒருக்க போட்டிருக்கல அழகிய அம்மா கண்டு. அதான்
6: உங்களுக்கு
0: ஆனா தேவா மட்டும் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. நல்ல பெயர், அது மறந்து மறந்து போறேன். என்ன பெயர்?
5: தங்கத்தாமரை.
0: தங்கத்தாமரை.
3: தங்கத்தாமரை.
0: தங்கத்தாமரை. அதனால சூப்பர். சரி, இப்ப ஃபாரூக் நீங்க எப்ப வாரீங்க ஊருக்கு?
5: அந்த பாட்டு பவனம்மாள் வந்து எப்ப வாட்டிஸ் திஸ் வரைக்கும் பாடுறாங்களோ அன்னைக்கு ஊருக்கு
0: வந்துருவாங்க. நளினம்
5: யாருக்குமே வராது.
6: இப்ப கேட்டு நாளைக்கு அப்படியே மனப்பழம் பண்ணி வந்து படிக்க போறாங்க. பாரு எப்படி கிளம்பி
1: வர்றாரு
5: பாடிட்டாங்கன்னா நம்ம எம்டிஆர் எஃப்எம் மூலமா ஒரு பிளைட் விட்டு ஏறிவா ஏறிவா ஏறிவா
0: இருப்பேன். பரவாயில்ல அம்மா முழுசா பாடணும் பாரு, உங்களை வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கொண்டு இந்தியாவுக்கு வரேன் போறேன் சரியா? பாக்கலாம். வாட் இஸ் திஸ் பாடேலி அம்மா?
1: நன்றி நன்றி
0: நன்றி. இப்ப கண்ணன் கண்ணன்
6: வணக்கம். முந்தியல் தமிழ் வானொலி இதுவரை நிர்மம் கலம்பம் நேரலையில் புதையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். பலரும் புதையல் பற்றிய பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம், நிறைய விஷயங்களை கண்டுபிடித்தோம். சிறப்பாக பங்கேற்று பயணித்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய இயக்குனர் அமீரா அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட அந்த சந்தேகத்திற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தந்து பங்களித்தார் சுந்தரேஸ்வரன் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பர்களுக்கும் நன்றியாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுடைய மருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். நன்றி வணக்கம்மா.
0: என்ன விடைபெற்றீங்க? அப்படி அறிவிப்பு அப்படி சூப்பர். இதப்ப ஒரு நிகழ்ச்சியை தாங்க மாமா புதுசா
5: என்ன
0: என்ன மாதிரி அப்படியா அது ஒரு நிகழ்ச்சியா போனா எப்படி இருக்கு? நன்றி மாமா நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி. அடுத்த கண்ணன் கண்ணன் நடன பிரகாரம்
6: நன்றி
0: நன்றி நன்றி. எங்க
1: கேட்டு ரசிப்பது புதையல் கதமும் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி நடத்திய மீரா அம்மா அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பயணித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறேன். மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மட்டும் விடுபட்டுக் கொள்வதை என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி வணக்கம்.
0: உங்கள் எம் ஆர் பேசரி கண்ணன் வணக்கம். நன்றி நன்றி அண்ணா நன்றி நன்றி. அடுத்தது பிரகாஷ் அடுத்துவாங்க.
5: அன்பு உறவுகள் ஆனந்தமாய் உற்சாகமாய் இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் புதன்கிழமை தோறும் இடம்பெறும் புதையல். புதையல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தி நடத்திய இயக்குனர் அம்மாவிற்கும் சந்தேகத்தை வந்து தீர்த்த அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு உறவு சின்னவளையம் பி பி பிரகாஷ்.
0: நன்றி பிரகாஷ் நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நாகப்பன்.
5: நன்றி அம்மா.
0: நாகப்பன்
7: இதுவரை நேரமும் கலம்பும் நேரலை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் புதையல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி நாகப்பன். நல்லது என்ன
5: அங்க தாத்தா தாத்தா கொஞ்சம் கொடி தடிய விட பாட்டு போட்டா கூட அண்ணன் கடைசியா தான் விடைபெறாரு.
0: இல்ல எப்படியும் நாகப்பன் அவர் கடைசி அவர்தான் அந்த கொள்கை மாறா கடைசி வரை நல்லது என் அன்பர்களே. இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் இணைந்தும் உங்களுக்கு இடம் கிடைக்காமல் நிகழ்ச்சி பங்கு பெற முடியாமல் இருக்கும் என் அன்பர்களுக்கும் அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு என்னோடு பயணித்த என் அன்பு உறவுகள் நிறைய பேர் நீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து பயணித்து இருக்கிறீர்கள். அதுல தேவா மட்டும் பாட்டு சொல்லல, யாராவது இதுல நிக்கிற ஒரு ஆக்கள் தேவாக்குரிய ஒரு பாட்டு சொல்லுங்க. தங்க தாமரை என்று சொன்னார்ல அவர்.
5: ஆமா ஆமா அந்த பாட்டு தான் நான் தங்க தாமரை.
0: வேற தாமரை பாட்டு சொல்லுங்க அவருக்கு.
5: அவருக்கு அம்மா
0: ஆயிரம் தாமரை மட்டும்
5: ஆயிரம்
0: தாமரை மொட்டுக்கள்
5: அலைகள் ஓய்வதில்லையிலிருந்து ஆயிரம் தாமரை மொட்டுக்கள்
0: ஆயிரம் தாமரை என்று அவர் கேட்காம போயிட்ட டிஸ்டர்ப் பண்ண கூடாண்டு கேட்காம போயிட்ட தாமரை. எல்லோருக்கும் அன்றைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இல்லாம 15 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. நான் யாரையாவது விட்டுருக்கிறோனோ தெரியல. எல்லாரையும் எழுதாம ஏண்டா நான் இதுல மட்டும் மார்க்ஸ போடுறது கழுதி கொண்டு
1: செல்வகுமார் பாட்டு எழுதிட்டீங்களா? செல்வகுமார் பாட்டு எழுதிட்டீங்களா?
0: எழுதிட்டேன் சோமசம்.
5: செல்வகுமார் பாட்டு எழுதிட்டு
7: இன்னைக்கு கேட்காம போயிட்டீங்கம்மா. இன்னைக்கு எத்தனை பேர்
5: இறந்துட்டாங்க?
7: சரியா பதில் சொல்லிருப்போம்மா.
0: சொல்லுங்க பாப்பா, கட்டிக்காரன்னா சரியா சொல்லுங்க பாப்பா.
7: 15 பேர், உங்களை சேர்த்து 16 பேர், ஐயாவை சேர்த்து 17 பேர்.
0: கட்டிக்காரன் அடியப்பா, இதுதான் தேவை எங்களுக்கு. என்ன நன்றி, நன்றி எல்லோருக்கும், நன்றியை அன்பு பாடல் எல்லோரும் விரும்பி அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. நன்றி எல்லோருக்கும், நன்றி நன்றி, வணக்கம்,
5: நன்றி நன்றி நன்றி,
7: மீண்டும் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

நாயகன் அவன் ஒரு புறம் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி சரணங்களையும் அணைத்து தருகின்றார். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல அவர் முதல் பாடலை தந்த வேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், ஷண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், முதல் பாடலை கேட்போம்.

தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவான திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஒரு நாள் போதுமா என்ற திருவிளையாடல் பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று தன்னுடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி, நர்மகாள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்வோம்.

சரி நிதா சரி நிதா சரி நிதா.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், நீண்டகால உறவு, நாகப்பட்டினம். நாகூர் ஜகபர் சாதிக் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற பாடலை. இந்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படுத்து பாடல். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சகானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

மூன்றாம் பிறை என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல் கண்ணே கலைமானே என்ற கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாடலாகும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வசந்த காலம் என்று 1981 ஆண்டு திரைக்கு வந்த ஓர் பாடல். கொஞ்சம் ஒதுங்கு என்ற ஒரு நகைச்சுவையோடு கலந்த பாடல். அந்த பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: கொஞ்சம் கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் ஒன்னோட ஒன்னோட ஒன்னோட.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை என்ற ஒரு தத்துவமான பாடல், முரடன் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் முதல் இரவு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே என்று கூறும் வரி திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் முன்பு உறவுகள் அனைவரும் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பி இருக்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். அவர் தந்த அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே 1000 பெண்மை மலரட்டுமே என்று வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் கண்ணன் பிறந்தான், என் கண்ணன் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடலை பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தர்மபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி. சந்துரு, நிர்மலம்மா இவர்களும் தகடூரிலிருந்து இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகத்தில் இருந்து நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் பரவசமே பரவசமே என்று பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது.

இனிக்கமைக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலும் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல்.

ஒரு பாடல் ஒலிக்கின்றது வளைகுடாமன். குவைத் நாட்டில் இருக்கும் அன்பு ஜோஜ் உங்களுக்காக. பழனி திரைப்படத்து பாடல் திருவாரூர் தேரே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வரிசையாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பெற விரும்புகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அற்புதமான ஒரு பழைய திரைப்படம், ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் தத்துவத்தை புரிய வைக்கும் பாடலாக உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்டு ஒலிக்க வைக்கின்றார். ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பகவானே மௌனம் ஏனோ என்று கேட்கும் பாடலாக

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். முதலில் பூச்சி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். தென்றலே தென்றலே என்று முதல் வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடலாகும்.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

19 பாகை வெப்பநிலையுடன் கனடா கலிகத்திலிருந்து இணைய உள்ளோம். இன்றைய நாள் கதம்பத்திரே. அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழால் அறிந்து இவற்றையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வைத்த எல்லாம் வல்ல இறைவனை அறிந்து அவர் பாதம் பணிந்து என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் முகந்தெறிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும் கூறி வரவேற்று கொண்டு இன்றைய கதம்பத்தை ஆரம்பிப்போம். 2026 ஆண்டு 9 மாதத்தின் 6 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது இங்கே நேரம் கனடாவில் சரியாக 11:34 முற்பகல். இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றும் 7 திருநாடு பாரதத்தின் தென்னகம் போன்ற இடங்களில் இரவு 9:04 இன்றைய நாள் என்று கூறிக்கொள்ளும் வேளையிலே எங்களை முந்திக் கொண்டு செல்லும் ஐரோப்பிய நாடுகள், ஆங்கிலேய நாடுகள், ஆஸ்திரேலிய நாடுகள், அராபிய நாடுகள் என்று அங்கங்கே காணப்படும் நேரங்களை குறைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இரவு பகல் முற்பகல் பின்னிரவு முன்னிரவு என்றில்லாமல் நாங்கள் வானொலியில் இணைந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியுடன். எங்கள் 19 பாகை வெப்பம் வெளியே சென்றாலும் அப்படியே தான் இருக்கின்றது. அதிகம் வெப்பத்தை நாங்கள் உணர முடியாதவாறு குளிர்நிலை எங்கள் ஈரப்பதம் காணப்படும் காற்றிலே இருக்கின்றது. இன்றைய பகல் பொழுது கூட 11:01 வரை தான் எங்களுக்கு இருக்கின்றது. படிப்படியாக இது குறைந்து அடுத்த மாதம் 10 நாங்கள் இந்த நேர மாற்றத்தை காண இருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களோடு தருகின்றேன். இன்றைய நாள் எம்மவர்களிடையே பலர் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் இல்லங்களில் நடைபெறும் நல்ல விடயங்களை அவர்கள் அனுபவிக்கத்தானே வேண்டும். பெரியவர்களுக்கு புரியாதுவிட்டாலும் சிறியவர்களுக்கும் புரியாதுவிட்டாலும் உலகத்தவருக்கு புரியாதுவிட்டால் நாள் கோள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வகையிலே துன்பங்களை மறந்து மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக சில நல்ல நாட்கள் நல்ல சம்பவங்கள் ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் எங்கள் நீண்டகால உறவு மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்த அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரிலே அவருடைய பேர குழந்தையின் பிறந்த நாளை கண்டு மகிழக்கூடிய வகையில் எம் உறவுகள் அத்தனை பேரும் அவருக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் மகிழ்வாகவும் அந்த குழந்தையை வாழ்த்தியிருப்பதை எண்ணி நாங்களும் மகிழ்ந்து அவருக்கு சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டும், சகல பாக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபரோடு இணைந்து நானும் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் என் ஆசைகளையும் வழங்கிக் கொண்டு அதேபோன்று ஏனைய உறவுகளில் நடைபெற இருக்கும் நல்ல விடயங்களுக்கும் வாழ்த்து கூறி அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை நாங்களும் பங்கு கொள்வது போன்று உறவாடி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வளமையாக மொன்றியல் தமிழ் வானொலியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இருப்பினும் நான் கூறத்தானே வேண்டும்,

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்று இத்தைக்கு 30 வருடங்களாக ஞாயிறுதோறும் இந்த வேளையிலே கதம்பத்திலே ஒலிப்பது வழக்கம். கடந்த காலத்தில் நேர மாற்றங்கள் ஏற்பட்ட வேளையில் வேறு நேரத்தில் தந்தாலும் இப்பொழுது பல ஆண்டுகளாக இந்த ஞாயிறுதோறும் ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற இசையோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து எங்களை மகள வைத்து உற்சாகப்படுத்தி சொந்த குரலில் வந்து எங்கள் அன்பு உறவுகள் பாடுவதை கேட்பதற்காக உலகளாக இருக்கும் நேயர்கள், அன்பர்கள், உறவுகள் அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். வளர்ந்து வரும் நிகழ்ச்சி இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை வரவேற்பதற்காக அன்புடனே இங்கே அழகாக எழுதியிருக்கின்றார்கள் எங்கள் அன்பு மகாலிங்கம், ஜெகபர் சாதிக், ஷியாமலா மற்றும் அரசடிக்குப்பம் சரவணன், ரேவதி, ஜெகபர் சாதிக் அவர்கள். இவர்கள் எல்லோரும் வருக வருகவென்று வரவேற்றது மட்டுமல்லாமல் அவர்கள் எங்கள் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கவும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அதற்கிடையிலே இங்கே யோகா ராஜி அழைத்து கொண்டிருக்கின்றார் தான் வர வேண்டும் பாட வேண்டும் என்று, வர வேண்டும் பாட வேண்டும் ஒவ்வொருத்தரும் என்று கூறிக்கொண்டு நான் நேரத்தை எடுக்காமல் இந்த நல்ல நாளிலே எங்கே பார்ப்போம், நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பாடல்களை கொண்டு ஓடி வந்து கடந்த வாரம் போல் இந்த வாரமும் புகுத்தி எங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சி தாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேளையிலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற பலமையான தொலைபேசி கைபேசி எண் உங்களிடம் இருக்கின்றது. அந்த எண்ணுக்கு அலையுங்கள், இணையுங்கள், பாடுங்கள். பாடவிருப்பவர்கள் விரைவில் வந்து முதலில் பாடிக்கொண்டு செல்லும் வேளையிலே அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை பாடுவதற்கு சந்தர்ப்பம் இங்கே கிடைக்க நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்ப்பதற்கு தளம் வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவர்கள் ஓடி வந்து இணைந்து பாடுகிறீர்கள், பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள், பாடிக்கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது யார் கரத்தில் எங்கள் தொலைபேசியை அழைப்பது என்று எண்ணும்படி உங்கள் அழைப்பை கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பாடுவோர் பாடலாம்.

0: வாழ்த்துக்குடன் வருகின்றார் அன்புடன் யோகாராஜி. வணக்கம் வணக்கம், வாருங்கள் வாருங்கள்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நலமாக நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் ஆயத்தமாக இருந்திருக்கின்றீர்கள். இங்கே நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே அழைக்க தொடங்கிவிட்டீர்கள், இப்பொழுது வந்துவிட்டீர்கள். சரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன்.
0: சிறப்பாக இருக்கின்றது, மகிழ்வாக
1: இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், ஐஸ்வர்யத்தோட இருக்கேன்.
0: அது போதும் அம்மா. ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் என்று கூறும் பொழுதே அத்தனையும் அடங்கிவிட்டது அதுக்குள்ளே. வாழ்த்துக்கள், சிறப்பான பதில், சிறப்பான பதில், நல்ல வாழ்த்து. சரி, அங்க காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கொளுத்தி எடுக்குது வெயில்.
0: பகல் வேளையில வெப்பம் தான்,
1: சரியான வெயில். ஆமா,
0: வெளியே செல்வது உண்டா பகல் வேளைகளே? ஏதாவது அது வாகனத்தில் போவீர்களா, பேருந்தில் போக, சொந்த வாகனத்தில இல்ல பேருந்தில அப்படி போவீர்கள்?
1: ரெண்டுமே இல்ல, வாகனம் எல்லாம் என்கிட்ட கிடையாது, நடந்து போய் நடந்து வரணும். இங்க இருந்து ஹாஃப் அன் அவர்
0: உடற்பயிற்சி, அது சிறந்த உடற்பயிற்சி. நடைப்பயிற்சியை போன்ற உடற்பயிற்சி இல்லை வேறொன்றும். அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பு. அப்போ பகல் போல அந்த கூறுங்கள்.
1: 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினா கரெக்டாக 4:40 எழுந்திருப்பேன். எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சு வாசம் தெளிச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம்
0: தான். 6 மணிக்கு, 6 மணிக்கு தூங்க, 6 மணிக்கு தூங்க போயிருவீர்களோ?
1: 6 மணி தூங்க போக
0: மாட்டேன். 6 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு ப்ரஷ் பண்றேன்னு கூறுவீங்களா? எப்படி
1: 4 மணிக்கு ஏந்து, 4:30 ஏந்து 6 மணிக்கு ப்ரஷ் பண்ணுவேன். 6 மணிக்கு கிளம்பிடுவேன் இங்க இருந்து.
0: அப்படியா? அப்படியா? அடடடா,
1: அப்படி சொல்லி விளக்கெல்லாம் ஏத்திட்டு துணி எல்லாம் ஊற வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். கரெக்டா 6 மணிக்கு இங்க வீட்டுல இருந்து கிளம்பினா அவங்க வீட்டுக்கு 6:30 ஷார்ப்.
0: 30 நிமிடம் நடைப்பயிற்சி கிடைப்பது அரிது. எங்களுக்கு எல்லாம் 3 நிமிடம் நடைப்பயிற்சிக்கே நேரம் கிடைப்பதில்லை, உங்களுக்கு 30 நிமிடம் கிடைக்கின்றது.
1: ஒன் அவர் கிளாஸ் திருப்பி முடிச்சுட்டு அதே மாதிரி 1/2 hour நடந்து வீட்டுக்கு வருவேன். வந்து பேலன்ஸ் துணியை தோச்சுட்டு டிஃபன் அதான செஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி 9:00 இங்கேருந்து கிளம்புறேன். அதே 1/2 hour வேற ஒரு இடம், அதே மாதிரி திருப்பி 9:00 நடந்து 9:30 அவங்க கிளாஸு அவங்களுக்கு முடிச்சுட்டு 10:30 திருப்பி அங்கே நடந்து 11:00 கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன் 12:00.
0: அப்போ கிட்டத்தட்ட அதன் பின்பு வீட்டிலே தான்.
1: அதுக்கப்புறம் ஈவினிங் கிளாஸ்.
0: அப்போ 3 தடவை 3 கிளாஸ், 3 வகுப்புக்கு செல்லும் பொழுது 3 மணிச்சேரங்கள் போக வர 3 மணிச்சேரம் நடை. சிறப்பு சிறப்பு. அப்போ உடல் நல்ல நல்ல உடல் வாகுவாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நடைப்பயிற்சி, அதுவும் வெயில் காலத்தில் நடப்பது மேலும் சிறப்பு. சூரியனுடைய ஒளி உங்களுக்கு வந்து வைட்டமின் டி அப்படியே உங்களுடன் சேருகின்றது. சிறப்பு. இது எங்களுக்கு ஒரு பாடம். எங்களுக்கு ஒரு 3 நிமிடம் கிடைக்கவில்லை நடந்து சென்று வருவது, அவ்வளவு தூரம் முடியாமலும் இருக்கின்றது. வேலை பழுவாகவும் இருக்கு, வீட்டு வேலைகள் வானொலி பழு என்று நாங்கள் இதனுள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு நடைப்பயிற்சி சிறப்பு அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி. இன்னைக்கு ரெண்டுமே நடிகர் திலகம் பாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். நடிகர் திலகம் பாடணும்னு. ஆமா.
0: அப்ப வேற ஒன்றும் இல்லையா? நகைச்சுவை, கடி, ஜோக்.
1: நகைச்சுவைனா என்னோட அனுபவமே சொல்றேன். நாங்கள சின்ன வயசுல இருந்த அனுபவம், நானு என்னோட அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கமலானு அவளோட பையன் பொண்ணு, அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க. நானே வந்து ஒரு 16-17 வயசு தான் அப்போ. அதுங்களுக்குலாம் ஒரு 12-13 வயசு அந்த மாதிரி. எனக்கு ஒரு 18 வயசு, மத்தவங்க ஒரு 12-13 அப்படி. எல்லாரும் சேர்ந்து இதுக்கு போனோம், கோல்டன் அது கிஷ்கிந்தா போனோம். போயிட்டு அப்படியே இந்த வண்டலூர் ஜூல வந்து எல்லா அனிமல்ஸ் எல்லாம் பாக்கலாம்னு வந்தோம். இருக்கிற காசை பூரா காலி பண்ணி பேலன்ஸ் 200 ரூபாயோ என்னமோ தான் இருந்தது. எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு ஐடியா என்னன்னா, இங்கிருந்து தாம்பரம் வரைக்கும் நம்ம நடந்தோம்னா அந்த காசு சேவ் ஆகும், அதை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தாம்பரத்துல இருந்து நம்ம மயிலாப்பூருக்கு பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி தின்னுகிட்டே நடந்து ரெடி ரோட்ல நடந்து வந்தோம். நடந்து வரப்போ நாங்க ரோட்ல நடந்துருக்கோம், கொஞ்சம் சறுக்கினா கீழே சறுக்கு, இந்த பக்கம் இந்த பக்கம் மெயின் ரோடு, வண்டி காரு லாரி எல்லாமே போற இடம் அது. ஏய் பாத்து போங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டாங்க பெரியவா எல்லாரையும்.
0: ஒரு நாய்க்குட்டி நின்னுது.
1: இந்த பையன் சும்மா இல்லாம, இந்த சந்தானம் ஒரு பையன், என் ஃப்ரெண்டோட பையன், அது கிட்ட போய் அப்படின்னா அது எதுக்குடா அது கிட்ட போய் சீன்ற, அது எங்கான ஓடி வந்துச்சா, நம்ம ரோட்ல ஓட முடியுமாடா, 100 அடி ரோடுரா, யாராலையும் ஓட முடியாதுரா, நடுல போய் மாட்டி போண்டா, அதெல்லாம் அது கீழ மேல நிக்கும், அது மேல ஏறி வராதுன்ட்டான். சொல்லிட்டே இருக்கும் போது எங்கயும் ஒரு புடுச மாதிரி ஒண்ணு இருந்து அதுக்குள்ள ஓடிச்சு அந்த குட்டி நாய். போனா ஒரு பத்து நாய் வந்துருச்சு, அந்த அடிச்சு ஓடுறாங்க தெரிஞ்சுக்கணும்.
0: அதைத்தான் குருவது நாய் குணம்,
1: ஓடி
0: நாய் குணம். வாழ்த்துக்கள், வாழ்த்து. ஒன்று கூடி வந்து உங்களை
1: ஏண்டா மவனே,
0: நான்
1: நாய்கிட்ட போய் சீண்டாதடா, உளுந்து வச்சானா சொன்னது கேட்காம மவனே, ஒன்னால அத்தனை பேரை ஓட விட்ட, மூச்சு வாங்குது, ஒரு அரை மைல் தூரம் ஓடி இருப்போம், அப்படியே உக்காந்து ஆனுண்டு எல்லாரும் அவனை போட்டு முடிச்சு ஒரு வழியாக்கி சிரிப்பு, நான் சிரிப்பு வரைங்க, அதுல நாய் அவரை போய் சீண்டி உட்கார்ந்து.
0: அப்ப அருந்திய ஐஸ்கிரீம் அத்தனையும் உருகி சென்றுவிடும். என்ன ஐஸ்கிரீமில் வந்து சத்தம் எல்லாம் போயிருக்கும்.
1: உருகிலாம் இல்ல, உருகிலாம் இல்ல, அது வாயில உருகிட்டு இருக்கு, வாயில வச்சுதான் ஓடுறோம்.
0: வாயில ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஓடுவது சரியா சுகமா காரியம் இல்ல, கடினம் கடினம். சரி, சிறப்பான ஒரு நகைச்சுவை அனுபவத்தை நல்ல ஒரு காமெடியை சொல்லியிருக்கேன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது பாடலை கேட்போம். என்ன பாடல், முதல் பாடல் என்ன பாடல் சிறப்பு ஒன்று? யோகாராஜி நின்று விட்டதோ தொலைபேசி கொண்டு பாருங்கள்.
1: கேட்டுக்கோடி உருமி மேலும் புட்டுக்கோடி கோவந்தாலும் கேட்டுக்கோடி
0: புட்டுக்கோடி
1: கோவந்தாலும் பாட்டுக்கோடி.
0: தொலைபேசி தொலைபேசியாக இருக்கின்றது ராஜி, தொலைபேசி சிறப்பாக இல்லை. உங்களுடைய ஒலி, உங்களுடைய ஒலி சிறப்பாக வர பாருங்கள். தொடர்புகள் நீங்கள் நிற்கிற இடம் கைபேசியிலே தானே பாடுகிறீர்கள், அதனால் இடத்தை மாற்றுங்கள், இல்லை திசையை மாற்றுங்கள், சரியாக தெளிவாக வரவில்லை. எங்க மீண்டும் ஆரம்பியுங்கள் முதல்ல இருந்து.
1: கேட்டுக்கோடி உருமி மேலும் போட்டுக்கோடி கோவந்தாலும் கேட்டுக்கோடி உருமி மேலும் போட்டுக்கோடி கோவந்தாலும் பத்து கோடி உமா மங்கிட்டும் பட்டி காட்டு பாவம் பத்து கோடி மாமங்கி.

பாப்பா

இந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டாம், சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டாம், சங்கதி எல்லாம் புட்டு புட்டு, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட, கேட்டு கோடி உருமி வேலம் போட்டு கோடி கோவந்தாளம், பார்த்து கோடி உம்மா மங்கிட்டு பட்ட

0: ஆலை மாற்றுங்கள் அங்கே, ஆலை மாற்றுங்கள் அங்கே. இல்ல, நமக்குண்டு பண்பாடு அடியாடி, நமக்குண்டு மூலங்காலியும் நாடையில் காட்டை தமிழ் மகள் நடை போடு அம்மா, தமிழ் மகள் நடை போடு. கண்ணகி போலே எண்ணி இருந்து காதல் பேசம்மா, எண்ணியதெல்லாம் பேசி ஆம் கேட்டு கோடி உருமி மேலும் போட்டு கோடி கோபந்தாலம் பார்த்து கோடி உமாமங்கிட்டு பட்டி காட்டு ராகம் பாவம்
1: சிறப்பான ஒரு பாடலை தெரிவித்தது கொண்டு வந்து பாடினீர்கள் யோகாராஜி, நன்றாக இருக்கின்றது. ஆனால் இடையிடையே தடைகள் ஏற்பட்டது, காரணம் உங்களுடைய வலைத்தளம் என்று எண்ணுகின்றேன், அல்லது உங்கள் தொலைபேசிக்கு சக்தி காணாமல் பவர் குறைவாக இருந்திருக்கலாம், அல்லது அங்கு மழையோ வெயிலோ ஏற்பட்டு வலைத்தளம் தடையாக இருக்கலாம். வேறு நண்பர்களோடு இன்று பேசினீர்களா உங்கள் தொலைபேசியிலே? அப்பொழுது உள்ளூருக்கே பிரச்சனை இல்லை போல் இருக்கு. தொலை ஊருக்கு வரும்பொழுது கொஞ்சம் வழக்கமாக நல்ல தெளிவாக இருக்கின்றது, இன்று கொஞ்சம் தடையாக இருந்தால் அத்துடன் நீங்களும் முதல்நேயராக என்னுடன் நுழைகின்றீர்கள். சில பல எங்களுக்கு தடை இருக்கலாம் என்று பார்த்தேன், இங்கே அப்படி ஒன்றும் தெளிவதாக இல்லை, பார்ப்போம் வேற யாரும் அப்படி கூறுகின்றார்கள் ஒன்று. நல்லது, சிறப்பாக இருந்தது. என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் யோகாராஜி?
0: இன்னைக்கு அதுல இருந்து முத்துச்சோலை தங்க கிளிகள் துள்ளும் நாடல்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு.
1: எப்படி எப்படி அந்த பாடல்?
0: முத்துச்சோலை தங்க கிளிகள் துள்ளும் நாளல்லோ, முன்னும் பின்னும் தாளம் தட்டி ஆடும் நாளல்லோ. பட்டிக்காடா பட்டணமால இருந்து
1: அந்த பாடலை, அந்த பாடலை இப்பொழுது பாடணும். உங்களுக்கு இப்பொழுது சரியாக இருக்கணும், அந்த முழுமையா தெரியும் பாட முடியாதோ?
0: எந்த பாட்டு?
1: இப்ப சொன்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டுமா? முத்துச்சோலை.
0: ஆமா,
1: முத்துச்சோலை
0: தங்க கிளிகள்.
1: இதுவும் வந்து பட்டிக்காடா பட்டினமா. அந்த கேட்டு கோடி உரிமை மூலம் நீங்கள் பாடிய போது நல்லது ஒரு பாடல், உங்களுடைய சொருகல்கள் இடைச்சொருகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. இடையிடையே தடைகள் வர பார்த்ததை இன்னும் ஒன்று தெரியவில்லை யோகா, பார்ப்போம் அடுத்த பாடலை.

0: பாடும் பொழுது எப்படி இருக்கு என்று
1: பார்க்கலாம். கண்டிப்பா.
0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நலமாக இருங்கள்.
1: நன்றி நன்றி.
0: உங்கள் நடைப்பயிற்சியை கேட்டவுடன் எங்களுக்கு எழுந்து ஓட வேணும், நாங்களும் நடக்க வேணும் என்று எண்ணுகிறோம், முடியவில்லையே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு.
1: நன்றி நன்றி.
0: மீண்டும் இது பார்க்கிறோம். அடுத்த வருமாக வருவதற்கு எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார். யோகாராஜி, நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நன்றி. இணைப்பை துண்டித்து மீண்டும் பாருங்கள், ஒரு தடவை தொலைபேசியையும் சரி பாருங்கள். அடுத்த வருமாக யார் வரப்போகின்றீர்கள்? மகாலிங்கம் அவர்கள் அழைத்த வண்ணம் இருக்கின்றார், வந்துவிட்டார். மகாலிங்கம் வணக்கம். வணக்கம் அன்புக்குரிய
2: வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமாக இருக்கேங்க, வளமாக இருக்கேங்க, மகிழ்ச்சியா இருக்கேங்க. காரணம், இன்னைக்கு மாலை 5 மணி அளவில் இருந்து 6 மணி வரைக்கும் நல்ல விடாத ஒரு மழை பெய்து பூமியை குளிர வைத்ததையே, அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: இங்கே பார்த்தேன், பதிவுகளை பார்த்தேன், எல்லோரும் பரிமாறிக்கொண்டீர்கள் செய்திகளை. மழை மழையா வருகிறதுன்னு சொல்லி இல்லையா? மழை எங்கும் மழை. வாழ்த்துக்கள்.
2: ஆமா,
0: மழை ஒருபோதும் பொய்க்காது, எங்களை அப்படி வறண்டு போக விடாது. அவ்வளவு தீயவர்களா நாங்கள் இல்லை. நன்றி நன்றி நன்றி. சரி, இன்று இந்த நல்ல வேளையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், குளிர்ச்சியாக இருக்கின்றீர்கள். அப்ப நாங்களும் மனம் குளிரும் வண்ணம் ஒரு பாடல் தரப்போகின்றீர்கள் நம்புகிறேன். அங்கே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: பாடுறையா. தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது தேகின்றது உன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே பாசம். தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் ஓத்தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்ற ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் என்ன, முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கை கூடும். இந்த பாசம் நேசம் நாளும் வாழ்க, தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சும் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு. பூவை வைத்து பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே. உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன், நீதானமா என் தாரம் மாறாதுமா என்னாலும், இந்த நேசம் பாசம் வாழ்க, தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேகின்றது உன் மாலை நிலா, தேகின்றது உன் மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா, இது வானம் போலே வாழும். தென்மதுரை வைகநதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தென்மதுரை வைகநதி. அதான்
0: வளமை போல என்றும் சிறப்பாக பாடினீர்கள் மகாலிங்கம். தென்மதுரை வைகை நதியை கொண்டு வந்து இசையாக தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன விதமான பாடலை உங்களுக்கு கேட்க விருப்பம், நேயர் விருப்பத்து?
2: இதே பாடலை விரும்பி கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
0: நல்ல நல்ல பாடல். என்ன திரைப்படத்தில் இந்த பாடலையா?
2: இது ரஜினிகாந்த் படம் ஐயா.
0: அப்படி என்ன கிடைக்கும்?
2: அது
0: தென்மதுரை
2: தர்ம தேவன் நினைக்கிறேன். தர்ம தேவன்,
0: தர்ம தேவன் என்ற படமா?
2: ஆமா,
0: பார்ப்போம். அந்த பாடம் உங்களுக்காக கிடைக்கும். இன்னும் ஒரு பாடல் நீங்கள் ஆயத்தமாக கொண்டு பாருங்கள். உங்களோட இப்பொழுது யோகாராஜியும் கேட்டிருப்பார் என்றால் வலைத்தளத்தில் எந்த ஒரு பிளையும் இல்லை, உங்களோட ஒளி ஒளி ஒழுங்காக கிடைத்தது. யோகாராஜி பாடிய பாடலே கேட்டீர்களா?
2: கேட்கவில்லையா?
0: ஆ, கேட்கவில்லை. நீங்கள்
2: கொஞ்சம் பாதி கேட்டையா அந்த கணீர் கணீர்னு ஒரு சத்தம் வந்தது.
0: கொஞ்சம் அவங்க அந்த வலைத்தளத்திலே தடை இருந்தது போல் தெரிகிறது. நான் எங்களுக்கு ஏதாவது இருக்குமோன்னு பார்த்து இப்பொழுது நீங்கள் பாடும் பொழுது தெளிவாக வருகின்றபடியால் அவனுடைய
2: தர்மத்தின் தலைவன். ஐயா,
0: ஆமாம் ஆமாம், அதான் கேட்டேன். தர்மத்தின் தலைவன், தர்ம தலைவன் இல்லை, தர்மத்தின் தலைவன். சிறப்பான பாடல்,
2: தர்மத்தின் தலைவன்.
0: இந்த பாடல் உங்களுக்கு அவள் வரப்படும். அடுத்த பாடலை ஆயத்தமாக வைத்திருங்கள். இப்பொழுது சென்னையில மல்லிகத்தில்
2: மல்லியத்தில் தான் இருக்கேன். மல்லியத்தில் மழை பெஞ்சதுனால தான் மகிழ்ச்சி.
0: பார்த்து பார்த்தீங்களா, பார்த்து இதுதானே கூட. அப்போ சென்னையில் மழை பெய்யதான் மகிழ்ச்சி இல்லையா உங்களுக்கு? அங்கும் பெய்ய வேண்டும்.
2: இருந்தாலும் உள்ளூரில் மழை பெய்தா அது ஒரு மகிழ்ச்சி தானையா?
0: அது ஆறு விட்டு தானே ஐயா, தாங்கள் மண்ணல்லவா, சொந்த மண்ணல்லவா. வாழ்த்து. மீண்டும் நல்ல ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். கேட்டு மகளும் அடுத்தவருக்கு இடம் கொடுப்போம். நன்றி,
2: நன்றி, நன்றி.
0: இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையை தொடர்ந்து ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
0: இரண்டு உறவினர்களும் வந்து அழகாக பாடி சென்றார்கள். சொந்த முயற்சி, அவர்களுக்கு பாடல் பிழை எதுவும் இல்லை. ஆனால் வலைத்தளத்தில் தான் இடையூறு இருந்தது. யோகாராஜி அவர்கள் கவலைப்பட வேணும். ஆனால் உங்கள் பாடல் கேட்டது பாடல்கள் இடையிடையே தான் அப்படி ஒரு சில தடங்கள் ஏற்பட்டது. இது வழக்கம்தானே, அதனால் மனம் சோர்வு அடைய வேண்டாம். ஒரு தடவை பார்த்து வாருங்கள். அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? 6478 7464 1 5 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வர வேண்டும். இங்கே அழைத்தவர்கள் எழுதிய பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம் என்றெல்லாம் வரவேற்பு தந்து எழுதி நீங்கள். அதனால் எழுதுவதை விட திரைக்கு வருவது சிறப்பு. வந்தால் அடுத்தவர்களும் கேட்டு மகிழ்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் மற்றவர்களும் இடம் கொடுத்து கொண்டு நாங்கள் நேரத்துக்குள்ளே உங்கள் எல்லோரையும் அழைத்து உங்கள் எல்லோரையும் இணைத்து விட வேண்டும். எங்கே பார்ப்போம். இப்போ எழுதியவர்கள் பலர் இருவர் தான் வந்திருக்கின்றீர்கள். இன்னொரு என்ன நடந்தது வர வேண்டும். 6478 7464 1 5 தான் பழமையான தொலைபேசிகள். ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம். வந்து விட்டார் அன்பு மகள் ரேவதி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்.
4: வணக்கம் அப்பா,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
4: நலமா இருக்கேன்ப்பா.
0: நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நலமா இருக்கின்றோம். எங்க நேற்றைய தினம் உங்களை காணவில்லை போல் இருந்தது. ஒரு நாள் வரவில்லை
4: என்றவுடன்
0: நினைத்தேன். அதுக்கு முதல் வந்து நேற்றைய தினம் இணைந்து ஒரு தடவையாவது இணைந்து குரலை காட்டி பாடலை தந்து அவர்கள் உற்சாகத்தை கொடுத்தார்கள். ஒரு சிலர் எல்லோரும் எல்லா பாடலையும் தருவது இல்லை தானே மகளே. ஒரு பாடலோ ரெண்டு பாடலோ உற்சாகமாக இருக்கும். எங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் மகிழ்வாக இருக்கும் இல்லையா? ஆனால் உங்களுக்கு அந்த நாளில் அந்த அழைப்பு இணைப்பு கிடைப்பது அறிந்து அதனுக்கு நன்றாக தெரியும். 300 அழைப்பு கூட அழைத்திருக்கின்றார்கள் ஒரு சிலர், 300-400 அழைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு தடவை வந்தாலும் வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் பெரும் சிறப்பு. அது மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு பாடலும் கிடைக்குமே. அதற்காக ஒரு நிகழ்ச்சி நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாடல் தனித்துவமாக. அது அப்படியும் ஷியாமலா பெண்குட்டியாக இருந்தால் ஷியாமலா சாந்தி எல்லோரும் வந்து இணைந்தார்கள் சிறப்பாக இருந்தது. சரி, இன்று பாடுவோர் பாடலாமல் உங்களுடைய முதல் பாடல் எதுவாக இருக்கும் கேட்போமா? பாடலை கொண்டு வாருங்கள்.
4: பாடுகிறேனாப்பா. இந்த பாடல் வந்து படம் வந்து சொல்றேன்ப்பா. அம்பிக்கு எந்த ஊருப்பா? அம்பிக்கு எந்த ஊரு?
0: தம்பிக்கு எந்த ஊரு? எல்லாருக்கும் மொன்றியல் தமிழ் தான் ஊர். பாருங்கள், பாடுங்கள்.
4: என் வாழ்விலே வரும் அன்பே வா, என் வாழிலே வரும் மண்டே வா கண்ணே வா நின்ற முகம் கண்டேன் வா ஒரே சுகம் நாம் காண இன்பம்

0: தம்பிக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த தம்பி ஓடி வந்து விடுவார். நல்லது ஒரு பாடலே பாடியிருக்கு, அதிகம் காற்றலைக்கு வராத பாடல். சிறப்பாக வரிகளை மாறாமல் பாடி வந்ததுக்கு நன்றி. சிறப்பாக இருந்தது ரேவதி அவர்களே. எப்படி தெரிவு செய்தீர்கள் இந்த பாடலை? என்ன காரணம் இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு?
1: இது அந்த பாடல்ல ஒரு பாடல் மட்டும் வரும்பா, இந்த பாடலும் நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு பாடல் நல்லா வானொலியில வரும். இந்த பாடலும் ஓரளவு என்னை தவர்த்த மாதிரி இருந்த, அதனால கொஞ்சம்
0: எங்கள் வானொலியில் இந்த பாடல் ஒலிபரப்பியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு நிகழ்விலே நீங்கள் மற்ற தயாரிப்பாளர்கள், மற்ற படைப்பாளிகள், மற்ற நிகழ்வுகளே தந்திருப்பார்கள். நான் தரவில்லை போல் தெரிகிறது எனக்கு. சிறப்பு, நல்ல பாடலாக இருந்தது. வாழ்த்து, முழுமையாக பாடி மகளை வைத்தீர்கள். எங்கே அடுத்த பாடலுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேணும். உங்களுக்கு என்ன பாடல் பதிய போ, என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே வேண்டும்?
1: எனக்கு எங்க பாப்பாலே இந்த ஒரு மரத்தின் குடி, ஒரு மரத்தின் குடி இருக்கும் பறவை ஒன்று, அந்த பாடல.
0: ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை ஒன்றா இரண்டா?
1: இரண்டு போல
0: இரண்டு கேள்வியை போட்டு. இது சின்ன பாப்பா திரை படமா? என்ன படம்? கன்னி பாப்பாவா சின்ன பாப்பா?
1: எங்க பாப்பா, எங்க பாப்பா?
0: உங்க பாப்பா அவன படம். எங்க பாப்பால ஒரு ஒரு ஒரு குருவி இருக்கல, ரெண்டு வாழ்த்து மகளே, வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
1: மீண்டும்
0: வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். இங்கே உங்களுக்கு பதில்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பாருங்கள், இன்னொரு பாடலை தாருங்கள். அதற்கிடையே அடுத்த உறவை யார் என்று பார்ப்போம். நேரம் சரியாக 12:08 எங்களுக்கு இப்பொழுது காட்டுகின்றது நண்பகலாக. உங்களுக்கு இப்பொழுதும் இரவுதான், 9:37 காட்டுகிறது. எங்கே யோகாராஜி தன்னுடைய தொலைபேசியை சரிப்படுத்தி கொண்டு வந்து விட்டாரோ இல்லை, அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த உறவை யார் என்று பார்ப்போம். யோகாராஜி தானா அல்லது இன்னொருவரா?

0: வணக்கம் வணக்கம் யோகா ராஜி, இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், பாருங்கள் பாடுங்கள்.
1: பாடிடுறேன். இது டிஎம்எஸ் ஐயா பாட்டு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த பாடல் நான் பாடுறேன்.
0: ஆமா, இப்ப யோகாராஜின் குரல்லே தான் எங்களுக்கு பாடல் வேண்டும். யார் பாடலாம் பாடட்டும், எங்களுக்கும் எங்களுக்கு தேவை யோகாராஜின் குரல்லே பாடல். கொண்டு பாருங்கள் யோகாராஜி.
1: நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மாம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மாம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டு

0: பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் அன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மாம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா.
1: சிறப்பாக இருந்தாம. இந்த முறை நீங்கள் பாடும் போலே உங்களுடைய தொலைபேசியில எந்த விதமான பிசரும் இல்லை, நன்றாக
0: நேர்த்தியாக.
1: அதுதான் காரணம் முதலில், அதுதான் காரணம். நீங்கள் வெயில் வெயில் என்று கொடுமை என்று சொல்லிவிட்டு பார்த்தீர்களா, இப்ப செம மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது, சரியான மழை பெய்யுது. இப்ப தொலைபேசியும் குளிர்வடைந்து விட்டது. நன்றி நன்றி. இந்த முறை நீங்கள் பாடிய போது வரிகள் எல்லாம் அழகாக தெளிவாக தெரிஞ்சது. அப்போ இந்த வேளையிலே நீங்கள் எப்படி, மகிழ்வாக இருக்கின்றீர்களா, குளிர்மையாக இருக்கின்றீர்களா, இப்பொழுது வெப்பமாக
0: இருக்கின்றீர்களா?
1: அப்ப சந்தோஷம் என்றால் அந்த கேட்டுக்கோடி உரிமை மலதை மீண்டும் ஒரு தடவை பாட முடியுமா? ஏன்னா முதலிலே நீங்கள் இந்த பாடல் முழுமையாக உங்களோட ரசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கேட்க முடியாமல் இருந்தது மகளே, அதனால் தான். வேறு ஒன்றும் இல்லை. அது இன்னும் ஒரு தான் நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுறீர்கள், அது அடுத்தவர்கள் கேட்கவில்லை என்று தொலைபேசியினாலே சொல்லேன்றோன்னு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் முடிந்தால் என்ற இப்பொழுது சரியாக இருக்கிறது உங்களோட தொலைபேசி, நன்றாக புரிகிறது மகளே. மீண்டும் ஒரு முறை பாடுங்களேன்.
0: கொஞ்சம் மட்டும் பாடவா, கொஞ்சம் ஒன்று பாடிடுறேன்.
1: முடிந்த அளவு பாடுங்கள். ரெண்டாவது ரெண்டு மூன்று பாடல் நேரத்தில் கடினம் தான் இருப்பினும், அந்த குரல் முதலில் நல்ல பாடல் நல்ல இடைச்சொறுகளோடு தந்தீர்கள். அதை முழுமையாக ரசிப்பதற்கு தொலைபேசி தொலைபேசியாக இருந்துவிட்டது, புரிகிறதா? அதனால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்
0: கொடுக்கிறேன். கேட்டு கோடி உருமி மேளம், போட்டு கோடி கோவந்தாளம், திடும் திடும் திடும் திடும் திடும் திடும் திடும் திடும். கேட்டு கோடி உருமி மேளம், போட்டு கோடி கோவந்தாலம், பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ரகம்பாவம், பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ரகம்பாவம். விஷால் மீ

0: ஆட்டம் கொண்டாட்டம் போகும்
1: சிறப்பு மகளே, சிறப்பு. இப்பொழுது தெளிவாக நாங்கள் கேட்டோம். ஏனென்றால் நன்றாக பாடக்கூடிய நீங்கள் வந்து பாடும் பொழுது தொலைபேசியில் சிறிது தடைகள் இருந்தபடியால் உங்கள் குரலை எங்களால் ரசிக்க முடியாது, கேட்க முடியாத அளவுக்கு இருந்தது. நான் எப்படி கூறுவதென்று தெரியாமல் இருந்தேன். இப்பொழுது எல்லோரும் கேட்டிருப்பார்கள், மனம் தெளிவாக இருக்கின்றது. நன்றாயிருந்தம்மா, நன்றாயிருந்தது. அது சரி யோகாராஜ், இந்த உருமி மேடம் அப்படி சத்தம் தரும், எங்க அந்த சத்தத்தை தாருங்கள். அப்படி வராதா?
0: அப்படிதான்.
1: நீங்கள் நேரடியாக உரிமை மாலத்தை பார்த்திருக்கின்றீர்களா, கேட்டிருக்கின்றீர்களா?
0: கோவில்
1: எல்லாம் வைப்பார்கள். வாழ்த்து. எங்கள் மரபு கலை இசையிலே எத்தனை வார்த்தியங்கள் தோளிலே, தொலைவிலே, குல மரத உலோகத்திலே என்றெல்லாம், தோல் கருவி, துளைக்கருவி, எவ்வளவு மண் பானைகளில் கூட இசைப்பார்கள். எவ்வளவு அலங்காரமாக, அழகாக. இப்பொழுது என்னவோ எல்லாம் வெங்கல கடைகள யானை புகுந்த மாதிரி இதை தடாம்படாமன்னு சத்தம் போடுவது என்னன்னு தெரியவில்லை. ஆனா அது ஒரு வரையறவோடு வந்த ஒரு இசை கருவிகளும் வாத்தியங்களும் எங்கள் இசைக்கு மூலாதாரமாக இருந்தது. இசைக்க முடியாதவர்களையும் இழுத்து சேர்த்து இசைத்து கொண்டு போவதற்கு அந்த இசை பேருதவி புரிந்தது. ரசிகர்களுக்கும் அப்படி உதவி இருந்தது. சிறப்பாக இருந்தம்மா. வாழ்த்துக்கள் மகளே. சிரமத்தை பாராமல் ரெண்டாவதோடையும் அந்த பாடலை காட்டி மகள் வைத்தவங்க என்னுடைய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். மழை கவனம். இந்த மழைக்கு நல்ல தூக்கம் வரும். ஓடி சென்று நித்ரா தேவியுடன் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வேடிக்கை பார்த்து அப்படியே தூங்குங்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. பாடக்கூடிய தன்மை உள்ளவர்கள் வந்து பாடும் வேளையிலே நாங்கள் ஒரு மேடையிலோ அல்லது இசை கருவிகளை வைத்துக்கொண்டு, துளை கருவிகளை வைத்துக்கொண்டு, ஒலியமைப்பு என்று சீரமைப்புகள் செய்கிற இயக்குநர்களுடைய இல்லை, சாதாரணமாக ஒரு தொலைபேசி, அதுவும் கைபேசி, கைபேசி எடுத்து வைத்து நீங்கள் அழகாக ஒரு பாடலை 4 நிமிடம் 5 நிமிடத்துக்குரிய பாடல்களை முழு மூச்சாக ஒரே நேரத்தில் பாடுகிறீர்கள் என்றால் நீங்கள் வல்லவர்கள், சிறந்தவர்கள். உங்களுக்கு இல்லாத தளம் வேறு இடத்தில் உங்களை நிச்சயமாக தளம் அமைத்து கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அதனால் மூன்றியல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலாம் என்ற ஒன்று ஒரு நிகழ்வை கொண்டு வந்து இன்றைக்கு 30 வருடங்களாக தளங்கள் கிடைக்க அவதிப்படுபவர்கள், தளங்கள் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கமாக இருப்பவர்களுக்கு தளத்தை கொடுத்து அவர்களுக்கு நலமாக, மகிழ்வாக, இயல்பாக பாட வைத்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது, இது ஒரு இசை கலைக்கு நாங்கள் செய்யும் தொண்டு. எங்கே எங்களுடைய யாம் இருக்க பயமே உங்களுடைய அழைப்பு வந்தது போல் இருந்தது, நின்றுவிட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். வாருங்கள், இணைவோம், பாடுவோம்.

0: தமிழ்நாடெங்கும் பரவலாக மழை நன்றாக பொழிந்து கொண்டிருக்கின்ற செய்திகளை நாங்கள் பெறும் வேளையில் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு வலைத்தளம் சிறப்பாக அமைதுவோ கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் வந்துவிட்டார் யாம் இருக்க பயமேன் அன்பு சரவணன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம். அன்னைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு மாலை 5 மணி அளவில் ஒரு நல்ல மழை பொழிவு இருந்தது எங்கள் பகுதியில்.
0: அவன் என் வாக்கு பொய்க்கவில்லை இல்லையா? நான் சொன்னேன் பொழியும் என்று பொழிந்து விட்டது.
1: அன்னைக்கு மாலையிலே நாங்கள் அந்த தண்ணி எடுத்துட்டு போகலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அப்புறம் மழை பெஞ்சிட்டு.
0: மழை பெய்து உங்களுக்கு சிரமத்தை குறைத்து விட்டது. உங்களுக்கு சிரமம் குறைந்தாலும் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செடிகளுக்கு எல்லாம், அந்த மரங்களுக்கு எல்லாம், அந்த கன்றுகளுக்கு, அது கன்று என்று தானே கூறுவோம், கன்று என்றல்ல கூறுவோம் இல்லையா? குழந்தை தான் அது. அவருக்கு எப்படித்தான் நாங்கள் நீர் ஊற்றினாலும் இயற்கை கொடுக்கின்ற மழை பெரும் வரப்பிரசாதம் ஆகி பாருங்கள். நாங்கள் ஊற்றி வளர்த்து வந்த செடிக்கும் மழையிலே நனைந்து வர செடிக்கும் வித்தியாசம் வளர்ச்சியிலே எங்களால் காண முடியும். பசுமை எல்லாம் நிறைவாகிறது, அதிலே அது சிறப்பு அம்சம் இருக்கின்றது. சிறப்பு அப்பொழுது நீங்கள் அந்த மழையிலே நனைந்து பார்த்தீர்களா?
1: உங்கள்
0: வீதியோரங்களே பாதை வாய்க்கால் எல்லாம் நிரம்பி வழிந்தோடும் தண்ணீர் இல்லையா?
1: ஆமா, தண்ணிலாம் எங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணீர் தேங்கி இருக்கு.
0: ஆமா, அந்த தேங்கி நிற்கும் தண்ணீர் வழிந்து ஓடும் பொழுது அதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் ஐயா. ஆனா தேங்கி நிற்கும் தண்ணீர்லே தான் பின்பு பகவானுடைய அருள், சூரிய பகவான் அருள் வந்தவுடன் இந்த நாங்கள் நீங்கள் கொசு என்று கூறுகின்ற அந்த நுளம்பு என்ற பூச்சி வந்து உருவாகிறது கூடுதலாக இருக்கும். மழை வரும்பொழுது அவர் மழை நீர்த்தேக்கத்திலே அமர்ந்து விட்டு அங்கே முட்டையை விட்டு விட்டு சென்று விடுவார். சூரிய ஒளி ஒளிச்சம் பட்டவுடன் அந்த வெடியை பறித்து விடும், உடனே வெடித்து விடும். பிடித்தவுடன் குஞ்சுகளாக பறந்தோடி வந்து எங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பார்ப்பார்கள் ஊசி போட்டு. அங்கே உங்கள் பகுதியிலே அது கொசு அதிகமாக இருக்கும், நுழம்பு அதிகமாக இருக்கும்.
1: வெளி இப்போ வெளி வீட்டுக்கு வெளியில் தான் கட்டில் போட்டு அதெல்லாம் இருக்கேன்.
0: ஆ,
1: எங்களுக்கு அந்த கொசு எல்லாம் எப்பாவது இந்த அதிகமான மழை காலங்கள்ல கொசு பார்க்க.
0: இல்ல, இன்றைக்கு மழை வராது, ஒரு தடவை வெயில் அடிக்க வேண்டும். வெயில் அடித்த பின்பு மறு தடவை பாருங்கள், நன்றாக வருவார்கள். சரியா?
1: அதுவும் அவர் அப்படி வந்தாலும் எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படிதான் ஒரு தொல்லையா இருக்கும், அப்புறம் இருக்காது.
0: ஆ, அப்படியா? என்ன அவர்களுக்கு உங்களுடைய குருதி பிடிக்கவில்லை? பிடித்தால் மீண்டும் மீண்டும் வருவார்.
1: எனக்கு இல்லை, எங்க மொத்தமாக மொத்தமாக சொல்லும்போது எங்க ஊர் பகுதியில் பாத்தீங்கன்னா கொசு தொல்லை அதிகமாக இருக்காது.
0: இருக்காது. அப்ப நீங்கள் கொசு விட மோசமானவர்களோ?
1: தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள்.
0: காரணம் என்னவென்றால், அங்க நீங்க விவசாயம் அதிகமாக இருக்கிறதில் நீங்க விவசாயத்துக்கு கிருமி நாசினிகள் எல்லாம் தெளிப்பீர்கள். அந்த கிருமி கொல்லிகள் அங்க இருக்கின்றபடியால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கின்றதுன்னு நான் நினைக்கின்றேன். ஒரு சின்ன காரணத்தை கூறுவோம். சரி, இன்று மகள்
1: பாதிக்கு நாங்கள் ஒன்று அந்த அந்த அந்த ரசாயன அந்த மருந்துகள்லாம் தெளிப்பது இல்லை. இல்லை, இப்போ போன எங்களுக்கு விவசாயத்துக்கு வேலை இல்லையே, நாங்கள் இப்போ எதுவும் தெளிக்கவில்லையே.
0: அப்போ நீங்கள் வீரர்கள், உங்களிடம் அந்த வீட்டு இந்த எங்கள் நாட்டிலே இந்த வெங்காயம் செய்பவர் இருக்கிறார்கள். வெங்காய நடுகை செய்து வெங்காய உற்பத்தி செய்பவர்கள், அவர்கள் வெங்காயத்தை பறிக்கிற காலத்தில் பறித்து கொண்டு வந்து சரியாக வைத்து விடுவார்கள். அது வந்து காய்ந்து கொண்டு போறது, அதை ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு அதற்கென்று ஒரு பகுதி அமைத்து கட்டி தொங்க விடுவார்கள். அங்கே இவர்கள் விஷ பாம்புகள் எல்லாம் பெற மாட்டார், அதனுடைய வாசனை.
1: சரி, ஆமா,
0: இப்படியான மகிழ்வான வேளையில் இருக்கிற நேரம் எங்களை மகிழ்விப்பதற்காக என்ன பாடலை பாட போகின்றீர்கள்? அந்த விடயத்தில் கவனமா இருக்கின்றீர்கள்.
1: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் முதன் முதலாக பாடுவதற்கு வரும்பொழுது என்னால் பாட இயலாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவரையாவது பாடியே ஆக வேண்டும் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக வேண்டும்.
1: அந்த பாடலை இன்று பாடுவோம். இரண்டு வரிகள் பாடிய, இரண்டு வரிகள் மட்டும் பாடிய பாடலை முழுமையாக பாடிவிடலாம் என்று.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுதான் வளர்ச்சி என்பது. ஒரு தடவை ஒரு வரியாவது பாடுங்கள் என்று கேட்ட வேளையிலே இரண்டு வரியை பாடி நீங்கள் இன்றைக்கு முழுமையாக பாட முன்வந்து துணிந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள். சிறப்புகள் சிறப்புனா எங்கே பாடுங்கள். உங்கள் நேரத்தை நாங்கள் பாட்டாக கேட்டு மகிழ்வோம்.
1: சரி. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து சிறு மலர் வீட்டில் குடியேறும் நண்டானது. இவள் கண் பார்த்து மீன் என்று திண்டாடுது. பொங்கும் நுரையோடு கரையேறும் அலையானது. இந்த பெண் பார்த்து நிலைவென்று விளையாடுது. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. வண்ண பூச்சோலை மலர்மேனி மறைகின்றது. அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது. வண்ண பூச்சோலை மலர்மேனி மறைகின்றது. அதை பூங்காற்று மெதுவாக இழுக்கின்றது. இடம் கொடுக்காமல் தளிர்கைகள் தடுக்கின்றது. வெட்கம் தாளாமல் இளநெஞ்சம் துடிக்கின்றது. கோவில் சிலை ஒன்று உயிர் கொண்டு நடை போட்டதோ. இரு விழி கொண்டு என்னை பார்த்து எடை போட்டதோ. ஒரு துணை வந்து விலை கொள்ள கடை போட்டதோ. அதை நான் வாங்க அவள் நாணம் தடை போட்டதோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ. கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து. அவ்வளவுதாங்க.
0: அற்புதம். சரவணா, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் வந்து கால வைத்து அப்படியே முற்றாக ஏறி முடிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம், அந்த உணர்வு, அந்த அந்த எண்ணம், அந்த முயற்சிக்கு என்னுடைய நான் உண்மையிலே வாழ்த்துகிறேன். தலை சாய்த்து வாழ்த்துகிறேன். சிறப்பாக இருந்தது நண்பா. என்னவென்றால், நாங்கள் ஒரு விடயத்தை தொட்டுவிட்டு விட்டுவிட்டு சென்றால் காலம் முழுவதும் அது கவலையாக இருக்கும். அதை நிறைவேற்றி விட்டால் அதை விட திருப்தி வேறு எதுவும் இல்லை. அது நீங்கள் ராகத்தோடு பாடினீங்களோ ராகம் இல்லாமல் பாடினோ அது வேறு விடயம். தளமில்லாமல் நீங்கள் முடியாது என்று சொன்ன ஒரு விடயத்தை முடித்து காட்டுவேன் என்ற அந்த முயற்சி எல்லோருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு அது, உங்களுக்கு அந்த மனப்பாங்கு இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றாக இருந்தது. இன்னும் ஒரு சிறு துப்பு கொடுக்கின்றேன் உங்களுக்கு. நன்றாக பாடுகிறீர்கள், அவசரப்பட வேண்டாம். நீங்கள் முடிக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம். நன்றாக ஓய்வெடுத்து நீங்கள் பல்லவி சரணத்துக்கு நல்ல கிடையாது.
1: எனக்கு தெரியுது தெரியுது.
0: அதை அதை அதை நீங்கள் அதையும் கடைப்பிடித்துக் கொள்ளுங்க. மூச்சு அடித்து மூச்சு விட்டு பாடுங்கள். நன்றாக இருக்கின்றது. நன்றாக முழுமையாக தெளிவாக வரிகள் தெளிவாக அழகாக பாடியிருக்கிறீர்கள். என்னுடைய உண்மையிலே நன்றிகள். அன்னை கலைவாணி உங்களுடன் அருளோடு இருப்பார் என்று நான் வாழ்த்து கூறிக்கொள்கிறேன். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் நேயர் நேரத்திலே?
1: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வலைவீசு வலைவீசு வாட்டம் பார்த்து வலைவீசு. அம்மா கடலம்மா இந்த உலகம் நீ அம்மா. ஆடி பாடி பிழைக்கும் எங்க முழுமையாக பாடிவிடுவோம்.
0: இரண்டாவது பாடலாக வந்து பாடலாம் தானே, கவலைப்பட வேண்டாம். பாதி பாடல் ஒருவரி பாடுகிறீர்கள், பாதி பாடலை பாடினீர்கள். முழுமையாக பாடி பாடிய பாடலை திருப்பி பாடலாம். இனி இரண்டு பாடலையும் பாடலாம். அந்த வல்லமை வந்து விட்டது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சிறப்புகள். உண்மையிலே சிறப்புகள் சிறப்புகள். அடுத்து நேற்றைய தினம் உங்களுடைய நேயர் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் பாடுவோர் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீங்கள் வந்து இணைந்தவளை நான் ஒரு பாடல் தெரிவு செய்து உங்களுக்காக போட்டேன். கேட்டீர்களா?
1: அது எங்களுக்கு இப்போ வந்து பேசிக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு வலைத்தளம் கொஞ்சம் கூட சரியான
0: உங்களுக்கு
1: இல்ல, அதனாலதான் தொடர முடியல.
0: சரி, என்று மரவழி வரப்பு போகும்போது கேளுங்க, அதுவும் இந்த பாடு நீங்க நன்றாக மழை பொழிய வேண்டும் கேட்டீர்கள். அந்த பாடல் மழை தருமோ அந்த மேகம் என்ற பாடல் நீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு பதில் பாடலே போட்டியோடு ஓடி வருவீர்கள், என்ன பாட்டு கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் தந்த பாடல்களையும் தெளிவெடுத்து உங்களுக்கு பொருத்தமாக போட்டு விட்டேன், ஒளிபரப்பி நேற்றியது. அது மரவழி வரப்பில் கேளுங்கள், கட்டுமகளாம் சிறப்பான பாடல். கடலோரம் கடலோரம் என்ற பாடலையும் கேட்டிருக்கீர்கள். கடலோரம் வாங்கிய காத்து ஆடையாப்பா எங்களுக்கு கேட்க கேட்க சிறப்பாக இருந்தது என்று சிறப்பு சரவணா. மீண்டும் பாருங்கள், இந்த கடலோரத்தை பாடுங்கள். மீண்டும் வந்து முடிந்தால் முடிந்தால் நேரம் இருந்தால். நன்றி நன்றி சரவணா.
1: சரி
0: நன்றி நன்றி. அன்புடன் எங்கள் அன்பு உறவு நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து இணைந்த எங்கள் சிதம்பரம் வண்டிகர் சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் அறிமுகமாக்கிய சிதம்பரம் பரம் சூதி அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். இரண்டு தடவை அவர் அழைப்பு எடுக்கும் வேளை நீங்கள் பாடிக்கொண்டிருந்தீர்கள், அவர் மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன். பரம்சோதி நண்பரே, அன்பரே, நீங்கள் மீண்டும் அழையுங்கள், உங்களுக்கு இடம் தருகின்றோம். இப்பொழுது மகாலிங்கம் அழைத்திருந்தீர்கள், அவரும் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று உடனே சென்று விடுவார்கள். வாருங்கள், அடுத்தது யார் வரப்போகின்றீர்கள், வந்து பாடுங்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஸோ இப்போ இங்கே வந்துவிட்ட பாட்டு முடிய கிடையாது, இங்கே பதில்கள் வந்துவிட்டது, நல்ல பதில்கள் எல்லாம். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள், எங்கே பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கரையன் ரவி மல்லியம் மகாலிங்கம் வருகின்றார். இரண்டாவது பாடலை தருங்க, வாருங்கள் மகாலிங்கம், தாருங்கள் மகாலிங்கம். உங்களை இணைத்து விட்டேன், அவர் சென்று விட்டார். எங்கே அடுத்த உறவாக மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் மகாலிங்கம், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
2: நீங்கள் மகாலிங்கம் வந்து விட்டீர்கள்னு சொல்ற போதெல்லாம் ஆனா எனக்கு கிடைக்கல ஐயா.
0: இதெல்லாம் இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் தான் கிடைக்கும், பாருங்கள் கொண்டு வாருங்கள் பாடல்.
2: ஆமா, இதோ வந்துட்டேன் ஐயா. இந்த பாடல் வந்து ஐயா எங்க பகுதியிலேயே எடுக்கப்பட்ட படமும் சரி பாடலும் சரி, கே எஸ் கோபாலகிருஷ்ணனால் எடுக்கப்பட்டது. சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த மிக உணர்ச்சியான படம் நன்றாக இருந்தது. இது போன்று எங்கள் உறவினிலே நடந்த கதை, ஜாதகம் சரியில்லை என்று கூறிய பின்பு அவர்கள் வேறு வேறு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தும் அவர்கள்
0: திரைப்படத்தின் பெயர் என்ன ஐயா?
2: செல்வம். செல்வம்
0: சரி, எங்கள் பாடங்கள் கேட்போம். செல்வம் பார்த்துருக்கிறார்கள், கதைகள் புரியும், கூறுங்கள் செல்வம், கொண்டு வாருங்கள்.
2: எனக்காக வான் உனக்காக என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, வா எனக்காக வான் உனக்காக என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காக நான் உனக்காக என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காக நான் உனக்காக இளவேனின் இளவேக்காய இருமீன்கள் கண்ணில் மேய, இளவேனில் நிலவேக்காய இருமீன்கள் கண்ணில் மேய, இளமேனி தோளில் சாய இதழோறும் தேனும் பாய, இதழோறும் தேனும் பாய, எனக்காக வாணான் உனக்காக தழுவாத தேகம் கண்டு தனியாக தாகம் கொண்டு

0: ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காக வாணான் உனக்காக வாம் மலர் மீது பனியும் தூங்க மரம் மீது கனியும் தூங்க மலர் மீது பனியும் தூங்க மலர் மீது கனியும் தூங்க மலை மீது முகிடும் தூங்க மடி மீது நீயும் தூங்க மலை மீது முகிலும் தூங்க மடி மீது நீயும் தூங்க வா வா வா நீரோட நதியா இல்லை நிழல் தேட இடமா இல்லை பசியார உணவா இல்லை பகிர்ந்துண்ண துணையா இல்லை எனக்காக வாணான் உனக்காக வா என்னை காணவா என்னில் உன்னை காணவா வா எனக்காக வாதான்
1: நல்லது. ஒரு பாடலை தெரிவு செய்து அதற்குரிய கருத்துக்களையும் கூறுகின்றீர்கள். முதல் அடுத்த விதம் எல்லாம் உங்கள் ஊரிலே எடுத்த பாடலுடைய இதிலேயும் உங்களுக்கு இந்த ஊர் பற்றி இருக்கின்றது. நன்றாக தான் பாடினீர்கள். சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் மாலிங்கம். மீண்டும் அடுத்த உறவுக்கு இடம் செல்ல இருக்கின்றேன். இரண்டு பாடல்களையும் பாடி மகள வைத்தீர்கள். அது மட்டுமல்ல அந்த செல்வம் திரைப்படத்தின் வரலாறும் இடையே கூறி நான் தடுத்து விட்டேன் மிகுதி என்ன அதை எல்லோருக்கும் தெரிந்தபடியும் தானே
0: இல்லையா? அது போன்று எங்கள் உறவிலே ஒரு கதை நடந்தது. ஜாதகம் சரியில்லை என்று கூறிய பிறகும் நன்றாக இன்றும் வாழுகிறார்கள் என்று கூறுவதற்காக தான்
1: சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தானே எங்களை சாதகங்களை சாதகமாக இருந்து என்பதை கொடுப்பாதம்
0: அதை தான் கூறினேன்.
1: நன்றி,
0: அதை கூற தான் வந்தேன்.
1: நன்றி நன்றி மாலையும் நினைவுகளை நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம் என்று எண்ணுகிறேன். வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தவரை வரவேற்றது மொன்றியல் தமிழ் வானொலி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
1: வணக்கம் வணக்கம். இது தேவநாதன் அவர்கள் தானே?
2: வணக்கம் ஐயா, கேட்கிறதா?
1: சிதம்பரம் தேவநாதன் தானே? சிதம்பரம் தேவநாதன். நீங்கள் கூறாது விட்டாலும் நாங்கள் கூறிவிட்டோம். வணக்கம் கூறினேன். உங்கள் வணக்கத்துக்கு நலமாக இருக்கின்றீர்களா தேவநாதன்?
2: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. நீங்கள் எப்படி உள்ளீர்கள்?
1: மகிழ்வாக நாங்களும் நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய காலையில் இன்று அங்கே சிதம்பரத்தில் மழை பொழியவில்லையா?
2: சிதம்பரத்தில் ஐயா வெளியூர் சென்று வந்தேன் ஐயா, அதனால் தான் தாமதம் நிகழ்ச்சியில் இணைவர்.
1: சிதம்பரத்தை விட்டு வெளியே செல்கின்றீர்களா? இது என்ன பழக்கம் வெளியே செல்வது?
2: வெளியூர் சென்றிருந்தேன் ஐயா.
1: மீண்டும் ஒரு சிதம்பரம், மீண்டும் ஒரு அன்பர் எங்களுக்கு சிதம்பரத்திலிருந்து கிடைத்திருக்கிற திரு பரம்சோதி அவர்கள் அழகாக பாடுவார். அவர் இப்பொழுது அழைத்திருந்தார், அவர் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கும் இந்த வழியில் என்ன பாடலை எங்களோடு இணைந்து பாடித்தரப்போகின்றீர்கள்?
2: ஐயா நான் வந்து எனது மகள் வந்து இசை கச்சேரி பண்ணாங்க ஐயா கிருஷ்ண ஜெயந்திக்கு, அதனால இங்க சிதம்பரத்திலையும் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஒரு மணி நேரம். அதில் சந்தன்ராஜ் அவர்களையும் ஏர்டெல் பாலமுருகன் சிங்கர் பாலமுருகன் அவர்களையும் நேரில் சந்தித்தேன். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனை தொடர்ந்து நெல்லிக்குப்பம் வேணுகோபால சுவாமி கோயிலில் அடுத்தது அதை தொடர்ந்து ஒரு கச்சேரி நடந்தது ஐயா, அதுவும் ஒரு மணி நேரம். அது முடித்து விட்டு அவர் அந்த ஆராதனையெல்லாம் கோயில் அங்கு உறவினர்கள் வீட்டில் தங்கி இன்றுதான் வந்தேன் ஐயா. வந்தவுடன் உங்கள் புரோகிராமில்
1: உடனே இந்த கச்சேரிக்கு வந்துவிட்டு இப்பொழுது இங்கே அரங்கேற்றுங்கள் உங்கள் பாடலை கேட்போம்.
2: நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த பாடல் வந்து ஐயா சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது, அவர்களுக்காக இதை டெடிகேஷன் பண்றேன் ஐயா. அது இந்த படம் வந்து எனக்குள் ஒருவன் என்ற படத்தில் வந்த பாடல் ஐயா, மழையை பற்றிய பாடல். மறைந்த எஸ்பிபி சார் அவர்கள் பாடியது. இத இப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா ஐயா. பாடுகிறேன் ஐயா.
1: கூறுங்க, பாடங்கள் கேட்போம். இனிமையான பாடல்.
2: நன்றி ஐயா, நன்றி ஐயா. லாலா la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la la

மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு. பாடல் கேட்டு இடி என்று கைத்தட்டும், தடை ஒன்றும் இல்லை, மழை வந்து கேட்கட்டும். எந்தன் பாடல் கேட்டு இடி என்று கைத்தட்டும், தடை ஒன்றும் இல்லை, மழை வந்து கேட்கட்டும். நிஜ மழையை இசை மழையால் நனைத்திடுவோம் நாங்கள், குளிர் எடுத்தால் வானத்துக்கே கூடை கொடுங்கள் நீங்கள். பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே, அந்த ஆட்டத்தில் மின்னலும் தோற்குமே, மழை செந்தும் நீரும் தேனே. மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும்

போகாது வானம் பாடி ஓயாது மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு. மழை வந்ததாலே இசை நின்று போகுமா, புயல் வந்ததாலே அலை என்ன ஓயுமா, மழை வந்ததாலே இசை நின்று போகுமா.

என்பேன். ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன், உங்கள் பாதத்தில் என் தலை சாக்கிறேன். இசை எந்த ஜீவன் என்பேன். கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும்

மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு, லாலா லலலா.

0: மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு.
1: என்றும் நன்ற நல்லதோர் பாடலை வித்தியாசமான முறையில் கொண்டு வந்து அழகாக பாடுங்கள். இந்த பாடலை என்ன காரணத்துக்காக சந்தன் ராஜுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுகிறீர்கள்?
2: என்னுடைய என்னை அறிமுகப்படுத்தி வைத்தவர், அது மட்டுமல்லாம என்னுடைய மிக நெருங்கிய நண்பரும் கூட. அவருக்காக அவர் எப்பொழுதும் என்னை என்னை ஊக்கப்படுத்தி செல்வார் ஐயா.
1: நல்லா
2: என்னை பாடல் ஊக்கப்படுத்துவார். அதனால் அவருக்காக இந்த பாடலை,
1: அவருக்கு இந்த பாடல் நன்றாக பிடிக்கும். நாங்களும் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம் என்ற பல உறவுகளை கொண்டு வந்து இணைத்தவர். இப்பொழுதும் பரம்சோதி என்று ஒரு அன்பு உறவை இணைத்திருக்கின்ற அவரும் பாடல் பாட வல்லமை உள்ளவர் என்பதை நான் அன்று புரிந்து கொண்டேன். ஒரு நாள் தான் வந்திருந்தார் என்றும் அழைத்திருக்கின்ற அவரும் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் தான். நன்றி தேவநாதன். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
2: எனக்காக ஐயா எந்த பாடல் என்றால் முகுந்தா முகுந்தா என்ற பாடல் ஐயா. அந்த பாடலை ஒளிபரப்பு.
1: நன்றி நன்றி. சந்தர்ப்பம் தான், மீண்டும் ஒரு பாடலுக்கு பாருங்கள். நன்றி நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பான பாடல், வாழ்த்துக்கள். முகுந்தா முகுந்தா. நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு யார் பெறப்போகிறீர்கள்? அங்கே அடுத்த உறவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த உறவாக யார் அழைக்கப் போகின்றீர்கள்? எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு எங்கே பார்ப்போம்?

மேகம் கொட்டட்டும் என்று கானத்தை கொட்டி சென்றவரை தொடர்ந்து அடுத்த உறவு யாராக வந்து எங்களை இசை கானம் தரப்போகிறீர்கள்? 6478746415 காத்து கொண்டிருக்கின்றது. அன்புடன் பரம்சோதி அவர்களே, நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். இந்த தடவை உங்களை இணைக்க எதிர்பார்க்கிறோம். நீங்கள் முடிந்தால், வசதி என்றால் நீங்கள் வரலாம். உங்களுக்கான சந்தர்ப்பம் உண்டு. நல்ல ஒரு பாடலை நீங்களும் பாடுவீர்கள் என்று எண்ணுகின்றேன். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்க வேண்டும்?

இங்கே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எழுதி கொண்டு ரசனையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்பது பலர் எனக்கு தெரியும். அவர்கள் நேரத்தை மட்டுப்படுத்தி ஓடி வரவன் நேரம் தெரியா 12:49 காட்டுகின்றது என்னும் 12 எங்களுடைய நேரம் உங்களுடைய நேரம் 10:18 உங்கள் 11 நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். அதனால் வருபவர்கள் விரைவாக வர வேண்டும். 2வது பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, ஓடி வந்து பாடுங்கள். அடுத்தவர்கள் வருவதற்கு முன்பு 6477-8764-1 உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள், நேரம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்காது.

எளிமையான ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற பாடலை கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஒலித்து இத்தனை பாடகர்களை உருவாக்கி தந்திருக்கின்றது. இப்பொழுது வளர்ந்து வரும் எங்கள் பாடகர்களை எண்ணும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கின்றது. புதிய பாடகர்கள் கூட பெற எத்தனிக்கின்றார்கள், அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, நாங்கள் பல தடவை அழைத்தோம் வரவில்லை என்றெல்லாம் முறைப்பாடு செய்கின்றார்கள். ஆனால் வளமையாக வந்து பாடுகின்ற உறவுகளுக்கு எங்கள் வலைத்தளத்தின் நேரங்கள் தெரியும், அவர்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக நெருங்கி கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் தாமதமாக இருக்கின்றார்கள். ஒரு சிலர் வலைத்தளம் அவர்களுக்கு சரியில்லையோ, அவர்களுக்கு இணைய முடியவில்லையோ தெரியாது, என்ன மழை எங்கும் பொழிகின்றது என்று எழுதியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு 4 உறவுகளுக்கு பாடலுக்கு நேரம் கிடைக்கின்றது என்று எண்ணுகிறேன். அதோடு அத்துடன் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வரும். அதனால் பாடுவர் விரும்புவர்கள் ஓடி வந்து பாடலாம். 2வது பாடலை தருவதற்கு யார் விருப்பம், வந்து பாடியவர்களுள் 2வது பாடலில் மகாலிங்கம், அடுத்து யோகாராஜீர் வரும் பாடிவிட்டார்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து பாடலாம். உங்களுக்காக நேரம் இப்பொழுது இருக்கின்றது, அடுத்தவர்கள் அழைப்பதற்கு முந்தி பாருங்கள். இறுதி நேரத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அல்லவா?

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: செய்தி கேட்டு ஓடி வந்து விட்டார் எங்களுடைய தேவநாதன். வந்து மேகமழை பொழிந்த நீர்கள், அடுத்து என்ன காண மழை தரப்போகின்றீர்கள் கொண்டு வாருங்கள்.
2: வேணுகான மழை வையா
1: கொண்டு வாருங்கள் கேட்போம் மீண்டும். வேணுகான கேட்போம்.
2: கிருஷ்ண ஜெயந்தி முடித்தது, அதனால கிருஷ்ணரை பற்றிய ஒரு பாடல் ஐயா பாடுகிறேன்.
1: கொண்டு வாருங்க.
2: அல்லை பயோதே கண்ணா என் மன்னமலை பாயோதே, அலை பாயோதே கண்ணா என் மன்னமலை பாயோதே, உன் ஆனந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா என் மன்னமலை பாயுதே, உன் ஆனந்த மோகன வேணுகானமதி அலை பாயுதே கண்ணா. கண்ணா.

தெளிந்த நிலவு பட்ட பகல் போலேதையோதே திக்கை நோக்கி எனது உருவம் விரியோதே. தெளிந்த நிலவு பட்ட பகல் போலேதையோதே திக்கை நோக்கி என் இருபுரு

ருகுதே கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா. ஒரு தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. தனித்த மனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா. கனைகடல் அணையில் கதிரவன் மொழிய இணையிரு கழல் என கழித்தவா. கனைகடல் அணையில் கதிரவன் மொழியன் இணையிரு கழல்

பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அலைப்பாயுதே கண்ணா, என் மனம் அலைப்பாயுதே உன் ஆனந்தமோகன வேணுகானமதி அலைப்பாயுதே கண்ணா.

0: அற்புதமான ஒரு வேணுகானத்தை ஒரு தொலைபேசியில் கொண்டு வந்து எங்கள் காதோரம் தந்து குளிர வைத்தீர்கள், இனிக்க வைத்தீர்கள், மகள வைத்தீர்கள். சாதாரணமான முடியவில்லை தேவநாதன் அவர்களே. சங்கீதம் இது இசை என்பது தன்னால் இசைந்து வரக்கூடிய, தானாக இசைந்து தரக்கூடியது. அது வெறும் நீங்கள் தருவீர்கள், தரும் பொழுது அங்கே உணர்ச்சியோடு தருவதற்கு உங்கள் உள்ளுணர்வு அந்த பாடலை நன்றாக உள்வாங்கி முதல் ரசிக்க வேண்டும் இல்லையா? அதன் பின்பு நீங்கள் அப்படி இறைவன் கொடுத்த எல்லா வரமும் கொடுத்திருக்கின்றார், அதை ஆண்டு கொள்வது எங்கள் கருத்தில் தான் இருக்கின்றது. நல்ல தளங்கள் கிடைக்க வேண்டும், உங்களுக்கு போதிய அளவு நேரம் கொடுத்து ரெண்டு பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எங்கள் உறவுகள் ஒன்று நன்றாக தெரிய வேண்டும். முன்னியல் தமிழ் வானொலியில் ஞாயிறுதோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நாங்கள் பாடலாம், உங்களுக்கு உரிமை உண்டு. ஆதலால் ஒரு பாடலை தெரிவு செய்து ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடி வந்து பாட வேண்டும். அந்த நேரத்தில் பாடும் பொழுது நீங்கள் பாடலை கவனித்து நீங்கள் அழகாக பாடும்பொழுது இங்கே யாரும் சங்கீத பூஜனம் உங்களுக்கு புள்ளிகள் போட்டு வரிசைகள் பெறுவதற்கு இல்லை, உங்கள் திறமையை வளர்ப்பதற்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கும் எங்களை நீங்கள் மகளவை. இந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டுவிட்டோம், இசைத்தட்டு மூலம் எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான் கண்ட குரல்லையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வானொலியிலே வந்து தொலைபேசியிலே தனக்கு தானே நெறிப்படுத்தி தன்னைத்தானே நெறிப்படுத்தி கொண்டு பாடும் வல்லமை எல்லோருக்கும் இல்லை, உங்களை ஒன்று வந்து பாடுவர்களிடம் தான் இருக்கின்றது. எவ்வளவு சிறப்பு, சாதாரணமான விடயமில்லை. உங்களை மேலும் மேலும் இந்த இது வளர வேண்டும், இந்த இந்த கலை வளர வேண்டும். முத்தமிழிலே ஒன்று இசை, அந்த இசை வளர வேணும். அதில் பல தரங்கள் உண்டு. உங்களுக்கு ஏற்றதை கொண்டு வந்து தருவதற்கு உங்களுக்கு தளம் முன்றியல் தமிழ் வானொலி உண்டு என்பதை அன்போடு கூறிக்கொண்டு இரண்டாவது பாடலையும் தந்து ரெண்டு மலை பொழிந்து ரெண்டு விதமான மலையை தந்து பொழிந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவநாதன் வாழ்த்துக்கள், என்னுடைய பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.
1: நன்றி. மீண்டும்
0: மீண்டும் சந்திப்போமானே. வாழ்த்துக்கள். முன்னியல் தமிழ் வானொலிக்கு அடுத்த உறவு வந்துவிட்டார் பாடகி எங்களுடைய. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா மகளே சாந்தி?
2: ஒன்று
0: மகிழ்ச்சிக்குரிய நாள் தான், எல்லோரும் வந்து பாடும் இல்லையா? அங்கே பதிவிட்ட போரே நான் பார்த்து விட்டேன், மகள் ஆயத்தமாக இருக்கின்றார் என்று சொல்லி. அழகி ராசா அவர்கள் பாடலை கேட்க ஆயத்தமாக இருக்கின்றார்களா? பெருமழை ஒன்று வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு, நான் குறை கூறுவேன் உங்களுக்கு. சரி அம்மா, பாடுங்கள் மகளே. பாடுங்கள் பாடுங்கள், காத்துக்கொண்டிருக்கின்றோம். நான் பாட, நாங்கள் பேசுவது கேட்கவில்லையா? இப்பதான் காதல வந்து முழுதா? சரி, எங்க பாடுங்கள். நீங்கள் பாடுவதே நாங்கள் கேட்க வேண்டும். கொண்டு பாருங்கள், உங்கள் கொண்டு பாடுங்கள்.
2: மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல். காற்று வெளியிடை கண்ணம்மா
0: பாருங்கள்.

நின்ற காதலை எண்ணி களிக்கின்றே. காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி களிக்கின்றே. அமுதூற்றினை ஒத்த இதழ்களும்

இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன்.

0: கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நன்றி ஐயா.
1: சாந்தி, இந்த பாடலை துணிந்து நீங்கள் பாடியீர்கள். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலை இப்பொழுது பக்கவாத்தியங்களோடு நீங்கள் பாடியிருந்தால் அப்படி இருக்கும், சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பக்கவாத்தியம் இல்லாமல் பாடும் பொழுது அதிசிறப்பாக இருக்கின்றன. தனி வரிகளை, அப்படியே வரிகளை எங்களுக்கு ஒப்புவிக்கின்றீர்கள். அந்த பாடலின் ரசனையோடு நல்லதோர் பாடல், நல்லதோர் பாடல் அழகாக பாடி தெளிவாக தந்திருக்கிறீர்கள். அந்த இடம் விட்டு மூச்செடுத்து நீங்கள் அந்த சிறப்பாக அனுபவித்து பாடியிருக்கிறீர்கள். நன்றாக இருந்த அந்த பாடல். நேற்றைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் மகளே?
0: இன்றைய தினம் இதே பாடல்.
1: இதே பாடல் தான் வேண்டுமா உங்களுக்கு கேட்க? காற்று வழியடை கண்ணம்மா பாரதியார்.
0: மிகவும்
1: காற்று
0: பிடித்த
1: வழியடை கண்ணம்மா,
0: பாடல்.
1: நல்ல பாடல் இது. படப்பிடிப்போட மேலும் சிறப்பாக இருந்தது. நேற்றைய தினம்,
0: நல்லா
1: நேற்றைய தினம் நான் நீங்கள் வந்து கேட்ட பாடல் அந்த தூக்கம் முன் கண்களை தழுவட்டுமே என்ற பாடல். நான் நீங்கள் கூறும் பொழுது என் மனதில் பட்டது வந்து, நான் நினைத்தது வந்து எண்ணப்பறவை சிறகடித்து என்றது தான் இருகுரலில் இருக்கு என்று கூறிவிட்டேன். நானும் சென்று தேடி பார்த்து விட்டு தான் நிந்தனைக்கு வந்தது. அடட்டு, இந்த பாடல் ஒருவர் பாடிய பாடல் தான் என்று அதை ஒளிபரப்பியிருந்தேன். காற்று வழியடை கண்ணம்மா என்ற பாடலை மீண்டும் நீங்கள் ஒரு தடவை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள். வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் கேட்டு மகளெல்லாம். நேரம் முடிவதற்குள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள். நேரம் முடிவதற்குள் உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள். மீண்டும் ஒரு பாடலை பாடுங்கள். நன்றி மகளே.
0: ஆடி மாதம், ஆமாங்க ஐயா, ஆடி மாதம் அந்த இந்த பாடல் பாடணும் இல்லைங்கய்யா, இந்த நாகம் பாடல் ஒரு பாரு. இந்த பாடல் வீட்டுக்கு நாகம் வந்துடுச்சுங்க ஐயா.
1: வந்துடுச்சா? எந்த பாடலாம் ஆடுவோம்? இந்த எந்த பாடல் பாடுனீர்கள்
0: இல்லைங்க ஐயா?
1: அந்த
0: இது பாடல்
1: தேவர் திருவருட்சொல்வர் பாடலா? நாதர்முடி மேல இருக்கும்
0: பழைய பாடல். இல்ல இல்ல,
1: அதை விட ஒரு என்ன பாடல் அந்த திரைப்படம் நாகத்தோட நாகசாபம் பட்ட நாக லோகத்து நங்கையின் கதை தானே இந்த கதை? சிறப்பு சிறப்பு. நீங்க பாடியவுடன் என்ன பாம்பு வந்த வீட்டுக்கு அடித்து விட்டீர்களா அந்த பாம்பை?
0: இல்லைங்க ஐயா, நான் தூரமா நின்னு பார்த்து துரத்தி விட்டேன்.
1: பாட்டு பாடி நாகத்தையே அழைத்து விட்டீர்களா? ஆனால் நீங்கள் அதை கொல்லவில்லை, ஓட விட்டு விட்டீர்களா? உங்கள் ரசிகர்
0: பயம்.
1: சரி பாப்போம் இரண்டாவது பாடல் என்ன பாடல் கொண்டு வருகின்றேன் கேட்போம். நன்றி. அடுத்த உறவு எதிர்பார்க்கின்றார். சாந்தியினுடைய கதையை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அடுத்த பாடலை தருவதற்காக இங்கே எட்டி பார்த்த ரேவதியை காணவில்லை. வர வேண்டும் ரேவதி. எங்கள் கஸ்தூரியை இன்று காணவில்லை. அவருக்கு என்ன தொல்லையோ தெரியவில்லை. நலமாக இருந்தால் போதும். வணக்கம் ரேவதி, வந்துவிட்டீர்கள். பாடலை கொண்டு
2: வணக்கம்.
1: வணக்கம் மகளே, வணக்கம். எங்கே உங்கள் இரண்டாவது பாடல் கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: இங்கு மழை பெய்ததால் இந்த பாடல் இப்போது.
1: நீங்கள் மழை பெய்கிறது மகளோட பாடுகிறது. ஒரு சிலருக்கு மழை வந்து பாட முடியாமல் பண்ணி விட்டு விட்டது போல் தெரிகிறது. சரியா? சரி பாடுங்கள் கேட்போம். மழை பாடலை கேட்போம்.
2: பன்னீர் தோது நேரம் அடையண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம் பன்னீர் தோது இந்நேரம் மழை தூத்தலே ஒதுங்க இடம் பார்க்குதே மலர் அம்புகள் உயிர்

ராசிக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜொப்புடி வந்தேதன் போருதான் இடுமா, பொன்மானும் பன்னியை தூது இந்நேரம், தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூட்டுமோ, பட்டுப்பூ கொடி பட

0: பொன்மரம் பண்ணீர் தூவுது இந்நேரம் ஆட எண்ணம் நீர் வண்ணம் மாறுது கண்ணோரம். பொன்மரம் பண்ணீர் தூவுது இந்நேரம்
1: பாடிகள்
0: அப்பா
1: பாடி முடிவடைந்து விடும் போது
0: பாடு
1: கண்ணீர்
0: ஓ
1: பன்னீர் தூவுகின்ற
0: முடிவடைந்த
1: உடன் பன்னீரில் நனைந்து விட்டோம். நாங்கள் நனைந்து விட்டோம். இப்பொழுதும் தொடர்ந்து மழை பொழிகின்றது அங்கே.
0: ஆமா இப்ப இருந்தா நம்ம பாடுவர் பாடலாம் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடினோடனே ஒரு மழை அடிக்குது
1: பார்த்தீர்களா,
0: அடையுது.
1: வான மழை தந்து கொண்டிருக்கும் போலே காண மழையை உள்ளிருந்த எங்களுக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். ஆரம்பத்தில் ஒரு நாள் நான் கூறியதை மனதில் மகள் என்றும் வைத்திருக்கிற அந்த நிறுத்தி இடைவெளி விடும்பொழுது சுவாசத்தை விட்டு பாடு, சிறப்பாக இருக்குது, நன்றாக இருக்குது மகளே, நன்றாக பாடுது. திடீரென்று இந்த எண்ணம் வந்து விட்டவுடன் உடனே இந்த பாடலை எடுத்து விட்டீர்கள், அப்படித்தானே? முதலில்
0: ஆமா
1: நினைத்திருக்கவில்லை,
0: ஆமா
1: முதலில் நினைத்திருக்கவில்லை, சிறப்பு. திடீரென்று
0: அதனால கொஞ்சம்
1: பாடக்கூடாது.
0: அம்மிங் எல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லாவே தயார் பண்ணணும் அம்மிங் எல்லாம். ஆனாலும் எடுத்து இதே பாடிடுவோம்னு பாடிட்டேன்.
1: பாடியிருந்த நன்றாக இருந்த பாடல். நாங்கள் உங்களுடைய முன்பு ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தொலைபேசி கொஞ்சம் சக்தி குறைவாக இருந்தது, இப்பொழுது எல்லாம் சரி பண்ணிவிட்டு சரளமாக கேட்கின்றது. நல்லது, நல்ல பாடல். ஆனால் ஹை பீச் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் தொலைபேசியை நேரே வாய் நேரே இருக்க வேண்டும். சற்று தலை அசைத்தபடி ராகத்தை எடுக்கும் பொழுது அங்கே அலசல பார்க்கின்றது. வாய்க்களால் வெளியில் வருகின்ற அந்த ஓசை நேரே துல்லியமாக தொலைபேசியினுடைய வாயிலே விழ வேண்டும். அப்பொழுதுதான் அது இங்கே கேட்கும். நாங்கள் சிலவளை ராகத்தை அல்லது ஒரு சுரத்தை ஒரு உச்சஸ்தாயி போகும்பொழுது கழுத்தை இப்படி சரிப்போம் அல்லது நெளிப்போம். அந்த நேரத்திலே ஃபோன் உங்களுடைய தொலைபேசியினுடைய வாயும் அதுக்கு உங்களோட வாய்க்கு நேரம் போகணும். அப்பதான் நீங்கள் ஒளிஞ்சு துல்லியமாக வரும். இல்லையண்டா அது கொஞ்சம் தடுமாற்றணும். நன்றாக இருந்த பொன்மாரம் பன்னீர் தூவும் நல்ல பாடல். இந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் உங்கள் வாயில். இது வந்து ஆண் குரல்லே வந்த பாடல் தானே மகளே, இல்லையா? இந்த பாடல் ஆண் குரலில் பாடிய பாடல் தானே?
0: இல்லப்பா இது பெண் குரல் தான்ப்பா.
1: ஆண் குரல் இல்லையா இருக்கு?
0: ஜானகி அம்மா பாடல்.
1: பாடல் சிறப்பு, நல்ல பாடல். இடையே சில வினாக்களை தொடுத்து நாங்களும் விவரங்களை பெற்றுக்கொள்கிறோம். நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நாளை பாட்டு சவாரி, பாட்டு சவாரியில் சந்திக்கலாம். நன்றி அம்மா. அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம்? இந்த அன்பு உறவு பரஞ்சோதி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தோம். இரண்டு தடவை அவர் அழைத்திருந்தார். அவருக்கு இப்பொழுது நேரம் சென்று விட்டதோ அல்லது கிடைக்கவில்லையோ தெரியவில்லை. இருப்பினும் அவர் வசதி என்றால் வருவார், பார்ப்போம். அடுத்த உறவு யாராக இருக்க போகின்றது? நேரம் சரியாக 1:13:14 நிமிடத்தை தொட்டுவிட்டது. இன்னும் 16 நிமிடங்கள் இருக்கின்றது நிகழ்ச்சி முடிவதற்கு. அதற்கிடையில் யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வாருங்கள், பாடுங்கள், பாடுவோர் பாடலாம் நிகழ்விலேயே.

தமிழ்நாடெங்கும் மழை பொழிகின்ற செய்தி எனக்கு நன்றாக கிடைத்திருக்கின்றது. அதனால் பலருடைய தொடர்புகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. வந்தவர்கள் கூட இடையூறு இருந்ததை நான் அவதானித்தேன். இருப்பினும் சென்று விடுவோம் என்ற துணிச்சலோடு வந்து பாடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அவர்கள் இணையவும் முடியவில்லை. பாடல்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை கூட கேட்க முடியாமல் சில தடைகள் இந்த மழையினால் இருக்கின்றது. காரியமில்லை, மழை பொழியட்டும். எங்களுக்கு பசுமை கிடைக்க வேண்டும். மழையினுடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டுமில்லவா? மழை வந்து எங்களை மகிழ வைக்க வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா, வணக்கம்.
1: அப்பா நான் வந்துட்டேன்.
0: வந்து விட்டீர்கள். இப்பொழுது வலைத்தளம் அப்படி இருக்குன்றது இங்கே பதிவுகளில் பார்த்தேன். மலை
1: வலைத்தளம் நல்லா இருக்குப்பா. நான் தான்ப்பா கொஞ்சம் ரொம்ப வேலையா இருந்தப்பா,
0: அதனால பாடலையும் கேட்க முடியும்.
1: அதனால பாடலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டுட்டு யாரையும் பாராட்டி கூட பதிவு போட முடியல.
0: இங்க பார்த்தேன், எழுத்துக்களிலே பார்த்தேன். சரி, இப்பொழுது நேரம் கிடைத்து விட்டது, ஓடி வந்து விட்டீர்கள். என்ன பாடலை பாடப்போ? எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருப்பா. நான் மழை வந்ததால் ரொம்ப சந்தோஷமா இருக்க.
0: சந்தோஷம் சந்தோஷம் அங்கே அந்த சந்தோஷத்திலே துள்ளி குதித்து ஒரு பாடல் பாடுங்களேன் கேட்போம். என்ன பாடல்
1: பாடுறேன்பா? அலைகள் படத்துல இருந்துப்பா.
0: அலைகள் கொண்டு பாருங்கள்.

கண்ணில் காணாமல் போகாது பின்னி மார்கழியின் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ

0: நன்றியப்பா.
1: அப்பாட, ஒரு இடையூறும் இல்லாமல் தெளிவாக அழகாக, ஒரு வரிகளும் பிசகாமல், சொற்பிழை இல்லாமல், ஏற்ற இறக்கம் எல்லாம் கவனமாக கவனித்து அழகாக நிதானமாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக நன்றாக பாடலை உள்வாங்கி அந்த பாடலின் ரசனையை நாங்கள் புரியுமென. நிதானமாக பாடுவது வேறு, நிதானம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். அந்த நிதானமாக அந்த பாடலை பாடினீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்து நேரத்திலேயாவது ஓடி வந்து ஒரு பாடலை தந்துவிட்டீர்கள், உங்கள் பங்கை அழித்து விட்டீர்கள். என்னுடைய பாடுவ ஒரு பாடலாம் நிகழ்வுக்கு. சரி, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒலிபரப்ப வேண்டும் நேயர் நேரத்திலே?
0: இந்த பாடலை போட்டிருக்கேன்பா, இது ரொம்ப நல்ல பாட்டு தான்.
1: பொன் என்ன பூ என்ன
0: அழகில் பிடித்து, பொன் என்ன பூ என்ன,
1: இந்த இனிமையான பாடல். இந்த பாடலை உங்களுக்கு மீண்டும் கேட்க விருப்பம். சரி, நாங்கள் பாடுவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சியாமலா பாடியதா, எங்களுடைய இசைத்தட்டு பாடுவதா நன்றாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் இந்த பாடலை நாங்கள் இசைத்தாட்டுகளில் பல முறையை கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை தனிப்பட்ட முறையில் ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த குரலில் நீங்கள் பாடும்பொழுது அது எப்படி எங்களை கவர்கிறது என்று தான் பார்க்கின்றோம். இப்போ நீங்கள் எல்லாம் பெரிய சங்கீத வித்வான பாடகர்கள், அது நான் கூற வரவில்லை. அதை கேட்டு எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இதை ஒரு வானொலியிலே வந்து பாடும்பொழுது நானும் தொகுப்பாளரும் நீங்களும் மட்டும்தான் கேட்பதல்ல, உலகளாவ கேட்கின்ற, அதில் 30 வருடமாக இயங்குகின்ற எங்களுடைய வானொலி உலகளாவ சர்வதேசமாக இயங்குகின்றது. என்ன சர்வதேச நேயர் விருப்பத்திலே பாப்பர் எங்கெங்கிருந்தெல்லாம் பாடுங்க. அப்போ எங்களுக்கு வருகின்ற நேயர்கள் நிச்சயமாக அவதானிப்பார்கள். அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு குறிப்பெழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தரையும் கேட்பார்கள். வராதவர்களே அவர்களே என்னை தங்களுடைய தளத்திலே கேட்பார்கள், அவர் வரவில்லையா இவர் வர. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நீங்கள் பாடுகிற விதத்தில் ஒரு சிறந்த பாடகர் என்று அல்ல, எப்படி நீங்கள் உங்களை இதிலே அர்ப்பணிக்கின்றீர்கள் என்பதுதான். ஆரம்பத்திலிருந்து வந்தவர்களை நாங்கள் பார்ப்போம். எங்களோடு வந்த உறவு நீங்கள் நீண்ட கால ஒரு உறவு, பல உறவுகளை எங்கள் உறவுகளை சந்தித்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தரும் வரும்போது இருக்கின்ற தெளிவும், இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து அவர்கள் பாடும்போது அவருடைய வளர்ச்சியும் உங்களுக்கே தெரிகின்றது இல்லையா? சிறப்பு மகளே, சிறப்பு. அப்போ ஒருவர் நீங்கள் உங்களை போன்றவர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு. இப்போ கேட்கின்றார், நீ ஒரு பாட்டாவது பாடிட்டு செல்லுங்கோ. ஒவ்வொருத்தரும் பாடும் பொழுது அது ஒரு உத்வேகம் அடுத்தவர்களுக்கு, ஒருத்தரை ஒருத்தர் ஊக்குவிக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் சகோதர பாசத்தோடு எழுதுகிறீர்கள் நீங்கள் எல்லோரும். அதை இந்த வானொலியில் தான் நான் பார்க்கின்றேன். வேறு வானொலிகளில் இப்படி அவர்களுக்கு இடமும் கிடைக்காது, இப்படியும் இல்லை. அடுத்த போதிய அளவு நேரமும் கொடுக்கப்படுகின்றது. சிறப்பு மகளே, சிறப்பாக
0: இருக்கின்றது.
1: உங்களை நான் நெருக்கவில்லை. நீங்கள் முடிந்தால் வந்து இன்னொரு பாடல் பாடலாம். இல்லை என்றால் இதுவே எங்களுக்கு போதும். இது இந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கு காலநிலை ஒத்துழைத்ததற்கு நன்றி கூற வேண்டும். சிறப்பு மகளே, வாழ்த்துக்கிழமை, வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. மோன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். பாடுவோர் பாடலாம் என்றவுடன் வெக்கப்பட்டு காற்றலைக்கு வராதவர்கள் இருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் நான் வந்து சேர்ந்து நான் வந்து ஆரம்பித்த வேளையிலே இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வே வருவார்கள். பேசுவார்கள், ஐயா உங்களோடு பேசிவிட்டு போகத்தான் வந்தேன், பாடல் ஒன்று கேட்பவன் வந்தோம், பாடுவதெல்லாம் சரிபெறாதுன்னு பாடல் மட்டும் கேட்டவர்கள் உண்டு. மகள் வந்து இருக்கும்பொழுது எப்படியாவது ஒருவரி பாடுங்களேன் என்று அவவும் எடுத்து கொடுத்து எப்படியாவது பாட வைத்து விடுவார். என்ன காரணம் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமை வெளியே கொண்டு வாருங்கள். உலகளாக உங்களை தெரிய வைப்பதற்கு இது ஒரு வானொலி, இது ஒரு தளம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதை நன்றாக உபயோகிங்க. உங்களை யாரும் முகத்தை நீங்கள் பார்க்கவில்லை, நேரடியாக உங்களை யாரும் உங்களை ஒரு வித்தியாசமாக உங்களை ஒன்று கூற மாட்டார். இன்னும் உங்களை ஆரபாரத்தை தந்து உங்களை உங்களுக்கு ஆதரவை தந்து உங்களை வளர்க்கின்றார்கள். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் உங்களை திறமையாக வந்து பாடுகிறீர்கள் என்று. ஏனே வானொலியே காத்து கொண்டிருந்து இடம் கிடைத்தவுடன் அதவ்வளவுதான், பேசுவதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காது என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் அப்படி கலை வாழ்க்கையில் இருந்து எனக்கு தெரியும். இது உங்களுக்காக அழகாக உங்களுக்காக சோடிக்கப்பட்டு உங்களுக்காக தொகுக்கப்பட்டு கொண்டு வந்த நிகழ்வு. என் மகள் மீரா அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கே இசைக்கருவி இசைஞர்களை கொண்டு வந்து அந்த கலைஞர்களையும் வைத்துக்கொண்டு உங்களை பாட வைத்து மெருகூட்டி விடுவார். அப்போ அவர்கள் பாட அந்த இசை உங்களை இழுத்து கொண்டு போகும். இப்பொழுது நீங்கள் ஒரு தொலைபேசியில் நீங்கள் மட்டும் உங்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்றீர்கள். யாரும் பக்கத்திலிருந்து கை காட்டி உயர்த்தி பதி ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரு இடத்துல சத்தம் அடுத்த சத்தம் வரக்கூடாதுன்னு சில வேளை மறைவில் இருந்து கூட பாடுவீர்கள். ஒரு சிலர் சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை அழகாக கொண்டு செல்ல நீங்கள் அந்த இடைவெளியை நிரப்பி வந்து எல்லோரும் இணைந்து சிறப்பித்ததற்கு நன்றியை கூறுகின்றேன். நேரம் 1:25 தொட்டுவிட்டது. நாங்கள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது என்பவர்களை இப்பொழுது முடிந்தால் ரேவதி நீங்கள் வந்து ஒரு முடிவுரை தரலாம் என்று எண்ணுகிறேன். முடிந்தால் வாருங்கள், அல்லது யாராவது விரும்பினால் நீங்கள் யாராவது வரலாம், வந்து ஒரு முடிவுரை தரலாம். முடிவுரை என்றவுடன் ஐயோ இப்படி சொல்லுவேன் என்னமுன்னா நிகழ்ச்சியை பற்றி கூறிவிட்டு செல்லலாம், அதற்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது.

0: உலக வானொலிகள் ஒலிபரப்பாளர்கள் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல, எல்லோரையும் எங்களுக்கு தெரியும் என்றும் கூற முடியாது உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள். வேறு வானொலியில் சென்று பணியாற்றுபவர்கள் என்னோடு பழக்கமாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கூறுவார்கள், எங்கள் வானொலியையும் அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்கள் வானொலியையும் நாங்கள் கேட்போம். அங்கு வந்து பங்கு பெற்ற உறவுகள் எப்படி தங்களோடு நடமாடுகிறார்கள், உரையாடுகின்றார்கள், பாடுகின்றார்கள், நிகழ்ச்சிகளை தருகின்றார்கள், புத்திசாலித்தனமான விவேகமான விகடமான எல்லாம் செய்கின்றார்கள் என்று தெரியும், பகிர்ந்து கொள்வோம் நாங்கள். அங்கு அவர்கள் கூறும் குறை என்றால் தங்களுக்கு நேரம் பற்றா, தொகுப்பாளர் கூட கூறுகின்றார்கள், நேரம் எங்களுக்கு பற்றாக்குறை, வந்த உறவுகளோடு நீண்ட நேரம் பேச முடியாது, வருபவர்கள் காத்து கொண்டிருந்து அழைத்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து விட்டு நிறுத்தி விடுவோம். ஒரு சில உறவுகள் சென்று பங்காளிகள் வந்து பேசியிருக்கால் போதிய அளவு நேரம் தருவதில்லை, நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அதிக நேரம், காத்திருந்து சென்று எங்கள் படைப்பை கொடுக்கும் பொழுது அதுக்கு போதிய அளவு அந்தஸ்து கிடைப்பதில்லை என்றெல்லாம் குறைபடுகிறார். இது அவரவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு சுவாரஸ்யமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கிடம் தான் தருவார்கள். நீங்கள் எங்கள் இங்கே இங்கே வந்து எங்களோட பங்களிப்பவர்கள் வேறு வானொலிகளும் பங்களித்ததை நான் அறிகிறேன், கேட்டிருக்கிறேன், அந்த வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோடும் பேசியிருக்கிறேன் நான். ஆனால் எங்களை பொறுத்தவரையில், மொன்றியல் தமிழ் வானொலியை பொறுத்தவரை, எங்களுக்கு விளம்பரங்கள் தேவையில்லை, நாங்கள் விளம்பரங்கள் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை, பண வசூலிப்புகள் எங்களிடம் இல்லை, விளம்பரம் என்றால் பணம் பெறும் அதெல்லாம் எங்களிடம் தேவையில்லாது. அடுத்தது எங்கள் அன்பு உறவுகளின் கொண்டாட்டங்கள் கொள்கைகள் வரும் பொழுது அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு எனக்கு தெரிய வைத்திருந்தால் அவர்களுக்காகவே நாங்கள் நிகழ்ச்சிகளை கொடுக்கின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். அது மட்டுமல்ல, பாட வேண்டும் என்று வருபவர்கள் பிழையாகவோ சரியாகவோ பாடுவதை பற்றி நாங்கள் ஒரு கதையும் பேச மாட்டோம். அவர்கள் பாட வேண்டும்னு சுயமாக ஒரு சுய உணர்வை அவர்களுக்கு கொடுத்து தைரியத்தை கொடுத்து விடுவோம். அதேபோன்று எங்களோடு வந்து இணையும் மற்ற உறவுகளும் ஒவ்வொரு தரையும் தட்டி கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள், அவர்கள் யாரும் குறை கூற மாட்டார்கள். அதனால் இணைந்து சிறப்பித்தோம் நிகழ்ச்சியை. நான் ரேவதிக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், அவருக்கு சந்தர்ப்பம் இல்லை போல் தெரிகின்றது. நேரம் சரியாக 1:29 தொட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை வந்துவிட்டது. நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து பாடிய அன்பு உறவுகளாக யோகா ராஜி ஆரம்பித்து மகாலிங்கம், ரேவதி, மீண்டும் யோகாராஜி, சரவணன் எடுத்துக்கொண்டால் பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. மீண்டும் மகாலிங்கம், தேவநாதன் வந்திருந்தார், அற்புதமான பாடலை தந்து வித்தியாசமான வகையில் மீண்டும் ஒரு ராகத்தோடு ஒரு பாடலை இறுதியாக தந்திருந்தார் தேவநாதன். அவரை தொடர்ந்து சாந்தி, ரேவதி மீண்டும் வந்து பாடியிருந்தார். ஷியாமலா முடியாத நேரத்தில் ஓடி வந்து பாடினார், வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இறுதி நேரத்தில் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, பாருங்கள், வணக்கம். வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. நான் மற்றவர்கள் வருவார்கள்,
0: அவர்களை
1: காத்திருந்தேன்.
0: நிகழ்ச்சியை பற்றி கொஞ்சம் கூற வேண்டும், நிகழ்ச்சியை பற்றி கூறுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றியும் உங்களுடைய திருப்தியை பற்றியும் கூற வேண்டும். இதனால் எங்கள் வந்து பங்கு பெற்றும் நேயர்களுக்கும் என்ன பலன் உண்டு, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்ன பயன் உண்டு என்பதையும் நீங்கள் தொட்டு சென்றால் நன்றாக இருக்கும். பாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. இன்றைய 6ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே ஒரு உற்சாகத்தை ஊட்டுகிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் ஓடி வந்து அழைப்பை ஏற்று பாட சரியாக காத்திருந்து பாடிவிட்டு அவர்கள் கொடுத்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு செல்வார்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த பொதுவாகவே எல்லோரும் பாத்ரூம் சிங்கர் சொல்லுவாங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு தளம்னு சொல்லலாம். அதாவது ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒன்றுமே பாட வராதவர்கள் கூட இன்று வந்து அவரே தன்னுடைய வாயால் சொல்கிறார். அந்த பாடல் வரிகளை வரியாக பாடி காண்பித்தவர் இன்று வந்து பாடலை முழுமையாக பாடி 2வது பாடலை பாட வரவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், இதற்கு காரணம் வந்து ஊக்கமும் உற்சாகமும் தான். அதாவது நகைச்சுவையாக சிரித்து விட்டு செல்லாமல் உங்களால் முடியும், உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளையே அழகாக பிடித்து கொண்டு இன்று அருமையாக இந்த தளத்தில் எல்லோரும் பாடுகிறார்கள். பாடுகின்ற மற்றவர்களையும் இது மாதிரி நீங்க நேரடியா இங்க வந்து பாருங்க விட நல்லா பழக்கப்படுத்தி பாடும்போது இது உங்களுக்கு இன்னும் நல்லா அமையும் சொல்வாரு. அதனால எல்லாரும் இப்பொழுது பாடுகின்ற பாடலை ஒரு விதம் பழக்கப்படுத்தி கொண்டு பாடுகிறார்கள். அதே போன்று அப்பா வந்து சொல்லும் போது என்ன சொல்வார்னா, அவங்க எல்லாம் வாத்தியத்தை வச்சு பாடுறாங்க, நீங்க வந்து மூச்சு கொஞ்சம் இடம் கொடுங்க, அப்படியே பாட வேணாம். இதெல்லாம் மனதில் பதிவாக்கி கொண்டு பாடும்போது பாடல் பாடுவது எளிதாகிறது. இப்பொழுது அப்பா சொன்ன மாதிரி எத்தனையோ வானொலிகள்ல நம்ம வரிசை கட்டி நின்றாலும் நமக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா முடிஞ்சு போச்சு, நேரம் ஆயிடுச்சு, அடுத்து வரவங்க வேணும், அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் வருமே வழி, பொறுமையாக இந்த மாதிரி கேட்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு நர்மையான தளம். இது வந்து நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும். இது அற்புதமான நிகழ்வு. பொதுவாகவே எல்லாரும் பாடுவர் பாடலான்ற நிகழ்ச்சி மட்டும், பாடல் கேட்கக்கூடியதா மட்டும் இல்லாம அதை நாமளும் பாடணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே அது இருக்கு. அது வந்து இந்த தளத்துல மிக அருமையாக இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றி. இதை உலகளாவிய கேட்கிற அனைவருக்கும் நன்றி. இன்றைய பொழுது வந்து அழகாக 8 பேர் வந்து பாடல் பாடி தங்களுடைய திறமைகளை, 2 பாடல்களையும் 1 பாடல்களையும் அழகாக பாடி மகிழ்வித்தார்கள். இந்த மழையினால கொஞ்சம் இணையம் சரியா இல்லை, ஆனாலும் குறையில்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. இதற்கு ஊக்கப்படுத்திய அப்பா அவர்களுக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் தல வானொலி இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அமைத்து கொடுத்த இயக்குனர் மீரா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உலகளாவிய தமிழ் நேயர்கள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மற்றும் நம்மளுடைய எம்டிஆர் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: சிறப்பான ஒரு முடிவுரை என்னவென்றால், இந்த இறுதி வார்த்தை உலகத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கும். என்ன உலகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், தினமும் வந்து நிகழ்ச்சிகளை கேட்கின்றார்கள், அதிலும் அதிகமாக கேட்பது எனக்கு வரும் தகவல்களின்படி பாடுவோர் பாடலாம் நிகழ்வை. உங்கள் எல்லோருடைய பெயர்களையும் அவர்கள் குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். நீங்கள் இறுதியாக உலகளாக இருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி என்று கூறியது அவர்களுக்கு உள்ளம் குளிர்ந்திருக்கும். உண்மை அது. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் நேரலியில் வந்து பேச முடியாதவர்கள், பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு எங்களுக்கு எங்களோட பிரதம அலுவலகத்துக்கும் என்னுடைய தளத்திலும் மக்களுடைய தளத்துக்கும் எழுதுவார்கள். அப்படி எழுதும் பொழுது நீங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளத்திலே பதிஞ்சிருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரும் என்று தெரிகிறது. சாதாரண பொக்கிஷன் நிகழ்வு, உனக்காக நான் நிகழ்வு, அதில் வர்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலையும் வருகின்ற கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கி எழுதுகிறார். அது மட்டும் அல்லாமல் ஏனைய நிகழ்ச்சிகள், நீங்கள் எல்லாம் படைப்பாளிகளாக இருந்து எத்தனை படைப்புகளை தந்திருக்கின்றீர்கள், அது மறுவொழிபரப்புகள் எல்லாம் செல்லும் பொழுது ஒரு சிலர் கேட்பார்கள், எப்படி இது நேரலையா என்று கேட்பார்கள். ஓடி வந்து அவ்வளவு தூரம் நல்ல தத்ரூபமாக நீங்கள் எல்லாம் செய்வதை அவர்கள் அங்கீகரிக்கும் பொழுது அவர்களுடைய அங்கீகரிப்புக்கு நாங்கள் ஒரு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நல்லதொரு பதத்தை நீங்கள் இறுதியிலே தந்து அவர்களையும் குளிர வைத்திருக்கின்றீர்கள். அவர்கள் குளிர வைத்ததெல்லாம் மன மகள வைத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி, நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக
1: இன்னொரு
0: நன்றி அம்மா. அடுத்து இன்னொரு குறிப்பு, இந்த பாடுவர் பாடலாம் நிகழ்வு வந்து ஒருவர் பாடும் பொழுது இன்னும் ஒருவருக்கு ஒரு உத்வேகம் பறக்கின்றது, அதே போன்று நானும் பாட வேண்டும், நான் சொல்வது சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் இப்படி பாடுகிறார், நானும் அப்படி பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. ஒருதருக்கு ஒருதர் ஆதரவாகத்தான் இருக்கின்றீர்கள். ஒருதருக்கு ஒருதர் மட்டம் தட்டியோ குறைவுபடுத்தியோ அல்ல. எங்கே எங்கள் உறவுகள், யாராவது ஒருவர் ஒரு ஒரு ஒரு பங்காளி வந்து பங்களிக்கும் போலே அவரை குறைவுபடுத்தி கூறட்டும் எழுதட்டும் பார்ப்போம், இல்லவே இல்லை. அது சின்னத்தனமான குணம் இல்லை எங்கள் உறவுகளிலே. பெருந்தன்மையாக அவர்கள் மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும் என்றெல்லாம் எங்கள் தேவாலயம் வந்து அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும்னு அவரோடு கேட்பார். என்ன அவர் அப்படி உள்வாங்கி அவ்வளவு தூரம் எங்களை எங்களோட ஒன்றி விட்டார் அவர். இது ஒரு குடும்பமாக இருக்கின்றது. மற்றும் இங்கு வந்து பங்கு பெற்றவில்லை என்று நான் கவலைப்பட மாட்டேன் என்றால் அவர்களெல்லாம் தனி நபர்கள் அல்ல மகளே, குடும்ப சுமை உள்ளவர்கள், பணிபாடோடு இருப்பவர்கள். இப்பொழுது நேரம் 11 மணி, உங்களுக்கு 11:56 அங்கே. இந்த நேரத்தில் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு கணவன்கள் வேலைக்கு சென்று மீண்டும் வந்து அந்த இதில் இருப்பார்கள். மனைவியர்கள் வேலைக்கு அப்படி பணிக்கு செல்பவர்கள், இரவு பகல் வேலைக்கு செல்பவரும் இருப்பார்கள். வீட்டு தொல்லைகள் அதிகம், பாடம் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பாடசாலைக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்றெல்லாம் பலபடியும் இருக்கின்றது. அதனால் நான் குறைநீக்கப்பாடு எல்லோருக்கும் மொட்டை மாடி ஓடி சென்று இருந்து பேசுவதற்கிடம் இல்லை. வீட்டினுள்ளே தான் நீங்கள் இருந்து பேச வேண்டும். இப்போ நீங்கள் எல்லாம் வீதியில் நின்று பாட முடியுமா? முடியாது. வீட்டிலே தான் இருக்க வேண்டும். அதற்கும் உங்களுக்கும் அங்கே அனுகூலமாக இருக்க வேண்டும். அதை நான் நன்கு உணர்வேன். நல்லது அன்பு மகளே, சிறப்பாக வந்து பாடி மறந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மகிழ்ந்த வாழ்த்துக்கள், என்னுடைய நல்ல ஆசைகள் உங்களுக்கு. உங்களை விட மூத்தவன் நான், என்னுடைய நன்றிய சங்கீத வித்துவான் இல்லை, என்னுடைய ஆசைகள் என்றும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் எனது பிள்ளைகள், என்னுடைய உறவுகள். அப்படித்தான் நான் மதித்து வாழுகிறேன். அதை கணித்துத்தான் ஒவ்வொருதரும் வருகின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் இறையருள் நிறைய உண்டு. வரவில்லை என்றவுடன் நான் எங்கள் வானொலிக்கு வரவில்லை என்று கேட்கவில்லை. நான் கேட்டு அவர்கள் நலமாக இருக்கின்றார்களா என்ற இந்த காலகட்டம் அப்படியான கட்டம். யாருக்கு என்ன எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது, என்ன துன்பம் வரும் என்று தெரியாது, எவ்வளவு துன்பச் சுமைகளோடு இருப்பார்கள். ஆதலால் எல்லாவற்றையும் நானும் உணர்வேன். நானும் ஒரு உங்களை போன்ற ஒருவர் தானே. ஆதலால் எல்லாம் இறைவன் அருளால் நீங்களும் வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள். மீண்டும் நாளைய தினம் பாட்டு சவாரி 161 என்று எண்ணுகிறேன் நிகழ இருக்கும். சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கும். வந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மென்மேலும் நன்மையும் சௌபாக்கியமும் கிடைக்க வாழ்த்து கூறி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு நானும் இணைந்து இருகரம் கூப்பி, இறைவா மனித நேயம் அறம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு சமதர்மம் சமாதானம் அமைதி கிடைக்க வேண்டும், நல்லன செய் என்று கூறி, என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் வணக்கி, இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருந்து இவற்றையெல்லாம் நான் அறிய வைத்த என் அன்பு தமிழ் அதற்கு தலை வணங்கி, இவற்றையெல்லாம் எங்களுக்கு அளித்து இந்த சொர்க்க பூமியை கொடுத்து வாழ் இதுதான் சொர்க்கம் என்று அனுப்பிவிட, இந்த வாழ்க்கையை நாங்கள் சொர்க்கமாக எண்ணிக்கொண்டு மகிழ்வோடு வாழ்வோம் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையெல்லாம் எனக்கு கிடைக்க வைத்த இந்த மொன்றியால் தமிழ் வானொலிக்கும், என்னை இந்த ஆசனத்தில் அமர வைத்து இந்த நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து பரிமாற வைத்த பக்குவத்துக்கும் ஆளாக்கி வைத்த என் அன்பு மகள் மீராவுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்னி ஒரு தொகுப்பாளராக உங்களோடு ஏற்று, அப்படி இல்லாமல் அப்பா பிள்ளைகள் என்று என்னோட உறவு பாராட்டும் உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தந்து இன்றைய நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 6வது நாள் கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளே.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மன்மத லீலை திரைப்படுத்து பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரி கொண்ட பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஏழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மேகமே தூதாக வா என்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிய பாடல் ஒன்று பேருந்தில் நீ எனக்கு என்ற பொறி திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை இன்று தருகின்றார் மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே. ஆதவன் என்ற திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். வாராயோ வாராயோ என்று வரி எடுத்து பாடும் வேளை காது கொடுப்போம் அந்த பாடலுக்கு.

அடுத்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற ஒரு அற்புதமான பாடல், அந்தரங்கம் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இவர்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக ஒலிக்கின்றது. யார் இந்த பாக்கள் என்ற ஒரு வரி கொண்ட பாடலை வால் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்களோடு தினமும் வந்து பாடலை கேட்கும் இன்னும் ஒரு உறவு கேதீஸ். இவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். அர்த்தங்கள் 1000 திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கடலோடு நதிக்கென்ன கோபம். இதுதான் அந்த பாடல். கேட்போமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலிக்கின்றன.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். கூந்தல் கருப்பு என்ற முதல் வரியை கொண்ட பரிசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளைக்காரன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர் தந்தவுடன் இளமணி திரு நாட்டில் இருக்கும் என்னவள் எங்களை மறவாமல் ஒரு பாடலை அங்கிருந்து அனுப்பியிருக்கின்றார். வண்ண வெளி அழகி என்ற வரி கொண்ட பாடல் ஆடிவள்ளி என்ற திரைப்படத்தில் இருந்தது.

இத்தனை பாடல்களை நாங்கள் கேட்ட வழியில் இறுதியாக எனது பாடலை தாருங்கள், நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வருவோம் என்று வளமை போல அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார். மரகத வீணை என்ற திரைப்படத்திலிருந்து மரகத வீணை என்று ஆரம்பிக்கும் பதத்தோடு பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறுப்புகளே, நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்த நான், கனடாவின் ஒலிபரப்பு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:21 நண்பகல். உங்களுக்கு நேரம் 9:50 இரவு நேரம். 2021 6/25/25 வெள்ளிக்கிழமை காற்றலையில் கலந்து கதம்பத்தில் இணைந்து நாங்கள் பல் சுவை நிகழ்வுகளை கலந்து பரிமாற இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இப்பொழுது அன்பு பேச்சாளர், சொற்பொழிவாளர், பிரமுகர் மதிப்புக்குரிய சுகி சிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு அவருடைய நிகழ்வை பாதையிலே நிறுத்தி உங்களுக்காக கதம்பத்துக்கு ஓடி வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகள், கதம்பத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து உங்களுக்கு விருப்பமானவற்றை, அதாவது வந்து கவிதைகள், கட்டுரைகள், உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையின் அனுபவ தத்துவங்கள், இப்படி பல இருக்கின்றது. அதிலே எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றோ அதை வந்து எங்களோடு கலந்து பரிமாறிக்கொள்ளலாம். முதலில் ஒரு பாடலை கேட்கின்றோம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் காற்றலைக்கு வாருங்கள், வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை இன்று மாலை நேரத்திலே நேரத்துக்கு பலர் வந்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. நான் இணைக்கவில்லை, காரணம் குறுகிய நேர நிகழ்வு. சிறுவர் பூங்கா விரைவில் ஆரம்பிக்கவனும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மணித்தியாலும் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அவர்களுக்கு, ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. அதற்காக அவர்கள் ஆயத்தமாகி வந்து தெள்ளிய தெளிவான தரமான நிகழ்வுகளை தந்து சென்றார்களும் நீங்கள் வாழ்த்தி சென்றீர்கள். அந்த நிகழ்வுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஓடி வருவது வழக்கம். அந்த வகையிலே 9 அப்படி நபர்களைத்தான் எனக்கு எடுக்க முடியும். விரைவில் வந்து இணைந்தார்கள். அவர்களை வரிசையாக எடுத்து அவர்கள் பாடலை கொடுத்து விட்டு ஓடினேன். அதன் பின்பு நாங்கள் இந்த உறவுகள் திருப்பி திருப்பி நான் சொன்னதும் பின்பும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டதென்ற அந்த பாடல் ஒளியும் செல்கின்றது. அதையும் கேட்டுக்கொண்டு அழைக்கின்றார். அவர் அண்மையில் வந்தவராக இருந்தாலும் அவருக்கு தெரியும், 2-3 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது, அவருக்கு நிகழ்ச்சிகள் புரியும். நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை புரியாமல் தான் வந்திருக்கின்றார். நேர் நேரம் தானே, காலையிலே 8 மணி வரைக்கும் 8-10 வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது தானே என்று அழைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அது அல்ல காரணம். நன்றாக தெரிந்தவர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரிந்தவொன்று நிகழ்ச்சி என்னவென்று தெரியாமல் அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அழைத்துக் கொண்டிருக்கிறதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களை இணைக்க முடியவில்லைன்னு நான் வருத்தப்படுவது உண்டு. ஐயோ, ஓடி வருகின்றாரே பாடலை கேட்கின்றது அன்பு நேயர், அவரை இணைக்க வேண்டும். ஆனால் என்னுடைய நிலை அதில் இணைக்க முடியாது. உங்களை குறிப்பிட்ட நபர்களை இணைத்து அவர்களுடைய பாடலை கொடுத்து நேர் நேரத்தை நிகழ்த்திவிட்டு ஓடி சென்று அடுத்த கணனி மாற்றங்கள், நிகழ்ச்சி மாற்றங்கள் இருக்கு, மாறி அடுத்த நிகழ்வுக்கு நான் தயாராகி குழந்தைகளை எடுக்க வேண்டும் சரியான நேரத்துக்கு. ஆதலால் தயவுசெய்து நீங்கள் அதில் வருத்தப்படக்கூடாது. நானும் வருத்தப்படவில்லை. வாருங்கள், இப்பொழுது வரலாம். அந்த நேரம் அழைத்துக் கொண்டே இருந்து நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வரலாம், வந்து பேசிக் கொள்ளலாம், கலந்து ஆடிக்கொள்ளலாம். ஏதாவது நிகழ்ச்சிகளை பற்றிய கூட புரியாத வேலை நீங்கள் பிரிந்து கொள்வதற்கு கேள்விகளை கேட்கலாம். அதற்கெல்லாம் சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. இந்த கதம்பத்திலே கவிதைகளை கொண்டு வந்து தாருங்கள், நீங்கள் கண்ட அனுபவங்களை கொண்டு வந்தார், வாழ்வியல் தத்துவங்களை எங்களோடு கேட்டு, உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தால் கேட்டுக் கொள்ளலாம், நாங்கள் அதுக்கேற்ற கருத்துக்களை எல்லோருமாக பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, பிறகு இந்த பாடலை தருகின்ற இன்னொரு பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். காற்றலைக்கு 6478746415 என்ற வழமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து என்னோடு உரையாட வாருங்கள். வந்து உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால், குடும்பத்திலே சிக்கல் இருந்தால், நண்பர்களுக்கு உறவுகளுக்கு முறிவுகள் ஏற்பட்டால், அது நோய்களை பற்றியது, எது என்றாலும் வந்து கருத்துரையாடலாம் இந்த நேரத்திலே. அத்தோடு நாங்கள் கண்டுபிடி மற்றது பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் என்றெல்லாம் பாடல் வரிகள் என்று பல பல்சுவை நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை செல்ல இருக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடலை தருகின்றேன். கேளுங்கள்.

ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான். நல்ல வகையிலே அனுபவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அந்தந்த வயதிலே செய்ய வேண்டியதை செய்து அனுபவிக்க வேண்டிய நல்ல வழியிலே செய்ய வேண்டும் என்பதை கூறும் ஒரு பாடலையும் முனிவர் தமிழ் வானொலியில் முதல் பாடலாக கேட்டோம். இன்று கதம்ப நிகழ்வை வரவேற்று வணக்கம் கூறி என்னையும் நிகழ்ச்சியும் வரவேற்றிருக்கின்றார் அன்பு மகன் செல்வகுமார் எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து. அத்தோடு எங்கள் நாச்சியார் கோவிலடி ஞானசேகரனும் வணக்கம் அப்பா வருக வருக என்று அழைச்சிருக்கும் வேளையிலே உங்களுக்கும் நான் வணக்கம் வந்துவிட்டேன், வணக்கம் வணக்கம் என்று கூறி கொள்கின்றேன். இந்த பாடலில் நாங்கள் தெரியக்கூடியது அனுபவி ராஜா. அனுபவிக்கத்தானே ஆண்டவன் எங்களை இந்த உலகில் படைத்து அனுப்பிவிட்டார். நாங்கள் எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதை எங்களுக்கு தான் தெரியும். நான் அனுபவிப்பதை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அனுபவிப்பதை எனக்கு தெரியாது. இது ஒரு ரகசியமாக இந்த வாழ்க்கை முறையை அமைத்த இறைவன் அந்த அமைப்பிலே நாங்கள் நகர்ந்து கொண்டு செல்லும் வேளை இந்த நகர்வுகளிலே மற்றவருக்கு தெரியாத வகையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கட்டிய கணவனுக்கு தெரியாத மனைவி எந்த வகையில் நடந்து கொள்கிறார், மனைவிக்கு தெரியாத கணவன் அப்படி என்று, அம்மாவுக்கு தெரியாத மகன் என்ன செய்கின்றான் என்று, மகனுக்கு தெரியாத அம்மா என்ன செய்கின்றார் என்று, இது இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடயத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அது துன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கலாம், கெட்ட வழியா இருக்க, நல்ல வழியா இருக்கலாம், அறவழியா இருக்கலாம், மறவழியாக இருக்கலாம், தர்மத்தின் வழியாக இருக்கலாம், அதர்மத்தின் வழியாகவும் இருக்கலாம். அவரவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் எப்படி கூறுவோம், இதை நாங்கள் எப்படி கூறுவது, இதற்கு என்ன பதில் எங்களிடம் இருக்கின்றது கேட்டால் எப்படி கூறலாம் என்பதை இன்று கலந்துரையாடல் எடுத்துக் கொள்வோம் என்று எண்ணுகின்றேன். வாருங்கள், வந்து கலந்துரையாடுங்கள். உங்கள் பாடல்கள், உங்கள் சந்தேகங்கள், கேள்விகளை தொடுப்பதனால், அதற்கு பதில்களை நாங்கள் பகிர்ந்து கண்டுபிடிப்பதனால் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் பயன்படும் என்பது என்னுடைய எண்ணிக்கை எண்ணம். கிடைத்த நேரத்தை நான் உங்களோடு செலவிடும் பொழுது, கிடைத்த நேரத்தை நீங்கள் என்னோடு அளவலாகும் பொழுது, ஒரு நல்ல நேரமாக ஆரோக்கியமான விடயமாக இருந்தால் உலகம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அது பயன்படும் என்பது என்னுடைய தாளாத நம்பிக்கை. எங்கள் வானொலியை நாங்கள் இந்த புலனத்தில் எழுதிக் கொண்டு வளமையாக வந்து நேரத்தில் கதம்பத்தில் சந்திக்கும் உறவுகள் மட்டுமல்ல கேட்பது, ஐந்து கண்டத்திலும் இருக்கின்றார்கள். எங்களை தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த 24 வருடங்களாக. இந்த இடத்துல மகிழ்வான செய்தியும் என்ற கூறத்தானே வேண்டும். எங்கள் 25வது ஆண்டு வர இருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்தில். இப்போ 6வது மாதம் இறுதி நேரத்தில் இருக்கணும், இன்னும் 5 மாதம், அதிலேயும் 4 மாத கால அளவு தான் எங்களுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கும். என்னுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படியோ எல்லாம் இருந்தது, நான் நினைக்கவில்லை இந்த வருடம் 25வது ஆண்டு விழாவை இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டிலே நான் செய்யலாம் என்று எண்ணி இருந்தேன், திட்டங்கள் பல போட்டிருந்தேன். நான் அத்தனையும் இந்த சின்னஞ்சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமியின் தாக்கத்தினால் அது நிறைவேறாது என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது. அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், இன்னும் 4 மாதங்களில் இந்த கொரோனாவின் நிலை நிற்குமோ என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத வகையால் நாங்கள் உயிரை பயணம் பணியம் வைத்து பயணங்களை செய்தியில் நாங்கள் பயணிக்க தேவையில்லை. இப்பொழுதுதானே நவீன வசதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டபடியால் நாங்கள் தொலைபேசி மூலம் இணையதளம் மூலமே நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அது ஒரு புறம் இருக்க, இந்த அனுபவி ராஜா அனுபவி ஒவ்வொருத்தரும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்ற தெருவிலே இருந்து கையை நீட்டி யாசகம் செய்யும் அந்த உறவு கூட ஒரு அனுபவத்தை தான் அது கண்டுகொண்டிருக்கின்றது. அதே நேரம் அது கையை நீட்டி அதனுடைய உள்ளங்கை வானத்தை பார்க்கும் வகையிலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வானத்துக்கு தெரியாத கையை மூடிக்கொண்டு நாங்கள் அப்படியே கொடுக்கின்றோம் சில விடயங்களை தருணங்களை. அதில் கூட அனுபவம் பல இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்கள், மற்றவர்களோடு பகிரக்கூடிய அனுபவங்கள், பகிர முடியாத அனுபவங்கள் என்று இருக்கின்றது. அதையெல்லாம் வந்து எங்களோட கலந்து கொள்ளலாம். அதை நீங்கள் என்னவென்று சொல்லாது விட்டாலும் மறைமுகமாக கூட அதை தெரிவிக்கலாம். அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு, இல்லாமல் இல்லை. உயிரினங்கள் அத்தனையிலும் அனுபவங்கள் உண்டு. ஊர்ந்து செல்லும் அந்த மண் புழுவுக்கு கூட அனுபவம் இருக்கின்றது. என்னுடைய கருத்தின்படி நான் பார்க்க போனால், என்னுடைய சிற்றறிவு கட்டிய படிவேட்டை ஆலோசித்து பார்க்கும் வகையில் இருக்கின்றது. அடிக்கும் காற்றுக்கு அனுபவம் இருக்கின்றது, வரைக்கும் வெயிலுக்கு அனுபவம் இருக்கின்றது, கொட்டும் பனிக்கு அனுபவம் இருக்கின்றது, குளிர் தரும் நிலவுக்கு அனுபவம் இருக்கின்றது என்பது என்னுடைய எண்ண கருத்து. இதிலே உங்களுக்கு எப்படி படுகின்றது என்பதை வந்து கலந்து உறவாடி கருத்து மாற்றம் செய்து கொண்டு செல்லுங்கள். சரி, இப்பொழுது நான் ஒரு பதம் தர இருக்கின்றேன். அந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து ஆரம்பிப்போம் நாங்கள் காற்றலையை. இதையும் இடையிடையே பேசிக்கொள்வோம். என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை கொண்டு வந்திருக்கின்றேன்.
அந்த பதம் வந்து இல்லாத வாழ்க்கையில் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. அது ஒரு குணம், அது ஒரு உணர்வு எங்கள் மனதில். அது ஆறறிவு படைத்தவருக்கு அநேகமாக இருக்கின்றது. அது இல்லாமல் செயலாற்ற முடியாது. அது எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் தரவுகளையும் தந்திருக்கேன். கண்டுபிடித்து கொண்டு வரும் வேளையிலே வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய குரலில் ஒரு பாடல் என் கரத்திற்கு எட்டி இருக்கிறது. அதை கேட்போமா?

அன்பு மகிழ்ச்சி அமலா அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார். வணக்கம் மகளே. வணக்கம் வணக்கம், வரவேற்றமைக்கு நன்றி. பாடலை கேட்போம். உங்களுக்கு விருப்பமான பாடகி வாணி ஜெயராமின் பாடல் தான் என் கருத்து கட்டியது. அந்த வகையில் உங்களுக்கு அதே பாடலை காட்டலையில் தருகின்றேன்.

கனியம்பாடி மஞ்சுளா அன்பு மகளும் வரவேற்று வணக்கம் கூறிய அப்பாவுக்கு கூறிய வேளையிலே அடுத்த ஒரு அன்பு உறவு பதிந்து விட்டு அழித்து விட்டார். என்ன பதிய வந்தார், என்ன பதிவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்க முந்தியே அவர்கள் ஒரு பதிவை போட்டு அழைத்திருக்கிறார். பாடல் தொடர்கின்றது வாணி ஜெயராமின் பாடல்.

இனிமையான அந்த பாடல் நெஞ்சமெல்லாம் நீ என்ற திரைப்படத்து பாடல், வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல். அந்த பாடலை இந்த வலைத்தளத்திலே யூ வலைத்தளத்திலே விநியோகம் செய்யும் இந்த விநியோகஸ்தர் 94K வியூவர்ஸை, அதாவது பார்வையாளரை கண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பாடல் வரியை எப்படி எழுதியிருக்கின்றார், யார சொட்டாமல் என்றுதான் எழுதியிருக்கின்றார். அந்த தூரம் அவருடைய பாடல் வரியின் அறிவு இருக்கின்றது. அவருடைய நோக்கம் இப்படி போட்டால் பாட்டை விளங்காமல் கேட்பார்கள் என்று. உண்மையிலே நானும் இது என்ன பாடல் எண்ணித்தான் நான் வாணிஜியராமல் யார சொட்டாமல் என்று ஒரு பாடல் இருக்கின்றதா என்று கேட்க போன இடத்தில்தான் யார் அது சொல்லாமல் என்று பாடலே கேட்கின்றோம். இந்த வலைதளத்திலே பாடலை தருவது அவருக்கு தெரியாமல் இல்லை, வேண்டும் என்று இப்படி போடுவார்கள். ஏனென்றால் தன்னுடைய பாடலை திறந்து பார்ப்பார்கள். ஒரு இப்ப நான் இப்பொழுது ஒரு தடவை இந்த பாடலை திறந்து நான் பாடலை ஒளிபரப்பிய வேளையிலே ஒரு பாடலை திறந்து விட்டால் அது அவருக்கு ஒரு எண்ணிக்கை கூடுகின்றது. இப்படியாக எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டு சென்றால் அவர்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கை வருகின்றதோ, எவ்வளவு பார்வையாளர் வருகின்றதோ அதை பார்த்துவிட்டு யூ வலைத்தளத்த நிறுவனம் இங்கே விளம்பரத்தை சேர்த்துவிட்டு அந்த விளம்பரத்தில் வரும் படங்களிலே அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கின்றது. அப்ப அந்த பணத்தை நோக்கித்தான் இவர்கள் விநியோகம் செய்கின்றார்களே தவிர இந்த பாடலுடைய தரத்தையோ அல்லது திரைப்படத்தையோ அல்லது பாடகரை மேம்படுத்தியோ அந்த வகையிலே அவர்கள் செய்யவே இல்லை என்பது உங்களுக்கு புரிகிறது. அந்த உறவுகளே, அன்பு மகள் சியாமலா முதலில் வருகின்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம்.

0: அப்பா வணக்கம்ப்பா.
1: வணக்கம் மகளே, வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாமா?
0: நலமா இருக்கேப்பா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போது நீங்கள் கொண்டு வந்தீர்களா, பழத்தை கொண்டு வந்தீர்களா, இல்ல அனுபவத்தை பற்றி பேச வந்தீர்களா, எதை கொண்டு வந்தீர்கள்? ஆரம்பத்திலே அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும். உயிரினங்கள் அத்தனை, மண்புழு கூட அனுபவிக்கின்றது. அந்த அனுபவம் எப்படி ஆனது என்பதை உங்களால் முடிந்தவரை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு அதில் வரவேற்பு கிடைக்கும், அல்லது அது சரியாக பிள்ளையோ ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதோ எங்கட மனதை பொறுத்தது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகளே, கொண்டு வாருங்கள்.
0: சொல்றது சரியா தப்பானு தெரியல, ஆனா சொல்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா இருக்கும் நினைக்கிறேன்.
1: நீங்க சொல்லுங்களம்மா, கூறுங்கள். அதுதானே இது தளம், கொண்டு வாருங்கள்.
0: எனக்கு அனுபவம், அந்த அனுபவம் கசப்பானது, ஆனா அதை பத்தின நினைவுகள் ரொம்ப இனிமையானதுப்பா.
1: கொண்டு வாருங்கள். எப்படிப்பட்ட அனுபவம்?
0: நான் பிறந்தது பெரிய குடும்பம், ஆனா பசங்க வந்து முதல்ல, அதாவது முதல் முதல்ல நான் எனக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்னு வளர்க்கும் போது இப்ப ரேடியோல பாட்டு பாடுவான் ஜெயவீர பாண்டியன், அவன் தான் என்ன முதல்ல அம்மான்னு அழைச்ச ஒரு முதல் குழந்தை.
1: அவர் வந்து உங்களுடைய அக்கா அவனுடைய மகனா, அண்ணா அவனுடைய
0: அக்கா மகன், அக்கா மகன், அக்கா மகன், அக்கா மகன்.
1: அப்ப நீங்க சிறியதா? ஆனால் அவர்
0: ஒரு மாதம் குழந்தை எடுத்து வளர்த்தப்பா அவனை.
1: எத்தனை பேர்ல இருந்து?
0: ஒரு மாதம், ஒரு மாத குழந்தையிலிருந்து, 34 குழந்தையிலிருந்து அவன் என்கிட்ட வந்தான்.
1: சிறப்பு. அவர் அம்மா உங்களை அழைத்துக் கொள்வார் என்றும், அம்மா என்றுதானே இவர் அழைக்கின்றார். கூறுங்க.
0: ஆமாப்பா, ஆமாப்பா, இன்ன வரைக்கும் அவளை கூப்பிடுறான். ஆனா அவன் 8 வயசு ஆகும் போது அவங்க வீட்டுல அம்மா அப்பா அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவன் அதுக்கப்புறம் அங்கேயும் அவனால இருக்க முடியல, அதாவது அவங்க அப்பா அம்மா கூடயும் அவனால அந்த ஈடுபாடோட இருக்க முடியல, என்னையுமே அவனால விட்டுட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் அதிகபட்சம் அண்ணன் பசங்க, எல்லாரும் பசங்க, எல்லா குழந்தைகளுமே நான் தான் வளர்த்தேன். அவங்க பசங்க கூட அப்படித்தான், தடுமாறி கீழே வந்தா கூட அம்மா அப்பான்னு அழாதுங்க, அத்தனை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நான் சூப்பர்மேன் மாதிரி, இதெல்லாம் முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசு அவங்க உள்ளே இருக்கும். எதனால
1: அப்படியான ஒரு பிணைப்பு உங்களுக்கு, பாச பிணைப்பு. கூறுங்க.
0: இப்ப வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க பசங்க. அதுக்கு அடுத்து என்னோட தங்கை மகள் மதுஸ்ரீ.
1: மதுஸ்ரீ, மதுஸ்ரீ.
0: ஆமா, தங்கச்சி அவளும் வளர்த்தா இப்ப கரெக்டா, அவளும் ஒரு 8 வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு
1: போயிட்டாங்க.
0: பாசம் இருக்குப்பா, இன்னும் அந்த பாசம் அவங்க கிட்டே பசங்க கிட்டே மாறல, என்னாலயும் என்ன மாத்திக்க முடியல. அதாவது அவங்க எப்படி என்ன எந்திரமா நினைச்சாங்களா என்னன்னு தெரியல, ஆனா பிள்ளைகளை பொறுத்த அளவுக்கு என்ன இப்ப வரைக்கும் அப்படியேதான் நினைக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் என்ன என்ன நினைச்சாங்களோ இப்ப வரைக்கும் அப்படியேதான் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அவங்க விட்டுட்டு போனது மனசு கஷ்டமா இருக்கு.
1: ஓ, ஆனா பிறந்தார்கள் தானே மகளை, உங்களோட பேசுகிறார்கள் தானே,
0: அதான் கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல அவங்க வளர்த்த நினைவுகள் வந்து என்னை விட்டு எப்பவும் போவாது, அவங்க நினைச்சு நினைச்சு எப்பவுமே
1: சந்தோஷப்படுவேன்.
0: அவங்க சின்ன குழந்தைகள், அவங்க அப்பா அம்மா எல்லாம் அனுபவிக்காத ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சேன். ஏன்னா அவங்க குட்டி குட்டி குழந்தையா இருக்கும் போது என்னென்ன குறும்புத்தனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா பெத்த அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே.
1: பாக்கியசாலி நீங்கள், குழந்தைகளுடைய மலரையை சிறு வயதிலிருந்து அனுபவிக்கிற எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் இதுதான் சந்தர்ப்பம். கூறுங்கள் அனுபவம். அனுபவித்திருக்கின்ற
0: அதாவது அந்த அனுபவம் வந்து இப்ப அழைச்சிட்டு போயிட்டது மனசு கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம், ஏன்னா அவங்களோட குழந்தைங்க அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த நினைவுகள் வந்து இப்போ ஒரு சில நேரங்கள் வந்து கஷ்டமா இருக்கும், இல்லையே பசங்க இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கூடவே இருந்துச்சு, அதனால ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பத்தி நினைவுகள் பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப கூட அவங்க பண்ண சின்ன சின்ன குடும்பத்தலங்க நினைச்சா ரொம்ப சிரிப்பா வரும். ஜெயவீர பாண்டியன் குட்டி குழந்தையா இருக்கும் போது அப்படிதான் மிளகாய் தொழில் எடுத்து கிண்ணத்துல வச்சிருந்தேன், நான் குழம்பு வைக்கிறதுக்காக அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, குழந்தை வச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணாங்க, குட்டி ஒரு 1.5 வயசு இருக்கும், அவசரமா ஓடி போய் சீயக்காய் எடுத்து தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு தலையில தேய்ச்சிட்டாங்க.
1: சுகமாக இருக்கும் அந்த அனுபவங்கள் எல்லாம்.
0: வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அவனும் நானும் மட்டும் ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து விளையாண்டு இருப்போம், தூங்கவே மாட்டான்.
1: அப்படி அம்மாவிலோ அன்பாக பண்பாக பாசமாக இருப்பார். அவர் வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பான அனுபவங்கள், சுகமான அனுபவங்கள். என்ன இருந்தாலும் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் என்றாலும் கூட அவர்களோட நிலைக்கு போகும் வரைக்கும் தான் எங்களோடு, அதன் பின்பு மற்றவர்களோடு அதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் இவர்கள் எங்கு சென்றாலும் உங்களை மறக்காமல் உங்களோடு பாசமாக பிணைப்பாக நீங்கள் தான்
0: இருக்கிறீர்கள். மறக்கல அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ரொம்பவே மறக்கல, ஒரு நாள் கூட போன் பண்ணாம இருக்க மாட்டாங்க.
1: இருந்தால்
0: அம்மானு கூப்பிடும் போது எனக்கு
1: அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த அறிவு கண் அவர்கள் அந்த அறிவு ஞானம் பிறக்கின்ற வேளையில் மற்றவர்களை உணரும் பருவத்திலேயே நீங்கள் அவர்கள் மனதிலே உறைந்து விட்டீர்கள். அதனால் அவற்றை உள்ளத்திலிருந்து யாரும் உங்களை வெளியேற்ற முடியாது. அவர்கள் எங்கிருந்தாலும் உங்கள் நினைவோடு வாழ்வார்கள், உங்களுக்கும் அவர்கள் நினைவு வந்து கொண்டே இருக்கும். ஒரு இனிமையான அனுபவம். இதைத்தான் அனுபவி ராஜா அனுபவி என்ற அந்த திரைப்பட அந்த பாடலை நான் கண்ட கருத்து. இந்த பாடலை எத்தனை தடவை கேட்டிருப்போம், எனக்கு பிடித்தது அந்த பாடலை இதுதான். அனுபவி, இந்த அனுபவித்தல் என்பதை எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக அனுபவம், கிடைத்தும் கிடைக்காமல் இருப்பது ஒரு அனுபவம், கிடைக்காதது கிடைப்பது ஒரு அனுபவம் இல்லையா மகளே? அந்த அனுபவங்களை வாழ்க்கையை மறக்க முடியாது, மாற முடியாதது. வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனையை தந்த ஒரு நல்ல சிந்தனையை தான் தந்திருக்கின்றீர்கள். எங்கள் குழந்தைகளால் மட்டும்தான் நாங்கள் இன்பத்தை மகிழ்வை அனுபவித்ததல்ல, இன்னொரு குழந்தைகளும் நாங்கள் அனுபவிக்கலாம். இப்ப இந்த இடத்திலே அது உங்களுடைய இரத்த உறவுகள், அதுகள் அல்லாத ஒரு சிறு குழந்தை உங்களோடு இருந்தால் கூட இந்த உணர்வு தான் உனக்கு பெறும், உங்களுக்கு பெறும். அதை நான் என் தாயாரிடம் கண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் அதை உணர்வது உண்டு. அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாத அனுபவங்கள். நான் 6 வயதில் என் தாயை இழந்தவன். அந்த 6 வயதுக்கு பின் ஒரு 3 வருடங்கள் தாய் அன்புக்காக இயங்கியதால் எல்லோருமாக இணைத்து என் தந்தையாருக்கு ஒரு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த வந்த தாய் இவ்வளவு தியாகி என்பதை இப்பொழுது கூட நினைத்து நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி கூறுவேன். தனக்கு குழந்தை பெற வேண்டாம் என்று சொல்லி நான் தான் குழந்தை என்று என்னை வைத்து வளர்த்தார் என்று இப்பொழுது உணரும் பொழுது எப்படி இருக்கு? வந்து அப்பொழுது எனக்கு தெரியாது, ஏன் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. இறைவனாக பார்த்து அப்படி ஒரு வரத்தை கொடுத்தாரோ தெரியாது. யாரும் எங்கள் என்னையும் அந்த தாயும் சிறியதாய் வளர்ப்பு தாய், இது வளர்ப்பு முதலண்டு இனம் காண முடியாத ஒரு உள்ளளவும் இனம் காண முடியாத அளவு எனக்கு கிடைத்த தெய்வம். பெற்ற தாயிடம் நான் பெற்ற அனுபவத்தை விட இந்த தாயிடம் தான் நிறைவான அனுபவத்தை பெற்றோம். ஆனால் இது ரெண்டு, என் பெற்ற தாய் வந்து நன்றாக படித்தவர், அந்த காலத்திலே நல்ல படிப்பு படித்தவர், சமயம் பற்றியுள்ளவர், தமிழ் பெற்றுள்ளவர். ஆனால் இந்த தாய் பாடசாலை வாசல் அறியாதவர். எண்ணி பாருங்கள் வித்தியாசங்களை. இந்த தாய் மலைக்கு கூட மலைவானத்துக்கு கூட தாவரத்தில் ஒதுங்கவில்லை அந்த பாடசாலை தான், அப்படிப்பட்டவர். ஆனால் சிறந்த உலக அனுபவம், சிறந்த பண்பு, சிறந்த பழக்க வழக்கங்கள், நல்லெண்ணங்கள், சிந்தனைகள், சமய போக்குகள், கல்வி அறிவை ஊட்டிய எல்லாம் அவர் தான். எனக்கு ஆசிரியர் ஆகி நான் வந்து ஆசிரியர் எத்தனையோ பதவிகள் பார்த்தபோது அவருக்கு விருப்பம் தன் மகன் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று, ஏனும் எனக்கு தெரியாது. சரி, நான் ஆசிரியராகி வந்து சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து அன்னை தந்தையிடம் கொடுத்து அவர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின போது அம்மா கூறிய வார்த்தை இன்று எனக்கு இருக்கின்றது. அடுத்தவர் தெரியாது என்று ஒன்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீ ஆசிரியர். உனக்கு தெரிந்ததில் எள்ளளவும் மறைக்காமல் மற்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு ஒரு வார்த்தை. மற்றது எனக்கு அம்மா இல்லையே என்ற அந்த எண்ணமே இல்லை, இதுவரைக்கும் இல்லை. என்னை பெற்றவருடைய எண்ணம் எனக்கு வருவதே இல்லை அம்மா, குறைவு. ஆனால் என்னை பெற்ற ஒரு தாய் இருக்கின்றார் அந்த கோவில். அது நான் பிறந்ததால் ஏற்பட்ட சுயம் உடல்நல குறைவாக மறந்தார் என்று கூறினாலும் தாய்க்கு தாயாக நான் என் கவிதைகளை கூறிய மறுபுறவி எடுத்து வந்தவை என் தாய் என்பது போல்தான். அப்படி உங்களுக்கு நீங்கள் பெறாது விட்டால் உங்கள் சகோதரங்கள் வழியாக பிறந்த குழந்தைகள் அவர்கள் கண்டிறந்த வேளையிலே அறிவு வருகிற வேளையிலே நீங்கள் தான் அவர் முன்னால் இருக்கின்றீர்கள். அதனால் அவர்கள் காலம் முழுவதும் உங்களை நினைத்துக் கொள்வார்கள் மகளே. இந்த அனுபவங்களை தான் அனுபவிக்காமல் அனுபவிப்பது என்பது இதைத்தான் கூறுவது. நல்லதோர் உதாரணம், நல்லதோர் அனுபவத்தை வந்து கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அந்த 4 எழுத்துக்களை கண்டுபிடித்தீர்களா?
0: அது 4 எழுத்து.
1: அது இல்லாமல் ஒரு எழுத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த அது நாலு எழுத்து கொண்டது எங்களுள் இருக்கின்றது. உங்களுக்கு முதலில் வந்தபடியால் என்ன பாடல் ஒன்று, இந்த பாடல் கூட நான் ஒரு ஒரு எதிர்பாராமல் தான் அந்த பாடல் எனக்கு கிடைத்து தந்தது. உங்களுக்கு விருப்பமாக இருந்த பாடலாக இருக்கும்
0: என்று பிடிக்கும்
1: நன்றி எழுதியிருக்கேன். என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? முதலாவது நீராக வந்து
0: சின்ன அரும்பு மலரும் அந்த பாட்டு,
1: அந்த பாடல் நீங்கள் நேயர் நேரத்திலும் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாட்டு உங்களுக்கு வரும், கேட்டு மகளாக
0: நேரடியாக
1: அப்படியா?
0: அந்த வரியில சொல்லி கேட்டிருக்க, நீ எங்கிருந்த போதும் என் இதய முன்னை வாழ்த்தும் உன்னை காக்கும் நீ அழுவதேன்.
1: அந்த பாடல், அந்த பாடல், அந்த பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக தருகின்ற மகளே. இந்த இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு மீண்டும் நன்றி மகளே.
0: நன்றி
1: நன்றி நன்றி. மஞ்சுளா அவர் ஷியாமலா வந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு போகின்றார். அந்த பாடல் வர இருக்கின்றது, பங்காளிகள் என்ற திரைப்படத்து பாடல். இதுவல்ல பாடல், இதுதான் வலைத்தளங்கள் திறந்தவுடன் உடனே வரும் அவர்களுடைய அவர்களுடைய சாணக்கியம் அந்த விளம்பரங்களை முதல் தந்து ஒன்றன் மின் ஒன்றாக தருவார்கள். சரி, உங்கள் பாடல் வருகிறது.

0: எவ்வளவோ மனதுக்கு ஆறுதலான ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது மனதுக்கு ஒரு ஒரு ஒரு புத்துணர்வு பெறுகின்றோம். இது இப்படியெல்லாம் இருக்கின்றது, எதிர்காலம் உண்டு, நன்றாக எங்கிருந்தாலும் எல்லோரும் வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த வகையிலே அந்த பாடல் சாமலா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து உங்கள் பாடலை கூறி சென்றதற்கு நன்றியம்மா. இங்கே பலர் கருத்துக்களும் எழுதியிருக்கின்றனர். அவர்கள் எத்தனை நேரலையில் வர வேண்டும், நாகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார், ஜெகவர் சாதிக், மஞ்சுளா, எல்லோரும் வரவேற்று நீங்கள் பாடலை இணைந்து கொள்வதற்காக இருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், வந்து காற்றலைக்கு விரைவாக எவ்வளவு விரைவாக வருகின்றீர்களோ அவ்வளவு விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கலாம், பயணிக்கலாம். இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று நீங்கள் வந்து கூற வேண்டும். இது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஒன்று. அது உயிரினங்களில் இருக்கலாம், மற்ற உயிரினங்களில் இருக்கலாம், அது மனிதரை போன்று அவ்வளவு தூரம் தொழிற்படுவது குறைவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதில்தான் இது ஆறறிவு படைத்த மனிதர்களிடையே கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு குணம். அதுதான் நான்கு எழுத்துக்களை கொண்டுள்ளது. அது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் வந்து கூறும் வேளையிலே அடுத்து ஒரு பதம் இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் கூறுகிறது இளமையைத்தான் அது குறிக்கின்றது. அந்த கருத்து, அந்த பொருள், அந்த பதத்தினுடைய பொருள் இளமையை பிஞ்சு என்பதை கூறுகின்றது. இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு. இப்படியான காலத்தில் இவர் இப்படி சொல்லுவாச்சு, ஒருவருடைய நிலைமையை பார்த்து பழித்துரைப்பதற்கு ஒரு பழமொழியாக இது உரைக்கப்படுகின்றது. இது ஒரு மரத்திலே உள்ளது, மரத்தில் உள்ள ஒரு ஒரு பொருள். அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இந்த பொருளை வைத்து மக்களிடையே நாங்கள் ஒரு பழமொழியை கூட உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் இது இயற்கை, இது ஒரு இயற்கை. எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கார். வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நாணயம் வந்து மிருகங்களிடம் பறவைகளிடம் எதிர்பார்க்கப்படுவது, அவர்களிடம் சிறிது இருக்கின்றது, மனிதர்கள்தான் கூடுதலாக. நாணயம் அது செல்லவில்லை, சரியான பதமாக அமையவில்லை மகனே செல்வகுமார். மீண்டும் நீங்கள் இன்னொரு தடவை முயற்சியுங்கள். அங்கே இப்பொழுது நீங்கள் முயற்சி கூறலாம், நீங்கள் இப்பொழுதும் கூறலாம்.
1: எல்லா ஜீவராசிக்கும் இருக்காங்கப்பா.
0: அதான் இப்ப கூறணும், மனிதரிடம் தான் அதிகமாக இருக்கின்றது, மிருகங்கள் பறவைகளிடம் சிறுங்கி இருக்கின்றது.
1: சரிங்கப்பா.
0: அப்ப நாணயம் அதுக்கு ஒத்து வரவில்லை, பொருத்தப்படவில்லை, வேற ஒரு குணம் அது. யோசனை பண்ணிட்டு பாருங்கள். கட்டிக்காரன், உங்களுடைய அனுபவம் ஏதாவது பகிர முடியும் என்றால் அனுபவம், அனுபவத்தை கூறலாம் நீங்கள். அப்படி எதுவும் இருக்கிறதா? சென்று விட்டார். எங்கே அடுத்தது? முகமது அலி அவர்கள். எங்கே முகமது அலி அவர்கள் வந்தார், காணவில்லை அவரை. ஐயா முகமது அலி உங்களை காணவில்லை, வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள்? அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வரவில்லையே காற்றலைக்கு. தென்படவில்லை, நீங்கள் அழைத்து விட்டு எழுதுகிறீர்களா தெரியவில்லை. வரவணும் காற்றலைக்கு, நேரே வரவணும். நீங்கள் செய்தி பகுதியிலே பதிவு செய்வது இங்கே காற்றலைக்கு வராது. செய்தியிலே பதியால் காற்றலைக்கு நேரடியாக வரவேணும். வரவேண்டும், வரவேண்டும். அடுத்தவர்களுடைய கணக்கெழுதி இருக்கின்றார். ஓ, மணிகண்டன் அவர்கள் செய்தி எழுதுகிறாரே தவிர ஒரு காற்றலைக்கு. இது வந்து நிகழ்ச்சி, நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் பதிலே பதில்கள் அல்லது உங்களுடைய தத்துவங்களை எழுதுவது அவ்வளவு வரவேற்கக்கூடியதல்ல. நேரலையில் வந்து கூறலாம், தயவு செய்து நேரலையில் வந்து கூறுங்கள். அன்பு உறவுகளுக்குள்ளே தகவல்களை நீங்கள் ஒளி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் எழுத்து மூலம் தருவதை விட நேரலைக்கு வரதான் சிறந்த பண்பு என்பதை குறிக்கொள்ளுகின்றது அந்த உறவுகள். உங்களுக்கு கருத்துக்கள் நில கருத்துக்களை தருகிறீர்கள், ஆனால் அதை நேரலையில் வந்து தர வேண்டும். அதற்காகத்தானே காட்டலை நானும் இத்தனை பேர்களை விட்டு விட்டு ஓடி வருகின்றேன். உங்களுக்கு காலையிலே நேயர் நேரம், அதன் பின்பு சிறுவர் பூங்கா, சிறுவர் பூங்காவுக்கும் கதம்பத்துக்கும் இடையிலே நான் இன்னொரு நிகழ்ச்சி தயாரிக்க வேண்டியிருந்தது. ஓடி சென்று பதிவகத்திலே இருந்து தயாரித்து விட்டுத்தான் இங்கே ஓடி வருகின்றேன். அந்தந்த இடத்திலே அதை செய்ய வேண்டும். அன்பு உறவுகளை, இது ஒவ்வொரு அனுபவங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். சதீஷ்குமார் வணக்கம். வணக்கம் சதீஷ்குமார்.
2: வணக்கம் சத்தா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
2: உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் தாத்தா, எல்லோரும் நல்லா இருக்கும்.
0: நல்லது, நலமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வந்து விட்டீர்கள். மாலை நேரத்திலே அவசரமாக நாங்கள் பயணித்தோம் சிறுவர் பூங்காவுக்காக ஒரு மணி நேர நிகழ்விலே. இப்பொழுது நீங்கள் ஆறுதலாக உங்கள் அனுபவங்கள், அனுபவி ராஜா அனுபவி என்று ஒரு பாடல் கேட்டோம். இறைவன் எங்களை அனுபவி ராஜா அனுபவி என்றால் இந்த மண்ணுக்கு அனுப்பி இருக்கின்றார். நாங்கள் இந்த மண்ணில் எப்படி இருக்கின்றோம், எப்படி அனுபவிக்கின்றோம். உங்கள் அனுபவத்தில் ஏதாவது மறக்க முடியாதது அல்லது எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எதுவும் உண்டா? கூறுங்கள்.
2: என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேன் தாத்தா.
0: கூறுங்கள்.
2: எவ்வளவோ வாழ்க்கையில அனுபவத்தை நான் சந்திச்சிருக்கேன், ஆனா வந்து இப்ப ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் பட்டது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் விஷயமா கடலுக்கு போயிருந்தேன். அது நம்ம ஊர்ல இல்லாம பக்கத்துல ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருந்தேன். அங்க அப்பப்போ அந்த படகுக்கு போயிட்டு இருக்கும் போது நடுக்கடல்ல நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு 9 மணிய போல படகு, பழைய படகு, 20-25 வருஷத்து படகுங்கிறதுனால சின்ன ஒரு ஓட்டை விழுந்துட்டது. ஓட்டை விழுந்துட்டது, தண்ணி படகு ஃபுல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. நாங்களும் இந்த மோட்டார் வச்சு நாங்க தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும்
0: தண்ணி உள்ளே
2: நிறைய வந்துகிட்டு இருக்கு. 5 பேர் தொழிலுக்கு நாங்க அந்த படகுல போயிருக்கிறோம். அன்னைக்கு 9 மணிக்கு தண்ணி ஏற ஆரம்பித்தது. விடியற் காலையில 5 மணி வரைக்கும் நாங்களும் பக்கெட்டு வாளிகளாக பல பாத்திரங்கள்ல தண்ணி முண்டு முண்டு கீழே இறைச்சி வீத்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். தண்ணி குறையவே மாட்டேங்குது தாத்தா.
0: அந்த இடம் வந்து கரையில் இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும்.
2: நெடுந்தீவு, அதாவது இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவுல தாத்தா.
0: நெடுந்தீவு பகுதியில் சென்றுபட்டீர்களா? எனக்கு தெரியும் அந்த இடம்.
2: அந்த படகு காற்றில் அந்த நாங்க இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. தண்ணி ஃபுல்லா இன்ஜின் எல்லாம் முழுகிடுது. இன்ஜின் தன்னால ஆஃப் ஆயிடுது. அப்பொழுது கோடை காத்து, மேற்கிருந்து வீசக்கூடிய காத்துங்கிறதுனால அந்த படகு அலைந்து அலைந்து நெடுந்தீவு பக்கம் போய் சென்று விட்டு.
0: நெடுந்தீவு சரியா தொலைவு தானே உங்களுக்கு? அது ஆழமான சமுத்திரம். இந்த சமுத்திரத்தின் பாக்கி நடுவில் இருக்கின்றது.
2: அப்பொழுது ஒரு 10 மணி நேரம் நாங்க போராடியும் அந்த தண்ணி எங்களால் அந்த ஓட்டை எங்க ஏற்பட்டதுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. நாங்க நினைத்து விட்டோம், ஆமா, ஆகா இன்னைக்கு நம்ம 5 பேருடைய உயிர் போக போகிறது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தாத்தா. அதுல அந்த படகையோட, அந்த படகோட உரிமையாளர் வயசானவர், 75 வயசு இருக்கும் அவருக்கு, அவரும் வந்திருக்கிறார். அப்பொழுது நாங்க எத்தனையோ பேருக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாக்கி டாக்கி அப்படிம்பாங்க, அது மூலமா நாங்க தகவல் கொடுத்தோம். யாரும் கிட்ட வரல.
0: வர முடியாது அந்த இடத்துல உதவிக்கு வருவதும் கடல் பெரிய பெரிய அலையெழும் அடிக்கின்ற ஆழமான கடல். அந்த கடல் நெடுந்தீவு கடல்,
2: காற்றும் கொஞ்சம் கடினமான காற்றும் தாத்தா. அந்த நேரத்துல அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, 1093. இந்த நம்பருக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா ஆபத்து நேரத்துல கடற்படை அந்த வீரர்கள் வருவாங்க, காவலாளிகள் வருவாங்க, கவனம் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடிச்சு நாங்க சொல்றோம், இந்த மாதிரி சார் நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு நேரம் இருக்கோம், கொஞ்சம் வாங்க, படகு உள்ள போகுது சார் அப்படின்னா, நீங்க அந்த ஊரு ராமேஸ்வரத்துக்கு நீங்க தகவல் கொடுங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு அவங்க
0: இலக்கத்துக்கு உரியவர்கள் வீரத்தை சேர்ந்த, இலங்கையை சேர்ந்தவர்களா இந்தியாவை சேர்ந்தவர்களா?
2: இந்தியாவை சேர்ந்தவர்கள்
0: அந்த அதிகாரம். அப்ப அது வேறு ஒரு கூறுங்கள்.
2: அப்பொழுது நாங்க வந்து தண்ணி வந்து போட்டு படகு முழுவதும் தண்ணி ஏறி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே அமுங்க போகுது. விடியற் காலையில ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பித்த அந்த அந்த தண்ணி விடியற் காலை வந்து 5 மணி வரைக்கும் எங்களால சம நாங்களும் தண்ணி இறைச்சி இறைச்சி ஊத்திக்கிட்டு இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாங்க கரிய எங்க ராமேஸ்வரத்துல வந்து தகவல் கொடுத்தோம் போன் மூலியமா. அப்ப வந்து ஒருத்தர் இடாரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி படகு இந்த இடத்துல தண்ணி விட்டு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரல, நீ கரையிருந்து சீக்கிரம் புறப்பட்டு யாரையாவது அழைச்சிக்கிட்டு ரெண்டு படகுகளை அழைச்சிக்கிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தகவல் கொடுத்தோம். அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க பழகு. ஆனா அந்த நேரம் பார்த்து விடியர்கள் 5 மணிக்கு படகு உள்ள அமுங்கி விட்டது.
0: அப்ப நீங்கள்
2: நாங்கள் 5 தண்ணில் பாய்ந்து விட்டோம்.
0: படகை விட்டு நீங்கள் வெளியே குதித்து விட்டீர்கள். அப்ப அந்த பார்த்தா
2: அவர் நாங்க 5 அந்த ராத்திரி நேரத்துல சரியா 2 இருக்கும், நாங்க எல்லாம் 5 நீந்தி கொண்டு இருக்கிறோம், போ படகு உள்ள போயிடுது.
0: 2 நீந்துகிறீர்கள்.
2: மொத்தம் 4 நீந்து கொண்டே இருக்கிறோம் தாத்தா, ஒரே இடத்துல
0: அந்த இடத்துல நிக்கின்றீர்கள், கரை தெரியாம நிக்கின்றீர்கள்.
2: அந்த நேரத்துல அந்த வயசானவரால முடியவில்லை, 3 நீந்தி பார்த்தாரு முடியவில்லை, தம்பி என்ன வந்து கவுந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த தத்தளிப்புல தான் நாங்க இருக்கிறோம். அப்படி இருந்தும் அந்த வயசானவரை நாங்க 3 சேர்ந்து தோல்ல தாங்கி பிடிச்சுக்கிட்டு நீந்தி கொண்டுகிட்டே இருக்கிறோம். ஆனா தெரிஞ்சு போயிடுச்சு 5 உயிரும் இன்னைக்கு திரும்ப போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே எல்லாருக்கும் 4 நீந்தி நீந்தி களைப்பு வந்து விட்டது தாத்தா. எல்லாரும் உள்ள ஓடி முழுக போற சமயத்துல நாங்க அந்த கரையை உள்ளவங்களுக்கு போன் பண்ண பாருங்க.
0: ஆமா, அவர்கள் வந்து விட்டார்களா
2: ராத்திரி? அவர்கள் 8-9 கழித்து படகை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க.
0: அவர்கள் இந்திய கரையில உள்ளவர்களா இலங்கை கரையில உள்ளவர்களா?
2: இந்திய கரையில உள்ளவர்கள்.
0: நியாயமான தூரம் தானே ஐயா, நீங்க நெடுந்தீவுக்கு சென்று விட்டீர்கள். ராமேஸ்வரத்திலிருந்து சரியான
2: அங்கிருந்து 8 ரன்னிங் வரும் ஐயா.
0: ஆமா ஆமா, அவ்வளவு தூரம். ஆனா அவர்கள்
2: ஆமா, அதுல எங்க 5 வந்து அந்த வயதானவர் மட்டும் உள்ள ஓடிவிட்டார், அதாவது உள்ள ஓடிவிட்டார். எங்களை தேடி வந்த அந்த ஒரு படகுக்காரவங்க உடனே தண்ணீர்ல 2 தான் வந்தாங்க. உடனே தண்ணீர்ல பாய்ஞ்சு எங்க 4 ஒரு கயிறு கட்டி, இடுப்புல கயிறு கட்டி ஒவ்வொரு ஆளா படகுல ஏத்திட்டாங்க. ஆனா வயசானவரை மட்டும் ஏத்த முடியல. அவர் காணோம், அவர் எங்க போனார்னே தெரியல. கடைசியில எல்லாம் முள்ள முழுகிட்டு நீந்தி 1.5 சரி, அவர் எங்கேயோ ஒரு பக்கத்துல இருட்டுல நீந்தி கொண்டு இருக்கிறார் பழக்கு. காத்து திசையில யாரு எங்கெங்க நீந்துறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல, நடுக்கடல்ல. அப்படி இருக்கும்போது அவரையும் கண்டுபிடிச்சு படகுல ஏத்தி காசுல. ஆனா நாங்க வந்த படகு உள்ள போயிடுது,
0: அதை எடுக்க முடியாது,
2: எடுக்க முடியாது. அப்புறம் எங்க 5 ஏற்றி கொண்டு கரைய வந்து எங்களை வந்து போட்டாங்க. நாங்க எல்லாரையும் எங்க 5 கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவி பத்திரிகை அப்படின்னு கொஞ்சம் வந்து இதெல்லாம் எடுத்தாங்க. ஆமா, அது அந்த ஒரு அனுபவம் தாத்தா இன்னைக்கு நடந்து இப்போ 3 ஆகி போச்சு, இன்னைய வரைக்கும் என்னால மறக்க முடியும். ஆமா, ஏன்னா இது வந்து எனக்கு இப்போ ஒரு மறுபிறப்பு மாதிரி தாத்தா.
0: நிச்சயமாக மறுபு. அதோட அந்த தாத்தா தப்பி விட்டாரா?
2: அவருதான், அது பெரிய விஷயம். அது நாங்க போய் எல்லாம் தேடி அந்த படகுல வந்து அந்த 2 முக்கியமா முழுகி 1.5 தேடி பார்த்து அவர்களை இழுத்து வந்தாங்க.
0: அவரும் என்னென்றால் அனுபவம், அவருடைய அனுபவம் ஒரே இடத்தில்
2: அவருக்கு தாத்தா. அவரே சின்ன வயதுல இருந்து கடல் தொழில் புரிந்தவர் இல்லைங்களா? அதனால அவர் கொஞ்சம் தாக்கு ஏதோ ஒரு திசைக்கு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவரு தாக்கு பிடிச்சிட்டு நீந்து கொண்டே இருந்திருக்கிறார்.
0: அடேங்கப்பா, வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவத்தை சதீஷ் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த மரபுறவு எடுத்து வந்தது என்றது உண்மைதான். வந்து இந்த இடத்துல எங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கீர்கள். இதெல்லாம் அனுபவங்கள். அந்த அனுபவத்தை அந்த இருவரையும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. படகெடுத்து ஓடி வந்தார இல்லையா, இவ்வளவு தூரத்தில்
2: எங்க 5 அவரு எங்களை படத்த ஒரு மறு உயிர் கொடுத்த கடவுள் அவங்க இருவருமே.
0: நிச்சயமாக நிச்சயமாக தருங்கள். ஏனென்றால் நீங்கள் வளமையான இடத்திலே தொழில் செய்கின்ற இடத்திலே ஒரு ஆபத்து வந்தா அந்த இடத்துக்கு அவர் நேரடியாக வரலாம், உங்களுக்கு உதவி தருபவர்கள். நீங்கள் எங்கெல்லாம் சென்று கரை அடித்து அவங்க இலங்கையிலே உள்ள நெடுந்தீவு என்ற இடத்துக்கு கிட்ட சென்று விட்டீர்கள். 8-10 செல்லக்கூடிய அளவுக்கு வழக்கமா அந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். காற்றினுடைய விவரம் உங்களை அங்கே கொண்டு சென்றிருக்கின்றது. அதை திருப்பி மற்ற பக்கமாக உங்களோட ஊர் பக்கம் போயிருக்கலாம், அதுவும் அல்ல. இதெல்லாம் விதி பாருங்கள், இதை விதி என்று உங்களுக்கு அப்படி ஒரு விதி இருந்திருக்கு. விதியிலே தண்ணீரிலே இப்படியான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. தண்ணீர் என்றால் என்ன, கடல் என்றால் என்ன, கடல் தொழில் என்றால் என்ன என்று மற்றவர்கள் உணரக்கூடிய வகையில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது என்று நான் இறைவனை மன்றாடிக் கொள்கின்றேன். இதைத்தான் எங்களால். ஆனால் நீங்கள் வீரர்கள், வாழ வேண்டியவர்கள். அதைத்தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அனுபவி ராஜா அனுபவி. கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டும், நன்மையும் அனுபவிக்க வேண்டும், தீமையிலும் நன்மை உண்டு. உங்களை அந்த ஐவருக்குள்ளேயும் சிறந்தவர் என்றால் அந்த 75 வயது தாத்தா அவருக்கு அனுபவம் என்றால் ஒரே இடத்தில் நின்று நீங்கள் தத்தளித்துக் கொண்டு நிற்பதை விட சற்று திசை மாறி கையை காலை உதைந்து நீந்திக் கொண்டு சுழி ஓடிக்கொண்டு வருவதனால் சில இழைப்பாறுதல் கிடைக்கும். அது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. சரியா, உங்களுக்கு அந்த அனுபவம் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதவி.
2: அந்த இருவரும் எங்களுக்கு தாயும் தகப்பன் போல, மறு உயிர் கொடுத்த தாயும் தகப்பன் போல.
0: இப்பொழுதும் அவர்களை சந்திப்பீர்களா?
2: கண்டிப்பா தாத்தா, எல்லாம் ஒன்னதான் பக்கத்து. இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கணும், எல்லாருமே அங்கதான் இருக்கும்.
0: நல்லது. ஏன் உங்களுக்கு இறைவன் நீண்ட வாழ்க்கையும் நிறைந்த செல்வத்தையும் தர வேண்டும். வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு பதவியை பதிஞ்சிருக்கிறது. சரி, அந்த நான்கு எழுத்து பதம் என்னவென்று உங்களால் கூற முடியுமா? 4, 5 எழுத்து பதம்.
2: ஆமா தாத்தா, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ணன் செல்வகுமாரன் கூட சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். அது நீங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அடுத்த தடவை வரேன் தாத்தா.
0: அந்த உணர்வு உங்களுக்கு முதலிலே இருந்திருந்தால் நீங்கள் படவே எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முன்பு ஒரு தடவை பரிசீலித்து பார்த்திருக்கு, ஓடை இருக்கா வடிப்பு இருக்கான்னு பார்த்திருக்கலாம்.
2: இல்ல தாத்தா, டெய்லியும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல் நாள் கொண்டு கூட போயிட்டு. ஆமா, அதுக்கு முதல் நாள் கூட போயிட்டு வந்தோம். இல்ல, அன்னைக்கு காத்து கொஞ்சம் வேகம் புயல் மாதிரி கொஞ்சம் வீச ஆரம்பிச்சிருச்சு தாத்தா.
0: அதனால ஓட்டை விழுந்திருக்கு.
2: ஆமா, அந்த அந்த அலையில வந்து ஏறி ஏறி பொத்து பொத்துன்னு கீழே விழும் பாருங்க. அது மரபாடி. இப்ப இருக்கிறதுலாம் ஸ்டீல் பாடி கப்பல் மாதிரி கட்டிருக்காங்க. இது 30 வருஷத்து போட்டு. இது வந்து
0: அதனால லீவு ஏற்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு பலகை உடையில ஒட்டு விட்டுருக்கலாம். சரி, ஏதோ
2: அது எங்களால கண்டுபிடிக்க முடியலாம் போயிடுச்சு.
0: அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, கீழே போயிடுச்சு. 30 வருடம்
2: போயிடுச்சு.
0: அந்த அந்த படகை பொறுத்தவரையிலும் 30 வருடமாக இந்த பெரிய ஆழக்கடலே சென்று வந்த கப்பலுக்கு அப்படி ஒரு நிலை வந்ததும் அது அனுபவம் தான். அதை அனுபவித்திருக்கின்ற அந்த கஷ்டத்தை அனுபவித்து அப்படியே உறக்கத்துக்கு போய்விட்டது. நல்லது
2: தாத்தா. இதுல சொல்ல மறந்துட்டேன், இதுல அந்த ஐவர்ல நீச்சல் சரியா தெரியாத ஒரு பையன், 17 வயசு
0: பையன். அவனை
2: நாங்கள் பிடித்து வைத்ததுதான் வந்து பெரிய கஷ்டமே. ஒரு 7-8 மணி நேரம்
0: அடுத்த என்ன வந்தாலையா, நீங்க எப்படித்தான் பிடித்து வைத்தாலும் பெரிய அலை வந்து தள்ளும் போது பறித்து கொண்டு போய்விடும் அல்லவா?
2: அது நாங்க மூவரும் சேர்ந்து அந்த பையனை பிடிச்சு கொண்டு காலையும் கையும் பிடிச்சு கொண்டு தலைமுடிய பிடிச்சு அப்படி மேல தூக்கிக்கிட்டு ஒத்த நாங்க ஒரு கையில அவன் தலைமுடிய பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில நாங்க நீந்திக்கிட்டே இருக்கிறோம்.
0: ஐயோ, அனுபவம் தான்.
2: பெரிய
0: சிறப்பான
2: நினைச்சாலும் எனக்கு மனசு வருஷமா இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, உங்களுடைய முன்னைய அனுபவம், இந்த முந்தைய அனுபவம் சொன்னீங்க. நான் அந்த நீங்க வந்து எனக்கு சின்ன வயதா இருக்கும் போது நான் தாயை இழந்தவன் சொன்னீங்க. அது நான் வந்து தமிழ் சினிமால இப்ப நிறைய பாத்திருக்கேன். ஆனா உண்மையிலே நடந்திருக்குன்னு தாத்தா சொல்லிதான் எனக்கு தெரியுது.
0: இதெல்லாம் அனுபவம். அது நான் கடுத்த நான் பூர்வீக புண்ணியம் என்றுதான் அதை கூறுவேன். தாய் தந்தையர் செய்த புண்ணியமோ இல்ல நான் மற்பிறவியில் செய்த புண்ணியமோ, இப்பிறவியில் நான் அப்படி வாழ்ந்தேன், வளர்ந்தேன். ஒரு ராஜகுமாரனாக என்னை வளர்த்து விட்டார்கள். ஒரு நாட்டுக்கு நல்லவனாக, நாட்டுக்கு பொருத்தம் உள்ளவர்கள் என்னை.
2: கண்டிப்பா அந்த தாய்க்கு தான் எல்லா புண்ணியமும் அந்த தாய்க்கு போய் சேரும்.
0: நிச்சயமாக. இது இன்னும் வாழ்க்கையின் அனுபவங்கள் ஐயா. இறைவனால் வகுக்கப்பட்ட இந்த உலகத்திலே வந்த உயிரினங்கள் அத்தனைக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு. சொல்லக்கூடியதும் இருக்கு, சொல்ல முடியாததும் இருக்கின்றது.
2: ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இல்லாத மனிதர்களே இல்லை
0: என்று கூறலாம். இல்லை என்று கூறலாம்.
2: இப்ப அம்மா, இப்ப அம்மா கூட சியாமலா அம்மா சொன்னாங்க, குழந்தையிலிருந்து 1 மாத குழந்தையிலிருந்து அவனை எடுத்து வளர்ந்து அவனை என்னை விட்டு பிரியும் பொழுது எனக்கு மனசு எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டது. அது மாதிரி அந்த பையனும் என்னை விட்டு இருக்க மாட்டான்னு ரொம்ப ஒரு செய்தி சொன்னாங்க. ரொம்ப பெரிய அனுபவம். இதெல்லாம்
0: சிறப்பான அனுபவங்களை பகிர்ந்து சென்றார்கள். இங்கே அன்பு உறவுகள் அனைவரும் பெற வேண்டும். நீங்கள் இந்த பதத்தை மீண்டும் யோசித்து வர இன்னொரு பதம் தந்தேன் மகனே. அந்த பதம் வந்து 5 எழுத்துக்களை கொண்டது பேராண்டி. இந்த எழுத்துல உள்ள ஒரு இளமை பிஞ்சு பருவத்தை குறிப்பது, மரத்திலே இருக்கின்றது. இதை வந்து உதாரணத்துக்கும் வைத்திருக்கின்றார்கள். பழமொழியும் உண்டு இந்த
2: பழமொழிக்கு சொல்லக்கூடிய. ஆனால் உயிரினம் தாத்தா
0: இல்லை, அது ஒரு மரத்திலே இருக்கின்றது. அந்த ஆனால் அது ஒரு அது அந்த அதை வைத்து ஒரு பழமொழி உரை இருக்கின்றது. பழையது புதியது என்பதை கூற பழையதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த புதியதை கூறுவார்கள். சரியா, 5 எழுத்துக்களால் ஆனது.
2: சரி தாத்தா, அடுத்த
0: அளவில் நல்லது ஒரு அனுபவத்தை பார்த்து வாழ்வில் எல்லா அனுபவம் பெற வேண்டும். இந்த அனுபவத்தில் நீங்கள் ஒரு மறுபிறவி எடுத்து வந்த உங்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இனிமேல் இப்படியான ஆபத்துகள் ஏற்படாது, ஏற்படக்கூடாது என்று இறைவனிடம் கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி மகனே.
2: கண்டிப்பா
0: நன்றி பேர். அற்புதம், அற்புதமான அனுபவங்களை பதிவு. அடுத்தவர்களும் அதை ஒன்று கூடி பெற வேண்டும், வந்து உங்களுடைய பதிவுகளை தர வேண்டும். எங்கே பெற வேண்டும்? ஒவ்வொருத்தரும் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடலை கேட்போமா காற்றலையிலே? அது என்ன பாடலாக இருக்கலாம்? வர வேண்டும், வர வேண்டும், ஓடி வர வேண்டும் என்பவர்கள். சரி, இந்த பாடலை கேட்போம். தத்துவ பாடல் ஒன்று, கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே வந்த பாடல், டி எம் எஸ் ஐயாவின் குரலிலே வருகின்றது. பாதம்பழமும் திரைப்படமா இருக்கலாம் அந்த பாடல்.
3: வந்தால் வரட்டும், போரால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். வந்தால் வரட்டும், போரால் போகட்டும்.
0: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம்.
3: போகட்டும், போகட்டும், போகட்டும், போகட்டும்.

0: மீண்டும் சியாமலா வருகின்றீர்கள், வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதத்தை.
1: அப்பா ஐந்து அனுபவம்
0: இல்லையா? மரத்தில் இருக்கின்றது என்று தானே கூறுவேன்.
1: மரத்திலேயே
0: பிஞ்சு பகுதியை கூறுவது அப்படி.
1: சரி,
0: அந்த முதலாவது நான்கு பதம் அது கொண்டு வரவில்லையா?
1: அது தெரியலப்பா, அது தெரியலப்பா, யோசி யோசிப்பா. அது கேள்வி திரும்ப சொல்லுங்கப்பா.
0: எல்லோரிடம் இருக்கும் ஒரு பண்பு, மிருகங்கள் பறவைகளும் இருக்கின்றன, அவரிடம் பெரிதாக இல்லை, மனிதர்களிடம் இது சிறப்பாக உண்டு. இது இல்லாதுவிட்டால் நாங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாது. மனதில் இல்லையம்மா, ஒரு பண்பு நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற ஒரு செயலை செய்வதற்கு முன் இதை நாங்கள் செய்துதான் செய்வோம். அதுதான் சரியான பண்பும். ஒரு விடயத்தை செய்ய போறவங்க முதல் இதை செய்து பார்க்க வேண்டும், செய்துதான் நாங்கள் அந்த விடயத்திலே கால் வைக்க வேண்டும். அதுதான் சரியான பண்பு. அதை நான் இப்பொழுது சதீஷோட பேசும்பொழுதும் அதை எப்படி கூறுவது? உங்களோட அப்பாவின் பேர், அப்பாவின் பேர்ல முன்னுக்கு இருக்கின்றது. சிந்தனை, சரியான பதம் சிந்தனை. ஒரு புள்ளியை பெற்று விட்டால் சிந்தனை செய்யாமல் எதையும் நாங்கள் செய்யக்கூடாது. அதை சிந்தித்து பார்க்காமல் எதையும் செய்ய முடியாது. அடுத்தது நம்ம பறவைகள் மிருகங்களும் சிந்தனை இருக்கு. பசிக்குது, உணவு தேட போகணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்குது. அவர் அதுக்கு மேலே இல்லை. ஆனால் எங்களுக்கு பல சிந்தனைகள் வரும். ஒன்றை செய்யும் பொழுது அதை சிந்திக்க வேண்டும் என்றார். அந்த சிந்தனை என்ற பண்பு ஆறறிவு உள்ள எங்களுக்கு தான் கொடுத்தார். சிந்தனை என்பது அப்ப எந்த பேர்ல இருக்கின்ற நான் கேட்டிக்காரன்.
1: தனியாக செய்ய வேண்டியதுல்லப்பா.
0: ஆமா, அதுதான் உள்ளது.
1: அதுதானே,
0: அதுதானே, அது இருக்கிறபடியால் தானே அதை தந்தார்கள். அப்படி அந்த ஒரு விருதை கொடுத்தார்கள் 45 வருடங்களுக்கு மேல. அப்ப அடுத்த பதம் 5 கொண்ட பதம் ஒரு மரத்தினிலே இருக்கின்ற
1: மரத்தில இருக்குதாப்பா.
0: ஆமா, சிந்தித்து கொண்டு
1: வாருங்கள்.
0: ஓகே, சதீஷ் கொண்டு வாருங்கள். ஐயா கொண்டு வந்து விட்டீர்களா?
2: தாத்தா, அந்த நான்கெழுத்து பதம் சிந்தனை.
0: சரியான பதம், சரியான பதில். ஆனால் சியாமலா அதை கூறிவிட்டார் உங்களுக்கு முதல். உங்களுக்கு வாழ்த்துக்களை தருகின்றேன். சிறப்பு சிந்தனை முக்கியம். எந்த செயலை செய்யும் பொழுது சிந்தனையும் செய்துதான் நாங்கள் செய்ய வேண்டும். சரியா, சிந்தனை ஒரு முக்கியமானது. சரி, அடுத்த பதம் மரத்திலே இருப்பது. இதை வந்து ஒரு பழமொழியிலே ஒப்பிடுகிறார்கள். எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? முதியோருக்கு ஒப்பிடுவார்கள். முதியோரை பார்த்து இளையோர் பேசும் பொழுது அந்த முதியோர் இளையோரை பார்த்து கூறுவார்கள் இப்படி. சரியா, 5
2: அடுத்த நேர் வரட்டும். நான் அடுத்த அழைப்புல கரெக்டா சொல்றேன் தத்தா.
0: கொண்டு வாருங்கள். கண்டிக்காரன் அடுத்த அழைப்பு யார் தருகிறார்? செல்வகுமார், எம்ஆர் செல்வகுமார் அழைத்திருந்தார். வாருங்கள், என்ன பதிலாக இருக்கும்? கொண்டு வர வேண்டும். சியாமலா ஒரு புள்ளியையும் பெற்று சென்று விட்டார். நல்ல அனுபவத்தை பகிர்ந்தவர் இருந்து விட்டு சென்றார். அடுத்த பதிவை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? நிகழ்ச்சி முடிவில் பாடல்கள் வழங்கப்படும். ஆனால் பங்கு பெற்றுபவர்களுக்குத்தான் பாடல் கிடைக்கும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நேர நேரத்துக்கு அவசரமாக ஓடி வந்த உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள். நீங்களும் வர வேண்டும் காற்றலைக்கு. இது மொன்றல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போனால் போகட்டும் போடா என்ற பாதத்துக்கு வருகின்ற ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம், அன்பு வணக்கம. அன்பு வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம், நலம் நலமுடியாகும்.
0: அன்பு உறவுகளுக்கும் உங்கள் வணக்கம் வந்து சேர்ந்தது. நாங்களும் அன்பு உறவுகள் அனைவரும் வணக்கம் தந்து கொண்டோம். உங்களுடைய நலம் அறிந்தோம், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். என்ன சரி பதத்தை கொண்டு வாருங்கள்.
3: குருத்தோலை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். காவோலை விட குருத்தோலை சிரிப்பதாம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. மரத்தின் உச்சியிலேதான் இருக்கு. மரத்திலே ஒரு பகுதி குருத்து ஓலை. குருத்தோலை வந்து பிஞ்சு, இளமை. அது இந்த காவல் கீழே உள்ள மட்டை பழுத்து கீழே விழும் பொழுது சிரிக்குமாம். இவர் விழுந்துட்டு இவருக்கு பிடித்துக் கொண்டிருக்க தைரியம் இல்லை. சிரிக்கும் போது அது சொல்லுமாம், காவோலை விட அந்த குருத்தோலை. என்ன அந்த குருத்தோலையும் ஒரு நாளைக்கு காவோலையாக வரத்தான போகின்றது இல்லையா? குருத்தோலை என்பது சரியான பதத்தை கூறி எங்களுடைய சதீஷ்குமார் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் வெற்றியோடு. மற்றவர்கள் ஃபாரூக், ஃபாரூக் மன்னிக்க வேண்டும், ஃபாரூக் அவர்கள் என்று கண்ணுக்கு என்ன உத்தியோகப்பெண் வாய்ஸ் கூட புடிச்சு போடுவாங்களையோ. சியாமளா கொண்டு வந்தது அது வாழ்க்கையோட உயிரோடு சம்பந்தப்பட்ட அனுபவம். பாருங்கள் அனுபவங்கள் எப்படி எப்படி எல்லாம் மாறும். அது உயிரோடு ஜீவனோடு சென்றது இல்ல, ஜீவாதாரம்
3: ஜீவம். தானும் ஊருக்கு போன் செய்திருந்தப்பா, ஊர்ல என்னுடைய தெருவை சார்ந்த ஒரு நபர் பெயிண்டர் வேலை பாக்குறாரு. பைக்ல போகும்போது பின்னால வந்த கார் இடித்து விட்டு பார்க்காம சென்று விட்டாரு. ஆளு ஸ்பாட்ல இறந்துட்டார்.
0: பகல் நேரமா இருந்தால்
3: அந்த பகல் நேரம் யாரும் இல்லாத அந்த இடம் காட்டுப்பகுதி போல தெரியும்.
0: காட்டுப்பகுதி ஒண்ணு பாருங்க, இடித்தவர் எப்படி நான் தப்பினால் போதும் என்று நீ கொண்டு ஓடிவிட்டான்.
3: அவர் ஓடிவிட்டார். இவரை அவர் அக்னியை இறந்து விடுத்தார்.
0: அப்ப அவரோடு
3: அவர் ஹெல்மெட் போட்டுதான் தப்பித்திருக்கலாம்.
0: சிந்தனை செய்யாம
3: அனைவரும் ஹெல்மெட் கண்டிப்பாக
0: தலைக்கு பாதுகாப்பு. ஆனால் ஒன்று இன்னும் ஒரு பழமொழி எங்கள் இதுல இருக்கின்றது, உங்களுடைய குர்ஆனில் கூறப்பட்டிருக்கதோ தெரியவில்லை, எங்கள் இந்து மதத்தில் கூறப்படுது, தலையோடு வாடுறது தலைப்பாடு, இது விதி. ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம், புத்திசாலித்தனம் இருந்தால் வெல்லலாம். வேறு சிந்தனையோடு அந்த தொப்பியை தலைக்கவசத்தை அணிந்து சென்றிருந்தால் அதுக்காகத்தானே அரசாங்கமும் அந்த மோட்டர்சைக்கிள் கம்பெனிகளும் வலியுறுத்துகிறார்கள் ஹெல்மெட் முக்கியம் என்று. நாங்கள் அதை கவனிப்பதில்லை. அது விதி. அவருக்கு அதை கண்ணை மறைத்து விட்டெல்லாம் கூடுவார்கள். அப்படி அல்ல இதை. ஆனால் அதுல பாருங்கள், ஒரு ஜீவனை கொண்டு விட்டு இன்னொரு ஜீவன் தப்பி ஓடுகிறது, தன்னுடைய ஜீவன் தப்பினால்
3: பிடிக்கலாம். இனிமேல் பிடிக்கிறது வாய்ப்பு
0: நான் நினைக்கவில்லை பிடிக்கலாம் என்று. அதாவது வந்து தாக்கியது இருசக்கர வாகனமா நான்கு சக்கர வாகனமா சின்ன மகளுந்தா பேருந்தா யாருக்கு தெரியும். எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். வாகனத்தை இடித்து விட்டு ஓடிக்கணும், நான் மரண அவஸ்தையிலே கிடக்கின்றேன். எனக்கு வந்து நான் அழைக்கின்றேன், எனக்கு ஆம்புலன்ஸ் வண்டி அலையுங்களே, ஓ நான் அழைக்கிறேன் என்று சென்று தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடி சென்று விட்டார். ஆனால் அதே நேரம் அந்த பக்கத்தில் இருந்த அம்மா உறுதியை பார்த்துவிட்டு அவ உடனே காவல்துறைக்கு அறிவித்து காவல்துறை வந்து என்னை அவசர சிகிச்சை வாகனத்தில் கொண்டு சென்று விட்டது. அவர் யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இரவு ஒரு 4 மணி நேரத்தின் பின் காவல் அதிகாரி வந்தார். என்னுடைய வைத்தியசாலையில நான் அவசர சிகிச்சையில் இருக்கும்போது வந்து சொன்னார், நிதானமாக இரு, நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம், உனக்கு பிரஷர் ஒன்றும் வர வேண்டாம், அவரை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று அந்த செய்தியை தந்தார். அதன் பின்பு வழக்குக்கு சென்று அவரை போலீசில் வந்து நீதவான் முன்னிலையில் விட்ட போது என்னிடம் கேட்டார், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் செய்த பிழையை ஒத்துக்கொள்ள நான் சொன்னேன், ஒரு மனிதன் சாகப்போற நிலையிலே அவன் எதிரியாயிருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், இவர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை வைக்க வைத்துவிட்டு இவர் சென்றதான் எனக்கு இன்னும் வேதனையா இருக்குன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு தேவைப்படும் பணமோ எனக்கு வாகனம் அதை இன்சூரன்ஸ் செய்தாரோ. உடனே நீதிபதியை அவருக்கு மன்னிப்பு கேட்கும்படியும் எனக்கு மன்னிப்பாக ஒரு கடிதம் எழுதும்படியும் அவர் கூறி அதுவர் எனக்கு மன்னிப்பாக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதம் என்றும் இருக்கின்றது. அதை பார்க்கும்போதே நான் கிடைக்கின்றது. இதெல்லாம் அனுபவங்களை அந்த இடத்துல நான் அவருக்கு எதுவும் செய்ய நடந்து முடிந்து விட்டது. நடந்து முடிந்து விட்டது. எனக்கு வாகனத்துக்கு எந்த விதமான இல்லை, வாகனத்துக்கு காப்புறுதி இருக்கின்றது, அது உடனே அழகாக திருத்தி தருகின்றது. எனக்கும் வைத்தியம் செய்து நான் பாரதூரமான இல்லாமல் நான் தப்பிவிட்டேன். எனக்கு இறுதிய சத்திர சிகிச்சை செய்த காலம் அது கொஞ்சம் நான் அதிர்ச்சி அடையக்கூடாத காலம். எனக்கு விபத்து அதிர்ச்சி ஆகவில்லை, அவர் இப்படி சொல்லிவிட்டு சென்று ஓடினதுதான் சரியான அதிர்ச்சி. அதே நேரம் இறைவன் கருணையால் அந்த அம்மா பார்த்து கொண்டிருந்த வெள்ளக்காராக்கள் அம்மா பார்த்து கொண்டிருந்தார். அந்த அம்மா தானாகவே காவல்துறைக்கு அறிவித்து காவல்துறையும் ஆம்புலன்ஸும் வந்து என்னை எடுத்து வந்துடலாம் சென்றார்கள். அவவும் அந்த வண்டியிலே உள்ள பெயர் வண்டி ஒரு விளம்பரத்தோடு சென்ற வண்டி, வண்டியில் உள்ள விளம்பரத்தை தான் அவர் கொடுத்த இலக்கத்தை பார்க்க முடியவில்லை. விளம்பரத்தை கொடுத்தவுடன் அது போதும் தானே, காவல்துறைக்கு உடனே சென்று பிடித்து விட்டார். நோக்கம் என்னன்னா அந்த சாரதிக்கு வந்து சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அது மட்டுமில்ல, அவர் குடிபோதையில் தான் வந்திருக்கின்றார். இதெல்லாம் கையும் களவுமாக பிடித்து விட்டார். அதனால்தான் அவர் இந்த விபத்தும் அப்படி ஒரு நிலைமையா இருக்கலாம். சில பிள்ளைகள் எல்லாம் பெற்றாருக்கு தெரியாமல் வண்டி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார், லைசன்ஸ் ஒன்று இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையிலே வந்து பிழையான வழியிலே வந்து அடித்துவிட்டு வந்தால் தங்களுக்கு பெரிய விபரீதம் பெறப்போகுது என்று தங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் ஓடி இருப்பார். நிச்சயமா அவருக்கு இன்னொரு வழியிலே அதை உணரக்கூடிய வகையில் ஏதாவது நடக்கும். மேலதிகமான இரத்தங்கள் கசிவு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் என்றால் நாங்கள் அவருக்காக எங்கள் அனுதாபங்கள். உங்கள் உறவினரா
3: நண்பன் அந்த தெருவில் உள்ள நண்பர் கார்த்திக் தேவ்?
0: நான் இனிமேல் இந்தியாவுக்கு வந்தா உங்களை ஊருக்கு வரமாட்டேன் ஐயா, போக விட்டு பின்னாலே போய் விடுவார்கள். நல்ல அனுபவம் உண்டை பகிர்ந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஒன்னு செய்ய அவருக்கு அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த அனுபவம் அவர் அனுபவித்தது போதும் அதோடு இதுவும் எங்களுக்கு ஒரு பாடமாக நாங்கள் எடுத்து அனுபவமாக எடுத்துக்கொள்வோம். ஹெல்மெட் இல்லாமல் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் போகக்கூடாது. ஒருவருக்கு ஒன்று நடந்து விட்டால் வந்தது வேண்டும், அந்த ஜீவனை காப்பாற்றி நாங்கள் ஜீவகாரணியத்துடன் முயற்சி பண்ண வேண்டும். இது ரெண்டையும் நாங்கள் கற்றுக்கொள்ள. அப்படியானால் உங்களுக்கு ஒரு பதம் தருகின்றேன். அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். உலகிலே முதல் முதல் கண்டது இதைத்தான், அதாவது வந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே முதல் இதை கண்டுபிடித்தார்கள். அந்த அவர்கள் கண்டுபிடித்தது பலவாக இருந்தாலும் இதுதான் இன்று வரை உபயோகத்தில் இருக்கின்றது.
3: நெருப்புபா
0: வாழ்த்துக்கள். எப்படி ஐயா உங்களுக்கு மூளை நெருப்பா வேலை செய்யுது ஐயா உங்களுக்கு நெருப்பா வேலை செய்யறப்பா நெருப்பு
3: எல்லாம் உங்களுடைய ஆச்சரியப்பா
0: நெருப்பா வேலை வாழ்த்துக்கள். சரி
3: நன்றி.
0: அடுத்தது மூன்று எழுத்துக்களை கொண்டது. சரி சென்று வாருங்களா சென்று வாருங்கள். விட்டால் நீங்கள் தொடர்ந்தில்லை. இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் தந்தேன் தானே. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் ஓடி வர வேண்டும். ஒரு பதத்தை தருகின்றேன், மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். இது சகல ஜீவராசிகளிலும் உண்டு இந்த குணம். இதை நிறுத்தலாம் நிறுத்தவும் முடியாது. ஒரு சில வேளைகளில் நிறுத்தலாம், ஒரு சில வேளைகளில் நிறுத்தவே முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இதை கொண்டு ஓடி வாருங்கள், விரைவாக வர வேண்டும். ஒரு நபர் போய்விட்டால் உடனே அடுத்தவருங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஞானசேகரன் அழைத்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள் ஐயா. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைப்பில் வந்து தொடர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்கே சதீஷ் வர வர இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டுபிடி பொது அறிவுல இருக்கின்றோம். இன்னும் 15 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து பாடலுக்கு செல்ல எண்ணுகின்றேன். பாடல் கேட்க விரும்புபவர்கள் விரைவாக வந்து இணைந்து பாடலையும் இன்னும் கேட்கலாம். பங்கு பெற்றாதவர்களுக்கு பாடல்கள் கிடையாது. ஓடி வாருங்கள். யார் வருவார் அடுத்தது? மூன்று எழுத்துக்களை கொண்ட பதவி இப்பொழுது இருக்கின்றது. வடலூர் ஆனந்தன், வணக்கம். வடலூர் ஆனந்தன் அவர்களே.
4: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கு. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: இங்கே அனைவரும் நலமையா.
0: இங்கே மாலை நேரத்து நிகழ்வுக்கு நீங்கள் எத்தனை தடவை அழைத்தீர்கள்? 50 தடவை?
4: ஒரு 10 முறை அழைச்சிருப்பேங்க ஐயா.
0: உங்களுக்கு தெரியாதா, இன்று வெள்ளிக்கிழமை தானே ஆனந்தன். வெள்ளிக்கிழமைகளிலே குறைந்த நேரத்திலேதான் நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஏனென்றால் சிறுவர் பூங்காவுக்கு நான் இடம் கொடுக்காது. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அண்மையிலே இணைந்தவர் என்றபடியால் தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை தோறும் நேயர் நேரம் 1 மணி நேரம் தான் கிடைக்கும். ஒரு 9-10 பேருக்கு பாட்டு. அதற்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் அதிர்ஷ்டசாலி.
4: எப்பவும் போல இருந்துட்டேன். எப்பவும் நான் கொஞ்சம் கடைசியாதான் பாடல்
0: கேட்டேன். அப்படித்தான்
4: வழக்கமான நேரம் வரட்டும் கேட்டுட்டு ஒரு 15 பாடலுக்கு தான் நான் வருவேன். அதுல கொஞ்சம்
0: இன்னைக்கு அண்மையிலே வந்தபடியால் உங்களுக்கு புரியாமல் இருக்கா. நான் வழக்கமா வருபவர்களும் அந்த பிள்ளையை இன்று விட்டு இருக்கின்றார்கள், அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன நிகழ்ச்சி என்பதை கிரகிக்க வேண்டும். வரும்பொழுது என்ன நிகழ்ச்சி என்று கேட்டால் சுகமாக இருக்கும். ஆனா கொஞ்சம் மனவர்த்தமாக இருந்தால்தான் கூர்ணன் அழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். முடிகிற நேரத்திலும் அழைக்கின்றார்கள். தெரியாதவர்களாகத்தான் இருக்கும். நல்லது. என்ன பதத்தோடு வந்தீர்கள் ஐயா என்று மூன்று எழுத்திலே ஒரு பதம் கொடுத்தேன். இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. வெளியும் தெரியும், தெரியாமலும் இருக்கும். நிறுத்தவும் முடியும், நிறுத்தவும் முடியாமலும் இருக்கும் இந்த குணம். நிறுத்த முடியுமா? முடியாது. இது முடியும், நிறுத்த முடியும், நிறுத்த முடியாது, நிறுத்தவும் முடியும், நிறுத்தவும் முடியாது. உங்களுக்கு என்ன அனுபவம் உங்களிடம் நீங்கள் பகிர இருக்கின்றீர்கள்?
4: அனுபவங்கள் கடந்து ஓடி போச்சீங்களா? அனுபவங்கள் தான் வாழ்க்கையாவே இருக்குது. மிச்சம் என்ன இருக்குன்னா அனுபவங்கள் மட்டும்தான் மிச்சமா இருக்கு கடைசி காலகட்டங்கள்ல.
0: அனுபவங்கள்ல நிறைய அனுபவங்கள் உண்டு உங்களிடம்.
4: நிறைய அனுபவங்கள் உண்டு. முக்கியமா இந்த 3:24 இந்த வாழ்க்கையில இந்த 24 மணி நேரம் இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து இந்த 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. அதாவது உழைப்பு நம்ம வந்து ஒரு அந்த 8 மணி நேரத்தோட இருந்துட்டு மத்தபடி எல்லாவற்றிலையும் நம்ம நேரங்கள் நம்ம செலவழிக்கணும்.
0: உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அனுபவத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள்? அது நல்லா இருக்கு, நன்மையாக இருக்கின்றதா?
4: அதான் அப்படிதான் இருக்கணும். அப்ப அதாவது நேரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, நேரத்தை வகுத்துக்கணுங்கிறது என்னுடைய அனுபவங்கள்.
0: அதை நீங்க நேர் நேரத்திலே அந்த நேரத்தை கணக்கிட்டிருக்க வேண்டும். விட்டு விட்டிருக்காங்க
4: இன்று. அது ஒரு புது அனுபவம். அது இன்று ஒரு
0: புது வாழ்த்துக்களான
4: நல்ல நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களை. அந்த பதத்தை கண்டுபிடித்து பாருங்கள். இன்னொருவர் வந்து விட்டார். அவர் வணக்கம் சதீஷ். என்ன பதம் ஐயா?
5: பார்த்தா அந்த மூன்று எழுத்து பதம் கோபம்.
0: கோபம் கோபமும் போதும். ஆனா என்னிடம் இருக்கிறது அது அல்ல. இந்த குணம் சிறு பிள்ளைகளிலே கூடுதலாக இருக்கும், அடுத்து பெண்களிலும் கூடுதலாக இருக்கும் இந்த குணம்.
5: பெண்களிடம்
0: இந்த குணத்திலே பல விடயங்களை சாதித்து விடுவார்கள். மூன்று எழுத்தை கொண்டது. உங்களுக்கு 2-3 வினாடிகள் கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் நல்லா சிந்தியுங்கள்.
5: பெண்களிடம்
0: கோபம் என்று ஒன்றை கூறினீர்கள், அது செல்லாது. அப்ப இன்னொரு பதத்தை கண்டுபிடிக்கிறது தானே மூன்று எழுத்தோட. முடியவில்லை, மீண்டும் மாறுங்கள். சந்தர்ப்பம் நன்றி. அடுத்து வருகின்றார் ஒருவர், அவர் ஃபாரூக் தான் வருகின்றார். மீண்டும் கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
6: அழுகைப்பா.
0: சிறப்பு. எப்படி நெருப்பா யோசிக்கிறாங்களா இவங்களை? இவங்கள நெருப்பா யோசிக்கிறாங்க. அழுகை என்பது சரியான பதம் சதீஷ்குமார். குழந்தைகளிடம் நிறைய உண்டு, பெண்களிடம் இது நிறைய உண்டுதானால் பல விடயங்களை சாதிப்பார்கள். அது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சக்தி. அது இந்த அழுகை என்பது எங்களோடு சேர்ந்த குணங்களில் ஒரு குணம். இதை நிறுத்த முடியும், நிறுத்தவும் முடியாது. அதிலே நிறுத்த முடியாத அழுகை யாரிடம் இருக்கின்றது? குழந்தைகள். உலகத்தில் நிறுத்த முடியாத, நிப்பாட்ட முடியாத ஒன்று குழந்தையின் அழுகை. பெரிய அணை, இந்த கரிகாலன் கூட பெரிய அணை போட்டு அந்த பெரிய அணை கட்டி அந்த ஆறை நீ மறைத்திருக்கின்றார். ஆனால் குழந்தையின் அழுகை நிறுத்த முடியாது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே மகளே ரேவதி வந்து விட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி. நலமா இருக்கின்றீர்களா மகளே? குரலை கேட்க மகிழ்வாக
7: இருக்கிறேன்.
0: உற்சாகமா இருக்கின்றீர்களா?
7: அழுகை.
0: அழுகை என்பது சரியான பதில். பாராட்டு கிடைக்கின்றது. ஃபாரூக் வந்து அழுது காட்டி விட்டு போய்விட்டார். எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
7: அப்பா கூறுங்க.
0: நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
7: நலமாக இருக்கிறேன் அப்பா, நலமாக இருக்கிறேன்.
0: அப்படி ஏதாவது ஏதாவது முன்னேற்றம் காணப்படுகின்றதா உங்கள் சிகிச்சைகளில்?
7: கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம்.
0: கொஞ்சம் முன்னேற்றம். நல்லா தூக்கம் வருகிறதா?
7: அதை செய்கிறேன், அந்த மருந்தை செய்கிறேன்.
0: நான் கூறுகிறேன், நான் செய்வது உண்டு. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். தூக்கம் நன்றாக வருகிறது. நல்லதமா
7: வருகிறது.
0: சரி, அப்ப மீண்டும் பாருங்கள்.
7: அப்பா என்று தவறா சரியா? அழுகை.
0: அழுகை சரியான பதில். ஆனால் ஃபாரூக் முதலில் சொல்லிவிட்டார்.
7: சரி சரி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
7: வேற ஏதாவது இருக்கப்பா?
0: வேற ஏதாவது வரும். இப்பொழுது வரும் கூறுவேன். சரியா?
7: வரணுமா?
0: அந்த பதம், அந்த பதம் வந்து 2 எழுத்துக்களால் ஆனது, ஒரு சாதுவானது. இது ஒரு மிருகத்தின் பெயர். இரண்டு எழுத்துக்களை கொண்டது ஒரு
1: சாதுவான
0: பசு என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. அது மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது மிகவும் பாதுகாப்பானது. அரசர் காலத்திலிருந்து இத்தனை வரைக்கும் அது பாதுகாப்பாக இருப்பதை எப்படி கூறுவார்கள்? மூன்று எழுத்துக்களால் ஆனது. அரண் அல்ல. இது ஒரு இடம். இது ஒரு இடம்.

0: நலமா இருக்கிறோங்கய்யா. நான் அடன்னு சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள அழுகையிட்டாங்க. நான் அடம் பிடிச்சு எல்லா காரியம் சாதிப்பாங்க.
1: அடம் பிடிக்கும் போது அழுது கொண்டும் அடம் பிடிப்பார்கள் தானே.
0: சில பேர் அமுக்கமா அடம் பிடிப்பாங்கய்யா. என் நண்பர் பையன் இருக்கிறான், அமுக்கமா அடம் பிடிப்பான், அழமாட்டான். அதான் சொன்ன வந்தேன்.
1: அழுகை என்ற
0: குழந்தைங்க
1: அதன் பின்பு இரண்டு பதங்கள் சென்று விட்டது. கோட்டை என்ற பதில் போய்விட்டது, பசு என்ற பதிலும் போய்விட்டது. ரேவதி அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் தர இருக்கின்றேன். ஒரு மிருகத்தையும் ஒரு ஆணையும் சேர்த்து உள்ள பெயர், ஒரு மிருகத்தையும் ஒரு ஆணையும் சேர்த்து வரும் பெயர், இரண்டு பொருள் அதில் இருக்கின்றது. ஒரு மிருகமும் ஒரு ஆணும் இப்படி பெயர் வைப்பார்கள், அழைப்பார்கள்.
0: நரசிம்மம்.
1: நான் எத்தனை எழுத்து என்று சொல்லவில்லை இன்னும் ராஜ்குமார்.
0: நான்கு
1: எழுத்துக்களை கொண்டது அந்த பதம். இறைவனுக்கும் இப்படி ஒரு பெயர் உண்டு, நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள்.
0: பசுபதி.
1: கெட்டிக்காரன் ஸ்பொட்டிலே கொண்டு விட்டான். பசுபதி என்பது
0: சரியான
1: ராஜ்குமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. யோசிச்சு உடனே குடித்து விட்டீர்கள்.
0: இல்ல நான் எது நினைச்சோன்னா, நான் நரசிம்மன் நினைச்சிட்டேன். மனிதனும் மிருகம் எனக்கு டக்குன்னு விரைவா யோசனை.
1: நரசிம்மம் வந்து நீங்கள் அப்படி பசுபதி.
0: நீங்க எழுத்தை நான் வந்து கணக்கிடல, மூளை வந்து விரைவா பதில் சொல்லிடுச்சு.
1: பசுபதி என்ன பதில்? சரி, அடுத்த பதத்தை இவர்களை தருகின்றேன், மற்றவர்களுக்கும் கேட்கட்டும். இது வந்து மங்கள காரியங்களுக்கும் அமங்கலமான காரியங்களுக்கும் உபயோகப்படுகின்றது. ஆனா மங்களத்துக்கு ஒரு வடிவமாக இருக்கும், அமங்கலத்துக்கும் வேறு வடிவமாக இருக்கும். இது இந்த பொருள் நான்கு எழுத்துக்களை கொண்டது. சரியா? இந்த மங்கள காரியத்துக்கு
0: வெற்றிலை.
1: வெற்றிலை இல்ல, அது வேறு வடிவமா வராது. இரண்டு சம்பவத்துக்கும் மாற்றமான வடிவத்திலே அது தோன்றும். நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் செய்வோம். அப்படி சிந்தித்துக் கொண்டு
0: சிந்திச்சு வரங்க. நன்றி, நன்றிங்க.
1: கூற முடிந்தால் கூறுங்கள், கூற முடிந்தால் கூறுங்கள், அல்லது சிந்திச்சு வாருங்கள்.
0: ஓ சரிங்க, சிந்திச்சு வரங்க.
1: அடுத்து ராஜ்குமார் சென்று விட்டார். அடுத்தவர் யார் வரப்போகின்றார்? ராஃபிக் அழைத்திருந்தது போல் தெரிகின்றது. இங்க ஞான துயரத்தை காணவில்லை. இதுவரை நேரமும் வந்து அழைத்து விட்டு சென்று விட்டார். இது யார்? எங்கே ஓடி வர வேண்டும்? இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும், கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் இந்த பதத்தை. இது நான்கு எழுத்துக்களை கொண்டது. மங்கள அமங்கல விடயங்களிலே பயன்படுத்தப்படுவது. ஆனால் இரண்டு விடயங்களில் இது பயன்படுத்தப்படும் போது வடிவம் மாறி இருக்கும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? போனால் போகட்டும், போடா என்ற பாடல் பாதியிலே நிற்கின்றது.

0: வணக்கம் வணக்கம் மகனே ராகு, பாருங்கள்.
1: பகல் வணக்கம், இரவு வணக்கம், நல்லா இல்லையா?
0: நலமாக இருக்கின்றோம், இரண்டு வணக்கத்தையும் தருகின்றோம். நீங்கள் என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? சரியான பதம் கொண்டு வாருங்கள். எதுக்கு?
1: தேங்காய்
0: நான்கு எழுத்துக்களை கொண்டது நல்லது. மங்களகாரத்திலே உபயோகிக்கின்றோம், அமங்கலத்திலும் உபயோகிக்கின்றோம் தான். ஆனால் வடிவம் மாறி இருக்கு. தேங்காய் வடிவம் மாறி இருக்கு. அதெல்லாம் அந்த பதில் செல்ல, அது செல்ல. ஓகே, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு யாரும் ஃபாரூக், நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும். மஞ்சுளா, நீங்கள் பலமுறை அழைத்திருக்கின்ற அழைப்பு என்னிடம் வரவில்லை. இங்கே அழைப்பு வரக்கூடிய மாதிரி ஓடி வாருங்கள்.

0: பாடலை கேட்டுக்கொண்டு அழைப்புக்கு வாருங்கள். இது முன்பே தமிழ் வானொலி தரும் பாடல். அங்கே பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக்.
1: அப்பா மலர் மாலை.
0: மலர் மாலை ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்களை.
1: மலர்கள்
0: மலர்கள் என்னென்ன வடிவம் மாறி வரும் ஐயா? இரண்டு சம்பவத்திலும் எப்படி மாறும்?
1: உதிரி அமங்கலத்துக்கு உதிரியா போடுவாங்க.
0: அமங்கலத்துக்கு முழு பூவும் வைக்கிறார்கள் தானே. பூச்செண்டுகள் வைப்பார்கள், மனச்செண்டுகள் வைப்பார்கள், அந்த கையிலே கொடுப்பார்கள். சோகமான சம்பவங்களுக்கு கூட அது பொருந்தவில்லை மகனே. ஆனால் இந்த மலர் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு இன்னொரு பூ மரத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வருவோம். இது வந்து நாங்கள் செய்வோம். இதை நாங்கள் தான் செய்வோம். அப்படி பழுதுபடுத்திருப்பீர்கள். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்த உறவு வர வேண்டும்.

0: வணக்கம் ராபி, கொண்டு பாருங்கள். என்ன பதம்?
1: மணமாலையா? மணமாலை,
0: மணமாலை ஐயா. நாங்கள் நல்ல சந்தோஷமாகத்தானே அது உபயோகிக்கிறது. அது வந்து அமங்கலமாக மங்களம் இல்லாத இடத்துல பாவிக்க மாட்டோம். வடிவங்கள் மன மாலை என்றால் மாலையாகத்தானே வரும் ஐயா, அதுல வடிவம் மாறாது தானே மாறி.
1: பூவில செய்வாங்களா மணமாலை செய்வாங்களா?
0: ஆமா, பூவில செய்தார்கள். ஆனா இது வந்து நாங்கெல்லாம் செய்வது நம்ம ரெண்டு சம்பவத்துக்கும் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கும். கொண்டு
1: வாருங்க
0: எங்க மகளே. மஞ்சுளா வந்து விட்டார், வாருங்கள் மகளே. மஞ்சுளா
2: வணக்கம். நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்ற மகளே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? கட்டிக்காரி, கட்டிக்காரி நலமாக இருக்க வேண்டும். பதம் கண்டுபிடித்தீர்களா? நாலு எழுத்தை கொண்ட பதம்.
2: மணமேடை பாடை அலங்காரம்.
0: மணமேடை, மணமேடை என்பது நான்கு எழுத்து சொல்லு, நல்ல பதம். அது ரெண்டு மணமேடை வேற, பிணமேடை வேற. மனம் இது நாங்கள் செய்வது, இது ஒரு என்னிடம் இருக்கிற பதம் அது அல்ல. அதுவும் அல்ல,
2: அழுகை.
0: அது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இது கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். ஒரு சிறப்பான விடயம் எங்கேயும் பார்க்கலாம். நாங்கள் நல்ல விடயங்களில் செல்லும் பொழுதும் கூட அமங்கலமானதுக்கும் இதை பார்க்கலாம். நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்து வைப்போம் அங்கே. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? ஃபாரூக் தான் அழைத்திருக்கின்றார். எங்கே கற்பூரம் மூடி வரலாம், வந்து விட்டார். சொல்லுங்கள், வாருங்கள்.
3: புத்தாடைப்பா,
0: புத்தாடை வந்து ஆமா, நம்ம மங்களமான காரியத்துக்கு புத்தாடை அணிவோம். அமங்கலத்துக்கும் புத்தாடை ஒத்து விடுவோம். அதை புத்தாடை என்று கூறுவதில்லை. மணமகளுக்கு பாவிக்கின்ற புதிய ஆடைகளையும் புத்தாடை என்று கூறுவதில்லை. பட்டு வேட்டி கூரை என்று கூறிக்கொள்ளும். அதிலே வந்து புடவையோடு சம்பந்தப்பட்டால் அப்படித்தான் வரும். அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. ஆனால் புடவை வடிவத்தில் நிறத்திலே மாறி இருக்கும், வடிவத்திலே மாறாது தானே. துணியாலே செய்யப்பட்டது தானே அது. இது அமைப்பு, அமைப்பிலேயே மாறி இருக்கும், அமைப்பிலேயே வித்தியாசம் காணப்படும். அதான் இருக்கு சரியான சரியான தகவல் உங்களுக்கு. ஓடி பாருங்கள், மீண்டும் ஓடி
3: பாருங்க.
0: போனால் போகட்டும் போடா, பாடல் தொடங்குகிறது.

0: ஆனந்தன் கொண்டு வருகின்றார். வணக்கம் ஆனந்தன், நீங்கள் சொல்வீர்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள்.
1: மரியாதை,
0: மரியாதை வடிவத்திலே மாற்றம் இருக்குமா ஐயா? திருமணம் நல்ல மங்களமான காரியத்திலே மரியாதை போற மாதிரி, மங்களத்திலே போற மாதிரி மரியாதை, அது எங்களால் செய்யப்படுகிறது, நல்லது. ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கு. இது ஒரு பொருள், இது ஒரு பொருள்.
1: சரி, யோசிக்கிறீங்க,
0: சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா. கட்டிக்காரன், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள்.

0: அற்புதமான ஒரு பதம். இந்த பதத்தை இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு விழாவுக்கு செல்கின்றீர்கள், அது மன விழாவாக இருக்கலாம், மரண விழாவாக இருக்கலாம். வெளியே போகும் பொழுது அந்த இந்த பொருளை கண்டவுடன் நீங்கள் தீர்மானிப்பீர்கள், இது மன விழாவா இல்லை பண விழாவா என்று. எங்கே ஞானசேகரன் ஓடி வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
1: பந்தல்.
0: பந்தல், பந்தல் வந்து இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். பந்தல் ஒரு இடம்.
1: தோரணம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறுவீர்கள். அப்படி கண்டுபிடிப்பது அந்த தோரணத்தில் மங்களம் அமங்கலம் என்று.
1: அந்த அந்த இதை செய்யறத பொறுத்து அந்த தோரணம் வந்து செய்வாங்க வித்தியாசமா, மங்களத்துக்கு தனி விதமா செய்வாங்க, அமங்கலம் தனி விதமா செய்வாங்க.
0: அப்படி எப்படி செய்வாங்க? அது விளங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி விளங்கப்படுத்த. வாழ்த்துக்கள்.
1: அந்த தென்னை ஓலையில செய்வாங்கப்பா, குருத்தோலையில.
0: ஆமா,
1: அது அது எதிர்மறையா இருக்கும்பா.
0: ஆமா, அந்த மடித்து கீழே பார்க்க விடுவது மங்களம், அதை மடித்து மேலே பார்க்க விடுவது அமங்கலம். அப்படித்தானே?
1: அதான் எதிர்மறை மாத்தி, அதான் எதிர்மறை இருக்கிறதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கும்.
0: அடுத்தது சில தோரணங்களை ஐந்து மடிப்பு இருக்கும், அமங்கலத்துக்கு மூன்று மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஆதலால் தோரணம் என்பது சரியான பதில் வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. நீண்ட நேரமாக காணவில்லை, என்ன நடந்தது?
1: இதுல வந்து இப்ப கைபேசியில வந்து சார்ஜ் ரொம்ப இல்ல, அதனால கொஞ்சம் கேட்க முடியுது எனக்கு. தொடர்ந்து பரீட்சை நடந்துகிட்டு இருந்தாலும் அவங்க தொலைபேசி உபயோகப்படுத்த முடியல.
0: சார்ஜர்ல போட்டுக்கலாம் தானே?
1: சார்ஜ் போட்டு ரேடியோ ஆன் பண்றது சங்கடமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓ,
1: கரெக்டா இருந்தது, அதனாலதான் வேற.
0: சரிப்பா, எதிர்பார்த்து நல்ல பதில் கொண்டு வருவீர்கள். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த
1: இல்ல, அதான் நண்பர்கள் வரும் கலந்துகிட்டாங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆளுக்கு ரெண்டு புள்ளி கலந்து போறது நல்லது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்ல பதில் கேட்டு அத்தனைக்கு நீங்கள் பதில் சொன்னா மற்றவர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தோரணம் என்பது சரியான பதில், தோரணம் என்பது சரியான பதில். சரி, அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். மூன்று எழுத்துக்களால் ஆனது, மூன்று எழுத்துக்களால் ஆன பதம். நன்றி சொல்லும் மரம், மனிதனுக்கு நன்றி சொல்லும் மரம் எது? மூன்று எழுத்துக்களாலான மரம் கொண்டு பாருங்கள். ஓடி வர வேண்டும், சரியா? கொண்டு வர வேண்டும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? சமரசம். இங்கே சமரசத்தோடு வருகின்ற பாடலை கேட்போம். சரி, இந்த பாடலை கேட்போமா? இந்த பாடல் வந்துவிட்டது, இந்த பாடலை கேட்போம்.

இந்த திரைப்படத்தின் பெயர் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற திரைப்படத்து பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒரு நல்ல பாடல்.

0: உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழக.
1: பாடல் என்னால் நிறுத்த முடியும் நீங்கள் அழைத்தால், ஆதலால் அழைப்பை சுணக்க வேண்டாம், நன்றாக சிந்தித்து வாருங்கள். மனிதனுக்கு நன்றி கூறும் மரம் எது? மூன்று எழுத்துக்களாய் கொண்ட மரம்.

0: ஞானசேரன் கொண்டு வந்து விட்டார் என்று. வணக்கம் ஞானசேரன்.
1: வணக்கம் அப்பா. தென்னை
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். ஏன் தென்னை நம்பி எப்படி நம்பி செலுத்துகிறது?
1: தென்னையை பார்த்தா இளநீர், பிள்ளைய பார்த்தா கண்ணீர்.
0: அதனால்தான் கூறுகிறீர்களா?
1: தென்னையின் அத்தனை பாகங்களும் மனிதனுக்கு
0: தென்னை மேல் நன்றி கூறும் மரம் இது என்று கேட்டேன். தென்னை என்று கூறினீர்கள், சரியாக ஒத்துக்கொள்ளுகின்றேன். அது எப்படி நன்றி செலுத்துகிறது? எப்படி நன்றி செய்ய? நாலடியாரில் இருக்கின்றது பாடல், பல பழைய பாடல்கள் இருக்கின்றது அந்த கருத்துக்கள் எல்லாம். தென்னை எப்படி நல்லார் ஒருவருக்கு செய்தற்கால் அந்த அதை படித்து பாருங்கள். சின்ன வயதிலிருந்து ஞானசேகரன், நாங்கள் அந்த தென்னைக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி ஊற்றி நாங்கள் காலால் காலில் அதன் காலடியிலே ஊற்றுவ தண்ணீரை அது வளர்ந்த தலையாலே எங்களுக்கு தருகின்றது இளநீராக. தென்னை என்பதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள், இதுதான் அது காரணம். தென்னையை பெற்றா இளநீர், அது சரி. பிள்ளைய பெற்றா கண்ணீர், அது ஒரு சிலர் இருக்குதான், எல்லோருக்கும் அப்படியே இல்ல, எல்லாருடைய பிள்ளைகளும் அப்படியா?
1: இல்லப்பா இல்லப்பா, சினிமாவில் வந்திருக்குங்கிறதுக்காக நீ சொன்னீங்கன்னு சொல்லணும், வேற ஒண்ணு இல்லப்பா, அதுக்காக சொல்லணும்.
0: அது வந்து வேற பாடலா வந்திருக்கு. தென்னை என்று ஆரம்பித்து வந்த பாடல்கள் தென்னமர சோலையிலே குயிலே குயிலே அப்படி வந்திருக்கல, தென்னை என்ற பதம் வாங்கி வந்திருக்கு. ஆனா சரியான பதில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: சரியப்பா,
0: நன்றி. ராவிக்கு வருங்க. வணக்கம் ராவி.
1: தென்னை
0: சரியான பதில், தென்னை என்ற பதில் தந்து வாழ்த்துப்படுகின்றீர்கள் ராவிக். முதலே வந்து ஞானசேகரன் மரத்தை கூறிவிட, எப்படி தென்னை என்று நீங்கள் கூறுவீர்கள், என்ன காரணம், எப்படி நன்றி
1: செய்வீர்கள்? அது வந்து தென்னை மரத்தில் நன்றி பாட்டுகளா, அந்த பாட்டு நினைச்சா
0: அதனால நினைச்சீங்களா? அப்ப உண்மையான கருத்து தெரியாது. உண்மையான கருத்து என்னவென்றால், தென்னம்பிள்ளை பிள்ளை என்று அதை கூறுவோம். தென்னம்பிள்ளையை கொண்டு வந்து நாட்டி வைத்துவிட்டு நாங்கள் தண்ணீரை அதுக்கு கீழே காலிலே ஊற்றி ஊற்றி ஊற்றி வளர்த்து வர அது வளர்ந்து வந்து தன் தலையாலே எங்களுக்கு இளநீராக தருகின்றது, தேங்காயாக தருகின்றது. சரியா?
1: மனிதர்கள்
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்னொரு பதம் தருகின்றேன், இறுதி பதமாக வருகின்றது. மூன்று எழுத்துக்களால் ஆனது போனால் திரும்பி வராது, அது எது? மூன்று எழுத்துக்களால் ஆனது கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது போனால் திரும்பி வராது, எக்காரணம் கொண்டும் திருப்பி பெற முடியாது. அதை என்னிடம் இருக்கும் பதம் பெற வேண்டும்.

0: எங்கே கொண்டு வாருங்கள்.
1: நேரம்,
0: நேரம், நேரம் என்பது சரியான, எப்படி கணித்தீர்கள் நேரம் என்பதை?
1: உயிர் என்று சொல்லாம பார்த்தேன், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிறது நேரமா இருக்கலாம் கணித்து பார்த்தேன்.
0: இல்ல, உயிர் போனா திரும்பி வருகிறது தானே, போன உடனே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா அதை கொடுத்தா இல்ல இருதயத்தை மாத்தி அமைச்சு திருப்பி தந்து விடுறாரு தானே. உங்களோட பேசிக்கொண்டிருக்க நேரம் திரும்பி வராது, எக்காரணம் கொண்டு
1: வராது.
0: நேரம் சரியான பதில் கற்பூரம் தான் அப்பா, நெருப்பா யோசிக்கிறாங்களா? கட்டிக்காரன், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: சரியான பதம் இல்லையா? நல்ல நேரம் என்பது கடன் கூட வாங்க முடியாது ஐயா. நேரத்தை வங்கியில சென்று 1 லட்சம் ரூபாய் வேணுமென்றால் 1 லட்சம் ரூபாய் கடன் பெறலாம், நேரத்தை பெற முடியாது. நன்றி. அடுத்த ஒரு வருகின்றார், அழைத்து விடுகிறேன். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
2: மானம்,
0: மானம் தெரியும், தெரிந்து போனால்தானே திரும்பி வராது. தெரியாமல் போவதை என்ன செய்யலாம்? வருமா வராதா? வாழலாமா வாழ முடியாதா?
2: புகழ்,
0: புகழ் வந்து போனால் திரும்ப நல்ல சிறப்பாக நாங்கள் நடந்து கொண்டா புகழ் தேடுகிறாரு ஐயா.
2: நன்றி ஐயா. சரி,
0: பாரத் அவருக்கு பதில் வந்து விட்டது. ராஜ்குமார் ஃபாரூக் கூறி சென்று விட்டார், புள்ளி பெற்று விட்டார். நேரம், நேரம், நேரம்,
2: நேரம்,
0: நேரம், நேரம் போனா வருமா?
2: நன்றி.
0: போன நேரம் தெரியும்
2: வராது, வராது.
0: வங்கியில போய் எனக்கு பணம் இருக்கு ஐயா, 1 லட்சம் ரூபாய் தாருங்கண்டால் அதை கொடுப்பாரு. ஒரு எனக்கு ஒரு ஒரு நிமிட நேரம் தாருங்கண்டா தருவார்களா? திருப்பி தர முடியாது. உயிர் போனால் திருப்பி வரும். வைத்திய சிகிச்சையில விஞ்ஞான உயிரையும் திருப்பி எடுக்கின்றார்கள். மானம் வந்து தெரியாமல் போனால் நாங்கள் ஒன்றும் யாரும் சொல்லவா போறோம், எனக்கு மானம் போய்விட்டது என்று. அதையும் திரும்பி பெறலாம். அதில் அது பெற முடியாததான் மானம். உயிர், உயிர் போனால் வராது என்ற பழமொழி உண்டு. ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் அவர் அவர் வந்தால் இது வராது, இந்த நேரம் என்றே திரும்பி வராது.
2: நேரம்,
0: நேரம்,
2: நேரம், நேரம், நேரம்.
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல் கேட்கலாம். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு வந்து கேளுங்கள். பங்கு பற்றிய அன்பு உறவுகளுக்கு பாடல்கள் வழங்கப்படும் நேரம் கதம்பத்துக்கான பாடல். எங்கே ஓடிவாருங்கள், ஒவ்வொருவராக வந்து பாடலை தாருங்கள். முதலில் யார் பாடல் கேட்க விரும்புகிறீர்கள், ஓடி வர வேண்டும். வந்து இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள், அன்பு மகள் ஷியாமலா, அன்பு மகன் செல்வகுமார், அன்பு பேரன் சதீஷ்குமார், அன்பு மகன் ஃபாரூக், அன்பு நண்பர் வடலூர் ஆனந்தன், அன்பு மகள் ரேவதி, அன்பு மகனே ராஜகுமார், மகனே ராஃபிக், மகளே மஞ்சுளா, மகனே ஞானசேகரன், இவர்கள் அனைவரும் பாடல் நிகழ்ச்சியை நிறைந்து நிறைவேற்றி சென்றார்கள். இதிலே கூடுதலான புள்ளிகளை பெற்று 4 பதில்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் எங்களுடைய விண்ணன் கற்பூர புத்தி நெருப்பா யோசித்து வந்த ஃபாரூக் அவர்கள். வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. 2 பதில்களை தந்து சம புள்ளியை எடுத்திருக்கின்றார் மகள் ரேவதி, மகனே ஞானசேகரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2வது நிலை. 3வதாக வந்தவர்கள் ஷியாமலா, ராஜ்குமார், தலா ஒவ்வொரு புள்ளி பெற்றிருக்கீர்கள், 3வது நிலையில் இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் முடியும் வரை நீங்கள் முயற்சித்தீர்கள், செல்வகுமாரை தவிர. செல்வகுமார் ஒரு தடவை வந்து அழைத்து ஒரு பதிலை சென்றுவிட்டு சென்றார் வருகிறேன். அவருக்கு வலைத்தளம் சரியாக இயங்கவில்லை போலும். எங்கே வாருங்கள், மஞ்சுளாவுக்கு அழைத்து அழைத்து கலைத்து விட்டார் அவர். ஓகே, ஷியாமலா வந்து விட்டார். மகளே பாடலை கொண்டு வாருங்கள். மகளே ஷியாமலா, என்ன பாடல் வேண்டுமம்மா?
3: அப்பா காவிரி காதலன்.
0: என்னம்மா?
3: சின்ன சின்ன நடை நடந்து
0: சிம்பவரம் வாய்த்திருந்த. ஓ, சின்ன சின்ன நடை நடந்து. முதல் பாடங்கள்

0: அற்புதம், சிறப்பான பாடலை கேட்டுங்க, உங்களுக்கு அந்த பாடல் காற்றலையில் கிடைக்கும் மகளே. நன்றி, இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த உறவை பார்ப்போம், யாராக இருக்கும், வந்துவிட்டு சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் வருகின்றீர்கள்? அடுத்த பாடலை விரைவாக தர வேண்டும், நாங்கள் விரைவாக நிகழ்ச்சிக்கு சென்று பாடல்களை தந்து முடிக்க வேண்டும் அல்லவா? தாமதம் ஞானதேவன் வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவன், கடிகாரன் இரண்டாவது கொண்டு வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: பொன்னான வாழ்வு படம் பாடல், வாழி நலம் சூழி என்று வாழ்த்துகிறோம்.
0: ஓ, யாரை வாழ்த்துகிறீர்கள்? வாழி நலம்
1: அத்தனை உறவுகளுக்கும், கேட்டுக்கொண்ட அத்தனை உறவுகளும் வாழ்த்துகிறோம்.
0: தாராள மனசு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மானி. எங்கே
1: நன்றி அப்பா, நன்றி.
0: நன்றி மானி. எங்கே வாரம் வந்து சொல்கின்றார், எங்கே சென்று விட்டார்? அவருக்கு பாடல் வேண்டாம், அவருக்கு பாடல் வேண்டாம், வந்துவிட்டு சென்று விட்டபடியால் அவருக்கு பாடல். எங்கே வாரம் கூடு வாருங்கள். ராபிக் நீங்களும் வந்தீர்கள், வர வேண்டும், பாடலை கேட்க வேண்டும். ராஜ்குமார் வர வேண்டும், மஞ்சுளா வந்து பாடல்கள், எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே அடங்குறீர்கள், பத்து பேர் இருக்கிறீர்கள். எங்கே ராபிக் என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து படம் வந்து ஆனந்த ராகம்.
0: ஆனந்த ராகம், அது என்ன பாடல் மானே?
2: கனவுகளே கனவுகளே கலந்து செல்லுங்கள், என் கண்மணியை பார்த்து நீந்து செல்லுங்கள், என்னை மறந்தது. அந்த பாடலையா?
0: அதான் நல்லது. கனவுகளே கனவுகளே வரும். அடுத்தது ஃபாரூக் வருகின்றார். வணக்கம், முதலாவது பரிசு பெற்ற ஃபாரூக் அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ராபிக் தொடர்ந்து செல்லக்கூடிய நீங்கள் வந்து விட்டீர்கள். ஃபாரூக் வணக்கம், உங்கள் அணைப்பு இழைப்பு எனக்கு சரியாகப்படவில்லை. ஓடிவாருங்கள் ஃபாரூக், கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கங்க ஐயா, வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல வந்தீர்கள்?
3: படம் திருமதி பழனிச்சாமி.
0: அதுல
3: பாத கொலுசு, பாத கொலுசு பாட்டு ஒண்ணும் பாடி வரும், பாடி வரும் பாடல் வரிகள்.
0: பாத கொலுசு மணி, அப்படியா? பாத கொலுசு பாட்டு,
3: பாத கொலுசு பாட்டு பாடி வரும். ஆமாங்க,
0: திருமதி பழனிசாமியில. சரி, அந்த பாடல்
3: ஆமாங்க,
0: உங்களுக்கு அந்த பாடல் காட்டதே தருவேன். வாழ்த்துக்களும்மா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பித்தேன்.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே ஃபாரூக் உங்களை காணவில்லை, வந்தீர்கள் சென்று விட்டீர்கள். ஃபாரூக் ஃபாரூக் என்ன நடந்தது உங்களுக்கு? அவசரம், நீங்க பணியில இருக்கின்றீர்களா? இல்லை தானே. வணக்கம் ரேவதி மகளே, ரேவதி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ரேவதி. ரேவதி எங்கே உங்க, என்ன உங்களுடைய அழைப்புகள் எல்லாம் பிளவுகிறது? வணக்கம் வணக்கம் ரேவதி, இரண்டாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள் ரேவதி. வணக்கம்
4: வணக்கம்.
0: மீண்டும் வரவில்லை. சரி, என்ன பாடல் மகளே
4: வேண்டும்? வேற ஒரு இது வந்துகிட்டு போனே.
0: சரி அம்மா, என்ன
4: பாடல்
0: கொண்டு வாருங்கள், தாருங்கள்.
4: ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்குதே, மனதோடு ஊஞ்சலாடுதே. இது ஆனந்த ராகம் தான் படம்.
0: இது ஆனந்த ராகம் தான். சரி, அந்த பாடல் உங்களுக்கு.
4: ஆனா இது ஆனந்தமான ராகம்,
0: ஆனந்தமான ராகம், சந்தோஷமான ராகம். சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வர வேண்டும், இங்கே யாராவது இருக்கலாம். மஞ்சுளா ஓடி வந்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். மஞ்சுளா, உங்கள் அழைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மஞ்சுளா மஞ்சுளா மகளே, மஞ்சுளா வர வேண்டும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம், பாடல்களை தந்தால் பாடல் ஒழுங்காக நான் தருவதற்கு வசதியாக இருக்கும் தானே. எங்க ஃபாரூக், உங்களுடைய முதலாவது பரிசு பெற்ற ஃபாரூக் இந்த பாடல் வரையில் இன்னும் அழைப்பை தாருங்கள். என்ன நடந்தது? இப்பொழுது ஃபாரூக் சரியான தருணம் பார்த்து வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். நெருப்பாக நெருப்பாக வேலை செய்தவர் என்று
3: வணக்கம்ப்பா, அனைவருக்கும் மிக வணக்கம். லைன் கிடைக்கலப்பா, நிகழ்ச்சி சிறப்பித்த அனைத்துக்கும் வாழ்த்துக்கள்.
0: வெற்றி பெற்ற உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நாலு பதங்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம்?
3: வாழ்த்துக்கள். நான் படம், ராஜா பொண்ணு போகாதடி, அந்த பாட்டு. வேலுகாமாவும் ரவிச்சந்திரன்
0: பாடங்கள் பார்ப்போம்.
3: ராஜா ராஜா கண்ணு போகாதடி அப்படின்னு வரும்பா.
0: அப்படின்ட்டு வருமா? சரி, நான் அடுத்து பாக்கிறேன். ராஜா கண்ணு போகாதடி அப்படின்ட்டு வரும் என்று அடுத்து பாக்குறேன். அந்த பாடம்
3: அப்பா தெரியா
0: வாழ்த்துக்கள். எங்க மஞ்சளாமா வந்துருங்களடா, வாங்கள் மீண்டும் பாருங்கள் மகளே. அழைப்பு இலகுவில் கிடைக்காது. உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் போலே வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். வந்து விட்டாள், வந்து விட்டாள் மகள். வணக்கம் மகளே. மஞ்சுளா
5: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் மகளே. என்ன பாடலம்மா வேண்டும்?
5: முன்னாடியே வந்து சொல்லிதான் இருப்பா. பாருக்கு பிளைட்ட கொஞ்சம் நிறுத்தினும்பா.
0: பாருக்கு நாங்கள் அடுத்த முறை விசா ரத்து செய்து விடுவோம் இல்லையா? அப்படி இருந்தால் அவர் வர மாட்டார். விசா இல்லாம எப்படி நெருப்பா வேலை செய்யார்? கெட்டிக்காரன் பாருக்கு. என்ன நீங்களும்
5: வாழ்த்துக்கள்
0: அம்மா, அவருக்கு பிச்சரட்டும் நல்லது. நீங்களும் கட்டிக்காரி தான். உங்களுடைய இழைப்பு அழைப்பு வருவதற்கு தாமதமாகிறது, அதுதான் காரணம். என்ன பாடல் வேண்டும் மகளுக்கு?
5: படம் கன்னிப்பெண்பா. பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் வரும்பா.
0: நல்லது, ஒரு பாடல் அம்மா அந்த பாடல். பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் கடற்கரை யூரம். அந்த பாடல் தானே?
5: ஆமாப்பா.

0: நல்ல பாடல், நல்ல பாடல் உங்களுக்கு கிடைக்கும் மகளே. அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த பாடலை யார் கேட்க வருகின்றார் என்று பார்ப்போம். அதற்கிடையிலே பாடலையும் தர முயற்சிக்கின்றேன். அநேகமானவர்கள் வந்துவிட்டார்கள் தெரிகின்றது. இப்பொழுது என்ன பாடல், யார் கேட்ட பாடலை தர எண்ணினேன் நான்? முதலாவது பாடலை கேட்டது எங்களுடைய மஞ்சுளா அவர்கள். இல்ல, முதலாவது பரிசு பெற்றவர் யாரு? ஃபாரூக். ஃபாரூக் வந்து தந்தார் ஒரு பாடல். அந்த பாடலை முதலில் தர வேண்டியது என்று அவர் கூடுதலான புள்ளி எடுத்தவர் அல்லவா. நல்லது, பாடலை பதிவு செய்த உங்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது இவருடைய பாடலை தருவதற்கிடையிலே யாராவது வந்தால் அவர்களை அழைத்துகிறேன். ராஜா கண்ணு போகாதடி என்று கேட்டார். எங்கே போக போகின்றார்கள்? இங்கேதானே வருவார்கள். சரி ஐயா, ராஜா கண்ணு போகாதடி அப்படின்ற ஒரு பாட்டு என்று அடித்து விட்டேன், வந்து விட்டது பாட்டு. நீங்க சொன்னது சரிதான். நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது, ராஜா கண்ணு போகாதடி. பாருங்க உங்களுடைய பாடல் இதுதான். இந்த பாடலா இது, இது ஒரு பாடலை திறந்தால் போதுமையா, உடனே டங்கு டங்கு டங்குன்னு வந்துவிடும். என்ன கொடுமை ஐயா இதெல்லாம். நிறுத்தி விட்டேன் இந்த பாடல். கேட்டுவிட்டீர்களா? போதும் உங்களுக்கு. பாரு எங்க வடலூர் ஆனந்தம் பாருங்கள் ஐயா.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம். என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: பாட்ஷா படத்துல இருந்து ராமையா வெட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா. அந்த பாடம்
0: 24 வயதுக்குள்ள 24 மனுஷியாலத்தை பிரித்தது போல வாழ்க்கையை பிரித்து விட்டார்கள் இல்லையா.
1: மனிதன் வாழ்க்கை பிரிச்சு போய் அந்த எந்த வீட்டில் இருக்கு நினைச்சுக்கோ. அந்த பாடல்
0: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு காற்றலை கிடைக்கும் ஐயா. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். பாடலை கேட்போம். தொடர்ந்து மற்றவர்களுடைய பாடலோடு உங்கள் பாடலும் கிடைக்கும்.
2: இங்கே கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடத்தில் மெல்ல மெல்ல வாருங்களே வாருங்களே வாருங்களே. ஓடே ராஜா கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு.

கண்டது கண்டோ தந்தால் என் அடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என் அடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊர் கூட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன்.

0: பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என் பாயினி அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடை ராஜா. கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: கும்மா போட்ட பாரூக் அவர்களுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. விசா எல்லாம் வழங்கப்பட மாட்டாரா? நீங்கள் விரைவிலே பிளைட் எடுத்து ஓடி வருகின்றீர்களாம் என்று ஒரு முறைப்பாடு வந்திருக்கிறது. நாங்கள் அதை அலசி ஆராய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்தமைக்கும், அந்த மோட்டார் சைக்கிள் விபத்தை பற்றிய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி பாரூக் அவர்களே. நகைச்சுவைக்காக கூறியிருந்தோம், நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு ஓபன் விசா வழங்கப்பட்டிருக்கிறது வானொலிக்கு வருவதற்கு. எந்த நேரம் வரலாம், எந்த பக்கத்துக்கும் வரலாம், நீங்கள் கலையத்துக்கும் வரலாம், பதிவறைக்கும் வரலாம், ஏதாவதுக்கும் வரலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை தருகின்றேன். இரண்டாவது பரிசை இருவர் பெற்றிருந்தார்கள், ரேவதி ஞானசேகரன். ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. வாழி நலம் சூழ என்ற வாழ்த்து பாடல் ஒன்றை கேட்டீர்கள், தந்தவர்களின் பாடல்.

இனிமையான இந்த பாடல் காற்றலையில் கலந்தது ஞானசேகரன் உங்களுக்காக ஒலித்த பாடல். கதம்பத்தில் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி அனுபவங்களை பகிர்ந்து கண்டுபிடி நிகழ்வுகளையும் கலந்து புதியலாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி சென்ற வேளையிலே அடுத்து இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றவர்களுள் அடுத்தவர் ரேவதி. ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது ஆனந்தரகம் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமா? இனிமையான பாடல் ரேவதி உங்களுக்காக.

இனிமையான அந்த பாடல் ரேவதி உங்களுக்காக ஒலித்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. இரண்டு பேர் ஒவ்வொரு பதங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே முதல் முதலில் வந்து முதலாவதிலே புள்ளியை பெற்றவர் அன்பு மகிழ்ச்சியாமலா. நீங்கள் பல அனுபவங்களை பகிர்ந்து நேரத்துக்கு முதல் ஒரு பாடலும் வந்து கேட்டு மகிழ்ந்த வேளையில் மீண்டும் இணைந்து இறுதி வரை இருந்து சிறப்பித்து பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வந்து சொல்லி சென்ற நீங்கள் கேட்ட ஒரு பாடல் சின்ன சின்ன நடை நடந்து வருகின்றது. காற்றலையில் மெல்ல மெல்ல நடை நடந்து கேட்போமா?

அற்புதமான அந்த பாடல். காலத்தால் அழியாத ஒரு அன்பு பாசப்பிணைப்புள்ள பாடல். அம்மா பிள்ளை பாசத்தோடு வந்து சென்றது காற்றலையில் கட்டு மகிழ்ந்தோம். ஷியமலா காவேரியின் கடவன் திரைப்படுத்த பாடல். இந்த வேளையிலே அடுத்த ஒரு பதத்தை பெற்று பதத்தை உடனே கூறி சென்றார் அவர். அந்த பதத்தை ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து அவர் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். திருமதி பழனிசாமி பாடல். அந்த பாடலையும் காற்றலையில் கேட்போம்.

ராஜ்குமார் கேட்ட பாடலை தொடர்ந்து இறுதி வரை இணைந்து சிறப்பித்த அன்பு மகன் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக், நீங்கள் ஒரு பாடல் கேட்டீர்கள், ஆனந்தராகம் திரைப்படத்து பாடல். இதோ அந்த பாடல்.

இந்த பாடல் கூட ஆனந்த ராகம் திரைப்படத்தில் வந்தது. ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல்கள் இந்த பாடல்கள் பாருங்கள். முதலிலே நான் ஒளிபரப்பை விட்டு உங்களுக்கு அனுபவம் அனுபவித்தல் என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அல்லவா? ஒரே திரைப்படம் அவர்கள் ஆனந்தமாக அனுபவித்தார்கள், இவர் சோகமாக அனுபவித்தனர். அனுபவித்ததில் பலபடியுங்கள் பல சந்தர்ப்பங்களில் அனுபவித்தல் மாறி மாறி வருகின்றது. ஆனால் நாங்கள் அத்தனையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அடுத்து வரும் பாடல் இறுதியாக வந்து காற்றலை நிறைவு செய்ய வரும் பாடலாக வருகின்றது. வடலூர் ஆனந்தன், நீங்கள் இறுதி பேரை பங்களித்து விட்டு வந்து கேட்ட பாடல் பாஷா திரைப்படுத்த பாடல் ரா ரா ராமையா. அந்த ராரா ராமையா வந்து மனித வாழ்வில் 100 வயதை 8-8 ஆக பிரித்துக் கொண்டு வந்து ஒவ்வொரு வெற்றிலையும் ஒரு 8 வயது வரும்போது எதையும் நாங்கள் முடித்திருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், அனுபவி ராஜா அனுபவி அந்த அனுபவத்திலே வருகின்றது. இந்த இதுவும் அந்தந்த வயதில் அனுபவித்ததை அனுபவிக்க வேண்டும் என்பதை கூட இந்த பாடல் வருகின்றது. வடலூர் ஆனந்தன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலில் பாஷா திரைப்படத்திலிருந்து.

இனிமையான அந்த பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரித்து நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா, உங்களுடைய எட்டு வயதிலே என்ன செய்தீர்கள், பதினாறு வயதிலே எப்படி இருந்தீர்கள், 24 வயதுன்னு ஒவ்வொரு வயதை கூறி அந்தந்த வயதிலே நீங்கள் அனுபவித்தீர்களா என்று எண்ணும்பொழுது நான் அனுபவித்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய அனுபவத்தை கூறுவதற்கு அங்கே எட்டிலே ராமையாவுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆறாவது எட்டோடு சென்று விட்டார் அல்லவா, ஏழு எட்டு எட்டு எட்டு ஒன்பது எட்டு அவர் கூறவில்லை. இப்ப நான் இருக்கின்ற ஒன்பது எட்டுக்கு மேலே வந்துவிட்டேன். நான் அந்தந்த வயதிலே செய்ய வேண்டிய செய்திருக்கின்றேன் இப்பொழுது தான் திரும்பி பார்க்கின்றேன். அது சரியாகத்தான் இருந்திருக்கின்றது. அற்புதமான பாடலை தந்த அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வடலூர் ஆனந்தன் இறுதியாக என் அன்பு மகள் மஞ்சுளா ஓடி வந்து ஒரு பாடலை தந்தார். பதில்கள் கொண்டு வருவதற்கு அவருக்கு இணைப்பு சரியான இணைப்புகள் இல்லாதபடியாலும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு அழைப்பு விட்டுக்கொண்டே இருந்தார். நான் கவனித்தேன். அன்பு மகளே மஞ்சுளா, நீங்களுக்கு கேட்ட பாடல் கன்னிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றதம்மா பௌர்ணமி நிலவில் என்ற பாடல். அந்த பாடலை கேட்போம், அந்த இனிமையான பாடலை கேட்போம் ஆறுதலாக.

0: எதிரியான அந்த பாடல் காதற்கு இனிய கீதமாக இந்த வேளையிலே வந்து ஒருத்தி சென்ற எல்லா பாடல்களோடும் இதுவும் ஒரு பாடல்கள் அமைந்தது அன்பு உறவு கிடையாது. அந்த பாடலை பருத்து செய்தவர் எங்களுடைய அன்பு மகள் கனியம்பாடி மஞ்சுளா. உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இதமான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். அது மட்டுமல்ல, கேட்ட பாடல் அத்தனையும் நல்ல பாடல் என்று கூற வேண்டும். அன்பு உறவுகளை நீங்கள் காற்றலையில் வந்து கதம்பத்துக்கு இணைந்து கதம்பத்தை சிறப்பித்து போட்டிகளிலும் கலந்து சிறப்பான பதங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு புதையலிலே சென்று எங்களுக்கு எங்கள் தமிழ் சொற்களை ஞாபகப்படுத்தி உறுதிப்படுத்தி சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு கதம்பம் நேயர் விருப்ப பாடலையும் தந்து பாடல்களையும் கேட்டு மகள வைத்த உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே உங்கள் தெரிவுகளோடு வந்த பாடலை தந்தமைக்கும் அதை கேட்டு மகிழ்ந்தமைக்கும் இங்கே புலனத்திலே எங்கள் நிகழ்ச்சியை படம் பிடித்து காட்டிக்கொண்டிருந்தது போல் எழுதி கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கண்டாவில் நேரம் 3:08 பிடிக்க இன்னும் 7 நிமிடங்கள் இருக்கின்றது. மாலை நேரம் உங்களுக்கு இரவு நேரம் நள்ளிரவை கடந்து 22 நிமிடங்களையும் தாண்டிவிட்டீர்கள். கனடா உங்களுக்கு நள்ளிரவு நேரம் இந்த நேரம். இருப்பினும் இணைந்து இதுவரை நேரமும் சிறப்பித்தமைக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் என் மகள் கூறியது போது அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கிடைக்க வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவனின்றி அனுபவம் அசையாது. இந்த அனுபவம் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விடயத்திலும் அனுபவம் என்பது மிகவும் முக்கியம். அனுபவிக்க பிறந்த நாங்கள் அறவழியிலும் நலவழியிலும் அதை அனுபவித்து செல்வோம். செல்லத்தானே போகின்றோம், செல்வோம். அதனால் செல்வத்துக்கு செல்வோம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அது செல்வோம் செல்வோம் என்று சென்றுபடும். அந்த அறவழியையும் நலவழியையும் சுகாதார பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து மூதாதையர்கள் எங்களுக்கு கற்பித்த வழியிலே அறவழியில் செல்வோம் என்று கூறி காற்றடைந்து விட வெற்றி செல்ல வேண்டும். அடுத்த உறவுகள் அடுத்த உறவின் நிகழ்வுகள் வேற இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கேளுங்கள். சுகிசிவம் ஐயாவிடம் கேட்டு வந்தேன், அவர் மீண்டும் வருவார், உங்களுக்கு உரையாற்றுவார் என்று கூறிக்கொண்டு காற்றடை விட்டு விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க நலம், வளர்க தமிழ், வளர்க கலைகள் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றியும் நன்றியும் வணக்கங்கள்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இப்பொழுது முதல் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். வழமை போல வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அன்புடனே வந்து 9 உறவினர்கள் அலங்கரித்து சிறப்பித்து சென்றவர்களை அவர்களின் மன விருப்பத்திற்காக வந்த பாடல்களையும் தந்திருந்தார்கள். நானும் அவர்களுக்காக சில பாடல்களை தெரிவு செய்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். அந்த வகையிலே முதல் பாடலை நாச்சியார் கோயில் ஆர் தேவா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடலாக நான் தெரிவு செய்திருக்கின்றேன். சாரதா என்ற திரைப்படத்திலிருந்து ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் என்ற பாடல்.

அடுத்து வரும் இனிய பாடல் இறுதியாக வந்தாலும் சிறப்பாக நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அன்பு மகள் சாந்தி, உங்களுக்காக நீங்கள் கேட்டிருந்தீர்கள் ஒரு பாடல், தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே என்று பாடல். அது பெண் குரலில் தான் இருக்கின்றது என்பதை தெரிந்தோடு அந்த வகையிலே அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்க வைக்கின்றேன். ஒலிக்கின்றது அந்த பாடல், ஆலயமணி திரைப்படத்தில் ஒலித்த பாடல்.

மூன்றாவதாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்க இருக்கின்றேன். அவர் காற்றலையில் வந்து கேட்டுவிட்டு சென்ற பாடல் தென்மேற்கு பருவ காய்ச்சு திருவப்படுத்து பாடல் ஏடி கள்ளச்சி என்று அழகாக பாடும் எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் உங்களுக்கான பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் அன்புடனே வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளுள் உறவுகளாக அன்பு ஞானசேகரன், நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடலை தெரிவு செய்திருந்தேன். கண்ணை நம்பாதே என்ற பாடல், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடன் வந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்த நெய்வேலி அறதளிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் உங்களுக்கான பாடல். நீங்கள் தந்த பாடல்களுள் நான் தெரிவு செய்து தருகின்றேன். மனிதரில் இத்தனை நிறங்களாக என்ற திரைப்படத்திலிருந்து மழை தருமோ மேகம் என்ற பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் திருப்புவனம், கே எஸ் கிருஷ்ணன் உங்கள் பாடலாக வருகின்றது. கல் தூண் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வளர்த்த கடா முட்டை வந்தால் என்ற பாடல்.

ஜாதி மல்லி பூச்சரமே என்ற அழகன் திரைப்படத்து பாடலை தெரிவு செய்து ஒலிபரப்புகிறேன். பண்டிகை செல்வை சந்தன்ராஜ் உங்களுக்காக.

இன்று காலநிலைக்கும் ஏற்றதாக கேட்டிருந்தால் அன்புகள். ஷியாமளா ஒரு பாடல், மஞ்சள் மகிமை என்று பழைய திரைப்படுத்த பாடல், ஆனால் இனிமையான அற்புதமான பாடல், இன்றைய காலத்துக்கு பொருத்தமான பாடல். கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்று, கோடை மறைந்தால் இன்பம் வரும் என்ற அற்புதமான பாடலை.

நிகழ்ச்சியின் இறுதியாக ஒலிபரப்பாகும் பாடல் இன்று நிகழ்ச்சியிலே அதிக புள்ளிகளை சேர்த்து முதலாவது இடத்தை மீண்டும் பெற்றுக்கொண்ட ஏ.ஆர். நாகப்பன் உங்களுடைய பாடல். இதய கனி என்ற திரைப்படத்திலிருந்து நீங்களே கேட்டிருந்தீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல், இன்பமே உந்தன் பெண்மையோ என்ற பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர்களாக வந்து இணைந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற அற்புதமாக எல்லோரும் மகிழ வைத்த உறவுகள் கேட்ட பாடல்கள், அவர்களுக்கு நன்றியாக இந்த பாடல்களை ஒலிபரப்பி அவர்கள் விருப்பத்துக்கும் எனது விருப்பத்துக்குமாக ஒலிபரப்பி சென்ற பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை எனது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

மரியை கொண்ட பல்லவி சரணங்களையும் அணைத்து தருகின்றார். ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படுத்து பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல அவர் முதல் பாடலை தந்தவேளை அவருடன் இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள். நாங்கள் முனைவோம், முதல் பாடலை கேட்போம்.

தொடரும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு உறவான திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா அவர்கள். ஒரு நாள் போதுமா என்ற திருவிளையாடல் பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று தன்னுடன் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நெப்பவி, நர்மகிகள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல். கேட்டு மகிழ்வோம்.

சரி நீதானா சரி நீதானா சரி நீதானா.

மோகனச்சுவை நானந்தோ மோகனோ கலையா.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், நீண்டகால உறவு, நாகப்பட்டினம். நாகூர் ஜகபர் சாதிக் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தருகின்றார். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன் என்ற பாடலை. இந்த பாடல் அன்பு கரங்கள் திரைப்படுத்து பாடல். அவர் கேட்கும் இந்த பாடலை இன்றும் அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, சகானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

மூன்றாம் பிறை என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன், சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் இணையும் வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல் கண்ணே கலைமானே என்ற கவிஞர் கண்ணதாசனின் இறுதி பாடலாகும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

வசந்த காலம் என்று 1981 ஆண்டு திரைக்கு வந்த ஓர் பாடல். கொஞ்சம் ஒதுங்கு என்ற ஒரு நகைச்சுவையோடு கலந்த பாடல். அந்த பாடலை காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ஒரு பாடல், பொன்னாசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை என்ற ஒரு தத்துவமான பாடல், முரடன் முத்து என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் முதல் இரவு என்ற திரைப்படத்து பாடல். மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே என்று கூறும் வரி திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் முன்பு உறவுகள் அனைவரும் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகளும் வேணையிலே வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கின்றார் அன்பு உறவு திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன். அவர் தந்த அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் வேளையிலே ஆயிரம் பெண்மை மலரட்டுமே என்று வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையிலேதான் கண்ணன் பிறந்தான் என் கண்ணன் எங்கள் கண்ணன் பிறந்தான் என்ற ஒரு அற்புதமான பாடலை பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் தர்மபுரி மாவட்டம் தகடூர் சாந்தி. சந்துரு நிர்மலம்மா இவர்களும் தகடூரிலிருந்து இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று ஒலிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது கனடா கலையகத்தில் இருந்து நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தொடரும் பாடல் பரவசமே பரவசமே என்று பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்களுக்காக ஒலிக்க வைக்கின்றது.

மிக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடலும் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்து பாடல்.

ஒரு பாடல் ஒலிக்கின்றது வளைகுடாமன். குவைத் நாட்டில் இருக்கும் அன்பு ஜோஜ் உங்களுக்காக. பழனி திரைப்படத்து பாடல் திருவாரூர் தேரே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வரிசையாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பெற விரும்புகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அற்புதமான ஒரு பழைய திரைப்படம், ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் தத்துவத்தை புரிய வைக்கும் பாடலாக உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்டு ஒலிக்க வைக்கின்றார். ரம்பையின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பகவானே மௌனம் ஏனோ என்று கேட்கும் பாடலாக

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி பெண்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை ஒலிபரப்ப கேட்டு மகிழ்வோம். முதலில் பூச்சி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். தென்றலே தென்றலே என்று முதல் வரியை தொட்டு முழுவதையும் பாடுகின்றது அருள்மோகன். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைத்த பாடலாகும்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மன்மத லீலை திரைப்படுத்து பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற வரி கொண்ட பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கண்டி மாநகரம் மத்திய மாகாணம் ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மேகமே தூதாக வா என்ற கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிய பாடல் ஒன்று பேருந்தில் நீ எனக்கு என்ற பொறி திரைப்படத்து பாடல். அந்த பாடலை இன்று தருகின்றார் மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் அவர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே. ஆதவன் என்ற திரைப்படத்து பாடல் தான் அவர் தந்த பாடல். வாராயோ வாராயோ என்று வரி எடுத்து பாடும் வேளை காது கொடுப்போம் அந்த பாடலுக்கு.

அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக கேட்க இருக்கின்றோம். புதுமுகமே சிறு மதுக்குடமே என்ற ஒரு அற்புதமான பாடல், அந்தரங்கம் என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகிழ்வோம் என்று அனுப்பி வைத்திருக்கின்றார் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள்.

இவர்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலாக ஒலிக்கின்றது. யார் இந்த பாக்கள் என்ற ஒரு வரி கொண்ட பாடலை வால் நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து ரமணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்களோடு தினமும் வந்து பாடலை கேட்கும் இன்னும் ஒரு உறவு கேதீஸ். இவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். அர்த்தங்கள் 1000 திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் கடலோடு நதிக்கென்ன கோபம். இதுதான் அந்த பாடல். கேட்போமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் காதோரம் ஒலிக்கின்றன.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம் தந்த பாடல். கூந்தல் கருப்பு என்ற முதல் வரியை கொண்ட பரிசு என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியிலே சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். பாடம் என்ற திரைப்படத்திலிருந்து வெள்ளைக்காரன் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர் தந்தவுடன் இளமணி திரு நாட்டில் இருக்கும் என்னவள் எங்களை மறவாமல் ஒரு பாடலை அங்கிருந்து அனுப்பி இருக்கின்றார். வண்ண வெளி அழகி என்ற வரி கொண்ட பாடல் ஆடிவள்ளி என்ற திரைப்படத்தில் இருந்தது.